0: பல நிலைகளில் இணைய தற்காப்பும் அதிநவீன தொழில்நுட்பம் பற்றிய ஆழமான புரிதலும் தேவைப்படுவதாக அவர் சொன்னார். இன்று தீபாவளி ஒளியூட்டு லிட்டில் இந்தியா வட்டாரம் இரவு 7 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக ஒளியூட்டப்படும். பர்ச் ரோட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திரணி ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். ஒளியூட்டுக்கான ஆயத்தப் பணி முழுவீச்சில் நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் விளக்குகள் நம் சாலைகளை அலங்கரிப்பதற்கு முன் என்னென்ன நடக்கும்? பதில் தருகிறார் லீஷா எனும் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடைமை சங்கத்தின் தலைவர் ரகுநாத் சிவா.
1: முதலாக வந்து பொதுமக்களுக்கு வந்து நம்ம டிசைன் கான்செப்ட்ஸ் வந்து கேட்போம், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன வேணும். சில நேரங்களில் வந்து பள்ளிக்கூடங்களுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் அனுப்புவோம். அதுலேருந்து நம்ம ஒரு கமிட்டி ஆரம்பித்து நம்ம வந்து அந்த கமிட்டியில் வந்து பிரெயின்ஸ்டார்ம் பண்ணோம். நிறைய ஆலோசனைகள், இந்த வருடம் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், கொஞ்சம் எப்படி வித்தியாசமாக செய்யலாம், அதுதான் முக்கியமானது. ஏன்னா வருடம் எப்படி வித்தியாசமாக செய்யறது தான் நம்மளோட முக்கிய நோக்கம்னு சொல்லலாம்.
0: இந்த ஆண்டு ஒளியூட்டின் கருப்பொருள் விஜய தீபாவளி, அதாவது வெற்றியை குறிக்கும் விதத்தில் அலங்காரங்கள் இடம்பெறுகின்றன. G7 கூட்டமைப்பு எண்ணெய் இருப்பிலிருந்து 100 மில்லியன் பீப்பாய் எண்ணெயை பயன்பாட்டுக்கு விடப்போவதாக அறிவித்துள்ளது. டீசலின் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. விலையை தணிக்க இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை உதவும் என்று G7 தலைவர்கள் நம்புகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் இருப்பை பயன்படுத்த நெருக்குதல் அளித்தார், இல்லையெனில் அமெரிக்க டீசல் ஏற்றுமதிகளை தடை செய்யப்போவதாக அவர் மிரட்டினார். அதனைத் தொடர்ந்து G7 தலைவர்களின் அறிவிப்பு வந்துள்ளது. இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த ஃபிளை துபாய் விமானத்தை வீழ்த்த முயன்றதாக கூறப்படும் இணை விமானியை அந்நாட்டு அதிகாரிகள் விசாரிக்கவிருக்கின்றனர். அவர் அவ்வாறு செய்ய முயன்றபோது மற்றொரு விமானியும் பயணிகளும் அவரை தடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த FZ1073 விமானத்தில் 170க்கும் அதிகமானோர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இஸ்ரேலின் எந்த அமைப்பு விசாரணையை நடத்தும் என்பது தெளிவாக தெரியவில்லை. நடந்த உண்மையை கண்டறிய அந்த விசாரணை முக்கியம் என்று ஃபிளை துபாய் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கெய்த் அல்கெய்த் கூறினார். வடகொரியா கிழக்கு கடலை நோக்கி குறைந்தது 1 புவியீர்ப்பு ஏவுகணையை பாய்ச்சியிருப்பதாக தென்கொரியா கூறியுள்ளது. வொன்சான் பகுதியிலிருந்து அது பாய்ச்சப்பட்டதாகவும் ஜப்பானின் சிறப்பு பொருளாதார வட்டாரத்துக்கு வெளியே விழுந்ததாகவும் தென்கொரிய ராணுவம் தெரிவித்தது. வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே உள்ள ராணுவமற்ற பகுதியில் கண்ணி வெடிகளால் தென்கொரிய துருப்புகள் காயமடைந்தனர். பியோங்யாங் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சோல் கூறியது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜோங் அதனை நிராகரித்தார். அதையடுத்து அண்மை ஆயுத சோதனை நடந்துள்ளது. மீடியாகாப் திரை விருதுகள் நிகழ்ச்சி நேற்றிரவு நடந்தேறியது. சிங்கப்பூர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் பின்னணியில் பணியாற்றும் தொழில்நுட்பர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் நிகழ்ச்சி அது. அங்கிள் டாக்ஸி பருவம் 5 பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கான சிறந்த ஒளிப்பதிவு விருது பெற்றார் ஷாருல் கான். முதல் முயற்சிக்கே விருது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை என்றார் அவர்.
2: உண்மையான காரணம் நான் ஏன் இந்த ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டை எடுத்தேன், ஏன்னா என்னோட டீமில் யங்கான ஜென்ரேஷன் பசங்க இருக்காங்க. ஐ வாண்ட் டு ஷோ தம் தட் ஓகே, நம்மளாலேயே பண்ண முடியும், பண்ணால் என்ன பலன் கிடைக்கும்னு காட்டுறதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குன்னு தான் நான் இதை செஞ்சேன். ஹோப்ஃபுல்லி இது வந்து மற்ற யங்காக இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணதே, ஆக்சுவலி பண்ணால் ஏதாச்சும் ஒரு அங்கீகரிப்பு கிடைக்கும்னு.
0: எங்கப்பேட்டை பருவம் 2 தகவல் நிகழ்ச்சிக்காக சிறந்த எழுத்து விருது வென்றார் முகமது அலி.
3: எழுத்து அப்படிங்கறத விட கதைகள் முக்கியம். நம்முடைய கதைகள் தான் பிற்காலத்தில் சரித்திரமாக மாறுகிறது. ஒரு கூட்டத்தின் கதை தான் காலம் செல்ல செல்ல ஒரு நாட்டின் கதையாக சரித்திரமாக நிலைபெறும். அதாவது முக்கியமான விருது அல்லது முக்கியமான ஒரு அங்கீகாரம் நான் நினைக்கிறேன்.
0: தமிழ் மலாய் சீனம் ஆகிய மொழிகளில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் பணியாற்றியோருக்கு மொத்தம் 35 விருதுகள் வழங்கப்பட்டன. தயாரிப்பு, ஒளிப்பதிவு, திரைக்கதை, படத்தொகுப்பு என 11 பிரிவுகளில் தமிழ் நிகழ்ச்சிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. ஏ ரஹ்மானுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா அந்த பாடலை நமக்காக வழங்கியிருந்தாங்க. தொடர்ந்து உங்களுக்காக ஈராரவம் ஆண்டுக்கு பிறகு வந்த இதமான பாடல்களா காத்திருக்கு. நீங்க தயார்னா இந்த பாடல்களை கேட்போமா?

0: அப்படின்றீங்களா? அப்ப வானொலி பக்கமா இருங்க, உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் ரவி ஜி. நான் உங்ககிட்ட செய்திகளுக்கு முன்னால கொடுத்த ஒரு தலைப்பு என்னவென்றால் சீனி. இதை குறைக்கிறதுக்கு நீங்க எப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். வந்தாங்க நம்ம சாந்தா, சொன்னாங்க அவங்க கருத்தை, இப்ப கேட்போம் வாங்க.
1: காலை வணக்கம், காலை வணக்கம் எல்லோருக்கும். காலை வணக்கம், ஜெர்மே சாந்தா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: சீனி, சீனின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு இனிப்புனா அதிகமா பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து நல்லா சாப்பிடுவேன் இனிப்பு, லட்டு, ஜிலேபி, குலாப்ஜா, அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். இப்போதைக்கு வந்து நான் வந்து சுகரை ரொம்ப கண்ட்ரோல்
0: பண்ணிட்டேன்.
1: எப்படி கண்ட்ரோல் பண்ணிருக்கேன்னாக்கா, ஐ மீன் ஈக்குவல் சுகர்னு ஒண்ணு வைக்கிறது. அது வந்து உங்களோட சுகர் லெவல் வந்து ரொம்ப குறைக்கும். ஸோ அதுதான் இன்டேக் பண்ணிடுறேன். காஃபி, டீ, இதுக்கெல்லாம் வந்து அதுதான் நான் ஆட் பண்ணி அதுதான் சாப்பிட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப நன்றிமா. ஆக அவங்க கருத்தை அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கும் கருத்துகள் இருக்கலாம், நீங்களும் பல உத்திகளை கையாளலாம், அதை பத்தி நீங்க என் கூட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன கையோட உங்களை பலர் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. வாட்ஸ்அப் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருங்க. ஹரி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு எப்பெல்லாம் இனிப்பு சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் பழங்களை நோக்கி போவார்னு. ஹரிக்கு ஒரு பெரிய கைத்துட்டு கொடுத்தே ஆகணுங்க. சாதாரண காரியமே கிடையாது. ஏன்னா சுலபமா நம்ம வந்து இனிப்பு சாப்பிடணும்னு நினைக்கும் போது சாக்லேட் அது இதுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஆனா பழங்களை நோக்கி போகணும்னு திட்டமிட்டு செயல்படுறாரு இல்லையா, அதுக்குதான் அந்த கைத்தட்டு. அவரை மாதிரிதான் நானும் எப்போதுமே எனக்கு இனிப்பு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா முதல்ல பழங்கள் பக்கமா தான் நான் போவேன். நீங்களும் இப்படிப்பட்ட உத்திகளை கையாளலாம், விதவிதமான உத்திகள் உங்க கைவசம் இருக்கலாம், பகிர்ந்து கொள்ளுங்க. தெரிஞ்சுக்க அவளை காத்துட்டு இருக்கோம். காரணம், இன்று நோ சுகர் டே. யா, மேற்கத்திய நாடுகள்ல இப்படி ஒரு தினத்தை இன்று அனுசரிக்கிறாங்க. ஏன், நல்ல தினமா இருந்தா நாமளும் அனுசரிக்கலாமே. ஆனா அனுசரிக்கணும்னு சொன்னா அதுக்கு யுத்திகள் தெரியணும் இல்லையா. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன், பகிர்ந்து கொள்ளுங்க. வானொலி பக்கமா இருக்கிறவங்களுக்கு நிச்சய உதவி அமையுங்க. இணைந்துங்க என்னோட, இது ஒலியில் உல்லாசம்.

0: செய்தியா?
1: ஆமா, யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
0: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
1: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
0: ஓ, அது என்ன?
1: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
0: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லன்னு தெரியுது.
1: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
0: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
2: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates

0: ரஹ்மானுடைய சில பாடலை கேட்டீங்க. கண்டு கொண்டேன் பட்ல இந்த பாட்டு வந்துச்சு. ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடிய அந்த பாடல் நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அதுக்கு முன்னால ஹரிஹரன் சுஜாதா பாடிய பாடலை கேட்டீங்க. தேனிசை தென்னலு தேவாவோட இசையில காலை வேளைக்கு ஏத்த இதமான பாடல், வினோதமான வழி, லவ்லி பட்ல இந்த பாட்டு வந்துச்சு. பாடலாம் லவ்லியா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம். 8:26 ஆகிவிட்டது. போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது. BKE வுட்லண்ட்ஸ் செல்லும் வழியில் வுட்லண்ட்ஸ் சாலை, வுட்லண்ட்ஸ் அவென்யூ 3, வுட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது.
1: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
0: ஒலி 9:00 நான் கேட்டிருந்தேன், அதாவது சீனியை குறைக்க நீங்க எப்படிப்பட்ட உத்திகளை கையாள்றீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசையில அடுத்து வசந்தி அனுப்பியிருக்காங்க குரல் பதிவு, கேட்போம் வாங்க.
2: வணக்கம் ரவிஜி, நான் வசந்தி பேசுறேன். சிவனா, நான் உண்மையில முந்தையெல்லாம் ரொம்ப சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு இருந்தேன், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், அது வேற கதை. இப்ப வந்து சாப்பிடணும்னு தோணும், சரியா இனிப்பு எப்பவுமே சாப்பிட்டதும் கொஞ்சமாச்சும் இனிப்பு சாப்பிடணும்னு தோணுமா, என்ன செய்வேன், பழம் சாப்பிட பாப்பேன். திடீர்னு பழம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு அந்த ஜெகரி இருக்குல்ல வெள்ளம் சொல்லுவாங்கல்ல, அதை எடுத்து வாயில கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் மாதிரி எடுத்து வாயில போட்டுப்பேன். இல்லைன்னா தேனு சும்மா ஒரு, அதுவும் சும்மா ஒரு ஹாஃப் டீஸ்பூனு அந்த மாதிரி எடுத்து நாக்கில் தடவிக்க வேண்டியதுதான், அது ஒரு சந்தோஷமா போயிடும். ஆமா, இல்லாட்டி அது ஒரு மாதிரி கோபம் வரும் ரவிஜி. தேங்க்யூ.
0: சில பேருக்கு என்ன தெரியுமாமா, மூடி ஆயிடுவாங்க, ஒரு மாதிரி கிடு கிடுன்னு இருப்பாங்க. காரணம் இந்த சீனி சாப்பிடல அப்படிங்கிறதுக்காக. பாத்திருக்கேன் நீங்க சொல்றதும் புரியுது எனக்கு. அடுத்ததா சாந்தகுமாரியும் குறிப்பதை அனுப்பியிருக்காங்க, கேப்பாங்க.
3: வணக்கம் ரவி.
0: வணக்கமா.
3: சாந்தி பேசுறேன் கேபிடல்ஸ்ல இருந்து. நான் வந்து சுகர் முன்னெல்லாம் ஒயிட் சுகர் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்ப 70 ஆகுது எனக்கு, அதனால சுகர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண இல்லையா, அதனால இப்ப வந்து ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்றேன். கண்டென்ஸ் மில்க் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல. ரொம்ப சுகர் லெவல் இப்ப ரொம்ப குறைச்சிட்டேன்.
0: நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியா இருக்குது. பானுவேலு வந்திருக்காங்க, வாங்கம்மா வாங்க, கொஞ்ச நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. அவங்களும் வந்து சீனியோ அதோட உப்பையோ சேர்த்து கட்டுப்படுத்த பல முயற்சிகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முயற்சிகள் என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம விரிவா தெரிஞ்சுப்போம். அது மட்டும் கிடையாது, இப்ப நேர்கள் பகிர்ந்து கொள்வது எல்லாமே அவங்க தனிப்பட்ட முறையில எடுக்கிற முயற்சிகள். இதுதான் சரி அல்லது இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்ற அதிகாரமோ அல்லது அந்த ஆலோசனையை வழங்குற உரிமையோ எனக்கு கிடையாது, மருத்துவர்கிட்ட தான் இருக்கு. அவரை நாடி நீங்க முழு விவரங்களை பெற்றுக்கொண்ட பிற்பாடு செயல்படுத்துங்க எதுவா இருந்தாலும். சரியா, இப்போ வாங்க தில் படத்திலிருந்து உங்க சமையல் நிறையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம்.

20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது. முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர்.

0: 180 பரத்துல இந்த பாடலை கேட்டீங்க. சரத்தோட இசையில கார்த்திக் சுவேதா மோகன் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. தில் பட பாடல உன்னி கிருஷ்ணன் சுஜாதா பாடியிருந்தாங்க. வித்யா சாகரோட இசையில பாடல் இடம்பெற்றது.
1: 9:08 நிலவரம்.
0: 8:40 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. வூட்லன்ஸை நோக்கி செல்லும் BKE, வூட்லன்ஸ் சாலை, வூட்லன்ஸ் அவனி 3, வூட்லன்ஸ் செக் பாயிண்ட் ஆகிய பகுதிகளில் சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மார்ஷல் லேனை நோக்கி செல்லும் ஜூ சேட் சாலை, குங்செங் சாலைக்கு பிறகு ஜூ சேட் சாலை, குன்செங் சாலை இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகள் மூடப்பட்டுள்ளன.
1: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 பரவசம்
0: ஒளி உல்லாசம் தொகுப்புல நான் கேட்டிருந்தேன், சீனை குறைக்க நீங்க என்ன செய்யறீங்க, வந்து உங்க உத்திகளை பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பானுவேலு என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க பெரும்பாலும் இந்த ஸ்நாக்ஸ் இருக்கு இல்லையா, தின்பண்டங்கள், நொறுக்கு தீனி, இவற்றை கட்டுப்படுத்தினாலே சீனி உப்பை நாம வெகுளவுல கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற அற்புதமான ஆலோசனை வழங்கியிருக்காங்க. சொல்லப்போனா எனக்கு நொறுக்கு தீனி சாப்பிட்ற பழக்கமே இல்லை, மூன்றே உணவுகள் தான், அதாவது அந்த மெயின் மீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, இவற்றை ஆரோக்கியமான முறையில் சாப்பிட்ற பழக்கம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. சாக்லேட்டு, கேக்கு இவற்றெல்லாம் அப்பப்போ விழா காலங்களில் சாப்பிட்றது உண்டு. எப்போதுமே அவங்களுடைய ஒரே சுகர் இன்டேக், அதாவது இனிப்பு சாப்பிட்ற பழக்கம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரௌன் சுகர் வகை காலங்காத்தால காஃபியோட சாப்பிட்றது அவ்வளோதான். அப்பப்போ குறிப்பாக வாரத்துக்கு ஒரு வரி இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்ருவேன், அது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே பழக்கம், வாழ்நாள் முழுவதும் இதை தான் கடைபிடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பானுவேலு தெரிவிச்சிருக்காங்க. சரி, அடுத்து குரல் பதிவு ஒன்று வந்திருக்குது. நம்ம நந்தினி என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ கேட்போவாங்க.
2: இனிப்பு சாப்பிட்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம், காரமாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் இனிப்பு ரொம்ப சாப்பிடுவேன், லைக் சாக்லேட்டு அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சு சாப்பிடுவேன், மேஷ்மேலோ இதெல்லாம். ஆனால் போக போக வந்து எனக்கு சரி அதெல்லாம் குறைக்கணும்னு சொல்லிட்டு பழங்களுக்கு
0: குமார் அப்படிங்கிற நேர் அவரு கடந்து வந்த பாதையை பகிர்ந்துக்கிறாரு, அதை இப்ப கேட்போவாங்க.
3: வணக்கம் வணக்கம் லபிஜி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
0: உங்களுக்கும்
3: என்ன பத்தி சொல்லுமா, இந்த நான் ரொம்ப சீனி சாப்பிடுவேன், ரொம்ப ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடுவேன். நான் இது டாக்குமெண்ட் டெலிவரி பண்ணுற நேரத்தில் ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ஸ்வீட்டெல்லாம் இருந்தால் பண்ணிக்கிட்டு போய் சாப்பிடுவேன். ஓகே, ஸோ இந்த வருஷம் 1st of April ஒரு முடிவு எடுத்தேன். ஐ நீட் டு ரிலீஸ் மை சுகர் அப்படி சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன். எப்படி முடிவு எடுத்தேன்னா, காலையில் ஒரு சப்பாத்தி, லெச்சீஸ் அண்ட் ஒரு எக், ஒயிட் எக் நான் சாப்பிடுவேன். அப்போ நெஸ்கஃபியில் நெஸ்கஃபி தூளை போட்டு ஒரு 3 tablespoons இவாப்ரேட்டட் மில்க் போடுவேன், கண்டென்ஸ் மில்க்லாம் நிப்பாட்டிட்டேன், இவாப்ரேட்டட் மில்க் போடுவேன். அப்போ நான் காலை 10 மணிக்கு எல்லாமே சாப்பிட மாட்டேன், முன்னெல்லாம் சாப்பிடுவேன், பட்டை தேர் தண்ணி எல்லாம் குடிப்பேன், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டிட்டு லஞ்ச் டைமில் கொஞ்சோண்டு சோறு, ஒரு மீன், பிளெயின் வாட்டர் அது குடிப்பேன். அப்போ ஈவினிங் 6 o'clock பெரிய கிளாஸில் தான் கோப்பி குடிப்பேன், அதை நிப்பாட்டி கிளாஸ், சின்ன கிளாஸில் அதே மாதிரி நெஸ்கஃபி ஒரு இது இவாப்ரேட்டட் மில்க் குடிப்பேன். அப்போ டின்னரு ஒரு சப்பாத்தி, லெட்டீஸ், கொஞ்சோண்டு கறி, அதை நான் சாப்பிட்டுட்டு நான் 5000 steps நடப்பேன். ஸோ இதுதான் என்னோட இப்போ ரூட்டீன், எவ்ரிடே டூயிங்லாம்.
0: பிரமாதம் பிரமாதம் குமார், இதுக்கு நான் கைத்தட்டலன்னா எப்படி குமார், கேக்குறதுக்கு உடல் எடையை குறைக்கணும்னு முயற்சி எடுத்து போய்கிட்டே இருக்காருன்னு சொன்னா அது கைத்தடித்தான் ஆகணும். அடுத்ததா நம்ம லக்ஷ்மி வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்றான்னு கேட்போவாங்க.
4: வணக்கம் ரவிஜி, உதயலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா,
4: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா.
4: ஓகே ரவிஜி, சுகர் கட் பண்றது வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதுலதான் 25 teaspoons வந்து சுகர் லெவல் இருக்கு
0: பாருங்க.
4: அப்புறம் சாக்லேட்ஸ், ஒயிட் ரைஸ், சோறு, அதுல நிறைய சுகர், கபு, தென் ஃப்ரூட்ஸ்ல வந்து மேங்கோ, டூரியன், வாட்டர்மெலன், அதுலாம் சுகர் இருக்கு. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து பத்திரமா சாப்பிடணும். ஸோ எந்த பழத்தில் என்ன சுகர் இருக்கு பார்த்து சாப்பிடணும். அதே சமயம் வந்து சாப்பிடலாம், ஆனா நீங்க கொஞ்சம் வாக்கிங் போலாம். சோ அதுல வாக்கிங் போறதுனால சுகர் லெவல் கொஞ்சம் குறையும். சாப்பிட்ட பிறகு தூங்காம வாக்கிங் போறது நல்லது. சாக்லேட்ஸ் அதுல எல்லாம் நிறைய சுகர் இருக்கு. ஸோ ஒயிட் சுகருக்கு பதிலா ப்ரௌன் சுகர் பெட்டர். இப்ப யாரும் இப்ப கண்டென்ஸ் மில்க் எல்லாம் யூஸ் பண்றது இல்லை. இப்ப எல்லாருமே நிறைய பேர் வந்து மில்க் அண்ட் அதை யூஸ் பண்றாங்க. கண்டென்ஸ் மில்க் வந்து ரொம்ப குறைவு, அதுல அவ்வளோ சுகர் இருக்கு. அப்புறம் காஃபில வந்து 3-in-1 நிறைய சுகர் இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நீங்க 2-in-1 காஃபி குடிக்கலாம், அல்லது நீங்க சொந்தமா காஃபி போட்டு குடிக்கலாம். நன்றி ரவிஜி.
0: நன்றி.

0: பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் வண்ட ஷாப் டவுன் SG.
1: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 தான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95.
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max. M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: சேதுபதி இவர்கள் இந்த பாடலை கேட்டீங்க. ஸ்ரீராம் பார்த்த சாரதி சித்ரா சேர்ந்து பாடியிருந்தாங்க பாடல உங்களுக்காக.
1: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
2: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
1: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
2: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒலி 968
2: கேட்டாலே பரவசம்.
3: தமிழ்நாட்டின்

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: 9:03 ஆகிவிட்டது. கூலி பட்ல இந்த பாடலை கேட்டீங்க. சுரேஷ் பீட்டர்சுரை இசையில SP பாலசுப்ரமணியம் சொரலதா பாடிய பாடல் இடம்பெற்றது. அடுத்தடுத்து 90களில் வந்த இதமான பாடல்கள் உங்களுக்கு காத்திருக்கு. அதோட 80களில் வந்த இதமான பாடல்களும் உங்களுக்காகவே ஒளியிட போகுது.
3: மஞ்சள் மலரை
2: வாங்க வானொலி பக்கமாவே இருங்க. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான், ரவி ஜி.
4: ஹலோ ரவிஜி அண்ணா, குட் மார்னிங். இன்னைக்கு நீங்க சுகர் அப்படிங்கிற ஒரு டாபிக் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. சோ இந்த டைம்ல நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் வந்துட்டு ஒரு சுகர் பைத்தியம். நீங்க எந்த நேரத்துல எவ்வளவு சுகர் ஸ்வீட்ஸ் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி இருந்தேன். நான் வந்துட்டு எனக்கு டஸ்கி ஸ்கின் டோன், அதனால வந்துட்டு என்னோட ஃபேஸ்ல வந்துட்டு பிளாக் ஸ்பாட்ஸ், டான்ஸ், ரிங்கிள்ஸ் எல்லாமே இருந்தது. என்னோட கலீக் ஒருத்தர் எப்பயுமே ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் மாதிரி இருப்பாரு. அவர்கிட்ட நான் போய், அண்ணா உங்களோட ஸ்கின் ருட்டீன் என்ன, ஸ்கின் கேர் ருட்டீன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் சொன்னாரு. நான் வந்துட்டு நோ சுகர் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், அதுவும் ஆடட் சுகர் சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அன்னையில இருந்து நானும் அவர் சொன்னதுனால, அவர் சொன்னதையும் அவர் சொன்னது அவரை பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னால கம்ப்ளீட்டா உடனே ஸ்டாப் பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சேன். அதை பத்தி டீப்பா ரிசர்ச் பண்ணேன், அது எப்படி எல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு. இப்போ நான் நோ சுகர் சேலஞ்சில இருக்கேன். என்னால ஐ கேன் சி த விசிபிள் சேஞ்சஸ். என்னால அந்த விசிபிளா என்னால அந்த சேஞ்சஸ வந்துட்டு பார்க்க முடியுது என்னோட ஸ்கின்ல.
2: இதுக்கு மேல நான் சொல்லணுமா என்ன? உணவே மருந்துன்னு பெரியவங்க சொல்லிட்டாங்க. அதை உணர்ந்து சாப்பிட்டா உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஒலி 9:06 அடுத்து வரப்போகுது வானிலை நிலவரம். சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி மிதமான அளவில் இருக்கிறது. 73-97 உட்பட்டிருக்கும்.
5: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி

0: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
1: டேக் ஆனியன், கட் கட் கட் ஸ்மால் பீசஸ், புட் சீரக சட்டி, புட்டு இந்த அடுப்பு.
0: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
2: காய்கறிய நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
0: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா? சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
3: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
4: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா.
0: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலுக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
4: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
0: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீரிகா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirika.com.sg. உங்க mirika.sg/readysetgrow.

0: உள்ளம் கலந்த கல்வன் பரிசு இந்த பாடலை கேட்டீங்க. இசை ஞானி இளையராஜாவோட இசையில அந்த பாடல கே ஜே ஜேசுதாஸ் சித்ரா சேர்ந்து வழங்கியிருந்தாங்க. காலங்காத்தால அப்படிப்பட்ட பாடல்களை கேட்கும் போது இதமா இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. அதே மாதிரி உங்களை பல பேர் வாட்ஸ்அப் ஆயலாம் தெரிவிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்காகவே அடுத்து வேதம் படத்துல இந்த பாட்டு வருது.
1: மழை காற்று வந்து தமிழ் பேசுது
0: பாடல நாம கேட்க போறோம். வேதம் படத்துல இருந்து வித்யாசாகரோட இசையில இன்னும் கொஞ்ச நேரத்துல இதமான பாடல் கேட்டு உருகி போற அதே நேரத்துல நீங்க குடும்பத்தோட நண்பர்களோட போய் பார்க்கணும் இந்த நிகழ்ச்சியை. காரணம் உங்க அபிமான நட்சத்திரங்கள் ஜெனேஷ் மற்றும் ஒலி 968 நட்சத்திர படைப்பாளர் ஹலீமா இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த போறாங்க. அதோட மீடியாகாப் கலைஞர்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரிந்த பரிச்சயமான முகங்கள் அறிந்த குரல்கள் எல்லாரும் அங்க வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டோன்னு உங்களை மகிழ்ச்சி படுத்த தீபாவளி களைக்கட்ட தீபாவளிய மகிழ்ச்சியோட வரவேற்க காத்துட்டு இருக்காங்க. அனுமதி முற்றிலும் இலவசம். பர்ச் சாலை அங்க 6 மணிக்கு டானு போய் நின்றுங்க சரியா. தீபாவளி ஒளியூட்டு விழா ஈரா 36 உங்களுக்காக நடக்க போகுது. இன்னைக்கு ஆரம்பிக்க போகுது தீபாவளி கலை. அதுக்கப்புறம் பாருங்க நவம்பர் 8 வரைக்கும் ஜே ஜே ஜே இருக்க போகுதுங்க.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. SLECTE செல்லும் வழியில் TPE exit அங்கே.
3: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: ஆனா இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: ராஜா தி ராஜா அவர்ல இந்த பாடலை கேட்டீங்க. இசை ஞானி இளையராஜாவோட இசையில மனு எஸ் பி சைலஜா பாடிய பாடல் இடம்பெற்றது. அடுத்ததா நீ வருவாயின அவர்ல இருந்து உங்களுக்காக பாடல் காத்திருக்கு.
1: அதிகாலையில் சேவலை எழுப்பி
0: உண்மையிலே வேலைக்கு போகணுமா, களைப்பா இருக்குதே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நம்ம வேலைக்கு போனோம், காரணம் நமக்கு ஒரு கடமை இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமா வேலைக்கு போனா தானே காசு கிடைக்கும் அப்படின்னு எப்படியாவது அடிச்சு பிடிச்சு வேலைக்கு போயிட்டு வந்துருவோம். பெண்மணி 30 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு நிறுவனத்துல சேர்ந்திருக்காங்க. கடந்த 20 ஆண்டுகளா அவங்களுக்கு வேலை இடத்துல எந்த வித பணியும் கொடுக்காம அவங்கள ஒதுக்கி வச்சிட்டாங்களா. ஒதுக்கி வைக்கப்பட்டதுனால அவங்க வேலை இடத்துல சரியான மரியாதையை பெறல, மற்றவர்களால பார்க்கப்படல அப்படிங்கறதுனாலயே அவங்க அவங்க முதலாளி மேல வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்குள்ள போய் ஆராய்ந்து பார்க்கும் போது இன்னும் பல தகவல்கள் இருக்குது. அதாவது அவங்க நோயாய்ப்பட்டதுனால அவங்க ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன். இந்த சம்பவத்தில இருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, எந்த இடமா இருந்தாலும் சரி, வேலை இடம் உட்பட எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவம் தேவைப்படுது. அந்த முக்கியத்துவத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால என்னைக்குமே நமக்கு கிடைச்சதை வச்சு எப்படி நம்ம இன்னும் முக்கியத்துவம் பெறலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. 9:31 ஆகிவிட்டது. போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது. SLECTE செல்லும் வழியில் TPE exit அங்கே காரணம் வாகனம் பழுதாகியுள்ளது.

0: கல்யாண விருந்துனா இப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
3: இந்த அக்டோபரில் மீலிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
0: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அரைந்தார்.
3: மீலிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.

0: ராஜாவோட இசையில பாடலை கேட்டீங்க. ஒருவர் வாழும் ஆலயம் படத்துல இந்த பாடல் வந்துச்சு. மலேசிய வாசுதேவன் சித்ரா குரல்ல அந்த இதமான பாடல் இடம்பெற்றது. அடுத்து வித்யா சாகரோட இசையில இந்த பாடலை கேட்க போறோம். ஹரிஷ் ராகவேந்திரா உமாரமணன் பாடிய அந்த பாடல் இடம்பெறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு வருது பாலிவுட் நடிகர் அமீர் கானை சந்திக்கிறதுக்கு. யா, எப்படி தெரியுமா? சிங்கப்பூர் திரைப்பட விழா, அதாவது SGIFF, சிங்கப்பூரின் 37th அனைத்துலக திரைப்பட விழாவுக்கு அமீர் கான் வராரு அப்படின்னும், அங்க அவருடைய புகழ்பெற்ற திரைப்படமான லகான் காண்பிக்கப்படும் அப்படின்னும் தகவல் சொல்லுது. குறிப்பா அக்டோபர் 23rd விவோ சிட்டி, அங்க வெள்ளிக்கிழமை 6 PM மேல அமீர் கானை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: போக்குவரத்து நிலவரம்,
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா ECP சாங்கி நோக்கி செல்லும் வழியில் சிலீன் அவென்யூக்கு பிறகு 3rd தடத்தில் சாலை பணிகள். ECP சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் அதே வழியில் மரீன் பரேட்டுக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது.

0: இன்னும் கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் மல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
2: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றை உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

இளையராஜா நானே மந்திரி படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. இசை ஞானி இளையராஜாவுடைய சில பி ஜே சந்திரன் பி சுசிலா பாடிய பாடல் இடம்பெற்றது. அடுத்து 10 மணிக்கான செய்திகளை கேட்க போறோம். அதன் பின்பு ஏன் கூட நிகழ்ச்சிகளை படைக்க போறாரு ஒலியின் இளம் படைப்பாளர் ஹிஸ்கில். போன மாசம் சந்திச்சாரு, பல தகவல்களை கொடுத்திருந்தாரு, மக்களுடைய அன்பான வார்த்தைகளை பெற்றுக் கொண்டாரு. இன்னைக்கும் அதே மாதிரி நடக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய ஆசை. நீங்க என்ன செய்யலாம், உடனடியா மீடியாகாப் ஒலி 96.8 FM எங்களுடைய டிக்டாக் பக்கமா வந்துருங்க. அங்க நேரடியா ஹிஸ்கில பாக்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வானொலியில அவர் என் கூட சேர்ந்து நிகழ்ச்சியை படைக்கிறதையும் நீங்க கேட்கலாம். மொத்தத்துல ஹிஸ்கிலுக்கு உற்சாகம் தர மாதிரியான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாங்க வந்து எங்களோட இணைந்திருங்க. இது உங்க அபிமான ஒலி 9.68 கேட்டாலே பரவசம்.

வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். G7 கூட்டமைப்பு எண்ணெய் இருப்பிலிருந்து 100 மில்லியன் பீப்பாய் எண்ணெயை பயன்பாட்டுக்கு விடப்போவதாக அறிவித்துள்ளது. டீசலின் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. விலையை தணிக்க இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை உதவும் என்று G7 தலைவர்கள் நம்புகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் இருப்பை பயன்படுத்த நெருக்குதல் அளித்தார், இல்லையெனில் அமெரிக்க டீசல் ஏற்றுமதிகளை தடை செய்யப்போவதாக அவர் மிரட்டியிருந்தார். அதனைத் தொடர்ந்து G7 தலைவர்களின் அறிவிப்பு வந்துள்ளது. G7 அறிவிப்புக்கு பிறகு எண்ணெய் விலை இறங்கியது. உலக தரநிலையாக கருதப்படும் பிரெண்டின் விலை சுமார் 2.5 விழுக்காடு குறைந்து பீப்பாய்க்கு $99.63 இந்நிலையில் டீசல் ஏற்றுமதி தடையை விதிக்கப்போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருக்கிறார். ஐரோப்பிய நாடுகளின் முடிவு சிறப்பான ஒன்று என்று அவர் பாராட்டினார். இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த ஃபிளாய் துபாய் விமானத்தை வீழ்த்த முயன்றதாக கூறப்படும் இணை விமானியை அந்நாட்டு அதிகாரிகள் விசாரிக்கவிருக்கின்றனர். அவர் அவ்வாறு செய்ய முயன்றபோது மற்றொரு விமானியும் பயணிகளும் அவரை தடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த FZ1073 விமானத்தில் 170க்கும் அதிகமானோர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இஸ்ரேலின் எந்த அமைப்பு விசாரணையை நடத்தும் என்பது தெளிவாக தெரியவில்லை. நடந்த உண்மையை கண்டறிய அந்த விசாரணை முக்கியம் என்று ஃபிளாய் துபாய் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கெய்த் அல் கெய்த் கூறினார். பிரான்சின் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் பள்ளிகளில் மேம்பட்ட சூழலுக்கு அழைப்பு விடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். ஆர்ப்பாட்டங்களில் வன்முறை வெடித்துள்ளது. கலக தடுப்பு காவல்துறைக்கும் மாணவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. நாட்டின் 700 பள்ளிகளில் செயல்பாடுகள் தடைபட்டுள்ளன. சுமார் 1700 பேர் கைது செய்யப்பட்டனர். மாணவர் சங்கங்களும் குழுக்களும் ஆர்ப்பாட்டங்களை வழிநடத்துகின்றன. பள்ளிகளில் உள்ள வசதி குறைபாடுகள் பற்றி மாணவர்கள் குரல் எழுப்பினர். பள்ளி நேரம் அதிகமாக இருப்பது, வகுப்பறைகளில் வெப்பநிலை உயர்ந்திருப்பது, ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராதது போன்ற அக்கறைகளை அவர்கள் முன்வைக்கின்றனர். கோனல் பல்கலைக்கழகத்தில் ஈராண்டுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் பலாத்கார சம்பவத்தை விசாரிக்க நியூயார்க் ஆளுநர் கேத்தி ஹோகோ தலைமைச் சட்ட அதிகாரி லெத்திஷா ஜேம்ஸை சிறப்பாக நியமித்துள்ளார். 20 வயது முன்னாள் மாணவி 7 பேர் தனக்கு போதைப் பொருள் கொடுத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாய் புகார் அளித்திருந்தார். அதிகாரிகள் யார் மீதும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யவில்லை. விவகாரம் கையாளப்பட்ட விதம் ஏமாற்றம் அளிப்பதாக ஆளுநர் கூறினார். புதிய விசாரணை உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து குற்றவாளிகளை தண்டிக்கும் என்று அவர் உறுதி தெரிவித்தார். திருவாட்டி ஜேம்ஸ் மிக பிரபல வழக்குகளில் அரசாங்க தரப்பு வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். இந்திய இளையர்களால் வழிநடத்தப்படும் காக்ரோச் ஜுண்டா பார்ட்டி மும்பையில் பேரணி நடத்துகிறது. இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆளுநர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை குழு முன்வைத்துள்ளது. வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடு செய்து ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தியதாக அவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். தேர்தல் ஆணையமும் அரசாங்கமும் அதனை மறுத்துள்ளன. எனினும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடப்போவதில்லை என்கிறது குழு. பாகிஸ்தான் அரசாங்கம் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் தெஹரிக் இ இன்சாஃப் கட்சியுடன் இன்று பேச்சு நடத்தவிருக்கிறது. அவருடைய ஆதரவாளர்கள் இன்று தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கும் வேளையில் சந்திப்பு நடைபெறவுள்ளது. முதல் சுற்று பேச்சுகள் நேற்று நடந்தன. கலந்துரையாடலை தொடர இருதரப்பும் இணங்கின. திரு இம்ரான்கானின் கட்சி அவரை விடுதலை செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அவருடைய சகோதரிகளையும் விடுவிக்கும்படி அது கூறுகிறது. 73 வயது இம்ரான்கான் ஊழல், வன்முறை ஆகியவை தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காக ஈராயிரத்து 23லிருந்து சிறையில் இருக்கிறார்.
வடகொரியா கிழக்கு கடலை நோக்கி குறைந்தது ஒரு புவியீர்ப்பு ஏவுகணையை பாய்ச்சியிருப்பதாக தென்கொரியா கூறியுள்ளது. வான்சான் பகுதியிலிருந்து அது பாய்ச்சப்பட்டதாகவும் ஜப்பானின் சிறப்பு பொருளாதார வட்டாரத்துக்கு வெளியே விழுந்ததாகவும் தென்கொரிய ராணுவம் தெரிவித்தது. வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே உள்ள ராணுவமற்ற பகுதியில் கண்ணி வெடிகளால் தென்கொரிய துருப்புகள் காயமடைந்தனர். பியோங்யாங் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சோல் கூறியது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜாங் அதனை நிராகரித்தார். அதையடுத்து அண்மை ஆயுத சோதனை நடந்துள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சாட்டர்டே
1: சிங்க குட்டீஸ்
0: எஸ் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி
0: ஹிஸ்கேல் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். ஓகே ஹிஸ்கேல், போன மாசம் இது கூட நிகழ்ச்சி படிச்சிருந்தீங்க, இந்த மாசமும் நிகழ்ச்சி படிக்க வந்திருக்கீங்க. குறிப்பா போன வாரம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
1: போன வாரம் எனக்கு வந்து ஒரு ரொம்ப வெறித்தனமாவும் உற்சாகமான ஒரு வாரம். வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து என்னோட பிஎஸ்எல்இ வந்து ஒரு கடைசி தேர்வு, சயின்ஸ் தேர்வு
0: முடிச்சாச்சு.
1: அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பருவ மாதிரி அந்த எக்ஸாம் ஹால்ல இருந்து கிளம்பி நான் என்னோட நண்பர்களோட வீட்டுக்கு சென்று நான்
0: விளையாடினேன். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வந்து சீர்திருத்தின கொண்டாட்டம்லாம் வந்திருக்குமே பள்ளிக்குள்ள.
1: ஆமா, அன்னைக்கு வந்து நான் பள்ளிக்கு சென்று நான் வந்து என்னோட நண்பர்களோட ரொம்ப உற்சாகமாக வந்து என் பள்ளியில இருக்கும் அந்த பவுன்சி கேசல் இருந்துச்சு, அதெல்லாம் விளையாடி நான் வந்து அதுல ரேஸ் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ரொம்ப உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் விளையாடினேன் அவங்க கூட.
0: கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நம்ம ஹிஸ்கேல் இன்னைக்கு என் கூட நிகழ்ச்சியை படைக்க போறாரு 11 மணி வரைக்கும். நேர்களே நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உடனடியா டிக்டாக் லைஃப்க்கு வரணும், அங்க வந்து ஹிஸ்கிலுக்கு லைக்ஸ் போடுங்க, வாழ்த்துக்களை வாரி வழங்குங்க. ஏன்னா அடுத்த தலைமுறை நல்லா பேசணும், தன்னம்பிக்கையா பேசணும், நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நாம தானே அன்பு ஆதரவும் கொடுக்கணும். அந்த பக்கமா வாங்க, வந்து டிக்டாக் லைஃப்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, அதே நேரத்துல லைக்ஸையும் கொடுங்க. ஒரு விஷயம் ஞாபகத்துக்குங்க, நீங்க பேசுறது பிள்ளைகள்கிட்ட, ஆக பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய கருத்துக்களும் அதே நேரத்துல நீங்க பதிவிடுற தகவல்களும் இருந்தா சிறப்பாக இருக்கும். மனசுல வச்சுக்கோங்க, நீங்க பிள்ளைகள்கிட்ட பேசுறீங்க, அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஓகே ஹிஸ்கேல், நம்ம அடுத்து நிறைய பாட்டுலாம் கேட்க போறோம் தானே?
1: ஆமா, ஆனா நான் அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொன்னு சொன்னோம்.
0: சொல்லுங்க.
1: போன மாசம் வந்து ஆசிரியரோட தின கொண்டாட்டம் கொண்டாடணும், இப்ப வந்து மாணவர்களோட கொண்டாட்டம். நான் வந்து ஒரு ஆசிரியருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்களோட பேர் வந்து மிஸ் ஷாமினி. அவங்க தான் நான் வந்து பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு தந்தாங்க, நான் வந்து தன்னம்பிக்கையோடு பேசுறதுக்கு நிறைய பாடம் கொடுத்தாங்க, எப்படி பேசுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து நன்றி சொல்றேன்.
0: பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நம்ம யார் பார்க்குறோம்? குருவை தானே. அப்படிப்பட்ட குருக்கு வாழ்த்து சொல்றது பிரமாதம். நீங்க தொடர்ந்து ஹிஸ்கிலுக்கு வாழ்த்துக்களை சொல்ல மீடியா காபோலி 96 FM டிக்டாக் லைவ்க்கு வந்து பதிவிடுங்க. ஹிஸ்கிலோட அப்பா அம்மாவும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும். உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். வாங்க இணைந்துருங்க எங்களோட, உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை 11 மணிக்கு படைக்க போறது
1: ரவிஜி
0: ஹிஸ்கேல். ஒலி 9:06 போக்குவரத்து நிலவரம். போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக துவாசி நோக்கி செல்லும் PIE பிடோக் நார்த் அவெனியூ 3க்கு பிறகு விபத்து. MCE நோக்கி செல்லும் AYE அலெக்சாண்டர் சாலைக்கு பிறகு முதல் தடத்திலும் விபத்து நேர்ந்துள்ளது.

0: என்ன நடந்தது? இந்த பொண்ணு பெண்ணின் அறையின் கதவை
1: தட்டினான்.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பு அறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஓலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.

0: இன்சூரன்ஸ் கம்பெனி பரத்திலிருந்து அனிருதி செயல் பாடல் கேட்டீங்க.
1: ஒலி ஒன்பது ஆறு எட்டுல நின்றிருக்கீங்க. நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம்
0: ரவிஜி.
1: சரி, நாம இப்ப காலத்து வைக்க போறது குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற அங்கத்துல. நமக்காக இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி சொல்ல போறீங்க ஹிஸ்கேல்?
0: எனக்கு வந்து ரொம்ப பிரித்தமான ஆங்கில புத்தகம் பத்தி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அந்த புத்தகமோட டைட்டில் வந்து லாஸ்ட் கிட்ஸ் ஆன் ஆஃப். அந்த புத்தகத்துல வந்து நாலு இளைஞர்கள், ஜாக், ஜூன், டர்க், குவிண்ட், அவங்க வந்து பேய் உலகத்துல வந்து அவங்க வாழ்றாங்க. எப்படி வாழாங்கன்ட்டு அந்த கதை இருக்கும்.
1: டிகில் டேல்ஸ்.
0: டிகில் டேல்ஸ் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது.
1: அதே மாதிரி கேக்குறதுக்கு. சரி, இந்த புத்தகத்தை பத்தி இன்னும் விரிவா நம்ம இஸ்கில் சொல்லியிருக்காரு. கதாபாத்திரம், கதைக்களம், என்ன பிடிக்கும், என்ன மாற்றங்கள் இருந்திருக்கலாம், இவற்றெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா எங்களுடைய சமூக ஊடக பக்கமா இணைந்துருங்க. காரணம், அந்த சிறப்பு காணொளி திங்கட்கிழமைக்கு பிறகு இடம்பெறும். வந்த உடனே நாங்க சொல்றோம். சரி இஸ்கில், இப்ப டிக்டாக்ல நம்ம இருக்கோம் இல்லையா, எல்லாரும் என்ன கருத்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கறத ஒரு ரெட்டு பாத்துருவோம். ரகுவரன் வந்து உங்களுக்கு கை தட்டி இருக்காரு, நன்றி சொல்லிடலாம் நீங்க.
0: நன்றி.
1: அதுக்கப்புறம் வேற இளமதி ரொம்ப நல்லா இருக்கு நிகழ்ச்சின்னு சொல்லிருக்காங்க,
0: மிக்க நன்றி.
1: பிறகு ஜாஃபர் சாதிக் அவரும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு.
0: அவங்க தான் என்னோட அப்பா.
1: சரி, ரொம்ப பெருமையா இருக்கு உங்க அப்பாவுக்கு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிச்சயமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓ அற்புதமான வாய்ப்பு இது பிள்ளைகளுக்கு அப்படின்னு கோகிலா சொல்லிருக்காங்க.
0: ஆமா, இது வந்து ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. இது என்னோட நம்பிக்கையை வந்து டெஸ்ட் பண்ணது. நான் இப்படி கேமரா முன்னாடி இல்லாட்டி ஒளியில பேசுறேன்ட்டு ஒரு வாய்ப்பு இது.
1: நிச்சயமா இல்லையா ஹிஸ்கேல்? உங்க தாத்தாவும் பாத்துட்டு இருக்காரு இக்பால்.
0: ஹாய், ஹாய் தாத்தா.
1: சரி ஹிஸ்கேலுக்கு தொடர்ந்து நீங்க ஆக்கப்பூர்வமான, மகிழ்ச்சியான, உற்சாகம் தரக்கூடிய கருத்துக்களை பகிர்ந்துக்க எங்களுடைய டிக்டாக் பக்கமா அவங்க மீடியாகாப் ஒலி 968 FM வந்து கருத்துக்களை நீங்க பதிவிட்டீங்கன்னா படிக்கிற ஹிஸ்கிலுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும், அதே நேரத்துல பாக்குற எனக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு விஷயம் ஞாபகத்துக்குங்க, இது பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சி. ஆக பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு நீங்க உங்க கருத்துக்களை பதிவிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதை நீங்க கருத்துல கொள்ளணும். அவங்க அப்பா அம்மாவும் பாத்துட்டு இருக்காங்க, குடும்பத்தாலும் பாத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மனசுச்சுக்கிட்டு நீங்க கருத்துக்களை பதிவிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரியதா இருக்கும். சரியா? இணைந்திருங்க எங்களோட. இது ஒலி 968
0: ரவிஜி.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: 10:25 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. கவனமா பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக KPE ECP செல்லும் வழியில் நிக்கோல் மெயின் சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது.

0: பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை
0: இப்படி எல்லாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.
0: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆப்ரோ, டாக்டர் உ, ஏசப்போ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10th வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் ஒன் ஷாப்.

0: அனிருத் சீல் ஜெயலட்டூர் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க.
1: உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்
0: ரவி ஜி.
1: சரி, இந்த பாட்டு கேட்டீங்களா ரெண்டு?
0: ஆமா,
1: புரிஞ்சுச்சா?
0: இந்த பாட்டு வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும், ஒரு வைபா மாதிரி இருக்கு. ஆனா அந்த லிரிக்ஸ்க்கு வந்து ஒரு மீனிங் தான் அவ்வளவு தெரியல எனக்கு.
1: எங்களுக்கும் தெரியல. சரி, அதுக்கு முன்னாடி ரதிபா,
0: அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு வந்து மெலடி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கேட்க. அதுக்கு மேல சாய் அபியங்கரோட குரலும் ரொம்ப நல்லா இருக்கு கேட்க.
1: போன மாசம் உங்களுக்கு வீட்டு பாடம் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா?
0: ஆமா ஆமா, இங்கதான் இருக்கேன், எழுதி இருக்கேன்.
1: சொல்லுங்க.
0: நீங்க சொன்னீங்க லமீனியமாலும் தனுஷும் சிங்கப்பூரும் பத்தி சில தகவல்களை சொல்ல சொன்னீங்க.
1: ஒரு ஒரு தலைப்புக்கு ஒரு தகவல் போதும்.
0: ஆமா.
1: சரி, முதல்ல எது சொல்ல போறீங்க?
0: முதல்ல வந்து லமீனியமால் பத்தி பேச போறேன்.
1: சொல்லுங்க.
0: அவர் வந்து 19 வயதிலேயே உலக கோப்பை போட்டியில வந்து வெற்றி பெற்றாரு. இது வந்து ரொம்ப கடினமான விஷயம், ரொம்ப உரைப்பால செஞ்ச விஷயம் இது. ஏன்னா வந்து ரொம்ப சின்ன குட்டி வயசுல இருந்து வந்து கால்பந்து விளையாடி அவங்க இந்த மேடைக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப பெரிய வாய்ப்பு அவருக்கு. வந்து அது உலக கோப்பை ஜெயிச்சுட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஸ்பெயினும் பிடிக்கும் ரொம்ப.
1: சரி, இப்ப இரண்டாவது தகவல் சொல்லுங்க.
0: நீங்க எல்லாம் கேக்குறீங்களா தனுஷ் தனுஷ்னு, அந்த தனுஷ்னு பேர் கேக்குறீங்களா? ஆனா அது அவனோட நிஜமான பேர் இல்ல, தெரியுமா?
1: என்னது?
0: தனுஷ் வந்து தனுஷ்னு பேரு நிஜமா பேரு கிடையாது. அவரோட நிஜமான பேர் வந்து வெங்கடேஷ் பிரபு கஸ்தூரி ராஜா.
1: அவர் உண்மையான பேரு?
0: ஆமா, கஸ்தூரி ராஜா வந்து அவரோட அப்பாவோட பேரு, வெங்கடேஷ் பிரபு வந்து அவனோட பேரு.
1: இயற்பெயர் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்?
0: இயற்பெயர்.
1: அதுதான் வந்து பிறக்கும் போது வைக்கப்படுற பெயர், இயற்பெயர். இது வந்து திரைப்படத்துக்காக ஒரு வச்சுக்கிட்ட பேர் என்ன?
0: தனுஷ்.
1: போடுங்க. ஓகே, இப்போ மூன்றாவது தகவல் என்ன?
0: மூன்றாவது தகவல் வந்து சிங்கப்பூர் பத்தி. சிங்கப்பூரோட பரப்பளவு வந்து 710 கிலோமீட்டர் ஸ்கொயர்ஸ் மட்டுமே. அது கேட்க வந்து ரொம்ப பெருசா இருக்கும், சிங்கப்பூர் இவ்வளவு பெருசா. ஆனா ரஷ்யாவோட பரப்பளவு வந்து 17,998,246. சிங்கப்பூர் ரஷ்யா வந்து சிங்கப்பூர் விட 24,082 மடங்கு பெருசா இருக்கும். இப்போ இது கேட்டுட்டோன்னே சிங்கப்பூர் வந்து ரொம்ப குட்டியான நாடு மாதிரி இருக்குல்ல.
1: நிச்சயமா இருக்குது. மூன்று தகவல்களை போன மாசம் வீட்டு படமா கொடுத்த, அத பிரமாதமா நம்ம முன்னாடி தன்னம்பிக்கையோட தைரியத்தோட ஹிஸ்கில் வழங்கியிருந்தாரு. கைத்தட்டு மறுபடியும் அவருக்கே. பாருங்க, பாக்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நல்லா தமிழ் பேசுறீங்க அப்படின்னு எல்லாரும் டாக் லைஃப்ல வாழ்த்துறாங்க. ஹிஸ்கில நேர்களே, மீடியா காப் ஒலி 96.5 அந்த பக்கமா வந்து ஹிஸ்கிலுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்க. வாழ்த்துறவங்க நீங்க என்ன சொல்ல போறீங்க ஹிஸ்கில்?
0: மிக்க நன்றி என் கிட்ட எல்லாம் கேக்குறது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு காமெண்ட்ஸ் எல்லாம் கேட்க. நான் இந்த வாய்ப்பு வந்து கழிச்சிருக்கேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் ரவிஜியோட இங்க ஒலி 9 ஸ்டூடியோல படிச்சுக்கிறேன். அது எனக்கு ரொம்ப உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு.
1: பிரமாதம். ஒலி 9.68
0: கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 9.68 போக்குவரத்து நிலவரம்.
1: 9:40 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்குது. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. PIE நோக்கி செல்லும் TPE பாசரிஸ் டிரைவ் 12, அதற்கு பிறகு சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.

0: சொன்னா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
2: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
3: ரவிஜி
2: சஜினி
4: வணக்கம் சிங்கை,
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
5: தகுதிபெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
2: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லன்னு தெரியுது.
5: ஆமா, மத்திய கழக நிலவரம் அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட 2 மடங்கா கிடைக்க போகுது.
2: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
6: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.

0: காவியங்கரை செயல் கருவு பாலத்துல இருந்து பாடல் கேட்டீங்க.
1: இந்த பாட்டை கேட்ட உடனே ஹிஸ்கில் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடணும்னு தோணும். ஏன் தெரியுமா, நீங்க பிரமாதமா பாடுவீங்க அப்படின்னு யாஸ்மின் சொல்லிருக்காங்க.
0: ஆமா,
1: நிகழ்ச்சி படைச்சிருந்தாரு, பாடல்களுக்கு அறிவிப்பு செஞ்சாரு. இந்த இளம் வயதுல இவ்வளவு தன்னம்பிக்கையா வானொலியில பேசுறது மட்டும் கிடையாம டிக்டாக் லைஃப்லயோ வளம் வந்து ஒரு கலக்கு கலக்கறன்னு சொன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் நேர்களே. நீங்க சொல்ற அன்பான வார்த்தைகள், அற்புதமான கருத்துக்கள், கொடுக்கற ஆதரவு தான் இந்த பையன் இன்னும் சிறப்பா செய்ய செயல்பட அவருக்கு உதவியாமையோ அதை மட்டும் என்னைக்குமே மறந்துடாதீங்க. சரி, இன்றைய அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
0: இந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து நிறைய என்னோட தன்னம்பிக்கையோட என்னோட சர்க்கிள் வெளியே வந்து பாடியிருக்கேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் தயங்கமா இருந்துச்சு, ஆனா நான் ஒரு தன்னம்பிக்கையோட பாடினேன். அப்புறம் அது வந்து சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் நான் வீட்டுல வந்து நிறைய பார்த்து நான் வந்து இப்ப தகவல் எல்லாம் சொல்றேன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ராவிஜியோட படிச்சுட்டு இருக்கேன்,
1: ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கும் அடுத்த தலைமுறை என் கண்ணு முன்னாலே சிறப்பா செய்யறாங்கன்னு நினைக்கும் ரொம்ப பெருமையாவும் இருக்கு. இது நம்ம தமிழுக்கு செய்யற ஒரு தொண்டு, மறக்கவே கூடாது. ஓகே
0: ஓகே, நான் வந்து அடுத்த தடவை வந்து நான் என்னோட தமிழ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நான் வந்துடுவேன்.
1: கொஞ்சம் கொஞ்சமா செய்யும்.
0: ஆமா,
1: பிரச்சனையே இல்லை. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, படிப்படியா நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா தமிழ்ல பேசலாம், சரளமா பேசலாம், சக மாணவர்கள்கிட்ட பேச சொல்லலாம் தமிழ நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லி.
0: ஆமா,
1: சரி ஸ்கில், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அடுத்த மாசமும் நீங்க வர போறீங்க, தெரியும் தானே?
0: தெரியும்.
1: அடுத்த மாசம் நீங்க வரும்போது வெறும் கேட வர முடியாது. ஏன் தெரியுமா, நீங்க மறுபடியும் ஒரு வீட்டு பாடத்தோட தான் வரணும்.
0: மறுபடியுமா?
1: ஆமா, மாசம் மாசம் ஒவ்வொரு நாளும் குடுக்கறாங்களே பள்ளியில.
0: ஆமா,
1: அந்த மாதிரிதான் மாசம் மாசம் வரும்போது ஒரு வீட்டு பாடத்தோட வரணும். தயாரா இருக்கீங்களா?
0: தயாரா இருக்கேன்.
1: சரி, நீங்க போன வாரம் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் மூன்று தகவல்கள், அதுக்கு ஏத்த மாதிரி வந்து படிச்சிருந்தீங்க, சரியா?
0: ஆமா.
1: இப்போ கொஞ்சம் கடினமா இருக்க போகுது, முடியும் நினைக்கிறீங்களா?
0: முடியும், கடினமா இருந்தா நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்.
1: பிரமாதம், இதுதான் சரியான மனப்போக்கு. சரி, உங்களுக்கான வீட்டு பாடம் என்னன்னா, நீங்க ஒரு திருக்குறள், உங்களுக்கு பிடித்த ஒரு திருக்குறளை எடுத்து அதை சிறப்பான முறையில உச்சரிச்சு சொல்லி பின்பு அதன் பொருளை விளக்கணும் எங்களுக்கு.
0: சரி,
1: செய்வீங்களா?
0: சரி.
1: நீங்க சொந்தமா செய்யணும், அம்மா அப்பா கிட்டலாம் செய்ய சொல்லக்கூடாது.
0: அம்மா, எனக்கு வந்து செய்யலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்ல.
1: அப்படியா?
0: ஆமா.
1: பிரமாதம். ஆக அடுத்த மாசம் திருக்குறளோட வந்து இறங்குறாரு நம்ம இஸ்கில், அப்படித்தானே?
0: அப்படிதான்,
1: இப்படிதான் நம்பிக்கையோட பேசணும். சரி ஸ்கில், உங்களுக்கு டாடா சொல்ற நேரம் வந்தாச்சு, நீங்க அந்த நேர்களுக்கு இப்ப என்ன சொல்ல போறீங்க?
0: நீங்க வந்து உங்களோட நீங்க சொல்றது வந்து எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. நான் வந்து அடுத்த மாசம் வந்து என்னோட தமிழை மேம்படுத்தி, நான் எப்படி உற்சாகமா பேசுறது மேம்படுத்தி நான் வந்துடுறேன்.
1: பிரமாதம். ஒலி 9:08
0: கேட்டாலே பரவசம்.
1: நேரம் இப்பொழுது 10:51 ஆகிவிட்டது.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக சாங்கை நோக்கி செல்லும் PIE BKEக்கு பிறகும் PIE நோக்கி செல்லும் TPE பாசிரிஸ் டிரைவ் 12 அந்த பகுதிக்கு பிறகும் சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
2: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
2: ஹாய் டார்லிங், எப்படி இருக்கீங்க?
0: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
3: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா
4: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலுக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
3: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
4: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியாகோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி meekup.com.sg. உங்க meekup.sg/readysetgrow.

மற்றும் குழுவினர் அந்த பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க. 11 மணி ஆயிடுச்சு, இன்னும் 70களில் அந்த பாடல் வரலன்றீங்களா? உங்களுக்காகவே இந்த பாடலை எடுத்து வச்சிருக்கேன், நீங்க தயாரா கேளுங்க. பாருங்க, 9 6 7 8 8 9 6 8 இது ஒலி 9 6 8 கேட்டாலே பரவசம்.

அப்படிப்பட்ட சில பாடல்களை கேட்கும் போது நேரம் போறதே தெரியாதுங்க. அப்படிப்பட்ட பாடல் தான் இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திலிருந்து உங்களுக்காக இடம்பெற்றது. அடுத்து வரப்போகுது திருக்கல்யாணம் படப்பாடல். டிஜே சந்திரன் ஜானகி பாடிய இந்த பாடல அன்பரசு விரும்பிக்கிட்டு இருந்தாரு. எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி மிதமான அளவில் இருக்கிறது. 75-99 இடைப்பட்டிருக்கும்.

0: பத்து நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா இருபதாம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றி சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 போயர் 3 பத்து நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: நேரம் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டீங்க. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், ஒலிபரப்புங்கன்னு சொன்னாங்க ஜெஸ்ஸி. அவங்களுக்காகவே அந்த பாடல் இடம்பெற்றது. சரி, 70களில் வந்த பாடல்கள் சொல்லும் போது அடுத்ததா யாருடைய பாடல் இப்ப கேட்போவாங்க?
1: வணக்கம் காலை, வணக்கம் ஐயா. நான் ராமன் ஸ்கூல இருந்து பேசுறேன். எனக்கு வந்து இந்த பழைய பாடல், ரொம்ப பழைய பாடல் இல்ல, அன்ன கீழி உன்னை தேடுது, இந்த பாடலை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றேன் போடும் மாதிரி. நன்றி நன்றி.
0: நிச்சயமா அன்னக்கிளி படத்துல இருந்து இசைஞானி இளையராஜாவுடைய சில ஜானகி பாடிய பாடல் இடம்பெற போகுது. அதனை அடுத்து அமுதா அப்படிங்கிற இன்னொரு நேயர் அவங்களும் குரல் பதிவு அனுப்பியிருந்தாங்க. ஆனா அமுதா, நீங்க இந்த நிலைமையில குரல் பதிவு அனுப்ப கூடாது, ஏன்னா உங்களுக்கு தொண்டை சரியில்லைன்னு நீங்களே சொல்லிட்டு குரல் பதிவு அனுப்பும் போது எனக்கு ஒரு மாறி இருந்துச்சு, ஐயோ ஏன் இப்படி உங்களை போட்டு வருத்துக்கிறீங்க அப்படின்ட்டு. அமுதா, நீங்க கேட்ட பாடல் பத்திரகாளி படத்துல இருந்து வரப்போகுது. கேஜி ஜெயஸ்தாஸ் குரல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல இதமான எழுதுதல்கள் ஒன்னொன்னா கேட்போம். இன்னும் என்னோட இது ஒலியில் உல்லாசம்.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: நேரம் இப்பொழுது 11:20 சில வினாடிகள் மட்டுமே இருக்கின்றன. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை SLE நோக்கி செல்லும் TPE டெம்பரரி 72, அதற்கு பிறகு 3 தளத்தில் சாலை பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஆங்மோக்கி அவென்யூ 6 யோசுகாங் சாலை, இவற்றுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் சாலை விளக்குகள் பழுதாகியுள்ளன.

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கு நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
1: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல. மாதத்துக்கு
2: எழுபது கேட்க கேட்க ஆனந்தம்.

0: புத்தம்பரத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. டிஎம் சௌந்தரராஜன் பீசஸ்ல பாடிய இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டீன் சொன்னாரு. குறிப்பா குடும்பத்தோட ஒன்று கூடும்போது இப்படிப்பட்ட பாடலை கேட்டா பிரமாதமா இருக்கும் அப்படின்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. மிக்க நன்றி டீன். தொடர்ந்து வானொலி பக்கமாக இருங்க.
1: 9:08 நிலவரம்
0: 11:33 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. PIE சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் வழியில் தோப்பாயோ எக்ஸிட் 16A லோனி சாலை ஆகிய இடங்களுக்கு பிறகு காரணம் ஆங்காங்கே விபத்துகள் நேர்ந்துள்ளன.
2: ரபிஜி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேமா.
2: எனக்கு இந்த பாட்டை ஒளிபரப்ப முடியுமா? இளமை என்னும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதில் ஓர் ஆசை, சுகம் சுகம் மதியில் ஒரே சுகம். இந்த பாட்டை முடிஞ்ச ஒளிபரப்புங்க. காலையிலேருந்து நிகழ்ச்சி படிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி தேவி. நீங்க தொடர்ந்து ஒளி ஒன்பதாரிட்டுக்கு உங்க அன்பையும் ஆதரவையும் வாரி வழங்கிட்டு இருக்கீங்க, அதுக்கும் மிக்க நன்றி. சரி, அவங்க கிட்ட பாடலை அடுத்து உங்களுக்காக இந்த பாடல் தியாகம் படத்துல இருந்து வரப்போகுது. அந்த பாடல் என்னவென்றால் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாட்டு
3: நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி.
0: இந்த பாடல இன்னொரு தேவி கிட்ட இருக்காங்க. இவங்க பேர் கவிதா தேவி. எனக்காக ஒளிபரப்புங்கன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட பாடல வருது. ஆக பகலில் ஓரிரவு படத்துல இருந்தோ தியாகம் படத்துல இருந்தோ இதோ பாடல்கள் உங்க செவிகளுக்கு.

0: பாலினோஸ் கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏஜிஎம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏஜிஎம்மில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: எப்படி உருவானது?
1: கல்லுல ஊத்தும் போது அதனால
2: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
4: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க்யூ.
5: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: மிதமான பாடலை கேட்டீங்க. பிரியா படத்துல இந்த பாட்டு வந்துச்சு. இசைஞானி இளையராஜாவோட சில கே ஜே ஜிஸ்தாஸ் எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு துர்கா தேவி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான பாடலாக அது இடம் பெற்றது. சரி, நேரம் இப்ப 11:50 ஆகிவிட்டது. உங்களை பல பேரு வாரீதி அதுவுமா நல்லா வெளியில போய் சாப்பிடணும் அப்படிங்கிற முயற்சி ஈடுபட்டு இருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க இன்று வாரீதி அதுவுமா போக வேண்டிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் பர்ச் சாலை அங்க நடக்க போற தீபாவளி ஒளியூட்டு விழா 2026. இத மீடியாகார்ப் மற்றும் லீஷா எனப்படும் லிட்டில் இந்திய வர்த்தகர்கள் மரபுடைமை சங்கம் இணைந்து வழங்குறாங்க. இந்த நிகழ்ச்சி 6:30 பர்ச் சாலை அங்க நடக்குது. வழி நடத்துறாங்க ஜெயனேஷ் ஹலீமா. அற்புதமான இந்த நிகழ்ச்சியில உங்க அபிமான வசந்தம் கலந்துகளும் இருப்பாங்க. மொத்தத்துல தீபாவளிய பிரம்மாண்டமான முறையில வரவேற்க நீங்க தயார்னா கண்டிப்பா கலந்துக்குங்க. சரியா?
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் PIE டோபாயோக்கு பிறகு விபத்து. BKEPIE செல்லும் வழியில் டெய்ரி ஃபார்ம் சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. எழுபதுகளில் வந்த பாடல்கள் அப்படின்னு சொன்ன கையோட உங்களை பல பேர் பாடல்களை அனுப்பி வச்சிருக்கீங்க. சொல்ல போனா இன்னும் 98 பேரு அனுப்பிட்டே இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள எத்தனை பேருக்கு முடியுமோ பேச்சை கூட குறைச்சிட்டு உங்களுக்காக பாடல் தான் அதிகமான ஒளிபரப்பி இருக்கேன். சரி, இன்று உங்க பாடல் இடம்பெற்று இருந்ததுன்னு சொன்னா மகிழ்ச்சி இல்லையா? மன்னிச்சிருங்க, கோச்சிக்காதீங்க, அடுத்த முறை வரும்போது ஒளிபரப்ப பாக்குறேன். சரியா? இப்போ நிறைவு பாடல் வரப்போகுது. அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில இருந்து MS விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர் அவருடைய இசையில வாணிஜரம் பாடிய இந்த அற்புதமான பாடலை இன்னைக்கு நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க நம்ம ராஜேஸ்வரி. அவங்க கேட்ட பாடல் இதோ உங்க செவிகளுக்கு. இந்த பாடலோட விடை பெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. உங்க எல்லாரையும் திங்கக்கிழமை 6:00 காலையில வணக்கம் செய்ய நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: பாடல்களும் இடம்பெறும். நடக்கும் கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.
1: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். ஏவிஎஸ் எனும் விலங்கு நல மருத்துவ சேவை அமைப்பு நாய் பயிற்றுவிப்பாளர்களுக்கான புதிய நடத்தை கோட்பாடுகளை அறிமுகம் செய்துள்ளது. நாய்களுக்கான பயிற்சிகள் அவற்றுக்கு எரிச்சல் ஏற்படுத்தாத வகையிலும் கேடு விளைவிக்காத வகையிலும் வழங்கப்பட வேண்டும் என்று புதிய தரநிலைகள் கூறுகின்றன. செல்ல பிராணிகளை அழகுபடுத்தும் சேவையை வழங்குவோருக்கான கோட்பாடுகள் பரிசீலிக்கப்பட்டு வலுப்படுத்தப்பட்டுள்ளன. விலங்கு நல தரநிலைகளை மேம்படுத்துவதற்காக அவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. வரும் ஆண்டில் செல்லப்பிராணி உரிமையாளர்களுக்கான தரநிலைகள் பரிசீலனை செய்யப்படும். தரநிலைகளுக்கு உட்பட்டு நடக்காதவர்கள் மீது விலங்குகள் பறவைகள் சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டப்படலாம். G7 கூட்டமைப்பு எண்ணெய் இருப்பிலிருந்து 100 மில்லியன் பீப்பாய் எண்ணெயை பயன்பாட்டுக்கு விட்டுள்ளது. டீசலின் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. விலை ஏற்றத்தை தணிக்க இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை உதவும் என்று G7 தலைவர்கள் நம்புகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் இருப்பை பயன்படுத்த நெருக்குதல் அளித்தார். இல்லையெனில் அமெரிக்க டீசல் ஏற்றுமதிகளை தடை செய்யப்போவதாக அவர் மிரட்டினார். அதனைத் தொடர்ந்து தலைவர்களின் அறிவிப்பு வந்துள்ளது. G7 அறிவிப்புக்கு பிறகு எண்ணெய் விலை இறங்கியது. உலக தரநிலையாக கருதப்படும் பிரெண்டின் விலை சுமார் 2.5 விழுக்காடு குறைந்து பீப்பாய்க்கு $99.63. இந்நிலையில் டீசல் ஏற்றுமதி தடையை விதிக்கப்போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருக்கிறார். ஐரோப்பிய நாடுகளின் முடிவு சிறப்பான ஒன்று என்று அவர் பாராட்டினார். ஆஸ்திரேலியாவின் நியூகாசல் நகரில் ரக்பி லீக் இறுதியாட்டத்துக்கு செல்லும் அணியை வழியனுப்ப சென்றவர்கள் மீது கார் ஒன்று மோதியது. சம்பவத்தில் ஒரு பிள்ளை உட்பட 9 பேர் கடுமையாக காயமுற்றனர். சிலருக்கு சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டது. உள்ளூர் ரக்பி அணியான நியூகாசல் நைட்ஸ் விளையாட்டாளர்கள் நாளை இறுதி சுற்றில் கலந்து கொள்ள செல்லவிருந்தனர். வாகனத்தை செலுத்தியவரும் அந்த அணியின் ஆதரவாளர் என்று அதிகாரிகள் கூறினர். அவர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்ததால் கூட்டத்தின் மீது மோதியதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்திய இளையர்களால் வழிநடத்தப்படும் காக்ரோச் ஜுந்தா பார்ட்டி மும்பையில் பேரணி நடத்துகிறது. இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆளுநர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை குழு முன்வைத்துள்ளது. வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடு செய்து ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தியதாக அவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். தேர்தல் ஆணையமும் அரசாங்கமும் அதனை மறுத்துள்ளன. எனினும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடப்போவதில்லை என்கிறது குழு. பாகிஸ்தான் அரசாங்கம் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் தெஹரிக் இன்சாப் கட்சியுடன் இன்று பேச்சு நடத்தவிருக்கிறது. அவருடைய ஆதரவாளர்கள் இன்று தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கும் வேளையில் சந்திப்பு நடைபெறவுள்ளது. முதல் சுற்று பேச்சுகள் நேற்று நடந்தன. கலந்துரையாடலை தொடர இருதரப்பும் இணங்கியுள்ளன. திரு இம்ரான்கானின் கட்சி அவரை விடுதலை செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அவருடைய சகோதரிகளையும் விடுவிக்கும்படி அது கோருகிறது. 73 வயது இம்ரான்கான் ஊழல் வன்முறை ஆகியவை தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காக ஈராயிரத்து 23 சிறையில் இருக்கிறார். கொனல் பல்கலைக்கழகத்தில் ஈராண்டுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் பலாத்கார சம்பவத்தை விசாரிக்க நியூயார்க் ஆளுநர் கேத்தி ஹோக்கோ தலைமைச் சட்ட அதிகாரி லத்திஷா ஜேம்ஸை சிறப்பாக நியமித்துள்ளார். 20 வயது முன்னாள் மாணவி 7 பேர் தனக்கு போதைப் பொருள் கொடுத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாய் புகார் அளித்திருந்தார். அதிகாரிகள் யார் மீதும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யவில்லை. விவகாரம் கையாளப்பட்ட விதம் ஏமாற்றம் அளிப்பதாக ஆளுநர் கூறினார். புதிய விசாரணை உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து குற்றவாளிகளை தண்டிக்கும் என்று அவர் உறுதி தெரிவித்தார். திருவாட்டி ஜேம்ஸ் மிக பிரபல வழக்குகளில் அரசாங்க தரப்பு வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். பிரான்சின் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் பள்ளிகளில் மேம்பட்ட சூழலுக்கு அழைப்பு விடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். ஆர்ப்பாட்டங்களில் வன்முறை வெடித்துள்ளது. கலக தடுப்பு காவல்துறைக்கும் மாணவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. நாட்டின் 700 பள்ளிகளில் செயல்பாடுகள் தடைபட்டுள்ளன. சுமார் 1700 பேர் கைது செய்யப்பட்டனர். மாணவர் சங்கங்களும் குழுக்களும் ஆர்ப்பாட்டங்களை வழிநடத்துகின்றன. பள்ளிகளில் உள்ள வசதி குறைபாடுகள் பற்றி மாணவர்கள் குரல் எழுப்பினர். பள்ளி நேரம் அதிகமாக இருப்பது, வகுப்பறைகளில் வெப்பநிலை உயர்வாக இருப்பது, ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராதது போன்ற அக்கறைகளை அவர்கள் முன்வைத்தனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 போகிற 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: என்றென்றும் நம் அனைவரின் நினைவுகளிலும் தென்னக கானக்கோயில் எஸ் ஜானகி.
4: மறைந்தும் வாழும் அந்த கானக்கோயிலின் பாடல்களை
3: ஒவ்வொரு சனிக்கிழமையும் நண்பகல் 12 மணிக்கு கேட்க மறவாதீர்கள்.

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
2: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
1: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221222. வாரத்தில் 7 நாட்களும்.
4: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
5: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
6: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
5: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
6: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
5: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
6: பஸ் பயணம்.
5: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
6: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

0: எப்பவுமே பக்கத்துல தானே இருக்கும், நாங்க விட்டு இருந்ததே இல்லை. முழுசா திருடி விட்டேன்.
1: செந்தூர பூவாய் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எஸ் ஜானகி.

0: கல்யாண விருந்துனா இப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
3: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றை உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
4: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
2: அப்போது முதியவர் பொன்னிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
5: I want to go out and buy food.
4: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
6: Hi darling, எப்படி இருக்கீங்க?
4: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.

0: வாழ்கிறார் எஸ் ஜானகி.
1: எப்பவுமே பக்கத்துல தானே இருக்கோம், நாங்க விட்டு இருந்ததே இல்லை. முழுசா திருடி விட்டேன்.
0: செந்தூர பூவாய் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எஸ் ஜானகி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிஸ் தொழிற்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்போது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் வளமை போல் என்றும் முதல்ல மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிரிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சரும் தொடுபிறப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடி, வணக்கம் தமிழடியிலே. இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக டி எல் மகாராஜன் குழுவினர் பாடிய

கேட்டது விநாயகர் துதியாக டி எல் மகாராஜன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையிலே என கிறிஸ்தவ கீதமாக சிம்மை சிவகுமார் அவர்களுடன் கிப்சன் துரி ஆகியோர் பாடியது.

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக சின்மை சிவகுமார், கிப்சன் துரி ஆகியோர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக ஏ ஆர் ஷேக் முகமது குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ஏ ஆர் ஷேக் முகமது குழுவினர் பாடியது. இத்தொடர்கின்றது பக்தி பாமலைகள் வரிசையிலே எனி சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய

கேட்டது சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள். பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக அருட்சோதரர் லூகாஸ் சேகர் குழுவினர் பாடிய

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக அருட்சோதரர் லூகாஸ் சேகர் குழுவினர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலகள் வரிசையில் இஸ்லாமிய கீதமாக சீனி முகமது குழுவினர் பாடிய

கேட்டது அம்மன் புகழ் மாலை மகாநதி சோபனா குழுவினர் தந்திருந்தார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக அருட்சோதரர் லூகாஸ் சேகர் குழுவினர் மீண்டும் பாடுவது.

நீங்கள் கேட்ட அருட்சோதரர் லூக்கா சேகர் குழுவினர் பாடிய அந்த கிறிஸ்தவ பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழறியில் வணக்கம் தமிழறியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 00.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ். தேங்க் யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93 210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:06, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:06 புலந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம் தமிழியல் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம் அன்பு உறவுகளே. அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
1: நீங்களும் அவ்வாறு இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: நன்றி தாருங்கள். உங்கள் நட்சத்திரே
1: சிவபிரானிடம் இருந்து வரமாக சூலத்தை பெற்ற பின்னர் அரக்கனான மது இப்படி மேலும் மொழிந்தார். தேவர்களுக்கும் தேவராய் இருக்கின்றீர். ஆனவரியால் ஹே பகவானே, இந்த இணையில்லாத சூலமானது எப்போதும் எனது வம்சத்துக்குரியதாக இருக்க அனுக்கிரகிக்க வேண்டும். இதை கேட்ட சிவபிரான் இப்படி இருக்க முடியாது என்று பதில் கூறிவிட்டு மேலும் கூறினர், என்ற போதிலும் என் அனுக்கிரகத்தால் விளைந்ததும் சிறந்ததுமான உன்னுடைய வேண்டுகோள் வீணானதாக ஆக வேண்டாம். உனது ஒரு புதல்வனை இந்த சூலமானது காத்து கிடக்கும். இந்த சூலமானது உனது ஒரு குமாரனுக்கு கையில் இருப்பதாய் இருக்கும். சூலத்தை கையில் ஏந்தியவனாய் எதுவரை இருக்கிறானோ அதுவரையில் எப்படிப்பட்ட பிராணிகளாலும் கொல்லப்பட முடியாதவனாக இருப்பான். பின்னர் மது சிவனிடமிருந்து வரத்தை பெற்ற பின்னர் ஒரு சிறந்த மாளிகையை அமைத்துக் கொண்டான். அவனுக்கும் கும்பீலஸ்ரீ என்பவளுக்கும் லவணன் என்ற மகன் பிறந்தான். அவன் கையில் சூலம் வந்தது. அவன் அனைவரையும் துன்புறுத்தலானான். அவனிடமிருந்து தம்மை பாதுகாக்க வேண்டி பார்க்கவரும் இதர முனிவர்களும் ஸ்ரீராமரிடம் வந்து முறையிட்டனர். இந்த வரம் சிவபிரானின் அபிமானத்தால் அரக்கன் மதுவிற்கு அளிக்கப்பட்ட வரமாகும். ராமரின் வியூகம் மற்றும் சத்ருக்கனனின் வீரம் முனிவர்களை காப்பதாக உறுதியளித்த ராமர் லவணாசூரனை வதம் செய்யும் பொறுப்பை தனது தம்பி சத்ருக்கனிடம் ஒப்படைத்தார். மேலும் அவனிடமிருந்த சிவபெருமானின் திருசூலத்தின் சக்தியை முறியடிக்க ராமர் சத்ருக்கனுக்கு ஒரு தெய்வீக வைஷ்ணவ அஸ்திரத்தை வழங்கினார். லவணாசூரன் வேட்டைக்கு சென்றுவிட்டு கையில் திருசூலம் இல்லாமல் தனது குகைக்கு திரும்பும் சரியான நேரத்தை அறிந்து சத்ருக்கரன் அவனுடன் போரிட்டார். கடுமையான போருக்கு பிறகு ராமர் கொடுத்த சக்தி வாய்ந்த அம்பை செலுத்தி லவணாசூரனை சத்ருக்கனன் வதம் செய்தார். இதன் மூலம் மது அரக்கனின் வம்சத்தின் கொட்டத்தை அடக்கி முனிவர்களுக்கும் மக்களுக்கும் ராமர் அமைதியை நிலைநாட்டினர். லவணாசூரனை அழித்த பிறகு சத்ருக்கனன் அந்த பகுதியை மதுரா என்ற பெயரில் புதிய தலைநகரமாக உருவாக்கி திறம்பட ஆட்சி செய்தார் என்று கூறி
0: அவர் பத்மராணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
2: வணக்கம் ராஜண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் நந்தியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு. ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி பொதுக்காலம் 26ஆம் வாரம் சனிக்கிழமை. ஜோபு நூலிலிருந்து வாசகம் பிரிவு 42 இறைவசனங்கள் 1-3 மற்றும் 5-6 12-17 வரை. ஜோபு ஆண்டவருக்கு கூறிய பதில், நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் அறிவேன், அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. ஜோபு ஆண்டவருக்கு கூறிய பதில், நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் அறிவேன், அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர். உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன். அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை. உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன். ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன. ஆகையால் என்னையே நொந்து கொள்கின்றேன். புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன். ஜோபின் முன்னிய நாள்களில் இருந்ததை விட பின்னிய நாள்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். இப்பொழுது 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர் மாடுகளும் 1,000 பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன. அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் பிறந்தனர். மூத்த மகளுக்கு எமிமியா என்றும் இரண்டாவது மகளுக்கு கெட்டிசியா என்றும் மூன்றாவது மகளுக்கு கெரேன் அப்புக்கு என்றும் பெயரிட்டார். ஜோபிவின் புதல்வியரை போல் அழகு வாய்ந்த நங்கியர் நாடெங்கும் இருந்ததில்லை. அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கு சொத்தில் உரிமை கொடுத்தார். அதன்பின் ஜோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4 தலைமுறை வரை கண்டு கழித்தார். இவ்வாறு ஜோபு முதுமையடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு என் பெயர் விண்ணிலா மண்ணிலா கோட்டாறு மறைமாவட்ட ஆயராக பணியாற்றிய மேதகு லியோன் தர்மராஜ் ஓர் ஆண்டு விழாவில் மறைக்கல்வி ஆசிரியர்களின் அனுபவங்களை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது மறைக்கல்வி ஆசிரியர்கள் எங்களை பழித்து பேசுகின்றார்கள். எங்களுக்கு ஊதியமும் இல்லை, உரிய மதிப்பும் இல்லை, எங்கள் உழைப்பை தேவையில்லாத வேலை என்கின்றார்களே. இவ்வளவு கஷ்டப்பட்டு பங்கில் உழைத்தும் எந்த பலனும் இல்லை என பலவாறு சலிப்பாக தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றையும் கவனமாக கேட்ட ஆயர் அவர்களுக்கு பதில் மொழியாக சொன்னது, உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றி மகிழுங்கள். இயேசுவின் சீடத்துவ மனநிலையோடு எதிர்பாராமல் என்பது பற்றி மகிழுங்கள். இயேசுவின் சீடத்துவ மனநிலையோடு எதுவும் எதிர்பாராமல் திட்டமிட்டு கண் துஞ்சாது விளம்பரம் தேடாமலும் உழைக்கின்ற போது தடையின்றி தடைகள் நம்மை தொடரும். இதயம் உணர்ந்து துணிந்து உழைப்பதே உண்மையான ஆன்மீகம். துணிவை நெஞ்சிலேந்தி பணிவோடு பணியாற்றும் பண்புக்கு சொந்தக்காரர் தானே நாம். நன்றி. வணக்கம் ராஜனா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பீட்ட உங்களுக்கு நன்றிகள். அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும். உங்கள் அபிமான தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தன நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. யுவஸ்ரீ குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யுவஸ்ரீ அம்மா. நலமா இருக்கீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள். உங்கள் நச்சிந்தனை
3: உங்களுக்கும் வணக்கம் கூறி செல்வருங்கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்கவாசர் உத்தரவோச மங்கையில் மாணிக்கவர் அருளிய உத்தரவோச மங்கையில் அருளிய நீத்தல் விண்ணப்பத்தின் தொடர் தரப்போகிறேன். நம்பி வெள்ளத்துள் நாவற்றியாங்கூன் அருள் பெற்று துன்பத்தின் நின்றும் வெள்ளக்கிலேனை விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் உள்ளத்துள்ளாய் மன்னும் உத்தரவோச மங்கைக்கு அரசே கள்ளத்துளே குவருளாயி கழியாத களி எனக்கே. நிலவெற்ற உத்தரவோச மங்கை கரசி நீர்த்திருப்பின் நடுவே இருந்தும் நீர் பருகாது தாகத்தால் நாவானது உலர்ந்து போனாற் போல உன் அருள் வெள்ளத்தை பெற்றும் துயரத்தினின்று நீங்குவதற்கு ஆற்றல் இல்லாத என்னை கைவிட்டிடாதே. உன்னை காதலிக்கும் அன்பரின் உள்ளத்தில் நிலத்திருப்பவனே அல்லது உயிருக்குயிரானவனே அம்புல வஞ்சனையில் உள்ள எனக்கு இதுவரை நான் பெற்ற மகளாத வேறுபத்தை இந்த கனிவந்த சிந்தையோடு உன் கலல் கண்டம் கலந்தருள வெளிவந்திலே என்னை விடுதி கண்டாய்மை தொடருக்கு எல்லாம் ஒளிவந்த பூங்கலல் உத்தரவோச மங்கைக்கு அரசே வெளிவந்த எந்த விரான் என்னையாளுடை என்னப்பனே. உரை உண்மையான சோதி பொருள்களுக்கெல்லாம் ஒளி வருவதற்கு ஏதுவாய் அழகிய திருவடியுடைய உத்தரவோச மங்கைக்கு மங்கைப்பதி மன்னனே எனக்கு எளிதில் வந்தருள் செய்த தந்தையினார் தலைவனே என்னை அடிமையாக உடைய எனது அப்பனே மகிழ்ச்சி மிகுந்த மனத்தோடு உன் திருவடிகளை காணப்பெற்றும் நீ என்னோடு கலந்து அருள் செய்யுமாறு பெற்றொழித்து அருள் வெளியில் புகாதே என்னை கைவிட்டிடாதே. என்னை அப்பாஞ்சல் என்பவர் இன்றி நின்று வைத்து அடைந்தேன் மின்னை ஒப்பாய் விட்டுதி விட்டுடுதி கண்டாய் உபமிக்கின்மையே உன்னை ஒப்பாய் மன்னும் உத்தரவோத மங்கைக்கு வருதே அன்னை ஒப்பாய் எனக்கு அத்தன் ஒப்பாய் என் அரும் பொருளே. உரை ஒத்து பார்ப்பின் உண்மையான உன்னை நீ ஒத்தவனாய் இருக்கிறாய். மின் போன்ற ஒளிவுடையவனே நிலப்பெற்ற உத்தரவோச மங்கைக்கு அரசே எனக்கு தாய் போல்வாய் தகப்பன் ஒப்பாய் கிடத்தற்கரிய பொருளே என்னை நோக்கி ஐயா பயப்படாதே என்று சொல்லுவார் இல்லாமல் நின்று வருந்தி இழைத்து அறிந்தேன் என்னை கைவிட்டிடாதே. நீதி நாளே. அதியாய் நடுவுமாகி அளவிலாளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாயுகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்குந்தில்லை பொது நடம் போற்றி போற்றி. திரு சிதம்பரம், நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி அம்மா, அணிந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் நற்சிந்தனை நேரத்தில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
4: ஓம், நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் நலமா இருக்க வேண்டும்.
0: நன்றி.
4: எல்லோருக்கும் காலை வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களும் இந்துட்டு வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு ஆன்மீக சிந்தனையாக உனது உள் வளர்ச்சி நெருப்பு மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம். உனக்குள் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை பிறர் அறிய செய்யாதே. காரணம், உன் உள் மாறுதல்கள் மற்றவர்களுக்கு விரோதமாகவே தோன்றும். நீ குடியரசுத் தலைவராக இருந்தால் அல்லது பிரதமராக இருந்தால் பெரிய பணக்காரனாக இருந்தால் சகித்துக் கொள்வார்கள். ஆனால் உள் அடிப்படை இருப்பு பளிங்கு போல தூய்மை கொண்டு மேலுயர்ந்து செல்வது மட்டும் அவர்களால் சகித்துக் கொள்ள முடியாது. அது அவர்களுக்கு பெரிய அவமானமாகப்படுகிறது. அவர்களாலும் அது முடியும் என்றாலும் முட்டாள்தனமான ஆட்டப்பாட்டங்களால் காலத்தை வீணடிப்பவர்கள் அவர்கள். அவர்கள் இதை இழந்து விட்டார்கள் என்பதை நீ நினைவுபடுத்தி விடுகிறாய். அதை மறந்து விடுவதற்கான ஒரே வழி உன்னை ஒழித்து கட்டுவதுதான். ஒளிபெற்ற மகான்கள் எல்லாருமே கொல்லப்பட்டார்கள், நஞ்சூட்டி அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லை மீறி போனதை சகித்துக் கொள்ள முடியாமற் போனதுதான் அதற்கு காரணம். ஞானி மேலே மேலே உயர்ந்து பறப்பது கோடிக்கணக்கான மக்களை காயப்படுத்தி விடுகிறது. இவன் நம்முடன் இருந்தவன், நாம் பூமியின் புழுக்கள் போல் நெளிய இவன் மட்டும் இவ்வளவு உயரத்தை அடைவதா? நமது அவமானத்தை மறப்பதற்கான ஒரே வழி இவனை ஒழித்து கட்டுவதுதான் என்று அந்த கும்பல் நினைக்கிறது. வேறு மாற்று எண்ணமே தோன்றுவதில்லை. சிலர் மட்டுமே கொஞ்சம் நினைத்து பார்க்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் மாற்றம் பெறுகிறார்கள். அவர்கள் பாக்கியசாலிகள். ஞான சாதனை பெற்று உயர்ந்தவர்களை முன்னோடிகளாக கருதுவாதார். தங்களது சொந்த உள் ஆற்றலும் உயரங்களும் மின்னல் கீற்றாய் அவர்களுக்கு புலப்பட்டு விடுகின்றன. நம் முன்னோடிகளின் திசையில் அவர்களும் நகர ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் மிகச் சிலரே. பெரும்பாலானவர்கள் சுலபமான வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். இடையூறு செய்பவர்களை ஒழித்து கட்டும் வழி அது. இந்த பெரும்பான்மையானவர்கள் உங்கள் வியாபாரத்தில் குறுக்கிட்டு இடையூறு செய்வார்கள். உங்களுக்கு காதலில் குறுக்கிடுவார்கள். எல்லாவற்றிலும் புகுந்து இடையூறு செய்வார்கள். அவர்களுடைய மனக்காயத்துக்கு காரணமே அவர்களுடைய ஆணவம்தான். தன்னால் முடியாத உயரத்தை இன்னொருவன் அடைவதாகின்ற அகங்காரம்தான். மீண்டும் கவனத்தில் கொள். உன்னுடைய உள் வளர்ச்சியை மற்றவர்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை கண்டுகொள்ளும் மிகச் சிலர் இருப்பார்கள். அவர்கள் தாமே உன்னை கண்டுகொள்வார்கள் என்று கூறி விட வருகிறேன். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி. வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
5: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா பாலன்?
5: ராஜன் ரொம்ப நன்றி. நன்றி. அப்படி கலை உறவுகள் எல்லோரும் நல்லா
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சாருங்கள். உங்கள் லட்சுந்திரி
5: ரொம்ப நன்றி. ராஜாண்ணா ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இதயத்தினாலத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அவரது அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுரணங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் மறித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்கவும் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எடுத்துக்கொண்டு தண்டல் வீக்கமுடைய பாலர் பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் புதிய லூக்காளுகள் சுவிசேஷம் 24 இறை வார்த்தைகள் 17 இருபத்தி எட்டு முடியும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவராகிய கிலேயோப்பா என்பவர் பிரதி உத்தரமாக இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியனாயிருக்கிறீரோ என்றார். இயேசு எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசேனாகிய இயேசுவை குறித்தவைகளை. இயேசு தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் இயேசுவை மரண ஆக்கினக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுவோ இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. இயேசுவோ இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில பெண்கள் அதிகாலமே கல்லறையினிடத்துக்கு போய் இயேசுனுடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சில கல்லறையினிடத்துக்கு போய் பெண்கள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ இயேசுவையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் யாவையையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு இயேசு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்துக்கு அந்த இருவரும் போனார்கள். அப்பொழுது இயேசு அப்புறம் போகிறோர் போல காண்பித்தார். நன்றி, வணக்கம். ராஜாண்ணா,
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
5: ரொம்ப நன்றி அண்ணா.
0: நேரம் சரியாக 8:25 ஐக்கியராஜ்யத்தில் 7:25 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியில் இணைப்பில் வாட்ஸ்அப் ஊடாக அடைந்திருக்கின்றார் புங்கையூர் ராஜா அவர்கள். வணக்கம் ராஜா.
6: காலை வணக்கம் ராஜா. அண்ணிலிருந்து புங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம். எப்படி நீங்கள், சுகமா இருக்கிறீங்களா?
6: நாங்களும் நலமா இருக்கிறோம் ராஜா.
0: நன்றி சாருங்கள். உங்கள் நட்சத்திரையை
6: இன்பமே சூழ்க அனைத்து உறவுகளும் முருகப்பெருமான் அருளும் ஆசியோடும் அருக்கிய வாழ்வாக வாழ்க வாழ்க வாழ்க. நம்மை படைத்து இதுவரை காலமும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இறைவன் எல்லோருக்கும் சரி சமனத்தான் பார்ப்பவர். எங்கும் நிறைந்திருக்கும் பேரொழியாய் எல்லாம் நெஞ்சிலும் குடிகொண்ட பரம்பொருளாய் அணுக்கு அணுவாய் அமர்ந்தவனும் இந்த அண்டத்தை இயக்கும் பெரும் கரணை இறைவன் தான். காற்றில் கலந்த காணம் இறைவன், கண்களுக்கு தெரியாத இறைவன், சோதை தந்து சோதித்தாலும் வாழும் காலம் வரை துணை நிற்பவர் இறைவன் தான். நம் சுவாசம் அடங்கும் முன் துணையா நிற்பதும் இறைவன் தான். விழிகளில் வழியும் வெளிச்சம் நீதான். உன்னை தேடி அலையும் மனதிற்கு இறைவன் உண்மையில் ஒளியாய் பாதுகாப்பாய் தந்து வாழ வைப்பவனும் இறைவன் தான். நாம் எதை எதையோ கேட்டாலும் இறைவன் அன்பை மட்டும் தருவார். இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் வாழும் கலங்களை கைவிட மாட்டார். உடல் நலத்தையும் பொருளாதாரத்தையும் நாம் பேணுவது அவசியம். இதுவே அமெரிக்கான வாழ்வு ஆதாரமாகும். வாழும் காலம் வரை நம்பிக்கையோடும் தன் நம்பிக்கையோடும் இறைவனோடு ஒன்றுக்கு வாழ வேண்டும். இறைவனுக்குள் தான் எல்லாமே அடங்கி உள்ளது. விடியும் பொழுதில் சூரியன் கொடுத்து விழி மூடும் வரை நம்மை காக்கும் இறைவன் அடிவானத்தில் உள்ள கருணை பரப்பி கண்களில் ஒளியும் கால்களில் பலமும் கலங்காத நெஞ்சமும் துன்பங்கள் வந்தாலும் தாங்கும் திறமையும் தந்து தளவழியா ஊக்கத்தை ஊட்டி இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உணவோடு நீரையும் உறவோடு அன்பையும் உயிர்ப்போடு நம்மை நடத்தும் இறைவனுக்கு நாம் செய்த பிழைகளை மன்னித்து தினமும் நல்வழிகாட்டும் கரங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எல்லாம் தீய சக்திகளும் நெருங்காமல் பாதுகாத்து இன்றும் வாழ வைத்துக் கொண்டு இருப்பவரும் முகவன் தான். இறைவனிடம் முழுமையாக சரணடைந்து ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். நோயற்ற வாழ்வே எல்லா குறைவேற்ற செல்வமே. மீண்டும் நல்ல நடத்தோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது. நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 3 அக்டோபர் மாதம் சனிக்கிழமைக்கு உரியது.
7: மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்துக்கு உண்டான பலன்கள் பார்க்க போறோம். மேஷராசிக்கு இன்னைக்கு அற்புதமா இருந்துருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. அவங்களுடைய பேச்சு திறமை நிறைய இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு காரியத்தை நினச்சாங்கன்னா அடைஞ்சே தீருவாங்க. அது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறமை. சில பேர் நண்பர்களை வைத்து சில காரியத்தை சாதித்து கொள்வார்கள். சில மேஷராசி நண்பர்கள், சில பேர் பார்த்துட்டேன்னா நண்பர்கள்ட்ட ஏமாறுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஏதாவது உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை, யா உங்களையேவா உங்களுக்கேவா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அப்படியே மனசு மாறிடுவாங்க. மனசு மாறி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப யதார்த்தமாயிடுவாங்க. அந்த நேரத்தை அந்த எமோஷனில் பயன்படுத்திப்பாங்க. அப்படி பயன்படுத்தி கொஞ்சம் பேசும்பொழுது பின்னாடி ஏமாறும்போது தான் ஐயோ ஏமாந்துட்டோமே அப்படிங்கிறது தெரிய வரும். இப்படி மேஷராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள்ல இப்படி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துருக்கு. 3 மனிதர்கள் மூலமான சில பிரச்சனைகள் அப்பப்போ வந்து போகும். இன்னைக்கு அலைச்சல் நிறையா இருக்கும். காலையிலேருந்து பார்த்துட்டோம்னா சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற அலைச்சல்கள் இருந்துட்டு இருக்கும். சில நேரங்களில் நாம் எடுத்து வைத்த காரியங்கள் வேக வேகமாக செயல்பட்டாதான் நடக்குங்கிற முயற்சியில் எடுத்து செயல்படுவீங்க. அற்புதமான பலன்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம். மேஷராசி நண்பர்கள், இளைய சகோதர சகோதரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்வீங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முன்னின்று காப்பாற்றக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி நல்லா இருக்குது. மேஷராசி என்பவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றியும் அதே சமயத்தில் நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது. எங்கே வீட்லேயே நிற்கிறது இல்லையே அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, அப்படி வீட்லேயே நிற்கிறது கிடையாது. இங்கேயும் அங்கேயுமா வேக வேகமாக போயிட்டே இருப்பேன். இன்றைக்கி இங்கே சாப்பிட்டேன், இன்றைக்கி இங்கே சாப்பிட்டேன், அப்படியே ஆச்சரியம், என்னப்பா இது காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் சுத்துவாங்க. மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசிக்கு இன்னைக்கு பணம் தான் பயங்கரமான யோகங்கள் தரக்கூடிய அற்புதமான பணம். ஒரு படத்தில் வடிவேல் சார் சொல்லுவார், ஜோடி போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம்ங்க இன்றைய தினம். இந்த தினத்தை சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறதே ரொம்ப விசேஷம். பெரியவங்க சொல்லுவாங்க, செலவு பண்ணாத சொன்னால் கேளு, நமக்கு அப்போ புரியாத இப்போ சாமர் கொஞ்சம் அப்படின்னு. பட் இப்போ தான் புரியும் அவங்க சொல்கிறது என்னன்னு. ஏஜ் ஆக ஆக தான் தெரியும். பெண்களுக்கு அம்மாவை பற்றி தெரியணும்னா அம்மாவானா தான் தெரியணுவாங்க. ஆண்களுக்கு அப்பாவை பற்றி தெரியணும்னா அப்பாவானா தான் தெரியும்னுவாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்லும் போதே கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது. குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவா தொழில் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவங்கக்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக கரெக்டாக இருந்துருக்கணும். இன்றைக்கி ஏன் சிரிச்சு கிழிச்சு நகைச்சுவை பண்ணாலே போச்சு, அவர் ரொம்ப ஜாலி மேன், அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டார்னு இவங்களே சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுடுவான். அப்படி ரிஷபராசி என்பர்களுக்கு இன்னைக்கு ஜாக்பாட் இருக்கு, பண வரவுகள் தேடி வரும். டென்ஷனான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எங்கேனும் கல்யாணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம், அஷ்டமி என்னைக்கு இல்லை, கல்யாணம் இருந்தாலும் ஏதேனும் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷனில் உங்களை பார்த்துட்டேன்னா மதிப்பு மரியாதை கொடுப்பா. ஏன்னா நம்ம நடந்துன்றது அப்படி. அந்த மாதிரி ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைக்கு உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பதில்னா குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, மிதுனராசிக்கு அற்புதமான பலன்கள், நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. இன்னைக்கு நட்சத்திர நாள். இன்னைக்கு நட்சத்திர நாளாக இருக்கிறது சில பேருக்கு ஓஹோ ஆஹா அப்படி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷன் தான், எதை எடுத்தாலும் டென்ஷன். எதா பேசினா என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன்ல அப்படின்னா பேசாமல் போயிடுவான். ஒன்றும் இல்லைங்கிறேன், ஒன்றும் இல்லைங்கிறேன் அப்படின்னு சத்தம் போடுவாங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மிதுனராசி நண்பர்கள் சில பேருக்கு இருக்கும். சில பேர் சூப்பர் சூப்பர் ஐடியா மணியாக வரும், ஐடியா ஐடியாவாக வரும். மற்ற பேருக்கு ஐடியாவை சொல்லி அவங்கெல்லாம் ஜெயிச்சுட்டு போனவங்க நிறைய பேர் இருப்பாள். இனிமேல் ஐடியாவை எனக்காக பயன்படுத்திக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்க பயன்படுத்தி கொள்வது நல்லது. ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியம், ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியம். மருத்துவர் சொல்லுவார், ஹெல்த்தை பார்த்துருந்தா இங்கே வர வேண்டியிருக்குமா அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. டயட் ஃபுட், நல்ல எக்ஸசைஸ், டீப் ஸ்லீப், 6 to 8 hours ஸ்லீப்பு, ஃபோன் பார்க்கப்படாது, கம்ப்யூட்டர் பார்க்குறத கம்மி பண்ணிடணும், கொஞ்ச நேரம் நல்ல தியானம் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும். 8,000 to 10,000 ஸ்டெப்ஸு வாக்கிங் பண்ணணும். இதெல்லாம் மிதுனராசி நண்பர்கள் சரியாக செஞ்ச அற்புதமான பலன்கள் தேடி வரும். இன்றைய தினம் நல்லா இருக்கு. சில பேர் சரியில்லைன்னு சொல்றவா, நீங்கள் நவக்கிரக வழிபாடு போதும், அவங்களுக்கு எந்த சரியில்லைங்கிறதும் சரி வந்துடும். அதனால கவலைப்பட வேண்டாம். கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு நற்பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில். ஆனாலும் நம்ம கவனித்து பார்க்கும்போது பார்த்துட்டுலாம் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். ஏன்னா 8-12 இடம் வேலை செய்யும் பொழுது விரயங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். திடீர் பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமான பிரயாணங்கள் இருக்கும்போது அதில் ஏதேனும் இந்த ஃப்ளைட் டைம் இருக்குது, இன்றைக்கி இங்கே போனோம் அங்கே போனோம்னா கரெக்டாக அந்த டயத்தை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. டைம் இஸ் ப்ரெசிஷியஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களை பற்றி மற்றவங்க காசிப்ஸ் பேசினாலும் கவலைப்பட வேண்டாம், மற்றவங்களை பற்றி நீங்களும் பேச வேண்டாம். இந்த ரெண்டு விஷயத்தை கவனிச்சுட்டேன்னா போதும், கடகராசி என்பவர்களுக்கு பயம் கிடையாது. தொழில் பற்றிய ரகசியங்களை சொல்லாதீங்க, யதார்த்தமாக பேசி பேசி மற்றவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்புட்ஸை வாங்கிப்பாங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வாங்கிவிடுவாங்க. அதனால் தொழில் ரகசியங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. இப்போ தான் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. மீனாட்சி வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் அற்புதமான நாள். கணவர் மனைவியின் மூலமாக, மனைவி கணவர் மூலமாக நல்ல நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. அன்பா பேசுறவா யார் அப்படின்னு பார்த்தெல்லாம் அம்மா பேசுவாங்க, சகோதர சகோதரிகள் பேசுவாங்க, மனைவி பேசுவா, குழந்தை பேசுவா, நண்பர்கள் பேசுவா. ஏதேனும் மனசில் ரொம்ப வருத்தம் இருக்கும்போது கவலைப்படாதீங்க, இந்த ஆரத்தை போதுமே உங்களுக்கு. பணமெல்லாம் ரெண்டாவது, காசு ரெண்டாவது, நீ நல்லா வந்துடுவ, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு என்கரேஜ் பண்ணால் போதும். டிஸ்கரேஜ் பண்ணுறது தான் ரொம்ப இன்னைக்கு உலகத்தில் நிறையா இருந்துட்டுருக்கு. சிம்மராசி நண்பர்களுக்கு நீங்கள் நல்ல அன்பான மனைவி, அன்பான கணவர், கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது மனதில் ஒரு பெரிய சந்தோஷம், மனதில் ஒரு பெரிய ஆறுதல், யாரோ ஒருத்தர் ஷோல்டர் சப்போர்ட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும். மற்றவர்கள் மூலமான ஆதாயங்கள் தேடக்கூடிய நாள். பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எதிர்பார்த்த காரியம் சட்டு சட்டு டக்கு டக்கு நடந்துடும் இன்றைய தினத்தில். சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டா பிள்ளையார் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாத்திடுவார். கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினம் கிரக நிலை சாதகமா இருக்கு. தொழில் பண்ணலாமா வேலை பண்ணலாமா, வேலை பண்ணலாமா தொழில் பண்ணலாமா, தொழில் பண்ணலாமா வேலை பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கிறவாளுக்கு ரெண்டையும் பண்ணுங்க. ரெண்டும் உங்களுக்கு செட் ஆகும், உங்களுக்கு அமோகமான பலன்கள் இன்றைய தினத்தில் உண்டு. கடனை அடைக்கிறதுக்கு முதல்ல பார்க்கணும். கடனுக்கு மீறி கடன் வாங்கிகிட்டே இருக்கக்கூடாது, வட்டிக்கு மீறி வட்டி ஏறிகிட்டே இருக்கும். வட்டி குட்டி போட்டு அப்படியே வண்டி ஏறின்னு இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து கடன் விஷயங்களில் இருக்கணும். ஹவுசிங் லோன் எதிர்பார்க்கறதில் தப்பு கிடையாது. பர்சனல் லோன் எதிர்பார்க்கறதில் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸ் லோன் எதிர்பார்க்கறதில் கவனமாக இருக்கணும். வெஹிக்கிள் லோன் எதிர்பார்க்கறதில் நல்லது. ஸோ இந்த மாதிரி நியாயமான லோன்களுக்கு பிரச்சனை கிடையாது. இன்றைய தினத்தில் மறைமுக எதிரி வேலை வாய்ப்பில் மேனேஜரோ கூட வேலை செய்கிறவாளோ அல்லது உங்கள் கூட இருந்துன்னு இருக்கிறவாளோ மறைமுக எதிரியாக இருப்பாங்க. எனக்கு சத்ருவெல்லாம் வெளியில் கிடையாது, தான் இங்கே தான் அப்படின்னு நீங்களே சொல்கிற அளவுக்கு இருந்துன்னு இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து எதிர்பார்த்தவாளுக்கு பிரமாதமாக நடக்கும் இன்றைய தினத்தில். இன்றைய தினம் கன்னிராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் பிரமாதமான தினம். அன்பானவர்கள், பிரியமானவர்கள் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது விசேஷம்னா முன்னாடி போய் நின்றுடுவேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இன்றைய தினத்தில் போய் நிற்கக்கூடிய தினமாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். வயசானவாளுக்கு முடியல, ஆஸ்பத்திரி சேர்த்தணும், அவளுக்கு ஏதேனும் பிரச்சனை, ஏதேனும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் முன்னாடி போய் நின்றுடுவேன் இன்றைய தினத்தில். பிரசித்தி பெற்ற கோயில் போயிட்டு வர்றது, பிரசித்தி பெற்ற நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய செஞ்சுட்டே இருப்பேன். வீட்டில் இருக்கிறவா கேட்பா, இப்படி செஞ்சுட்டே இருந்தால் என்ன ஆகும், ஐயோ இவ்வளோ காசு செலவு பண்ணால் என்ன ஆகும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன், வீட்டுக்கு ஏதாவது கொடுக்கா முட்டனா அப்படின்னு அவாட்டியே கேட்பீங்க. குழந்தைகள் மூலமான பெருமைகள், ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, செஸ் பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஓட்டப்பந்தயத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸின் மூலமாக உங்களுக்கு குழந்தைகள் மூலமான சந்தோஷங்கள் கூடி வரும், பெருமைகள் கூடி வரும். துளாராசி என்பர்கள், எப்போ சார் எனக்கு நல்லது கிடைக்கும், எங்கிட்ட ஒரு அம்மா கேட்டாங்க சார், எப்போ வென், இப்படி எல்லாத்துக்கும் நல்லாருக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, தனித்துவம் வாய்ந்தவர்கள் நீங்கள், நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவேன். துளாராசி நண்பர்கள் சிவ வழிபாடு, விசேஷமான வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமாக பேசுவேன். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில விஷயங்கள் வெளியில் சொல்லப்படாது, காரியம் நடக்கிற வரைக்கும் பேசப்படாது, மூச்சே விடப்படாது. காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தை பேசணும், இல்லைனா அது தப்பாக போயிடும். அதனால் கவனம், கவனம், கவனம். இன்றைய தினத்தில் கவனித்து சில காரியங்களை செய்வது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம், காசிப்ஸ் வேண்டாம், மற்றவங்களை பற்றி பேச வேண்டாம், மற்றவங்களை பற்றி பேசுனாங்கன்னு சொன்னால் அதை பெருசாக கண்டுக்க வேண்டாம். இறை வழிபாடு தான் இன்றைக்கி உங்களுக்கு துணை நிற்கும், அதுவும் அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, ராசிக்கு ஏழாம் இடம் நல்ல விஷயம், திருமணஸ்தானத்துக்கு சிறப்பு. அதே சமயத்தில் எதிரியாக இருந்தாலும் அன்பாக மாற்றிடுவேன் நீங்கள், அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்புகள் உண்டு. சில நேரங்கள் மற்றவாளை பற்றி பேசும் பொழுது அது அவாளே பின்னாடி நின்றுருப்பாள், கவனமாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய ஸ்பைலாம் கூட இருப்பாள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார்கிட்ட என்ன பேசணும்னு கையெழுத்து போடும்போது ஒன்றுக்கு 100 முறை கவனிச்சுக்கணும். அதே மாதிரி புது ப்ராஜெக்டில் இறங்கும்பொழுது நமக்கு உகந்ததா இல்லையான்றது தெரிஞ்சுக்கணும். நிறையா விஷயங்கள் ப்ரீ பிளான்டு பண்ணணும். ஏபிசிடின்னு 4 பிளானை பண்ணி 4 எக்ஸிக்யூட் பண்ணணும். அதெல்லாம் இந்த திறமையாக பண்ணிவிட்டல்னா வெற்றிகள் உண்டு. செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோ அதுலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நாம் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், அதுக்கு பேர் பழிகள்லாம் இன்றைய தினத்தில் வரும். தனுசு ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் முருகா, முருகாங்கிற தெய்வம் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும். மகர ராசி நண்பர்களே, மகரத்துக்கு இன்றைய தினத்துல பண வரவுகள் கூடி வரும். கடன்கள்லாம் அடைச்சிடணும். கடனை வச்சுட்டு என்ன பண்றது, அதனால சந்தோஷமா என்ன பெருமையா என்ன கடன்களை தீர்க்க வேண்டும் அப்படிங்கறதுல தெளிவா இருப்பீங்க. செலவுகளை குறைத்து கொள்வீர்கள். நிறைய விஷயங்கள் மனதளவுல ரொம்ப வருத்தமா இருக்கும், பட் அதை பெருசா வெளியில பேசிக்காம கவலை இல்லாம செயல்படக்கூடிய நாள் மகரத்துக்கு இன்றைய தினத்தில் சிறப்புகள் உண்டு. ஒன்றும் பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. உற்சாகமான நாள், எதிரிகள் இருந்தாலும் அவன் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சுய வெற்றி, செல்ஃப் சக்சஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். நிறைய விஷயங்கள்ல மனக்கவலைகள் தீரும். எண்ணற்ற சில முயற்சிகள் வெற்றி பெறத்துக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். மகர ராசி நண்பர்கள், இன்றைய தினத்துல நிறைய நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. சில பேர் உங்ககிட்ட பேசுவா, பின்னாடியும் போய் பேசுவா, கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பத்துக்கு இன்றைய தினத்துல அனுகூல்யம் உண்டு, நல்லது உண்டு. சில பேருக்கு பார்த்துட்டு அப்படின்னா தன் குணமே சக்சஸை கொடுக்கும், சில பேருக்கு தன் குணமே சத்ருவை கொடுக்கும்னு சொல்லுவான். ஏன்னா அப்படின்னா நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கொஞ்ச நாள் அவ கேட்க மாட்டான். அதனால யாரையும் கட்டுப்படுத்தியெல்லாம் வைக்க முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்புனால கட்டுப்படுத்தி வைக்கலாம், கோபத்தினால எதுனால கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. அதனால சில பேர் நன்மை இருந்தாதான் கூட இருப்பா, இல்லைன்னா ஓடிடுவான். அந்த மாதிரி நிறைய பேர்த்த நீங்க பார்த்து வந்திருப்பீங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தில் அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். எதினும் விசேஷங்களை பற்றி பேசக்கூடிய அற்புதமான தினம். முக்கியமான சப்ஜெக்ட்லாம் இன்றைய தினத்தில் பேசி தீர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக கும்பராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு இன்றைய தினத்தில் இடம், வீடு, பொருள், வாகனம், குடுக்கல், வாங்கல் போன்ற விஷயங்கள்ல அனுகூல்யம் தேடி வரும். பொருட்களை கவனமா வச்சுக்கணும். பஸ்ல போகும்பொழுது, எங்கேனும் பப்ளிக் இடத்துல போகும்பொழுது கவனமா வச்சுக்கணும். செல்போனை கவனமா வச்சுக்கணும், பர்ஸை கவனமா வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் தேவை. சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம், அது இழந்துட்டோம்னா. அதனால கவனம், கவனம், கவனம். அப்படி கவனமா இருந்துட்டோம்னா நற்பலன்கள் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். கழுத்து வலி இருந்துட்டு இருக்கிறவா, கால் வலி இருந்துட்டு இருக்கிறவா, மருத்துவரை சந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அல்லது சித்தி, அம்மா வழி சொந்தங்கள், அவங்களுக்கு ஏதேனும் உடல்நல குறைபாடுகள் கூட கவனமாக இருக்கணும். சொத்து சம்பந்தமான விஷயங்களை, எங்கேனும் சொத்து இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் பார்த்துட்டு இருக்கணும். அந்த இடத்துல வேலி போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. வீடு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவா பேசி தீர்க்கணும். வீட்டில் எதுனும் மேலே மாடி கட்டணும், அதுக்காக விரயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு, பெருமாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரை
0: அன்பர்கள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்த தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள், அவர்களுக்கும் எமது நன்றிகள். தொடர்ந்து வானொலியில்

0: உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. வாழ்த்துக்களோடு இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். சொல்லுங்கள் பத்மராணி, கேட்போம்.
1: அறிவிப்பாளரும் நடிகையுமான கேம மாலினி எனது பிறந்த நாளை கொண்டாடுறார். அவரோடு நிமலசிங் நேர் அவரும் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதுவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று சௌபாக்கியமாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
0: நன்றி சகோதரி, தகவலை அறிய தந்த உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். எங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஹீமா அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் இன்றும் தீர்க்க சுமங்கலியாக சிரஞ்சீவியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. அதே போன்று எங்கள் அன்பு நேயர் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை ஜெர்மனியில் வசிக்கும் நிமல் அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்பு உறவுகளை அன்போடு இணைத்துக் கொள்கின்ற பைபர் ரோடாக சகோதரி இருக்கிறீங்களா? ரஜினி நாகேந்திரம்.
2: ஓமாம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் கேமா அவர்களுக்கும் நிமல் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம். வதனா, நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி வதனா.
3: நன்றி ராஜண்ணா. இன்று பிறந்த நாளைக்கான டிஆர்டி அறிவிப்பாளர் கேமாவுக்கும் நிமலசிங்கத்துக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இருவரும்
0: கூட சத்தம் வருது இல்ல சௌரி, உஷாரா கதைங்க.
3: இல்ல இல்ல, டெலிபோன தள்ளி வச்சுட்டேன் போல. இருவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, அவருடைய வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
0: வணக்கம், நலமா இருக்கீங்களா குணநாயகி?
4: ஓ நலம் நலம் நலம். சம்பந்தம் நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கூறிக்கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் கேமாவிற்கும் அடுத்து நிமலசிங்கத்திற்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் உடலுள்ள ஆரோக்கியத்தோடு என்றென்றும் சிறப்பாக வாழ பாத்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சிறுமதி சிவசுந்தரிங்க அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
5: ஓ, நாங்கள் குடும்பத்தில் அனைவருமே நலமாகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் இனிய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். திருமதி கேமா அவர்களுக்கும் திரு நிமலசிங்கம் அவர்களுக்கும் இருவருக்கும் எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். இருவரும் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்பெறுகின்றேன் அண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு வாழ்த்தி உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம்.

0: அம்பலங்கள் அபிராமி அம்மா மனதார வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பா விட பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்களுடைய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் மதனியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற மதனி மோகன், வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா,
1: நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்களும் என்றென்றும் நலமாக இருக்க எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அறிவிப்பாளர் ஹேமாவுக்கும் எம்ஜிஆரின் பரம ரசிகன் நிமலுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நல் வாழ்த்துக்கள். இருவரும் இன்று போல் என்றென்றும் உடலுள்ள ஆரோக்கியத்தோடு நூறாண்டு காலம் நோய் நொடியின்றி வாழ வேணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்களுடைய நிறைந்த நன்றிகள். அவர் வதினி மோகன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு, வணக்கம்.
3: வணக்கம் ராஜா, யோசரி குணராஜா கதைக்கிறேன்.
1: வணக்கம் ஜோஸ்ரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம் என்று உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த பிறந்தநாள் கொண்டாடும் அறிவிப்பாளர் ஹேமா அவர்கள் நீடூர் காலம் வாழ்ந்து வாழ்ந்து அவரையும் வாழ்த்திக் கொண்டு மற்ற நிமல சிங்கத்தையும் பிறந்த நாள் கொண்டாடுகிறார். அவரையும் ஆரோக்கியமாக சிறப்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, உங்களோட அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
3: நன்றி.
1: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ, வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் மகளா ராணி, நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சகோதரி.
4: நலமா இருக்க நான் வேண்டிக் கொண்டேன்னா இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அன்பு அறிவிப்பாளர் சேமாவுக்கும் எங்கள் எம்ஜிஆர் ரசிகர் விமல் அண்ணா அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எனது குடும்பம் சார்பாக அவர்கள் என்றென்றும் நீண்ட ஆயுளோடும் சகல சௌபாக்கியங்களோடும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி காலம் வாழ்க வாழ்க என்று எனது மனமாக வாழ்த்தி உங்களிடமிருந்து அன்பாக விட வருகிறேன். நன்றி,
1: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அனைவரை இம்பலம் பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் வந்தவையில் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவு திருமதி தவமலர் அவர்கள், வணக்கம் தவமலர்.
5: வணக்கம் ராஜா, நிலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
5: நாங்களும் அபிராமி அம்மாவும் இருக்கிற நிலமா இருக்கிறோம். அது போல இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் கேமாலினிக்கும் விமலுக்கும் அபிராமி அம்மாவின் இருக்கலட்சங்களை கிடைத்து ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ ஒன்று வேண்டி விடவிருக்கிறேன்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
5: நன்றி, வணக்கம்.
1: அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் சண்முகநாதனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற, வணக்கம் சண்முகநாதன்.
6: வணக்கம் ராஜா,
1: நலமா இருக்கிறோம். நீங்கள்?
6: நலமா இருக்கிறோம், நன்றி. இந்த பிறந்தநாளை கொண்டாடும் எங்கள் அன்புக்குரிய அறிவிப்பாளர் ஹீமாவர்களுக்கும் எங்கள் நிமலர்களுக்கும் குடும்பம் சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இருவரும் அந்தந்த காலம் பல்லாண்டு காலம் நோயிட்டு வாழ்வும் குறைவேற்று செல்வோம் பெற்று வாழ இல்லாமல் டென்மார்க் பிராந்த அபிராமியினை பிரார்த்தனை செய்து வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரர், உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா, வணக்கம்.
7: வணக்கம்
1: சதீஷ், நலமா இருக்கிறீங்களா?
7: நலமா இருக்கின்றேன், தானே?
1: நல்லா இருக்கிறோம், நன்றி சதீஷ்.
7: அறிவிப்பாளர் ஹேமா அக்காக்கும் திரு விவேர் அண்ணாக்கும் உங்கள் குடும்பத்திலிருந்து, வணக்கம்.
1: நன்றி உங்கள் வாழ்த்துக்களுக்கு. அவர் சதீஷ் அவர்கள், சதீஷை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புரா, வணக்கம்.
8: வணக்கம்.
1: வணக்கம் பாமா, நலமா இருக்கிறீங்களா?
8: எல்லோரும்
1: நலமா இருக்கிறோம், நன்றி.
8: நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சகோதரி விமலாவுக்கும் சகோதரர் கேமா,
1: என்ன புள்ள நீங்க தடுமாறுறீங்க,
8: கேமாவுக்கும் சகோதரி கேமாவுக்கும் சகோதரன் விமலுக்கும் ஒரு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இருவரும் நலமாகவும் சந்தோஷமாகவும் ஒன்றும் வாழவும் ஒன்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும். நன்றி. அவர்களுக்காக நாம் தரும் பாடல்

வெளித்த பாடலோடு வாழ்த்து ஒரு வாழ்த்தலா நிகழ்ச்சியில் எங்கள் அன்பு அறிவிப்பாளர் திருமதி கேமா அவர்கள், எங்கள் அன்பு நேயர் ஜெர்மனியில் வசிக்க நிமல் அவர்களும் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இருவரும் இன்று போல் இன்றும் சிரஞ்சீவியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழ்வழி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். திலிபனை நினைவேண்டும் உரிமையை உறுதிப்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபையிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திலிபனின் சிலை அகற்றப்பட்டமையை கண்டித்து அந்த சிலையை மீண்டும் அதே இடத்தில் வைக்குமாறு வலியுறுத்தியும் கடந்த புதன்கிழமை மாலை ஆரம்பிக்கப்பட்ட அணையாவிளக்கு போராட்டத்தின் இறுதி நாளான நேற்று ஐக்கிய நாடுகள் சபையின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் இந்த மனு கையளிக்கப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தியின் 157வது ஜனன தினத்தை முன்னிட்டு கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட காந்தி ஜெயந்தி நிகழ்வில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்றுள்ளார். சோளத்தை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்குவதில் ஏற்படும் தாமதம் காரணமாக எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலை அதிகரிக்கக்கூடும் என்று கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மெட்ரோ பேருந்துகளை தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக முன்பதிவு செய்ய முடியும் என்று சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனம் பொதுமக்களுக்கு அறிவித்திருக்கிறது. எரிபொருள் போக்குவரத்துக்காக செலுத்தப்படும் கட்டணத்தை 20% அதிகரிக்குமாறு நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் 15% கட்டண அதிகரிப்பை வழங்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அகில இலங்கை பெட்ரோலிய தனியார் தாங்கி வாகன உரிமையாளர்களுடைய சங்கம் தெரிவித்துள்ளது. வலுசக்தி சந்தையில் வலுவான அரச பங்கை பேணி மக்களுக்கு சேர்த்திறனாக சேவையாற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். அதனை நிறைவேற்றுவதில் கடந்த 2 ஆண்டுகளில் வெற்றிகரமான முன்னேற்றம் அடையப்பட்டுள்ளது. தற்போது இலங்கையில் வலுவான மற்றும் மக்களுக்கு சுமையாக இல்லாத வலுசக்தி சந்தையொன்றை கட்டி எழுப்பப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். வவுனியா மாவட்டத்தின் தாண்டிக்குளம் கமக்காரர் அமைப்பின் கீழ் பத்தினியார் மகளங்குளங்குளத்தில் நெல் உலர்த்தும் தளம் அமைக்க இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்யலிங்கம் அவர்களின் 2026ஆம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் 1.1 மில்லியன் ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையின் தென்மேற்கு கடற்பரப்பில் நங்கூரமிட்டுள்ள ஈரான் கப்பல்களுக்கு உணவு, எரிபொருள் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டாம் என்று அமெரிக்கா இலங்கைக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரியவருகிறது. இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 12 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு பகுதியில் பெண்ணொருவர் சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் 44.5 மில்லியனுக்கு அதிக பெறுமதியான சொத்துக்களை 14 நாட்களுக்கு முடக்குவதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. ஹட்டன் டிக்கோயா நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்து நபர் மருத்துவமனையிலிருந்து தப்பியோடி 5 மாதங்களின் பின்னர் யாழ்ப்பாணத்தில் வைத்து மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிகிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பலுடுவா பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக சிகிரியா போலீசார் தெரிவிக்கிறார்கள். சபஸ்கந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மங்கடவீதி பகுதியில் இலங்கை மின்சார சபையின் 3 உத்தியோகத்தர்கள் மின்சாரம் தாக்கியதில் அதில் ஒருவர் உயிரிழந்து போனார். அட்டாளை சென்னை தேசிய கல்வியியல் கல்லூரியின் பயிற்சி மாணவிகளுக்கு ஆபாச காணொலிகளை காட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வழங்கி வந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 55 வயதுடைய விதிவிடியாளரை எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு அக்கறை பெற்று நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. போலி வேலைவாய்ப்பு வாக்குறுதிகளை வழங்கி உஸ்பெகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பெண்ணொருவரை இலங்கை அழைத்து வந்து அவரை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய குற்றத்துக்காக இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவருக்கு 10 ஆண்டுகள் கடுமைய சிறை தண்டையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து கொழும்பு மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது.
கொழும்பு மாநகர முன்னாள் தலைவர் ரோசி சென்னாயக்காவின் மகனும் கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளரான கனிஷ்க சென்னாயக்கா தனது 41வது வயதில் காலமானார். நாட்டில் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் இன்றைய தினம் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக மதுவிலக்கு தினத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. 3 மாதங்களுக்கு பின்னர் இந்தியாவின் திருச்சி வானூர்தி நிலையத்துக்கும் யாழ்ப்பாணம் சர்வதேச வானூர்தி நிலையத்துக்கும் இடையிலான நேரடி வானூர்தி சேவை நேற்று முன்தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில், உக்ரைன் போருக்கு தீர்வு காண பிரதமர் நரேந்திர மோடி சிறந்த யோசனைகளை கொண்டுள்ளார். ஒவ்வொரு சந்திப்பின் போதும் இந்த விவகாரத்தை அவர் எழுப்புகிறார் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியிருக்கிறார். சென்னையில் நடைபெறும் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் முதன்முறையாக இன்று பங்கேற்கிறது. அடுத்து வரும் தேர்தல்களில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் ஒன்று சேர்ந்தால் பணபலம் வீழ்த்தப்பட்டுவிடும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ச்சுனா தெரிவித்திருக்கிறார். மதுராந்தகம் தாராபுரம் ஆகிய 2 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் அக்டோபர் 6 இடைத்தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றன. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானிஸ்குமார் பதவி விலக வலியுறுத்தி மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள சிவாஜி பூங்காவில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி நேற்று போராட்டம் நடத்தியது. இதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பங்கெடுத்திருந்தார்கள். பீகார் தலைநகர் பாட்னாவில் கங்கை ஆற்றங்கரையோரத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் 8 வார கால கூடுதல் அவகாசத்தை அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் உணர்வற்ற தன்மைக்கு எல்லையே இல்லை என்று அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது குறித்து காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடினேன், ஆனால் பயணிகளை சாக விட முடியாதென்று எனக்கு தோன்றியது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய விமானி சிமித் மச்சர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். ஃபிளை துபாய் விமானத்தில் இந்திய விமானி சிமித் மச்சார் மீது சக விமானி நடத்திய தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலர் அண்டனியோ குட்ரஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் விமானம் புறப்பட இருந்த நேரத்தில் விமானத்தின் அவசரகால கதவின் கைப்பிடியை தவறுதலாக இயக்கியதால் எச்சரிக்கை அலாரம் ஒலித்ததை தொடர்ந்து அந்த பயணி விமானத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டு காவல்துறையிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இந்திய தலைநகர் புதுடில்லியில் நாய்களுக்கு அழகு போட்டி நடத்தப்பட்டிருக்கிறது. ஆக பருமனான நாய்க்கு விருதம் வழங்கப்படுகிறது. பெட்ரோலியம் தொடர்பான அங்கீகாரமற்ற செயல்பாடுகள் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் தீவிர குற்றங்களில் இந்த துறை சார்ந்த நிறுவனங்களோ தொழில்துறையினரோ ஈடுபட்டால் கடும் தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்ட திருத்தத்தை மத்திய அரசு முன்மொழிந்திருக்கிறது. திருப்பதியில் மருந்தக தொழிற்சாலையில் பொய்லர் வெடித்து 4 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்து போனார்கள். தெலுங்கானாவில் சந்தேகப்பட்டு தொடர்ந்து துன்புறுத்தி வந்த கணவனை தூங்கிக் கொண்டிருந்த போது மனைவி உலக்கியால் அடித்து கொலை செய்த சம்பவம் அங்கு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ், கனடா, தென்கொரியா, சவுதி அரேபியா ஆகிய நாடுகளின் வர்த்தக அமைச்சர்களை இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் பணியாற்றும் ஊழியர்கள் இனி காவல்துறையிடமிருந்து நன்னடத்தை சான்றிதழ் பெறுவதை கட்டாயமாக்க கோயிலை நிர்வகிக்கும் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை முடிவெடுத்துள்ளதாக தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் இன்று 22 கேரட் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,09,400 ரூபாவுக்கும் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,675 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த ஃபிளை துபாய் விமானத்தை வீழ்த்த முயன்றதாக கூறப்படும் இணை விமானியை அந்த நாட்டு அதிகாரிகள் விசாரிக்க இருக்கிறார்கள். அவர் அவ்வாறு செய்ய முயன்ற போது மற்றொரு விமானியும் பயணிகளும் அவரை தடுத்தது நேர்கள் அறிந்ததே. வேண்டுமென்றே விமான விபத்தை நிகழ்த்த திட்டமிடும் விமானிகளை தடுக்க முடியுமா? என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்ற பரத்தை எமது பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்கலாம். G7 நாடுகளின் அறிவிப்புக்கு பிறகு எண்ணெய் விலை இறங்கியிருக்கிறது.
ரஷ்யாவின் எந்த ஒரு நிலப்பரப்பின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் எங்கள் வசம் உள்ள அனைத்து வகை ஆயுதங்களையும் பயன்படுத்தி தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதே நேரத்தில் தென்கொரிய அதிபர் லீ ஏ மியுங் வடகொரிய போர்க்கைதிகள் விவகாரத்தில் மிகவும் வருத்தமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். போர்க்கைதிகள் இருவரையும் தென்கொரியாவிடம் ஒப்படைப்பதை ரகசியமாக வைத்திருக்க உக்ரைன் இணங்கியதாக சூல் தெரிவித்திருந்தது. உக்ரைன் அதை ஒப்புக்கொண்டு தகவலை கசியவிட்டதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று லீ வலியுறுத்துகிறார். அமெரிக்க வரலாற்றிலே மிக மோசமான அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்று ஈரானிய உயரிய தேசிய பாதுகாப்பு அமைப்பு விமர்சித்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் 4 விண்வெளி வீரர்களுடன் அனைத்துலக விண்வெளி நிலையத்தை அடைந்துள்ளது. அமெரிக்கர்கள் இருவரும், கனடியர் ஒருவர், ரஷ்யர் ஒருவரும் அதில் சென்றுள்ளார்கள். லத்தீன் அமெரிக்காவின் பசிபிக் அரையில் மீன்களே இல்லை என்று சொல்லுகிறார்கள் மீனவர்கள். எல்நினோ வானிலை நிகழ்வால் கடல் நீர் வெப்பமடைகிறது. அதனால் மீன்கள் குழுகுழுவென இருக்கும் வேறு கடற்பகுதிகளுக்கு தப்பிச் சென்று விட்டதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்தோனேஷியாவில் அனா கரகட்டாப் எரிமலை வெடித்ததை அடுத்து அதை சுற்றி 2 புதிய தீவுகள் தற்போது உருவாகி இருக்கிறது. நேபாள வெள்ளத்துக்கு பிறகு காணாமல் போன 58 மலேசியர்களில் ஒருவர் உயிருடன் இருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மலேசியாவுக்கு திரும்பிய அவர் குடும்பத்துடன் தன்னை இணைத்துக் கொண்டார். மலேசியாவின் யோகூர் பாருவின் பல பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. கடும் போக்குவரத்து நெரிசல் தவித்தார்கள் மக்கள். அந்த வழியாக சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு ஒரு யோசனை தோன்றியது. தண்ணீருக்குள் இறங்கினார். வடிகாலை அடைத்துக் கொண்டிருந்த கற்களை தானே அகற்றினார். தண்ணீர் வடிய தொடங்கியது. அவரது தன்னலமற்ற செயலின் காணொளி சமூக ஊடகத்தில் பரவியது. இணையவாசிகள் பலரும் அவரை புகழ்கின்றார்கள். கோர்னல் பல்கலைக்கழகத்தில் ஈராண்டுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் பலாத்கார சம்பவத்தை விசாரிக்க நியூயார்க் ஆளுநர் கெட்டி ஹோக்கல் தலைமை சட்ட அதிகாரி லேடிஷியா ஜேம்ஸை சிறப்பாக நியமித்துள்ளார். 20 வயது முன்னாள் மாணவி 7 பேர் தனக்கு போதைப் பொருள் கொடுத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் அளித்திருந்தார். சீனாவின் சின்ஜியாங் பகுதியில் கோபி கடைகளை திறந்ததற்காக ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் குறைகூறல்களுக்கு ஆளாகி இருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், 2027 சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிக்கு தயாராகும் வகையில் தென்னாப்பிரிக்காவில் 6 ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி விளையாட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. வங்கதேசம் சிம்பாவைக்கு எதிரான முத்தரப்பு தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. மேற்கிந்திய தீவுகள் தொடருக்கான இந்திய T20 அணியிலிருந்து வாஷிங்டன் சுந்தர் விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக நமன்தீர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். நேசன் லீக் கால்பந்து போட்டியில் போர்த்துக்கல் 4-2 என்ற கோல் கணக்கில் டென்மார்க்கை நேற்று வீழ்த்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 372.05%, இந்திய பிரமதியில் 108.24%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.61%, இந்திய பிரமதியில் 96.18%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 398.86%, இந்திய பிரமதியில் 116.04%, ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 437.70%, இந்திய பிரமதியில் 127.34%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 231.99%, இந்திய பிரமதியில் 67.49%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழொலியிடம் பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கி இருக்கிறார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷடா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரை இருக்கு. அங்க போய் போத்தனாலும் மரக்கறியா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க. போங்க போங்க.
2: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:14 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:14. தமிழொலியில் தொடர்கின்றது.

0: முன்னதாக பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் தொடர்கின்றது.
1: இன்று பிறந்த நாள்,
0: 12வது பிறந்த நாள் வாழ்த்து. டென்மார்க்கில் வசிக்கும் ஷேகர் கஜந்தினி தம்பதிகளின் செல்வ புதல்வன் அஜய் சரண் 26ஆம் தேதி வந்த தனது 12வது பிறந்த நாளை 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் சனிக்கிழமை இன்று தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரணை அன்பு அப்பா ஷேகர், அன்பு அம்மா கஜந்தினி, அன்பு அக்கா பாடகி ஜெனரிகா, அன்பு தம்பி ராம் சரண், தாயகத்தில் வசிக்கும் அப்பப்பா அப்பம்மா தாத்தா மற்றும் பெரியப்பாமார் பெரியம்மாமார் சீட்டப்பாமார் சிட்டிமார் மாமாமார் மாமிமார் அண்ணாமார் அக்காமார் தம்பிமார் தங்கைமார் மச்சான்மார் மச்சாள்மார் மற்றும் உற்றார் உறவின நண்பர்கள் அனைவரும் எல்லா செல்வங்களையும் பெற்று டென்மார்க் அபிராமி அம்மன் அருளோடு பல்கலையும் கற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கை என வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரணை டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் மாமாமார் அண்டிமார் எல்லா செல்வங்களும் பெற்று பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்க்கையின வாழ்த்தி மகிழ்கின்றோம். அவர் அதாவது தனக்கென்று ஒரு இணையதளத்தை உருவாக்கி அன்பு உறவுகளே அதிலே வந்து vanamlife.com என்ற புதிய இணையதளத்தை இவரின் திறமைகளை செய்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். அன்பு உறவுகளை நீங்களும் சென்று பார்வையிடலாம். vanamlife.com என்ற புதிய இணையதளம் இவரின் திறமைகளை செய்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். நீங்களும் போய் சென்று பார்த்து அந்த பிள்ளைக்கு உற்சாகத்தை அளிக்கலாம். டிஆர்டி தமிழொலி வானொலி நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் அன்பு அக்கா பாடகி ஜெனரி, அவருடைய பேர் ஜெனரிகாண்ட எழுதி வச்சிருக்கிறேன், ஜெனிகா. அன்பு தம்பி ராம் சரண் அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த பிள்ளை செல்வம் உண்மையாக அவர் பாடல்கள் 8 பாடல்களை எங்களுக்காக பாடி ஒரு ஐயப்பனுடைய பக்தனாக இருக்கின்றார். அவர் ஐயப்ப பாடல்களை பாடி அதே போல் என்னென்ன பாடல்களை பாடியிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. 8 பாடல்களை அவருடைய தமக்கை அனுப்பி வைத்திருக்கிறார் ஜெனிகா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். முளையும் பயிரையும் முளையில் தெரியும் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு உற்சாகமான பிள்ளையாக இருக்கிறார். வானம் லைஃபுக்கு நீங்கள் சென்றார் அவருடைய திறமை vanamlife.com என்ற இணையதளத்துக்கு சென்றார் அவருடைய திறமைகளை நீங்கள் பார்க்கலாம். அன்பர்களே, அந்த வகையில் வந்த பிள்ளையை வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் எங்களுடைய அன்பு ரஜினியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் ரஜினி.
2: வணக்கம் ராஜா.
0: நீங்க டெலிபோன் எடுத்தா கதைக்க வேண்டாம் என்று சொல்லுங்க. உங்களோட அப்பாவை சும்மா வெளியால ஏஆர் முழுக்க போகுது.
2: ஓகே ஓகே ஓகே, மன்னித்துக் கொள்ளுங்க.
0: வாழ்த்துங்கள் சார், வாழ்த்துங்கள்.
2: இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன் அஜய் சரணுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த ஜனனிகாவுக்கும் ராம் சரணுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்து. அந்த பிள்ளை செல்வத்தை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவர் ரஜினி நாகேந்திரன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு அந்த பிள்ளை செல்வம் எங்களுடைய அருமையான அந்த நாளிலிருந்து எங்களுடைய வானொலியை கேட்கின்றார்கள். அபிராமி அண்ணனுடைய பக்தர்களாக இருக்கிறார், ஐயப்பனுடைய பக்தராக இருக்கிறார் அஜய் சரண் அவர்கள். அந்த வகையில் அந்த பிள்ளை செல்வத்தினுடைய பிறந்த நாளை வருட வருடம் எடுத்து கொண்டு வருகின்றார்கள் பெற்றோர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் சதீஷ், கேட்கிறேன்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீங்களா?
3: நான் அபிராமி நலமா இருக்கின்றேன். நீங்களும் அபிராமி கொண்டு இந்த 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் என்ன பேர்
0: அஜய் சரண்
3: அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தினுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அஜய் செல்வம் அவர்கள் மீண்டும் மீண்டும் படித்து பட்டங்கள் பட்டு நல்ல பிள்ளையாக நாட்டுக்கும் வீட்டுக்கும் சென்று வாழ நான் டென்மார்க் அபிராமியாக வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சதீஷ், உங்கள் அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்கு எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
3: நன்றி.
0: அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டார். சதீஷை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் மதனாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் மதனா.
4: வணக்கம் மதனா,
0: நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமா ஆமா, நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமா இருக்கிறீங்க. இன்று 12வது பிறந்த நாளைக்கான அஜய் சரனுக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் ஆரோக்கியத்தோடு நல்லா பிள்ளையாக நல்லா படித்து வர வாழ்த்திக்கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து வந்த அக்கா ஜெனிகாக்கும் ராம் சரனுக்கும்
0: ஜெனிகா என்ன ஜெனிகாவா பேர்
4: ஜெனிகாக்கும் ராம் சரனுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றியம்மா, இணைந்து கொண்டு அந்த பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துக்கள் அந்த பிள்ளை செல்வத்தை வளம் பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றியம்மா. அவர் சௌதரி வதனா தயாளன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
0: வணக்கம், நலமா இருக்கீங்களா? அக்கா தங்கையும் உடனே வாரு, நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் செய்வீங்க.
5: நன்றி,
0: வரிய வாழ்த்துங்க.
5: நன்றி
0: பேராண்டி, வரிய வாழ்த்துங்க. வாங்க டென்மார்க் போய் அவரை காட்டுறோம் உங்களுக்கு. அவருடைய பெரியப்பா அங்க மடப்பள்ளியில பெரிய சமையல் ஸ்டைலா செய்து எல்லாரும் அள்ளி கொடுப்பார். கடவுள் தொண்டு செய்யறது கொடுத்து வைத்திருக்கணும்.
5: இந்த டென்மார்க்கை 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரனுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் சகல வல்லவனாக பாடல் படிப்புகள் எல்லாத்திலும் சிறந்த விளங்க வேண்டும் என்று மனம் நிறைந்து அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இதனை வானொலிக்கு எடுத்து வந்த அக்கா ஜெனனிகாக்கும் தம்பி ராம் சரனுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் ராஜா.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான பாசமான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை செல்வத்தை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி. அவர் சகோதரி குணநாயகி பசுபதி அவர்களை இணைந்து கொண்டு அந்த பிள்ளையை வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
6: வணக்கம் ராஜா.
0: வா, நலமா இருக்கீங்களா ஜோசிரியம்மா?
6: நாங்கள் நலமா இருக்கிறோம்.
0: நன்றி. என்றும் அப்படி இருக்கணும் என்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு
6: 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அசேஸ்வரன் பிள்ளைக்கும் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் நூறு கால வாடிக்கைதான் சிறப்பாக நல்ல பாடல்களை இன்னும் பாடி பாடி இவர்கள் அவர் மகிழ்ந்து நன்றாக இருக்கணும் என்று அவரை வாழ்த்திக் கொண்டு இது வந்த ஜெனிகா அக்கா தம்பி ராம் சரண்
0: நினைச்சீங்க? ராம நினைச்ச தெரியும் தானே? ராம்
6: ராம் சரண் ராம் சரண் பிறந்தானே ராம்சரன் தம்பிக்கும்
0: இணைந்திருக்கின்றார். வணக்கம் மேரி.
7: வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களா மேரி?
7: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் என்ன கூட அன்போடு அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை அப்படி இருக்கிறேன்.
7: அதுதான்
0: நல்லா நல்ல சூப்பரா இருக்கிறேன்.
7: எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு படிச்சு பற்றம் பெற்று எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு வானலைக்கு எடுத்து கொண்டு வந்த அக்கா ஜெனிகா அப்புறம் தம்பிக்கும்
0: ராம் சரண் அவருக்கு பேர்
7: ராம் சரண்
0: ராமலக்ஷ்மணன் சொல்லுவோம் நாங்கள் எங்கட இந்து கடவுள். ஓகே,
7: கடவுள் ராமன். ஓகே, அப்ப அவ இவர்கள் ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு
8: நன்றி.
9: அவர்கள் இணைந்து கொண்டு அந்த பிள்ளை செல்வத்தை வாழ்த்தி சென்றார். மேரியினுடைய வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
10: இனிய காலை வணக்கம். திருமதி சாந்தினி வடிவே ஜெர்மனியிலிருந்து கலக்கின்றேன்.
9: நலமா இருக்கிறீங்களா சாந்தினி?
10: நன்றி. நாங்கள் அப்படியே அம்மாண்டல்லால நலமா இருக்கின்ற
9: நன்றி அப்படியே இருக்க வேண்டும் என்று
10: குடும்பத்தோடு அனைவரோடும் அம்மா நல்லால வாழ வேணும் என்று வேண்டிக் கொண்டு இன்று பன்னிரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன் அஜய் சரண் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர் இன்று போல் என்றும் சகல கலைகளையும் கற்று சகல கலா வல்லவனாக போற்றும் பிள்ளையாக நீ அனுண்ட அயலோடும் தேக ஆரோக்கியத்தோடும் வாழ்வாங்கு வாழ வேணும் என்று எங்கள் அபிராமி அம்மாவையும் வேண்டிக் கொண்டு ஐயப்பனையும் வேண்டிக் கொண்டு இதை வானொலி வளர்ச்சிக்காக எடுத்துக்கொண்டு வந்த அன்பு சகோதரர்களாகிய ஜனனிகா ராம் சரண் அவர்களுக்கும் எங்கள் அன்பும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
9: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். எங்களுடைய செல்ல குட்டியை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அஜய் சரண் இன்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கன டிஆர்டி தமிழில் குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. நன்றி சாந்தினி.
10: நன்றி வணக்கம்.
9: அவர் சாந்தினி வடிவேல் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
11: காலை வணக்கம் அண்ணா.
9: வணக்கம் திருமதி. பிறந்த நாள் புகழ் நலமா இருக்கிறீங்களா?
11: ஓ, நாங்கள் குடும்பத்துல அனைவருமே நலமாகவும் சந்தோஷமாம் இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் நலம் தானே?
9: நல்ல உற்சாகமா இருக்கின்ற புரோட்டாஜனி மூண்டு திருக்கரங்களால் தண்ணி வாங்கி கொடுத்தீங்கள் என்றா உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் இல்லாமல் போய் நீண்ட ஆயுளோட உங்க கிரக தோஷம். கிரக தோஷம் தெரியுமா சகோதரம்? தெரியுமா என்னென்ன கண்டுபிடிக்கிற நீங்க?
11: அது
9: பாம்பு படம் வாங்கி கொடுக்கறது, பாம்பு செய்து கொடுக்கறது, திருமணம் நடக்காம இருந்தா அப்படி ஒரு தோஷம் இருக்கு. அதுகளுக்கெல்லாம் செய்யறது கூட வடிவான தலையை செய்து கொடுக்கறது. அதுக்கே ஐயோ ஐயோ சொல்றீங்க.
11: நன்றி
9: சகோதரி.
11: என்ன வேண்டிய அப்பா அக்கா மக சேகர்
9: கஜந்தினி
11: கஜந்தினியா இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பன்னெண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி சேகர் கஜந்தினி தம்பதிகளின் செல்வ புதல்வன் அஜய் சரண் அவர்களுக்கு எமது குடும்பம் சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கன்று வாழ்த்தி கொண்டு அதே இந்த அப்பா அம்மா அக்கா தம்பியோ அண்ணாவோ
9: தம்பி
11: அனைவருக்கும் தம்பி அனைத்து உறவுகளுடனும் அவர் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் அந்த அன்னையின் அருக்கடாச்சாரம் கிடைக்க பெற்று பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு வானொலி வளர்ச்சி கருதி இந்த பிறந்த நாளை எடுத்து வந்த அக்கா ஜெனனிகா தம்பி அஜய் சரண்
9: இருவருக்கும்
11: அக்கா ஜெனனிகா தம்பி ராம் சரண் இருவருக்கும் எமது குடும்ப சார்பான மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அவருக்கும் ஐயப்பன் அருள் கிடைக்க வேணும் என்று
9: ஐயப்பன் பாடல் வரும் பார்த்தா அவர் நல்லவருக்கு இல்லாம பாட்டு பாடி சினிமா பாட்டு பாடி அனுப்பியிருக்கிறேன். எட்டு பாட்டு எனக்கு தெரியல எந்த பாட்டு ஐயப்ப பாட்டு என்று நான் பாக்குறேன். நீங்க உங்களுடைய வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே பூர்வம் நன்றியம்மா. அவர் சகோதரி சிவசுந்தரியம் அவர்கள் இணைந்து கொண்டு அந்த பிள்ளை செல்வத்தை வாழ்த்தி மகிழ்ந்தார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புரம். வணக்கம்.
12: வணக்கம்.
9: வணக்கம் எங்கள் அன்பு சகோதரி, எப்படி இருக்கீங்களா?
12: நான் நல்லா இருக்கிறேன் அண்ணா. அன்றைக்கு நிலவாக இருக்க வேணும் என்று சும்மா குரலவன் உட குரல் எப்போதும் சிங்கமா ஒலிக்க வேணும் என்று எங்கள் குடும்பம் சார்பாக இறைவனை வேண்டுகிறேன் அண்ணா.
13: என்ன செய்ய வரதராஜன்
12: நல்லா
13: இருக்கிறேன். பாட்டு ஒரு நாளை கேப்போம். இசையால் இணைந்தோம் என்று சொல்லி பாடணும் என்ன?
12: இசையால் இணைந்தோம் என்று சொல்லி அவரை நாளைக்கு அவர் விரும்புற பாட்டு நாளை நான் கேட்க வருவேன்.
13: வாங்கோ.
12: நன்றி அண்ணா. இன்று பிறந்த நாள் 12வது பிறந்த நாளை கொண்டாடும் செல்வ குழந்தை சேகர் கஜேந்திரி அம்மா. சேகர் கஜேந்திரி இன் செல்வ புதல்வன் அஜய் சரண் சகல செல்வங்களும் பெற்று நூலி காலம் அந்த பிள்ளைன்ற எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற வேணும் வந்து அபிராமி அம்மா
13: துணை ஐயப்பன் பாட்டு நல்ல அழகாக பாடுவாரு பாட்டு நல்லவருக்கு எல்லாம் சாட்சிகள்
12: சரி மாறி போட்டு நம்ம இருக்கு சரி அதுக்கு ஐயப்பன் அருளும் இன்றைக்கும் நிலத்திருக்க வேணும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொண்டு அந்த பிள்ளை படித்து பட்டங்கள் பெற்று எல்லா வளங்களும் பெற்ற செல்வமாக வாழ வாழ்க வாழ்க என்று மனதார வாழ்த்துகின்றேன் அண்ணா. இதை வானொலி வளர்ச்சி கருதி எடுத்து வந்த அக்காவான ஜெனனிகா தம்பி ராம் சரண் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அண்ணாவோட விழுந்த அன்பாவோட வருகிறேன் அண்ணா.
13: நன்றியமாக இணைந்து கொண்டு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை அந்த பிள்ளை செல்வத்தை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார். மிக்க மகிழ்ச்சி அடைவார். நன்றி சௌதரி.
12: நன்றி அண்ணா.
13: அவர் சௌதரி கலா ராணி அவர்கள் வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவு. வணக்கம் நவம் பாடகர்.
14: வணக்கம் வணக்கம். அப்படி இருக்கிறீர்கள்?
13: நல்லமா. உங்களுக்கு எதிராக ஒரு போட்டியா வருது ஒரு பையன்.
14: சரியாட்டும்.
13: நல்லமா இருக்கிறீங்களா கணேஷ்?
14: நல்லமா இருக்கிறோம்.
13: நன்றி.
14: இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாலும் அஜயதரன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழை கொண்டு வந்த சௌரங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நன்றி
13: வணக்கம். நன்றி சோதர் மனைந்து வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகள் அந்த பிள்ளை செல்வத்தை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார். நன்றி
14: நன்றி நன்றி.
13: அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
15: வணக்கம் ராஜா அண்ணா. திருமதி நவுலேஸ்வரன்.
13: வணக்கம் திருமதி தவமலர். நலமா இருக்கிறீங்களா?
15: நிலவா இருக்கிறோம். அபிராமி அம்மா நடக்கலாச்சத்தால இன்றைக்கு 3வது சனிக்கிழமை இன்றைக்கு அவற்ற பிறந்த நாள் வந்ததும் நல்ல சூட்சமாக இருக்க போறது. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சேகர் கஜேந்திரி தம்பதிகளின் செல்வ புதல்வன் அஜய் சரனுக்கு அபிராமி அம்மாவின் நற்கடாச்சம் கிடைத்து அவர் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக படித்து பட்டங்கள் பெற்று டென்மார்க் மண்ணில் வாழ வேண்டும் என்று வேண்டி அதை எடுத்து வந்த அக்கா ஜெனனிக்கா ராம் சரணுக்கும் அம்மாவின் அருளாட்சி கிடைக்க வேணும். அபிராமி அம்மாவின் நாட்டில் வாழும் அந்த மக்களுக்கு அம்மாவின் சுவிட்சமான வாழ்க்கை கிடைக்க வேணும் என்று வேண்டி விட வருகிறேன் ராஜா அண்ணா.
13: நன்றி சௌகரிய அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
15: நன்றி வணக்கம்.
13: சரி அன்பு உறவுகளை அந்த பிள்ளையனுடைய பாடலை தருவதற்கு முதல் எனது தெரிவில் ஒரு பாடலை கொடுத்து

0: இதற்கிடையில் தயாளன் அவர்கள், வணக்கம் தயாளன்.
1: ஹலோ தாரா,
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஆமாம்,
0: நன்றி. பிள்ளைய வாழ்த்துங்க.
1: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கணும். நீங்கள்?
1: நானும் நலமா இருக்கணும் ராஜா. இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் செல்வன் சிகர் அஜய் சரனுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து அவர் நூறு காலம் நோயின்றி சகல கலையும் பெற்று நல்லா வாழவன் என்று வாழ்த்தி கொண்டு, அதை வாழ்க்கெடுத்து வந்த அக்கா ஜெரணிகா, தம்பி ராம் சரனுக்கும் நன்றியும் தெரிவித்து உடம்பிருந்து அன்பாக உரைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரம். முடிந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் எங்கள் அன்புக்குரிய தயாளன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து நாங்கள் அவங்களுடைய அழைப்பை எடுப்பதற்கு முதல் அந்த பிள்ளைக்கான பாடலை தந்து உங்களுடைய அழைப்பை எடுக்கின்றோம்.

இப்பொழுது அஜய் பாடிய பாடல் அவர்கள் பாடி அனுப்பியிருக்கின்றார். அவருடைய பாடலை உங்களுக்காக தருகின்றோம் அன்பு உறவுகளே.

0: மாதிரி எங்களுடைய இன்றைய கதாநாயகன் அஜய் சரண் அவர்கள் இந்த பாடல், அதாவது தியாகம் திரைப்படத்தில் ஒலித்த பாடலை பாடி எங்களையும் மகிழ்வித்தார். அவருக்கு எங்கள் இதேபோல் மனநன்றிகளும் வாழ்த்துக்களும். அது இந்த நேரத்தில் அவரை வாழ்த்துவதற்காக ஊடுடி வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜாவின் ஜெயந்திமாலா சதாசிவம்.
0: வணக்கம் ஜெயந்திமாலா, நலமா இருக்கீங்களா ஜெயந்திமாலா?
1: நானும் அபிராமியமா வேண்டிக்கொண்டு இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அகேஸ்வரன் செல்லம் நின்றுவோடும் எல்லா செல்வங்களையும் பெற்று 12 காலம் பாத உன்மண்டங்கள் குடும்பத்தின் சார்பில் மாட்டி கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து கொண்டு வந்த தேனிக்க தம்பி ராம் சரண் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றியம்மா, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துக்கள் அந்த பிள்ளை செல்வத்தை பலம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவர் ஜெயந்திமாலா அவர்கள் இணைந்து கொண்டார். ஜெயந்தியை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை திருமதி சரஸ்வதி சிவஞானம் சிற்றாட்டோர்லாந்திலிருந்து. வணக்கம் சரஸ்வதி.
2: வணக்கம் ராசா. நீங்கள் எல்லோரும் நலமாக வாழ வேணும் என்று அம்மாளாச்சிய பிரார்த்தித்து கொண்டு இந்த பிறந்த நாளை 3ஆம் தேதி வந்த பிறந்த நாளை இன்று கொண்டாடும் ஜனனிகாவின் தம்பியாருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் எப்போதும் அக்கா பாடும் போது முதல் தம்பியார பாட விட்டு தான் தான்
0: பாடுதான் அந்த இசை கொடுத்த இசையெல்லாம் அவதான் பெரிய சரியான கட்டிக்கார மகள்.
2: ஓ மோ மோ
0: பயங்கர கட்டிக்கார
2: தம்பியார பாட விட்டு தான் தான் பாடுவா. அப்போதும் அக்காவோடு தங்கள் குடும்பத்தோடு ஒரு நல்ல மாதிரி நீடுலி காலம் நோயிட்டு சந்தோஷமாக படித்து முன்னுக்கு வர ஒன்று வாழ்த்தி கொண்டு இந்த வானொலி வளர்ச்சி கருதி இந்த நிகழ்வு எடுத்து வந்து அவர்களின் உறவுகளுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தாங்க.
0: நன்றி சகோதரி, உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதை நிறைந்த நன்றிகள்.
2: நன்றி ராஜா.
0: நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம்
0: மீனா, நலமா இருக்கீங்களா மீனா?
3: ஓ நாங்க நல்லா சோமா இருக்கோம்.
0: எல்லோரும் நல்லா இருக்கோம். நன்றி. அப்படி நீங்களும் இருக்கணும். இணைந்திருக்கின்றார் புங்கையூர் ராஜா அவர்கள். வணக்கம் புங்கை.
4: வணக்கம் ராஜா. அண்ணன் புங்கையூர் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா ராஜா?
4: ஓ நலமா இருக்கும், நலமா இருக்கும்.
0: எங்க போனீங்க 5 நாள்?
4: 26ஆம் தேதி வந்த 12வது பிறந்த நாளை இன்று 3ஆம் தேதி கொண்டாடும் சேகர் கஜேந்தினி தம்பதிகளின் செல்வ புதல்வர் அசிஷ் சரண் செல்வத்துக்கு சகல அசிலம் பெற்று சகல செல்வங்களும் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்தை தாய்க்கும் நல்ல புள்ளியாக கல்வியிலும் சிறந்து விளங்கி பல பட்டங்கள் பெற்று ஐயப்பன் அருள் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென எனது குடும்ப சார்பில் வாழ்த்திக் கொள்கிறோம். இதை டிஆர்டி வானொலிக்கு எடுத்து வந்த இரணிகா ராம் சரண் செல்வங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரர். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
4: நன்றி வணக்கம் ராஜன்.
0: அவர் புங்கையூர் ராஜா அவர்கள் வாட்ஸ்அப்போட இணைந்திருந்தார். அவரை தொடர்ந்து மேரி மெக்டலின் அவர்கள் இணைந்திருக்கிறார் வைபர் ஊடாக. வணக்கம் சகோதரி.
5: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
5: நான் நலமாக இருக்கின்றேன். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜேஸ்வரனுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த சகோதரர்கள் ஜெனனிகா ராமேஸ்வரனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றியை அணிந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை செல்வத்தை விளம்பரம் செய்யும் ஒரு சாப்பிடத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார். நன்றி. அவர் சகோதரி மேரி மேக்டலின் அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்தியிருந்தார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புரோ, வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா. சித்ரா ஜெயக்குமார்.
0: சித்ரா, நலமா இருக்கிறீங்களா? சித்ரா
6: நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சேகர் அஜய் சரண் குட்டிக்கு எமது குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் தாய் தந்தையருக்கு நல்ல பிள்ளையாக செல்வங்களுடன் படித்து மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அண்ணா.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்து. அந்த பிள்ளை செல்வத்தை விளம்பரம் செய்யும் சாப்பிடுறதும் கேட்டுக்கொண்டிருப்பார். மிக்க மகிழ்ச்சி அடைவார். நன்றி.
6: நன்றி.
0: அவர் சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி சென்றார். அன்பர்களை, டென்மார்க்கில் வசிக்கும் சேகர் கஜேந்திரி தம்பதிகளின் செல்வ புதல்வன் அஜய் சரண் 26ஆம் தேதி வந்து தனது 12வது பிறந்த நாளை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவருடைய அன்பு அக்கா அன்பு தம்பியோடு இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரணை அன்பு அப்பா சேகர், அன்பு அம்மா கஜேந்திரி, அன்பு அக்கா ஜெரனிகா, அன்பு தம்பி ராம்சரண், தாயகத்தில் வசிக்கும் அப்பம்மா அம்மம்மா தாத்தா மற்றும் பெரியப்பாமார் பெரியம்மாமார் சிட்டப்பாமார் சிட்டிமார் மாமாமார் மாமிமார் அண்ணாமார் அக்காமார் தம்பிமார் தங்கைமார் மச்சான்மார் மச்சாள்மார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோரும் எல்லா செல்வங்களையும் பெற்று டென்மார்க் அபிராமி அம்மன் ஆறிலோடு பல்கலையும் கற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கையென வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரணை, டிஆர்டி தமிழ்லியில் பணிபுரியும் மாமாமார் ஆண்டிமார், எல்லா செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்கையென வாழ்த்தி மகிழ்கின்றோம். அவருடைய இணையதளம் வானம் life.com என்ற புதிய இணையதளத்தை அவர் திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார். நீங்கள் தயவு செய்து வானம் life.com என்ற இணையதளத்துக்கு சென்று நீங்கள் பார்வையிடலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புறவுகளே, இன்றைய தமிழர்களின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலி கடத்து வருகின்றார் பாடகி ஜனனிகா. அன்பு தம்பி ராம் சரண் அனைவருக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புறவுகளின் நேரம் பொன்னானது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அந்த பிள்ளை செல்வத்தை வாழ்த்துவதற்காக ஓடோடி வாருங்கள். அன்பு உறவுகளே, இந்த வேளையில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் மிஸ்டர் ராஜகோபால், நலமா இருக்கீங்களா?
7: ஓம் ராஜா, நான் நல்லா இருக்கிறேன், சுகமா
0: இருக்கிறேன்.
7: கேட்க வேணுமென்றதுக்காக கேக்குறது, நீங்க ஆண்டவன்காக இல்ல, அந்த எங்களுடைய அம்மன் அருளால நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க. அப்படியே நல்லா தான் இருக்க வேணும். தொடர்ந்து அப்படியே நல்ல மாதிரி இருந்து நல்ல மாதிரி எங்களை மகளை வச்சு நீங்களும் மகிழ்ந்து நல்லா வாழணும்ண்டு எங்கள் தெய்வங்களை நாங்கள் கும்பிடும் தெய்வங்களை கிரிகரம் கூப்பி வணங்கி வேண்டிக் கொண்டு எங்கட அஜித் சரண்ட வருவோம். அவ எங்கட சோவிதா பாட்டு அந்த பின்னிரம் 3 மணி அந்த போடுற பாட்டு நிகழ்ச்சியில எங்கட செல்ல குட்டி என்று சொல்லி

0: நல்ல மாதிரி வாழணும் என்று சொல்லி பிள்ளையை வாழ்க வாழ்க என்று வாழ்த்து, அதோடு உங்களுக்கு இந்த ஜனனிகாவின் பேரை சொல்றதுக்கு தடக்கு
1: படுறீங்க.
0: எடுத்துக்கொண்டு வந்த ராம்சரன், அதை விட ஜனனிகா, ஜனனிகாவை பத்தி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவ சின்ன பிள்ளை, அவளுக்கு 20-25 வயதா இருக்கணும், ஆனால் அவ அந்த சின்ன பிள்ளையில இருந்து பாட்டு படிச்சு கொண்டு வராங்க.
1: சிறுவர் மட்டத்துல இருந்து அவ வருகின்றா. அதே மாதிரி அன்று சிறுவர் மட்டம் 5 மணிக்கு இடம்பெறும். அதுல அஜய் சரணம் இணைந்து கொள்வது சிறப்பிக்கலாம். சிறுவர் மட்ட நிகழ்ச்சி
0: மாற்றம் என்று தெரியும் தானே. ஆகவே ஜனனிகாவுக்கு அவ இந்த நான் அந்த எனக்கு இந்த பேர் வருது இல்ல ராஜா, கொஞ்சம் என்ன இது இவர் எங்கடி அந்த எங்கட இந்த ஐரோப்பிய இதா இருந்தார், இந்த எங்கட வானிலை இந்த கண்பிரஜனையா இருந்தார், அவற்ற பேர் என்ன
1: எங்கட ராஜ்ய இவர் வேலாயுதம் ஐயா
0: இல்ல
1: அப்ப
0: உங்க பிரான்ஸ்ல அல்ல முதல் படம் தயாரிக்கவர் ஒரு பாடல் ஒன்று எழுதி ஜனனிகாட்ட கொடுத்து ஜனனிகா அந்த பாட்டு தர்சன் கூடுதலாக காலமையில ஓடுறது. காடு மேலே சென்று வந்தோம், கடும் குளிரில் நனைந்து வந்தோம் மாதிரி அப்படி ஏதோ ஒரு பாட்டு உண்டு, நல்ல பாட்டு அது. ஜனனிகா தான் தானே அதை மட்டு போட்டு தானே இசை கொடுத்து அதை படிச்சிருக்கிறோம். அந்த பாட்டு போடுறது பக்தி பாடல்ல வாடுறது. ஆகவே ஜனனிகாவுக்கு எனது வாழ்த்துக்கள். ஜனனிகா நல்லா இருங்கோ, நல்லா இருக்கவனும் நல்ல இளம் பிள்ளை, நன்றாக நீங்களும் வாழவனும் என்று பிள்ளையையும் வாழ்த்தி கொண்டு சேகருக்கும் கஜேந்திரி அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு ராஜாம்படைபடுறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சோதரம் அணிந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் எங்கள் நன்றி. உங்கள் வாழ்த்துக்கள் அவரை விளம்பரம் செய்யும் நன்றி.
0: நிச்சயமாக நாங்கள் வாழ்த்துறது அவர்களுக்கு, அந்த பிள்ளைக்கு எல்லோரும் நல்லா இருப்பினும் அதை விட பிள்ளை நன்றாக வருவார் என்ற நம்பிக்கையோட
1: வாழ்த்துறோம். அவருடைய இணையதளம், அதாவது அன்பு உறவுகளே வானம் life.com என்ற இணையதளத்தில் அவருடைய திறமைகளை பிரசுரித்திருக்கின்றார். நீங்களும் பார்க்கலாம் அன்புறவுகளே. இந்த நேரத்தில் பாமா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் பாமா.
2: வணக்கம். நான் நலமோ.
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
2: நாங்களும் நலம்.
1: நன்றி.
2: இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கோம். அஜய் சரண் செல்லம் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் திறப்புவாங்க. நல்லா படித்து பல பட்டங்கள் பெற்று வாழ்வன் கொண்டு வாழ்த்தி கொண்டு, ஐயப்பன் துணை கொண்டு வாழ்வன் கொண்டு வாழ்த்தி கொண்டு, இதை வானிலை குழந்தை அன்பு அக்கா தம்பிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்.
1: நன்றி. உங்களோட அன்பான பொன்னான வாழ்த்துக்கள் அந்த பிள்ளையை விளம்பரம் செய்யும் சாப்பிடுத்தும். நன்றி.
2: நன்றி.
1: அவர் பாமா ராஜரட்னம் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சுவாசினி. நலமா இருக்கீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கோம். நீங்களும் எல்லோரும் அமிராமியமான நலமா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு, இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கும் அஜய் சரனுக்கு எங்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவர் இன்று ஒரு என்று எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்ந்து வாழ்த்தி கொண்டு, இதை வானலுக்கு எடுத்து வந்த அன்பு அக்கா ஜனனிக்காக்கும் அன்பு தம்பி ராம் சரனுக்கும் நன்றிகளை மாத்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம்.
1: நன்றி. உங்கள் அன்பொன்னான வாழ்த்துக்கள் அவரை விளம்பரம் செய்யும் வந்தவையில் உங்களுக்கும் நன்றிகள்.
3: நன்றி. வணக்கம்.
1: அவர் சகோதரி திருமதி சுபாசினி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து பைபரூடாக திருமதி ஸ்யாமலா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் ஸ்யாமலா.
4: வணக்கம் ராஜா. இருக்கிறீங்களா?
1: நல்ல உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றோம். நீங்கள்?
4: நாங்களும் அப்படியே நலமா இருக்கோம். நன்றி ராஜா. நான் இப்பதான் சுபாசினி கதை கேட்கலாம் கேட்டேன். நின்று தனது 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரனுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் சகல சௌபாக்கியங்களுடன் எல்லா கலைகளும் கற்று நூடுலி காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு, அதனை வானிலை கொண்டு வந்த அக்காக்கும் தங்கச்சிக்கும் நன்றியின் வாழ்த்துக்களையும் குறிக்கொள்கிறேன்.
1: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
4: நன்றி ராஜா.
1: அவர் சகோதரி ஸ்யாமலா. ஸ்யாமலாவை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார். வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவு. வணக்கம். நலமாக உற்சாகமா இருக்கின்றோம். நீங்கள்?
5: நன்றி. பன்னெண்டு காலம் நோயிட்டு வாழும் குறைத்து செல்வம் பெற்று வாழ எல்லாம் இல்ல என்ன பிராண்ட அபியாமியனை சிறந்த நிகழ்வை மாநிலத்தில் உதவிக்கரம் கொடுத்த சகோதரங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உதவி பெறுவது கேஸ்
1: நன்றி நன்றி சோகரம் இணைந்து கொண்டு வாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துக்கள்.

0: பிள்ளை செல்வத்தை விளம்பரம் செய்யும் ஒரு சாப்பிடத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி. அவர் மிஸ்டர் சண்முகநாதன் அவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டார். வதனி அவர்களை தள்ளி போட்டு அவர் மேல வந்து சொல்லிட்டு போகிறார். அதை தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, நான் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம் ராதா. நீங்கள்?
1: நாங்கள் மனைவியுமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
0: நன்றி.
1: இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அதே சரண் செல்லம் இன்று போல என்றும் சீரன் சிறப்பும் பெற்று பல்லாண்டு காலம் நலமாக வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதனை வானொலிக்கு எடுத்து வந்த சகோதரங்கள் ஜெரனிக்கா ராம் சரணுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் ராதா கனகராஜ் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வதனி அவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கிறார். வணக்கம் வதனி.
2: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்களும் வந்திருந்து குடும்பத்தோடு நலமாகவே இருக்க வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டு இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் சோகஹயந்தினி தம்பதிகளின் செல்ல புதல்வன் உங்களுடைய அஜய் செல்லக்குட்டி. அஜய் செல்லக்குட்டிக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அஜய் செல்லம் இன்று போல் என்றென்றும் படித்து பட்டங்கள் பெற்று சகலகலா வல்லவனாக ஐயப்பன் அருளோடு ஐயப்பன் பாடல்களை பாடி நூறாண்டு காலம் நலமுடனே ஆரோக்கியமாக வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு அதை வானதைக்கு எடுத்து கொண்டு வந்த அக்கா ஜனனிக்கும் தம்பி ராம் சரணுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த நலம் நன்றி அளந்த வாழ்த்துக்களை கூறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி, நன்றி அண்ணா.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் மிஸ்டர் ராஜலிங்க, நலமா இருக்கீங்களா?
3: ஆமாம், நாங்கள் நிலமா இருக்கோம் ராஜாண்ணா. தாங்கள் நிலமா இருக்க இல்லாம இல்லையா? ஆசீர்வாத்களை கொண்டு கொண்டிருக்கும் மற்றும் எல்லோருக்கும் மணியன்று இன்று முதல் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி சேகர சுமந்திரி தம்பதிகளின் அஜய் சரண் அவர்களுக்கு எங்கள் குடும்ப சார்பில் நல்வாழ்த்து கூறி அவர் இன்று ஒன்று சகல வாக்கியம் பெற்று சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் சிறந்து கல்வியிலும் சிறந்து சிறப்பாக வளர்ச்சி அடைஞ்சு பேரும் எடுக்க வேணும் என்று நான் வணங்குவேன். அபிராமியை வேண்டிக் கொண்டு நோயோடு பல்லாண்டு காலமாக வாழ்த்தியும் அத்துடன் அனுசர நிகழ்ச்சி எடுத்து வரும் அவர்களுடைய சகோதரர்கள் அன்பு அக்கா ஜெரணிகா அன்பு தம்பி ராம் சரண் இவர்களுக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரம்.

அஜய் சரண் அவர்களுடைய 12வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் பாடிய பாடல்களையும் எங்களுக்காக அனுப்பியிருக்கின்றார்கள். அவருடைய பெற்றோர்கள், அவருடைய சகோதரி ஜென்னிகா, அவருக்கும் எமது இறையபெருமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மணித்தியால செய்திகளை தொடர்ந்து அவருடைய நிகழ்வு வானொலியில் விளம்பெறும். அன்பு உறவுகளை பிறந்த நாள் வாழ்த்து செய்தி

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் முதன்முறையாக முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், இது அந்த வைத்தியசாலையின் எலும்பியல் சத்திரை சிகிச்சை சேவையின் வளர்ச்சியில் மற்றொரு முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுவதாக வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் காண்டீபன் தெரிவித்திருக்கிறார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வரலாற்றில் ஒரு முக்கியமான மனிதநேய நிகழ்வாக முதன்முறையாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த மூளைச்சாவடைந்த நோயாளி ஒருவரின் உறுப்புகள் தானம் நேற்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் நீர் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்பில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியாவுக்கு உத்தியோர்வ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திலிமனை நினைவேந்தும் உரிமையை உறுதிப்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபையிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திலிபனின் சிலை அகற்றப்பட்டமையை கண்டித்தும் அந்த சிலையை மீண்டும் அதே இடத்தில் வைக்குமாறு வலியுறுத்தியும், கடந்த புதன்கிழமை மாலை ஆரம்பிக்கப்பட்ட அணையாவிளக்கு போராட்டத்தின் இறுதி நாளான நேற்று ஐக்கிய நாடுகள் சபையின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் இந்த மனு கையளிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் 157வது ஜனன தினத்தை முன்னிட்டு கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட காந்தி ஜெயந்தி நிகழ்வில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்றுள்ளார். சோளத்தை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்குவதில் ஏற்படும் தாமதம் காரணமாக எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலை அதிகரிக்கக்கூடும் என்று கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மெட்ரோ பேருந்துகளை தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக முன்பதிவு செய்ய முடியும் என்று சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று லங்கா மெட்ரோ ரான்சிப் நிறுவனம் பொதுமக்களுக்கு அறிவித்திருக்கிறது. எரிபொருள் போக்குவரத்துக்காக செலுத்தப்படும் கட்டணத்தை 20% அதிகரிக்குமாறு நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் 15% கட்டண அதிகரிப்பை வழங்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அகில இலங்கை பெட்ரோலிய தனியார் தாங்கி வாகன உரிமையாளர்களுடைய சங்கம் தெரிவித்துள்ளது. வலுசக்தி சந்தையில் வலுவான அரச பங்கை பேணி மக்களுக்கு சேர்த்திறனாக சேவையாற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். அதனை நிறைவேற்றுவதில் கடந்த 2 ஆண்டுகளில் வெற்றிகரமான முன்னேற்றம் அடையப்பட்டுள்ளது. தற்போது இலங்கையில் வலுவான மற்றும் மக்களுக்கு சுமையாக இல்லாத வலுசக்தி சந்தையொன்றை கட்டி எழுப்பப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். வவுனியா மாவட்டத்தின் தாண்டிக்குளம் கமக்காரர் அமைப்பின் கீழ் பத்தினியார் மகளங்குளங்குளத்தில் நெல் உலர்த்தும் தளம் அமைக்க இலங்கை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்யலிங்கம் அவர்களின் 2026ஆம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் 1.1 மில்லியன் ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையின் தென்மேற்கு கடற்பரப்பில் நங்கூரம் பெற்றுள்ள ஈரான் கப்பல்களுக்கு உணவு, எரிபொருள் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டாம் என்று அமெரிக்கா இலங்கைக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரியவிருக்கிறது. இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 12 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு பகுதியில் பெண்ணொருவர் சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் 44.5 மில்லியனுக்கு அதிக பெறுமதியான சொத்துக்களை 14 நாட்களுக்கு முடக்குவதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. ஹட்டன் டிக்யோயா நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்து நபர் மருத்துவமனையில் இருந்து தப்பியோடி 5 மாதங்களின் பின்னர் யாழ்ப்பாணத்தில் வைத்து மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிகிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பலுடுவா பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக சிகிரியா போலீசார் தெரிவிக்கிறார்கள்.
சதுஸ்கந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மங்களவீதி பகுதியில் இலங்கை மின்சார சபையின் 3 உத்தியோகத்தர்கள் மின்சாரம் தாக்கியதில் அதில் ஒருவர் உயிரிழந்து போனார். அட்டாளை சென்னை தேசிய கல்வியியல் கல்லூரியின் பயிற்சி மாணவிகளுக்கு ஆபாச காணொளிகளை காட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வழங்கி வந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 55 வயதுடைய விரிவுரையாளரை எதிர்வரும் 6 தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு அக்கறைப்பற்று நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. போலி வேலைவாய்ப்பு வாக்குறுதிகளை வழங்கி உஸ்பெகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பெண்ணொருவரை இலங்கை அழைத்து வந்து அவரை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய குற்றத்துக்காக இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவருக்கு 10 கடுமைய சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து கொழும்பு மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கொழும்பு மாநகர முன்னாள் தலைவர் ரோசி சென்னாயக்காவின் மகனும் கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளரான கனிஷ்க சென்னாயக்கா தனது 41 வயதில் காலமானார். நாட்டில் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் இன்றைய தினம் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக மதுவிலக்கு தினத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. 3 மாதங்களுக்கு பின்னர் இந்தியாவின் திருச்சி வானூர்தி நிலையத்துக்கும் யாழ்ப்பாணம் சர்வதேச வானூர்தி நிலையத்துக்கும் இடையிலான நேரடி வானூர்தி சேவை நேற்று முன்தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில் உக்ரைன் போருக்கு தீர்வு காண பிரதமர் நரேந்திர மோடி சிறந்த யோசனைகளை கொண்டுள்ளார். ஒவ்வொரு சந்திப்பின் போதும் இந்த விவகாரத்தை அவர் எழுப்புகிறார் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியிருக்கிறார். சென்னையில் நடைபெறும் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் முதன்முறையாக இன்று பங்கேற்கிறது. அடுத்து வரும் தேர்தல்களில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் ஒன்று சேர்ந்தால் பணபலம் வீழ்த்தப்பட்டுவிடும் என்று அமைச்சர் ஆதப் அர்ச்சுனா தெரிவித்திருக்கிறார். மதுராந்தகம் தாராபுரம் ஆகிய 2 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் அக்டோபர் 6 இடைத்தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றன. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள சிவாஜி பூங்காவில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி நேற்று போராட்டம் நடத்தியது. இதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பங்கெடுத்திருந்தார்கள். பீகார் தலைநகர் பாட்னாவில் கங்கை ஆற்றங்கரையோரத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் 8 கால கூடுதல் அவகாசத்தை அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் உணர்வற்ற தன்மைக்கு எல்லையே இல்லை என்று அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது குறித்து காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடினேன், ஆனால் பயணிகளை சாக விட முடியாது என்று எனக்கு தோன்றியது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய விமானி சிமித் மச்சர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பிளை துபாய் விமானத்தில் இந்திய விமானி சிமித் மச்சார் மீது சக விமானி நடத்திய தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலர் அண்டனியோ குட்ரஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் விமானம் புறப்பட இருந்த நேரத்தில் விமானத்தின் அவசரகால கதவின் கைப்பிடியை தவறுதலாக இயக்கியதால் எச்சரிக்கை அலாரம் ஒலித்ததை தொடர்ந்து அந்த பயணி விமானத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டு காவல்துறையிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் நாய்களுக்கு அழகு போட்டி நடத்தப்பட்டிருக்கிறது. ஆக பருமனான நாய்க்கு விருதம் வழங்கப்படுகிறது. பெட்ரோலியம் தொடர்பான அங்கீகாரமற்ற செயல்பாடுகள் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் தீவிர குற்றங்களில் இந்த துறை சார்ந்த நிறுவனங்களோ தொழில்துறையினரோ ஈடுபட்டால் கடும் தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்ட திருத்தத்தை மத்திய அரசு முன்மொழிந்திருக்கிறது. திருப்பதியில் மருந்தக தொழிற்சாலையில் பொய்லர் வெடித்து 4 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்து போனார்கள். தெலுங்கானாவில் சந்தேகப்பட்டு தொடர்ந்து துன்புறுத்தி வந்த கணவனை தூங்கிக் கொண்டிருந்த போது மனைவி உலக்கியால் அடித்து கொலை செய்த சம்பவம் அங்கு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ், கனடா, தென்கொரியா, சவுதி அரேபியா ஆகிய நாடுகளின் வர்த்தக அமைச்சர்களை இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் பணியாற்றும் ஊழியர்கள் இனி காவல்துறையிடமிருந்து நன்னடத்தை சான்றிதழ் பெறுவதை கட்டாயமாக்க கோயிலை நிர்வகிக்கும் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை முடிவெடுத்துள்ளதாக தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
சென்னையில் இன்று 22 கேரட் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,09,400 ரூபாவுக்கும் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,675 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த பிளை துபாய் விமானத்தை வீழ்த்த முயன்றதாக கூறப்படும் இணை விமானியை அந்த நாட்டு அதிகாரிகள் விசாரிக்க இருக்கிறார்கள். அவர் அவ்வாறு செய்ய முயன்ற போது மற்றொரு விமானியும் பயணிகளும் அவரை தடுத்தது நேர்கள் அறிந்ததே. வேண்டுமென்றே விமான விபத்தை நிகழ்த்த திட்டமிடும் விமானிகளை தடுக்க முடியுமா? என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்ற விவரத்தை எமது பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்கலாம். G7 நாடுகளின் அறிவிப்புக்கு பிறகு எண்ணெய் விலை இறங்கியிருக்கிறது. ரஷ்யாவின் எந்த ஒரு நிலப்பரப்பின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் எங்கள் வசம் உள்ள அனைத்து வகை ஆயுதங்களையும் பயன்படுத்தி தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதே நேரத்தில் தென்கொரிய அதிபர் லீ ஏமியும் வடகொரிய போர்க்கைதிகள் விவகாரத்தில் மிகவும் வருத்தமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். போர்க்கைதிகள் இருவரையும் தென்கொரியாவிடம் ஒப்படைப்பதை ரகசியமாக வைத்திருக்க உக்ரைன் இணங்கியதாக சோல் தெரிவித்திருந்தது. உக்ரைன் அதை ஒப்புக்கொண்டு தகவலை கசியவிட்டதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று லீ வலியுறுத்துகிறார். அமெரிக்க வரலாற்றிலே மிக மோசமான அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்று ஈரானிய உயரிய தேசிய பாதுகாப்பு அமைப்பு விமர்சித்துள்ளது. ஜெமனில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சவுதி அரேபியா தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக பிராந்திய மற்றும் மேற்கத்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வடகொரியா கிழக்கு கடலை நோக்கி குறைந்தது ஒரு புவியீர்ப்பு ஏவுகணையை பாய்ச்சியிருப்பதாக தென்கொரியா கூறியிருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் 4 விண்வெளி வீரர்களுடன் அனைத்துலக விண்வெளி நிலையத்தை அடைந்துள்ளது. அமெரிக்கர்கள் இருவரும், கனடியர் ஒருவர், ரஷ்யர் ஒருவரும் அதில் சென்றுள்ளார்கள். லத்தீன் அமெரிக்காவின் பசிபிக் கரையில் மீன்களே இல்லை என்று சொல்லுகிறார்கள் மீனவர்கள். எல்நினோ வானிலை நிகழ்வால் கடல் நீர் வெப்பமடைகிறது. அதனால் மீன்கள் குழுகுழுவென இருக்கும் வேறு கடற்பகுதிகளுக்கு தப்பிச் சென்று விட்டதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்தோனேஷியாவில் அனா கரகட்டாப் எரிமலை வெடித்ததை அடுத்து அதை சுற்றி 2 புதிய தீவுகள் தற்போது உருவாகி இருக்கிறது. நேபாள வெள்ளத்துக்கு பிறகு காணாமல் போன 55 மலேசியர்களில் ஒருவர் உயிருடன் இருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மலேசியாவுக்கு திரும்பிய அவர் குடும்பத்துடன் தன்னை இணைத்துக் கொண்டார். மலேசியாவின் யோகூர் பாருவின் பல பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. கடும் போக்குவரத்து நெரிசல் தவித்தார்கள் மக்கள். அந்த வழியாக சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு ஒரு யோசனை தோன்றியது. தண்ணீருக்குள் இறங்கினார். வடிகாலை அடைத்துக் கொண்டிருந்த கற்களை தானே அகற்றினார். தண்ணீர் வடிய தொடங்கியது. அவரது தன்னலமற்ற செயலின் காணொளி சமூக ஊடகத்தில் பரவியது. இணையவாசிகள் பலரும் அவரை போல்கின்றார்கள். கோர்னல் பல்கலைக்கழகத்தில் ஈராண்டுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் பலாத்கார சம்பவத்தை விசாரிக்க நியூயார்க் ஆளுநர் கெட்டி ஹோக்கல் தலைமை சட்ட அதிகாரி லேடிஷியா ஜேம்ஸை சிறப்பாக நியமித்துள்ளார். 20 வயது முன்னாள் மாணவி 7 பேர் தனக்கு போதைப்பொருள் கொடுத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் அளித்திருந்தார். சீனாவின் சின்ஜியாங் பகுதியில் கோபி கடைகளை திறந்ததற்காக ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் குறைகூறல்களுக்கு ஆளாகி இருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் 2027 சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிக்கு தயாராகும் வகையில் தென்னாப்பிரிக்காவில் 6 ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி விளையாட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. வங்கதேசம் சிம்பாவைக்கு எதிரான முத்தரப்பு தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. மேற்கிந்திய தீவுகள் தொடருக்கான இந்திய T20 அணியிலிருந்து வாஷிங்டன் சுந்தர் விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக நமன்தீர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். நேசன் லீக் கால்பந்து போட்டியில் போர்த்துக்கல் 4-2 என்ற கோல் கணக்கில் டென்மார்க்கை நேற்று வீழ்த்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 372.05%, இந்திய பிரமதியில் 108.24%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.61%, இந்திய பிரமதியில் 96.18%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 398.86%, இந்திய பிரமதியில் 116.04%,
ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 437.70 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.34 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 231.99 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.49 ரூபாய். கேட்டது மணிக்கூடுதலவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷனா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தான் அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: தொடர்பு 0 1 45 1 7 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0 1 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி.

நேரம் சரியாக 10:20 ஐக்கியராஜ்யத்தில் 9:20 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது

0: வாழ்த்து. 12வது பிறந்த நாள் வாழ்த்து. டென்மார்க்கில் வசிக்கும் சேகர் கஜேந்திரி தம்பதிகளின் செல்வ புதல்வன் அஜய் சரண் 26ஆம் தேதி வந்த தனது 12வது பிறந்த நாளை இன்று தனது இல்லத்தில் அன்பு அக்கா, அன்பு தம்பி, அம்மா அப்பாவோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரணை அன்பு அப்பா சேகர், அன்பு அம்மா கஜந்தினி, அன்பு அக்கா ஜெனரிகா, அன்பு தம்பி ராம் சரண், தாயகத்தில் வசிக்கும் அப்பம்மா, அப்பப்பா, அப்பம்மா, தாத்தா மற்றும் பெரியப்பாமார், பெரியம்மாமார், சீட்டப்பாமார், சிட்டிமார், மாமாமார், மாமிமார், அண்ணாமார், அக்காமார், தம்பிமார், தங்கைமார், மச்சான்மார் மற்றும் மச்சாள்மார், நண்பர்கள் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரணை டிஆர்டி தமிழில் பணிபுரியும் அன்பு மாமாமார், அன்றிமார் எல்லோரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்ப்போற்று பிள்ளையாக வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இவருடைய திறமைகளை நீங்கள் பார்ப்பதற்கு இவராலே அதாவது தயாரிக்கப்பட்ட வானம் life.com இணையதளத்தில் இவரின் திறமைகளை நீங்கள் சென்று பார்க்கலாம். அன்புவர்களே, டிஆர்டி தமிழொலி வானொலி நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் அன்பு அக்கா ஜெனரிகா, ஜெனிகா, அன்பு தம்பி ராம் சரண் அனைவருக்கும் எமது இதய நிறைந்த நன்றிகள். அந்த செல்லத்தை நீங்கள் வாழ்த்துவதற்கு இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் அன்புவர்களே. இந்த நேரத்தில் வைஃபரோடாக இணைந்திருக்கும் சகோதரர் மார்சலினை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் மார்சலின்.
1: வணக்கம் ராஜா, நிலமா இருக்கிறீங்களோ?
0: என்ன நூறு நாட்களுக்கு பிறகு உங்களை குரலை கேட்கிறேன் மார்சலின்.
1: நிச்சயமாக நிச்சயமாக, அது கொஞ்சம் இப்படித்தான் தடைகள் வேலைகள் வேலை இருக்கிறபடியோ ஒன்றும் செய்யலாம்,
0: ஒன்றும் செய்யல.
1: இன்றைக்கு என்னன்னு சொன்னா, சனிக்கிழமை இங்க வந்து அக்டோபர் 3ஆம் தேதி எங்களோட என்ன கிழக்கு மேற்கும் ஒன்றிணைந்த நாள்.
0: நேற்று
1: இன்றைக்குதான் 3ஆம் தேதி ஒன்றிணைந்த நாள். அப்போவோ ஆனா இன்றைய நாளை தான் அவங்க அந்த நாளாக கருதி லீவு கொடுக்குறாங்க. அப்ப கடைகள் வேலைகள் எல்லாம் இல்லை. அப்ப அதுங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நீண்ட நேரம் தூங்கக்கூடியதா இருந்தது, அல்லது காலம்புற சாப்பாடு சாப்பிடக்கூடியதா இருந்தது, இப்போ ரேடியோக்கு வரக்கூடியதா இருக்குது. அப்படி அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான், லீவு தந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு.
0: நன்றி வாழ்த்துகள் இந்த நேரத்தில் இணைந்து கொண்டு இன்றைக்கு.
1: ஆமாம், இன்றைக்கு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அசை சரணுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் சகல சௌபாகியங்களுடன் நூடிடு காலம் நோய் நொடிகள் இன்றி வாழ வாழ்த்துகின்றோம். எங்கள் குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துகிறோம். இதை வானொலி கடத்து வந்து அவருடைய இரு அக்காக்களுக்கும் தம்பி
0: ராம் சரண், ராம் ராம்
1: ராம் சரண், ராம் சரணுக்கும் குறிக்கொண்டு
0: ஜெனனிகா, ஜெனனிகா,
1: ஜெனனிகா, ஜெனிகா,
0: அவருக்கு வந்து ஒரு தம்பியும் ஒரு அக்கா வந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வாட்ஸ்அப் ஊடாக மோகன் சொருவி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சகோதரி.
2: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சூப்பரா இருக்கிறோம் சகோதரி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம் அண்ணா.
0: நன்றி.
2: நீங்கள் நலமா இருக்கிற இறைவனை வேண்டிக் கொண்டா, இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜய் சரண் குட்டியை எனது குடும்பத்தின் சார்பில் இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் பலகலைகளும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எனது குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்து அவரது அன்பு சகோதரர்களுக்கும் நன்றியை கூறி டிஆர்டியினருக்கும் நன்றியை கூறி உங்களிடமிருந்து அன்பாக விட வருகின்றேன். நன்றி,
0: நன்றியமாக அன்பாக இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகள் அந்த பிள்ளை செல்வத்தை வளம்புற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி மோகன் சுரபி. அவர் சகோதரி மோகன் சுரபி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புறவு, வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அன்புறவுகள் வேகமாக நீங்கள் இணைந்து கொண்டு இந்த வாழ்த்து நிகழ்ச்சியை எடுத்து வந்திருக்கின்ற எங்களுடைய அதாவது சேகர் கஜந்தினி குடும்பத்திற்கு நன்றி. டென்மார்க்கில் வசித்து கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்களுடைய பூன் ராஜா அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் பூன் ராஜா.
3: வணக்கம் ராஜா.
0: யார் வழிகாட்டி விட்டது? மோகன் சிறுவியா?
3: எனக்கு இப்போ தெரியும்
0: இவ்வளவு நாள நித்திர வந்துட்டு இப்ப
3: வாரீங்களா
0: சார்? ஒரு வானொலியில 30 நாளுக்கு மேல உங்களோட குரலையே கேட்டு
3: பிறந்தநாளை கொண்டாடும் சேகர் அஜயந்தினி சம்பதிகளின் செல்வ மகன் அஜய் சரனுக்கு 12வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எங்கள் குடும்பத்தின் சார்பில் அவர் சகல கலைகளும் பெற்று பிள்ளாண்டு பிள்ளாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்துக்கொள்வோம். வானொலிக்கு எடுத்து வந்த தம்பி மக்கா ஆகிய ராம் சரண் ஜெனரிகா இதை இருவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். அவருடைய பக்தி பாடல்கள் மென்மேலும் சிறக்க ஐயபோஸ்தனும் அவர் பல பாடலை பாடிக்கொண்டிருக்க நாங்களும் கேட்டு வாழ்கின்றோம். நன்றி, வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். ராஜண்ணா நன்றி, வணக்கம்.
0: நன்றி சோதரம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் எங்களுடைய அஜய் சரணை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி.
3: ஓம் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: மங்களத்தை நலம் கேட்டுதான் சொல்லுங்க. நன்றி. அவர் எங்கள் அன்புக்குரிய பேன் ராஜா. பேன் ராஜாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம். இன்று
4: பிறந்தநாளை கொண்டாடும் சேகர் தம்பதியின் அன்பு செல்வன் அஜய் சரணுக்கு எங்கள் குடும்ப சாரான இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்கள் பெற்று, கல்வி செல்வங்கள் எல்லா பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கு நல்ல மகனாக வளர வாழ்த்தி கொண்டு இதை வானொலி வளர்ச்சி எடுத்து வந்த ஜனனி
0: ராம்
4: சரண் இருவருக்கும் எங்கள் குடும்பத்தான் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள் ராஜாண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சோதரம் பார்த்திவன். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் அந்த பிள்ளை செல்வத்தை வளம்பெற செய்யும் ஒரு சாப்பிடுதும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நன்றி. அவர் பார்த்திவன் அவர்கள் இணைந்து கொண்டு பிள்ளையை வாழ்த்தியிருந்தார். அந்த பிள்ளை பாடிய அடுத்த பாடல் ஒன்றை உங்களுக்காக தருகின்றேன் அன்பு உறவுகளே.

சரி, அந்த இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த அன்பு மழலை பாடிய ஐயப்பன் பாடலை கேட்டீர்கள். இந்த நேரத்தில் அந்த மழலை வாழ்த்துவதற்காக ஓடி ஓடி வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம் வணக்கம் இணைந்தவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். 12வது பிறந்த நாள் வாழ்த்து டென்மார்க்கில் வசிக்கும் சேகர் கஜந்தினி தம்பதிகளின் செல்வ புதல்வன் அஜய் சரண் 26ஆம் தேதி வந்த 12வது பிறந்த நாளை 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் சனிக்கிழமை இன்று தனது இல்லத்தில் அன்பு அக்கா அன்பு தம்பியோடு இணைந்து கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரணை அன்பு அப்பா சேகர், அன்பு அம்மா கஜந்தினி, அன்பு அக்கா ஜனனி, அன்பு தம்பி ராம் சரண் தாயகத்தில் வசிக்கும் அப்பம்மா அப்பப்பா அப்பம்மா அப்பம்மா தாத்தா மற்றும் பெரியப்பாமார், பெரிய மாமார், சித்தப்பாமார், சித்தி, மாமாமார், மாமிமார், அண்ணாமார், அக்காமார், தம்பிமார், தங்கைமார், மச்சான்மார், மச்சாள்மார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்கின டிஆர்டிஏ தமிழொலி குடும்பத்தோடு சேர்ந்து நாங்களும் வாழ்த்துகின்றோம். அதேபோல் இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரணை டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அண்டிமார்கள் மாமாமார்கள் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்கின வாழ்த்தி மகிழ்கின்றோம். அவருடைய அதாவது இணையதளம், அதாவது புதிய இணையதளமாக வானம் லைஃப் .com என்னும் புதிய இணையதளம் இவரின் திறமைகளை வெளிப்படுத்தி நிற்கின்றது. நீங்களும் பார்த்து மகிழலாம். அன்புறவர்களை டிஆர்டி தமிழொலி வானொலி நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் அவருடைய அன்பாக்கா ஜனனிக்கா, அன்பு தம்பி ராம் சரண் அனைவருக்கும் இதய பெருமாள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். 12 வயது பிள்ளையினுடைய பிறந்த நாளை அவரிடம் அவருடைய அன்பு தந்தை வானொலிக்கு எடுத்து வருகின்றார். அவர் பல பாடல்களை எங்களுக்காக அனுப்பியிருக்கிறார். அந்த வகையில் தொடரும் அடுத்த

0: இன்றைய கதாநாயகன் இந்த பாடலையும் பாடியிருக்கின்றார். அவருக்கும் எமது நன்றிகள். இந்த நேரத்தில் அந்த கதாநாயகனை வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: நினைக்கிறேன் ஒரு குட்டி
0: அனிருத்தப்போறேன்.
1: இந்த டென்மார்க்கில் வாழும் குட்டி பாடகர் அஜய் சுகல் செல்லும் தனது 12வது பிறந்த நாளை வானொலிக்கெடுத்து வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் முக்கியமாக கலை உள்ளியங்களை சுரந்து வளர்ந்து நோய் நொடியின்றி இந்த வையகம் உள்ளவரை பெருவாழ் வாழ எங்கள் குடும்பம் சார்பாக அஜயை நாங்கள் மனதார வாழ்த்திக் கொண்டு நிகழ்வை வானொலிக்கெடுத்து வந்த ஜனனிகா சுகர் மற்றும் ராம் சரண் சகோதரங்களுக்கும்
2: நன்றி சகோதரம் இணைந்து கொண்டு நீங்கள் பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகள் அந்த பிள்ளையை வளம் பெற செய்யும். உற்சாகப்படுத்தும் அந்த வேலும் உங்களுக்கு நன்றிகள். உதயன் நன்றி. அவர் பாடகர் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம் ரஜினி. வணக்கம் ரஜினி. நலமா இருக்கிறீங்களா ரஜினி? ஆம், நாங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் தான். ஓ, நல்லா இருக்கிறோம். நன்றி சகோதரம். இன்று பன்னிரெண்டாவது பி அவர் ஹீரோடும் பிறப்போடும் பல பட்டங்கள் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பிள்ளையாக வளரணும் வாழவிடணும் வாட்டி கொண்டு நிகழ்வுகளை வாழ்நிகெடுத்து வந்த ஜனனிகா அக்காவுக்கும் மற்றது தம்பியோ
0: ராம்சரணுக்கும்
2: பெற்றோருக்கும் நன்றி சொல்லுவேன்.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம்.
0: அவர் ரஜினி ஆண்டன் அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்தி சென்றார். அவர்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். நேரம் சரியாக 10:41. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சகோதரி பிலோமினா, நலமா இருக்கீங்களா?
3: நலமாக
0: இருக்கிறோம். பேத்தி எப்படி இருக்கிறோம்?
3: நான்
0: வீட்டை நிக்கிறீங்களா?
3: உங்களோட
0: கதைக்கிறேன். சந்தோஷம்,
3: சந்தோஷம், உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷம். சரி ராஜாண்ணா, இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன் அஜய் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்தி கொண்டு அவர் கல்வியிலும் கலையிலும் பண்பிலும் ஆரோக்கியத்திலும் சிறந்து விளங்க வேணும் என்று வாழ்த்தி கொண்டு அதை வானிலைக்கு எடுத்து வந்த அக்கா ஜனனிகா ராம் சரண்க்கும் நன்றி கூறிக்கொண்டு அவர்களுடைய தாய் தந்தையர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
0: காலை பூந்தல் நிகழ்ச்சி. இன்று காலை பூந்தல் நிகழ்ச்சியானது அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய டென்மார்க்கில் வசிக்கும் சேகர் கஜினி கஜந்தினி தம்பதிகளுடைய செல்வ புதல்வன் அஜய் சரண் அவர்கள் 12வது பிறந்த நாளை 26ஆம் தேதி வந்த பிறந்த நாளை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் இன்று போலென்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்வையற்றும் புள்ளியாக வாழ்க வாழ்க்கென டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த நேரத்தில் வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்புறவை அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அந்த அஜய் சரண் அவர்கள் பாடிய கிருஷ்ணருக்கான பாடல் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை மிக மிக கஷ்டமான ஒரு பாடல்.

0: கிருஷ்ணனுடைய பாடலையும் கேட்டீர்கள். எங்களுடைய அஜய் சரண் அவர்கள் பாடிய பக்தி பாடல் இதுவும் ஒன்று. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பிறந்த நாள் வாழ்த்து நிகழ்ச்சி. சேகர் கஜந்தினி தம்பதிகளுடைய செல்வ புதல்வன் அஜய் சரண் அவர்கள் 26ஆம் தேதி வந்த 12வது பிறந்த நாளை இன்று 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் சனிக்கிழமை இன்று தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரணை அன்பு அப்பா சேகர், அன்பு அம்மா கஜந்தினி, அன்பு அக்கா ஜனனிகா, அன்பு தம்பி ராம் சரண், தாயகத்தில் வசிக்கும் அப்பம்மா, அம்மம்மா, தாத்தா மற்றும் பெரியப்பாமார், பெரியம்மாமார், சிட்டப்பாமார், சிட்டிமார், மாமாமார், மாமிமார், அண்ணாமார், அக்காமார், தம்பிமார், தங்கைமார், மச்சான்மார், மச்சாள்மார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று டென்மார்க் அரபராமி அம்மனுடைய திருவருளோடு பல்கலையும் கற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கையின வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரணை டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அண்டிமார் மாமாமார் எல்லா செல்வங்களும் பெற்று பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்க்கையின வாழ்த்தி மகிழ்கின்றோம். வானம் லைஃப் அவருடைய இணையதளம், அதாவது வானம் லைஃப் .com என்ற இணையதளத்தினூடாக அவருடைய புதிய புதிய திறமைகளை அவர் செய்து அதில் அறிவித்திருக்கின்றார். நீங்கள் பார்த்து மகிழுங்கள் அன்பவர்களே. இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எங்களுடைய அன்புக்குரிய ஜனனி, அவருடைய அன்பு தம்பி ராம் சரண் அனைவருக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த நேரத்தில் அழைப்பை ஏற்படுத்தி வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம், வணக்கம் திருமதி மனோகரி, நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றோம் அண்ணா. நன்றி. உங்கள் தொடர் பணிகளுக்கும் சிறப்பான நிகழ்ச்சி தொகுப்புக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் செல்வன் அஜய் சரண் அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் முத்தமிழ் வித்தகனாக முழிர்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்துகின்றோம். எங்களை வாழ்த்து வைத்த ராம் சரண் ஜனனி ஜனனிகா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விட வருகிறேன் அண்ணா.

நேரம் சரியாக 10:56 ரகசியத்தில் 9:56 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது அஜய் சரனுடைய 12வது பிறந்த நாள் வாழ்த்து. இந்த பிறந்த நாள் வாழ்த்து நிகழ்ச்சியில் அஜய் சரணையை வாழ்த்திய அன்பு உறவுகள் ரஜினி நாகேந்திரம் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, சதீஷ் அவர்கள் பிரான்சிலிருந்து, வதன தயாளன் அவர்கள் பிரான்சிலிருந்து, குணநாயகி பசுபதி அவர்கள் பிரான்சிலிருந்து, யோகேஸ்வரி அம்மா அவர்கள் பிரான்சிலிருந்து, மீரியை

டென்மார்க்கிலிருந்து, சாந்தினி வடிவேல் அவர்கள் ஜெர்மனிலிருந்து, திருமதி சிவசுந்தரம் அவர்கள் ஜெர்மனிலிருந்து, கலா ராணி அவர்கள் பிரான்சிலிருந்து, பாடகர் கணேஷ் அவர்கள் ஜெர்மனிலிருந்து, தவமலர் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, தயாலன் அவர்கள் பிரான்சிலிருந்து, ஜெயந்திமாலா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, சரஸ்வதி சுவஞானம் அவர்கள் சிட்டாட்டு வல்லாந்தில் இருந்து, மீனா மகேஸ்வரன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, புங்கையோர் ராஜா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, மேரி மேக்டலின் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் பிரான்சிலிருந்து, ராஜ்கோபால் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, பாமா ராஜரட்னம் அவர்கள் பிரான்சிலிருந்து, சுவாசினி பத்மநாதன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, ஷியாமலா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, பதினி மோகன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து, சண்முகநாதன் அவர்கள் பிரான்சிலிருந்து, ராதா கனக ராஜா அவர்கள் பிரான்சிலிருந்து, ராஜலிங்கம் அவர்கள் பிரான்சிலிருந்து, மார்சலின் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, மோகன் மோகன் சொருபி அவர்கள் சுவிஸிலிருந்து, பேன் ராஜா அவர்கள் சுவிஸிலிருந்து, பார்த்திபன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து, உதயன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, ரஜினி ஆண்டன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, பிலோமினா ஆண்டன் அவர்கள் பிரான்சிலிருந்து, திருமதி மனோகரி சுப்பிரமணியம் அவர்கள் பிரான்சில் இருந்து. இந்த 35 அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அந்த பிள்ளை செல்வத்தை வந்து வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. இன்றைய பிறந்த நாள் வாழ்த்து சிறப்பு நிகழ்ச்சி அனுசரணை நிகழ்ச்சியாக வந்தது அஜய் சரண் பாடிய இன்னொரு பாடல்.

தொடர்ந்து வானொலியில் வலம் வருகின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தலைவையை நம்பரும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் முதன்முறையாக முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், இது அந்த வைத்தியசாலையின் எலும்பியல் சத்திரை சிகிச்சை சேவையின் வளர்ச்சியில் மற்றொரு முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுவதாக வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் காண்டிபன் தெரிவித்திருக்கிறார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வரலாற்றில் ஒரு முக்கியமான மனிதநேய நிகழ்வாக முதன்முறையாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த மூளைச்சாவடைந்த நோயாளி ஒருவரின் உறுப்புகள் தானம் நேற்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் நீர் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்பில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியாவுக்கு உத்தியோர்வ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திலிமனை நினைவேந்தும் உரிமையை உறுதிப்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபையிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திலிமனின் சிலை அகற்றப்பட்டமையை கண்டித்தும் அந்த சிலையை மீண்டும் அதே இடத்தில் வைக்குமாறு வலியுறுத்தியும், கடந்த புதன்கிழமை மாலை ஆரம்பிக்கப்பட்ட அணையாவிளக்கு போராட்டத்தின் இறுதி நாளான நேற்று ஐக்கிய நாடுகள் சபையின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் இந்த மனு கையளிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் 157வது ஜனன தினத்தை முன்னிட்டு கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட காந்தி ஜெயந்தி நிகழ்வில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்றுள்ளார். சோளத்தை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்குவதில் ஏற்படும் தாமதம் காரணமாக எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலை அதிகரிக்கக்கூடும் என்று கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மெட்ரோ பேருந்துகளை தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக முன்பதிவு செய்ய முடியும் என்று சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று லங்கா மெட்ரோ ரான்சி நிறுவனம் பொதுமக்களுக்கு அறிவித்திருக்கிறது. எரிபொருள் போக்குவரத்துக்காக செலுத்தப்படும் கட்டணத்தை 20% அதிகரிக்குமாறு நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில், 15% கட்டண அதிகரிப்பை வழங்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அகில இலங்கை பெட்ரோலிய தனியார் தாங்கி வாகன உரிமையாளர்களுடைய சங்கம் தெரிவித்துள்ளது. வலுசக்தி சந்தையில் வலுவான அரச பங்கை பேணி மக்களுக்கு சேர்த்திறனாக சேவையாற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். அதனை நிறைவேற்றுவதில் கடந்த 2 ஆண்டுகளில் வெற்றிகரமான முன்னேற்றம் அடையப்பட்டுள்ளது. தற்போது இலங்கையில் வலுவான மற்றும் மக்களுக்கு சுமையாக இல்லாத வலுசக்தி சந்தையொன்றை கட்டி எழுப்பப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். வவுனியா மாவட்டத்தின் தாண்டிக்குளம் கமக்காரர் அமைப்பின் கீழ் பத்தினியார் மகளங்குளங்குளத்தில் நெல் உலர்த்தும் தளம் அமைக்க இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்யலிங்கம் அவர்களின் 2026ஆம் ஆண்டுக்கான தன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் 1.1 மில்லியன் ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையின் தென்மேற்கு கடற்பரப்பில் நங்கூரம் விட்டுள்ள ஈரான் கப்பல்களுக்கு உணவு, எரிபொருள் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டாம் என்று அமெரிக்கா இலங்கைக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரியவிருக்கிறது. இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 12 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புன்னாய்வு பிரிவின் போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு பகுதியில் பெண்ணொருவர் சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் 44.5 மில்லியனுக்கு அதிக பெறுமதியான சொத்துக்களை 14 நாட்களுக்கு முடக்குவதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. ஹட்டன் டிக்கோயா நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தநபர் மருத்துவமனையில் இருந்து தப்பியோடி 5 மாதங்களின் பின்னர் யாழ்ப்பாணத்தில் வைத்து மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பலுடுவா பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக சிரியா போலீசார் தெரிவிக்கிறார்கள்.
சதுஸ்கந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மங்களவீதி பகுதியில் இலங்கை மின்சார சபையின் 3 உத்தியோகத்தர்கள் மின்சாரம் தாக்கியதில் அதில் ஒருவர் உயிரிழந்து போனார். அட்டாளை சென்னை தேசிய கல்வியியல் கல்லூரியின் பயிற்சி மாணவிகளுக்கு ஆபாச காணொலிகளை காட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வழங்கி வந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 55 வயதுடைய விதிவிதியாளரை எதிர்வரும் 6 தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. போலி வேலைவாய்ப்பு வாக்குறுதிகளை வழங்கி உஸ்பெகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பெண்ணொருவரை இலங்கை அழைத்து வந்து அவரை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய குற்றத்துக்காக இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவருக்கு 10 கடுமைய சிறை தண்டையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து கொழும்பு மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கொழும்பு மாநகர முன்னாள் தலைவர் ரோசி சென்னாயக்காவின் மகனும் கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளரான கனிஷ்க சென்னாயக்கா தனது 41 வயதில் காலமானார். நாட்டில் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் இன்றைய தினம் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக மதுவிலக்கு தினத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. 3 மாதங்களுக்கு பின்னர் இந்தியாவின் திருச்சி வானூர்தி நிலையத்துக்கும் யாழ்ப்பாணம் சர்வதேச வானூர்தி நிலையத்துக்கும் இடையிலான நேரடி வானூர்தி சேவை நேற்று முன்தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில் உக்ரைன் போருக்கு தீர்வு காண பிரதமர் நரேந்திர மோடி சிறந்த யோசனைகளை கொண்டுள்ளார். ஒவ்வொரு சந்திப்பின் போதும் இந்த விவகாரத்தை அவர் எழுப்புகிறார் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியிருக்கிறார். சென்னையில் நடைபெறும் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் முதன்முறையாக இன்று பங்கேற்கிறது. அடுத்து வரும் தேர்தல்களில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் ஒன்று சேர்ந்தால் பணபலம் வீழ்த்தப்பட்டுவிடும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ச்சுனா தெரிவித்திருக்கிறார். மதுராந்தகம் தாராபுரம் ஆகிய 2 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் அக்டோபர் 6 இடைத்தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றன. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள சிவாஜி பூங்காவில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி நேற்று போராட்டம் நடத்தியது. இதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பங்கெடுத்திருந்தார்கள். பீகார் தலைநகர் பாட்னாவில் கங்கை ஆற்றங்கரையோரத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் 8 கால கூடுதல் அவகாசத்தை அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் உணர்வற்ற தன்மைக்கு எல்லையே இல்லை என்று அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது குறித்து காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடினேன், ஆனால் பயணிகளை சாக விட முடியாதென்று எனக்கு தோன்றியது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய விமானி சிமித் மச்சர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பிளை துபாய் விமானத்தில் இந்திய விமானி சிமித் மச்சார் மீது சக விமானி நடத்திய தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலர் அண்டனியோ குட்ரஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் விமானம் புறப்பட இருந்த நேரத்தில் விமானத்தின் அவசரகால கதவின் கைப்பிடியை தவறுதலாக இயக்கியதால் எச்சரிக்கை அலாரம் ஒலித்ததை தொடர்ந்து அந்த பயணி விமானத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டு காவல்துறையிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் நாய்களுக்கு அழகு போட்டி நடத்தப்பட்டிருக்கிறது. ஆக பருமனான நாய்க்கு விருதம் வழங்கப்படுகிறது. பெட்ரோலியம் தொடர்பான அங்கீகாரமற்ற செயல்பாடுகள் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் தீவிர குற்றங்களில் இந்த துறை சார்ந்த நிறுவனங்களோ தொழில்துறையினரோ ஈடுபட்டால் கடும் தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்ட திருத்தத்தை மத்திய அரசு முன்மொழிந்திருக்கிறது. திருப்பதியில் மருந்தக தொழிற்சாலையில் பொய்லர் வெடித்து 4 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்து போனார்கள். தெலுங்கானாவில் சந்தேகப்பட்டு தொடர்ந்து துன்புறுத்தி வந்த கணவனை தூங்கிக் கொண்டிருந்த போது மனைவி உலக்கியால் அடித்து கொலை செய்த சம்பவம் அங்கு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ், கனடா, தென்கொரியா, சவுதி அரேபியா ஆகிய நாடுகளின் வர்த்தக அமைச்சர்களை இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் பணியாற்றும் ஊழியர்கள் இனி காவல்துறையிடமிருந்து நன்னடத்தை சான்றிதழ் பெறுவதை கட்டாயமாக்க
கோயிலை நிர்வகிக்கும் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை முடிவெடுத்துள்ளதாக தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் இன்று 22 கேரட் ஆமணத்தங்கத்தின் விலை சபரனுக்கு 800 ரூபாய் குறைந்து ஒரு சபரன் 1,09,400 ரூபாவுக்கும் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,675 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த பிளை துபாய் விமானத்தை வீழ்த்த முயன்றதாக கூறப்படும் இணை விமானியை அந்த நாட்டு அதிகாரிகள் விசாரிக்க இருக்கிறார்கள். அவர் அவ்வாறு செய்ய முயன்ற போது மற்றொரு விமானியும் பயணிகளும் அவரை தடுத்தது நேர்கள் அறிந்ததே. வேண்டுமென்றே விமான விபத்தை நிகழ்த்த திட்டமிடும் விமானிகளை தடுக்க முடியுமா? என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்ற விவரத்தை எமது பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்கலாம். G7 நாடுகளின் அறிவிப்புக்கு பிறகு எண்ணெய் விலை இறங்கியிருக்கிறது. ரஷ்யாவின் எந்த ஒரு நிலப்பரப்பின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் எங்கள் வசம் உள்ள அனைத்து வகை ஆயுதங்களையும் பயன்படுத்தி தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதே நேரத்தில் தென்கொரிய அதிபர் லீ ஏ மியுங் வடகொரிய போர்க்கைதிகள் விவகாரத்தில் மிகவும் வருத்தமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். போர்க்கைதிகள் இருவரையும் தென்கொரியாவிடம் ஒப்படைப்பதை ரகசியமாக வைத்திருக்க உக்ரைன் இணங்கியதாக சூல் தெரிவித்திருந்தது. உக்ரைன் அதை ஒப்புக்கொண்டு தகவலை கசியவிட்டதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று லீ வலியுறுத்துகிறார். அமெரிக்க வரலாற்றிலே மிக மோசமான அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்று ஈரானிய உயரிய தேசிய பாதுகாப்பு அமைப்பு விமர்சித்துள்ளது. ஜெமனில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சவுதி அரேபியா தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக பிராந்திய மற்றும் மேற்கத்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வடகொரியா கிழக்கு கடலை நோக்கி குறைந்தது ஒரு புவியீர்ப்பு ஏவுகணையை பாய்ச்சியிருப்பதாக தென்கொரியா கூறியிருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் 4 விண்வெளி வீரர்களுடன் அனைத்துலக விண்வெளி நிலையத்தை அடைந்துள்ளது. அமெரிக்கர்கள் இருவரும், கனடியர் ஒருவர், ரஷ்யர் ஒருவரும் அதில் சென்றுள்ளார்கள். லத்தீன் அமெரிக்காவின் பசிபிக் கரையில் மீன்களே இல்லை என்று சொல்லுகிறார்கள் மீனவர்கள். எல்நினோ வானிலை நிகழ்வால் கடல் நீர் வெப்பமடைகிறது. அதனால் மீன்கள் குழுகுழுவென இருக்கும் வேறு கடற்பகுதிகளுக்கு தப்பிச் சென்று விட்டதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்தோனேஷியாவில் அனா கரகட்டாப் எரிமலை வெடித்ததை அடுத்து அதை சுற்றி 2 புதிய தீவுகள் தற்போது உருவாகி இருக்கிறது. நேபாள வெள்ளத்துக்கு பிறகு காணாமல் போன 55 மலேசியர்களில் ஒருவர் உயிருடன் இருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மலேசியாவுக்கு திரும்பிய அவர் குடும்பத்துடன் தன்னை இணைத்துக் கொண்டார். மலேசியாவின் யோகூர் பாருவின் பல பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. கடும் போக்குவரத்து நெரிசல் தவித்தார்கள் மக்கள். அந்த வழியாக சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு ஒரு யோசனை தோன்றியது. தண்ணீருக்குள் இறங்கினார். வடிகாலை அடைத்துக் கொண்டிருந்த கற்களை தானே அகற்றினார். தண்ணீர் வடிய தொடங்கியது. அவரது தன்னலமற்ற செயலின் காணொளி சமூக ஊடகத்தில் பரவியது. இணையவாசிகள் பலரும் அவரை போல்கின்றார்கள். கோர்னல் பல்கலைக்கழகத்தில் ஈராண்டுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் பலாத்கார சம்பவத்தை விசாரிக்க நியூயார்க் ஆளுநர் கெட்டி ஹோக்கல் தலைமை சட்ட அதிகாரி லேடிஷியா ஜேம்ஸை சிறப்பாக நியமித்துள்ளார். 20 வயது முன்னாள் மாணவி 7 பேர் தனக்கு போதைப்பொருள் கொடுத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் அளித்திருந்தார். சீனாவின் சிங்கியாங் பகுதியில் கோபி கடைகளை திறந்ததற்காக ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் குறைகூறல்களுக்கு ஆளாகி இருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் 2027 சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிக்கு தயாராகும் வகையில் தென்னாப்பிரிக்காவில் 6 ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி விளையாட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. வங்கதேசம் சிம்பாவைக்கு எதிரான முத்தரப்பு தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. மேற்கிந்திய தீவுகள் தொடருக்கான இந்திய T20 அணியிலிருந்து வாஷிங்டன் சுந்தர் விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக நமன்தீர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். நேசன் லீக் கால்பந்து போட்டியில் போர்த்துக்கல் 4-2 என்ற கோல் கணக்கில் டென்மார்க்கை நேற்று வீழ்த்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 372.05%, இந்திய பிரமதியில் 108.24%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.61%, இந்திய பிரமதியில் 96.18%,
ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 398.86 இந்திய பிரமதியில் 116.04 ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 437.70 இந்திய பிரமதியில் 127.34 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 231.99 இந்திய பிரமதியில் 67.49 கேட்டது மணிக்கூடு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷனா கோணேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமான வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: மூலிகை மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா லாட்சத்திலுக்கு வந்தான். தீபிகா சங்கரி அவங்க போய் போத்தனாலும் மரக்கறியும் தான் அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
1: விடாதீங்க போங்க.
2: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: இதுவரை நேரமும் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைந்திருந்த எஸ் ராஜாண்ணி அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றிகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் TRT தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது என் கேள்விக்கென்ன பாதில்.

என் கேள்விக்கு இந்த பதிவு நிகழ்ச்சியை கேட்பதற்கும் கலந்து சிறப்பிப்பதற்கும் அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் கணேஷ் கிருஷ்ணாவின் வணக்கங்களோடு.

நிகழ்ச்சிகளை சிறப்பிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 7731 48 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது, 7731 9 51 48 47 71. எமது வாட்ஸ்அப் இலக்கம் 7731 6 89 86 55 29.

0: பன்னிரண்டாவது
1: பிறந்த நாள் வாழ்த்து. டென்மார்க்கில் வசிக்கும் சேகர் கஜந்தினி தம்பதிகளின் செல்வ புதல்வன் அஜன் சரண் 26ஆம் தேதி வந்த தனது 12ஆவது பிறந்த நாளை

இன்று அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அயன் சரணி, அன்பு அப்பா சேகர், அன்பு அம்மா கஜந்தினி, அவர்களோடு சேர்ந்து அன்பு அக்கா, அன்பு தம்பி, தாயகத்தில் வசிக்கும் அப்பப்பா, அம்மம்மா, தாத்தா மற்றும் பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, மாமமார், மாமிமார், அண்ணாமார், அக்காமார், தம்பிமார், மச்சாமார், மச்சான்மார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று டென்மார்க் அபிராமி அம்மனின் அருளோடு பல்கலையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றார்கள்.

இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜின் சரண். உங்களை டி ஆர் டி தமிழ் ஒளி குடும்பம் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம்.

இன்றைய டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். இன்று பிறந்த நாளை கொண்டிருக்கும் அஜன் சரணின் அன்பு அக்கா ஜெனரிக்கா மற்றும் அன்பு தம்பி ராம் சரண் எங்கள் டிஆர்டி தமிழொலி குடும்பம் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்களே, நீங்களும் நிகழ்ச்சிகளில் கலந்து எங்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜின் சரணை வாழ்த்தலாம் என்பதையும் மிக மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜின் சரண் உங்களை டிஆர்டி தமிழொலி குடும்பம் மீண்டும் நின்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்திக் கொண்டு இன்றைய டிஆர்டி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது.

0: உங்களின் கேள்விக்கு என்ன பதில்?
1: டைகர் கா ஹோகா.
0: நேர்களே, என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வலிமை போல் உங்களுக்கு ஐந்து கேள்விகள் காத்திருக்கின்றது. ஐந்து கேள்விகளில் வலிமை போல் முதலாவது கேள்வி சரியா தவறா? மீதி நான்கு கேள்விகளுக்கும் நான்கு விடைகள் வீதம் தருகின்றோம். அதில் சரியான விடைகளை தெரிவு செய்து நீங்கள் எமது வலிமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம்.

0: வருகின்றது முதலாவது கேள்வியாக. சரி நேர்களை, நீங்கள் 5 கேள்விகளையும் உள்வாங்கிவிட்டு அழைப்புகளை ஏற்படுத்துங்கள். நாங்கள் 5 கேள்விகளையும் தந்த பின்பு தான் நேர்கள் உங்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்றது முதலாவது கேள்வியாக. தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தை முதலில் தாயின் குரலைத்தான் கேட்கத் தொடங்குகின்றது. இக்கூற்று சரியா தவறா? தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தை முதலில் தாயின் குரலைத்தான் கேட்கத் தொடங்குகின்றது. இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வியாக உங்களிடம் வருகின்றது நேர்களே. முதலாவது கேள்வியாக நாங்கள் உங்களிடம் கேட்ட கேள்வியானது, தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தை முதலில் தாயின் குரலைத்தான் கேட்கத் தொடங்குகின்றது. கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வி உங்களிடம் நாங்கள் தருகின்றோம் நீர்களே. இரண்டாவது கேள்வியாக வருகின்றது. கை ரேகைகள் ஏன் ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகின்றன? இந்த கேள்விக்கான 4 விடை தெரிவாக வருகின்றது. முதலாவதாக இரத்த வகை, முதலாவது விடை தெரிவு இரத்தத்தின் வகை. இரண்டாவதாக எலும்புகளின் எண்ணிக்கையை பொறுத்து. மூன்றாவது விடை தெரிவாக வருகின்றது நினைவாற்றலை உருவாக்கும் சூழலை பொறுத்து. மூன்றாவது விடை தெரிவாக வந்தது நினைவாற்றல் உருவாகும் சூழல். நான்காவதாக விடை தெரிவாக வருகின்றது மரபணு மற்றும் கருவில் ஏற்படும் தொடக்கம். மரபணு மற்றும் கருவில் ஏற்படும் தொடக்கம். கை ரேகைகள் ஏன் ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகின்றன என இரண்டாவது கேள்வி வருகின்றது. இரண்டாவது கேள்வியில் விடை தெரிவாக வந்தது முதலாவதாக இரத்த வகை, எலும்புகளின் எண்ணிக்கை, நினைவாற்றலை உருவாக்கும் சூழல் மூன்றாவது விடை தெரிவு, நான்காவது மரபணு மற்றும் கருவில் உருவாகுவது. மூன்றாவது கேள்வியாக உலகில் முதலில் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியவர் யார்? கேள்விகளை உள்வாங்கி பதில்களை தாருங்கள் நேர்களே. உலகில் முதலில் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியவர் யார் என மூன்றாவது கேள்வி வருகின்றது. விடை தெரிவாக வருகின்றது முதலாவதாக கிரகம் பெல் அலெக்சாண்டர், தாமஸ் எடிசன். இரண்டாவதாக மூன்றாவதாக குலியெல்மோ மார்கோனி. நான்காவது விடை தெரிவாக நிக்கோலா டெஸ்லா என்பவர். உலகில் முதலில் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியவர் யார் என்பதுதான் கேள்வி நேர்களே. கிரகம் பெல் அலெக்சாண்டர், தாமஸ் எடிசன், குலியெல்மோ மார்கோனி, நிக்கோலா டெஸ்லா. நான்காவது கேள்வி வருகின்றது நேர்களே. தேனீக்கள் உணவு இருக்கும் இடத்தை எப்படி தெரிவிக்கின்றன? தேனீக்கள் உணவு இருக்கும் இடத்தை எப்படி தெரிவிக்கின்றன? விடை தெரிவாக வருகின்றது ஒளியின் மூலம். அதாவது இந்த ஒளி வந்து சத்தம் என்பதை குறிக்கின்றது. சத்தத்தின் மூலம். இரண்டாவது மற்ற ஒளி, அதாவது வெளிச்சத்தின் மூலம். மூன்றாவதாக நடனத்தின் மூலம். நான்காவது விடை தேர்வாக மனம், மனத்தின் மூலம், அதாவது வாசனையின் மூலம். மன்னிக்கவும், நான்காவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் கேட்ட கேள்வி, தேனீக்கள் உணவு இருக்கும் இடத்தை எப்படி தெரிவிக்கின்றன? ஒளியின், அதாவது சத்தத்தின் மூலம், மற்ற ஒளி அதாவது வெளிச்சத்தின் மூலம், மூன்றாவதாக நடனத்தின் மூலம், நான்காவதாக மனத்தின் அதாவது வாசனை மூலம். நிறைவு கேள்வியாக வருகின்றது. நேர்களே, மனிதர்கள் முதல் முதலில் வண்ண புகைப்படத்தை எப்போது எடுத்தார்கள்? வடிவான கேள்விகளை உள்வாங்குங்கள். மனிதர்கள் முதல் முதலில் வண்ண புகைப்படத்தை எப்போது எடுத்தார்கள்? விடை தெரிவு 1840 1861 1888 1901. நிறைவாக உங்களிடம் நாங்கள் கேட்ட கேள்வி, மனிதர்கள் முதல் முதலில் வண்ண புகைப்படத்தை எப்போது எடுத்தார்கள் என்பதை நாங்கள் நிறைவு கேள்வியாக உங்களிடம் கேட்டிருந்தோம். விடை தெரிவாக வந்தது 1840 1861 1888 1901. சரி நேர்களை, 5 கேள்விகளை மூன்றும் தருகின்றோம். நாங்கள் முதலாவது கேள்வியாக உங்களுடன் தந்த கேள்வியானது, தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தை முதலில் தாயின் குரலைத்தான் கேட்க தொடங்குகின்றது. இரண்டாவதாக, கைரேகைகள் ஏன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகின்றன என இரண்டாவது கேள்வியாக உங்களுடன் கேட்டிருந்தோம். மூன்றாவதாக, உலகின் முதல் முதலில் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியவர் யார்? நான்காவதாக, தேனீக்கள் உணவு இருக்கும் இடத்தை எப்படி தெரிவிக்கின்றன? நிறைவாக, மனிதர்கள் முதல் முதலில் வண்ண புகைப்படத்தை எப்போது எடுத்தார்கள்? சரிமேகலை, மது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம் என்பதை குறிக்கொண்டு, இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜித் சரண், உங்களை டிஆர்டி தமிழொலி குடும்பம் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வந்திருக்கும் எனி உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் எனி.
1: வணக்கம், நலமாக இருக்கிறீங்களோ?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்க நலமா?
1: ஆமா, நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி. நீங்கள் தொடர்ந்து நலமா இருக்க உங்களை வாழ்த்தி கொண்டு இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அயன் சரண் அவர்களுக்கு இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அவர் என்று நலமாக வளமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றும், அம்மா அப்பா கேட்ட பிள்ளையாக வளர வேண்டும் என்றும் வாழ்த்தி கொண்டு, முதலாவது தவறு என்று கூறி பார்க்கின்றேன்.
0: முதலாவது தவறா?
1: ஹலோ,
0: கூறுங்கள்.
1: ஆமாம், முதலாவது தவறு. இரண்டாவது மரபணு.
0: மரபணு.
1: மூன்றாவது கிரஹாம் அலெக்சாண்டர் கூறி பார்க்கிறேன், கிரஹாம் பெல். நாலாவது நடனம்.
0: நடனத்தின் மூலம்.
1: ஆமாம். ஐந்தாவது 1861 என்று கூறி பார்க்கிறேன்.
0: 1861.
1: ஆமா.
0: இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த ஜெனி, உங்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஜெனியைத் தொடர்ந்து வாய்வருடாக வந்திருக்கும் எங்கள் ரமேஷை உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். நலமா ரமேஷ்?
2: வணக்கம் கிருஷ்ணா. நலம், நீங்கள்?
0: நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம். கூறுங்கள்.
2: முதல்ல இன்று பிறந்தநாள் கொண்டாடும் டென்மார்க்கில் வசிக்கும் திரு சரண் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பம் சார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். முதலில் மற்றது வந்து உங்களுடைய வினாக்கு ஒன்றின்படி, தாயின் கரு, அதாவது தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தை தாயின் குரலை கேட்கும் என்றது பிள்ளையான கருத்து.
0: பிள்ளையான கூற்று.
2: ஓ, பிள்ளையான கூற்று. கருவில் ரை, அதாவது கருவில் கை ரேகை வந்து, நான்காவது மரபணு கருவில் ஏற்படுத்தும் ஏற்படும் தொடக்கம்.
0: ஓகே.
2: மற்றது மூன்றாவது, உலகின் முதல் முதல் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியவர், அதாவது கிரஹாம்பெல், அலெக்சாண்டர் கிரஹாம்பெல். மற்றது நான்காவது, தேனீக்கள் உணவு இருக்கும் இடத்தை எவ்வாறு தேர்வு செய்கின்றன? நான் வாசனை மூலம் என்று சொல்லி பார்க்கின்றேன். மற்றது மனிதர்கள் அதாவது மனிதர்கள் வண்ண புகைப்படம் எடுத்த ஆண்டு என்று சொல்லி நான் இந்த கேள்வி எடுக்கிறேன். இது வந்து ரெண்டும் கொஞ்சம் குழப்பத்தை தருது, ஆனால் இது வந்து என்னுடைய விடை தெரிவு வந்து 1901.
0: சரி, பொறுத்திருந்து பார்ப்போம்.
2: ஒரு நிமிஷம் என்று சொன்ன, நீங்கள் சென்ற முறை உங்களுடைய கேள்வியில் வந்து அதாவது புறா வந்து ஊட்டுகின்ற அந்த விடயம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஒரு சிறிய விவரம் ஒன்று விவரணம் ஒன்று அனுப்ப வேண்டும். எனவே நான் உங்கள் அதாவது என்ன இப்ப என்னுடைய அதாவது வைபர் மூலம் என்னுடைய மின்னஞ்சலை அனுப்புகின்றேன். உங்களுடைய மின்னஞ்சலை அனுப்புங்கள், நான் அதற்குரிய சரியான விளக்கத்தையும் அது சரியான அந்த அதற்குரிய ஒரு விடையையும் நான் உங்களுக்கு
0: தருகின்றேன். வாட்ஸ்அப் இருக்கா உங்களுக்கு?
2: வாட்ஸ்அப்
0: இருந்தால் அப்படியே நீங்க ஒரு சிறிது நேரம், அதாவது மணிக்கூர தடவை இடம்பெறும் செய்தி போது நீங்கள் எங்களது அழைப்பை ஏற்படுத்துங்க, நான் திறக்கின்றேன். அவர்களை தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம். சதீஷ் நலமா?
3: ஓ, நான் நலம். நீங்க தான் தானே?
0: நான் நலமாகவே இருக்கின்றோம், நன்றி. முதலாவது சரியா தவறா? இரண்டாவது கை ரேகைகள் ஏன் வேறுபடுகின்றது? இரத்த வகை எலும்புகளின் எண்ணிக்கை நினைவாற்றலை உருவாக்கும் சூழலை பொறுத்து மரபணு கருவில் ஏற்படும் தொடக்கம். உலகில் முதன் முதலில் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியவர் கிரகம் பெல், தாமஸ் எடிசன், குலியல்மோ மார்க்கோனி, நிக்கோலா டெஸ்லா. தேனீக்கள் உணவு இருக்கும் இடத்தை ஒளியின் வெளிச்சத்தின் மூலம், சத்தத்தின் மூலம், நடனத்தின் மூலம், வாசனையின் மூலம். நிறைவாக 1840, 1861, 1881, 1901. நன்றி சதீஷ், மீண்டும் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். அது சதீஷ் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் கிருஷ்ணா.
0: ரோசாலி,
4: நலமா இருக்கிறீங்களா?
0: நான் நலம், நீங்க நலமா?
4: நலமா இருக்கும். இன்று பிறந்த 10ஆம் தேதி,
0: 26ஆம் தேதி வந்து பிறந்த நாள்.
4: 26ஆம் தேதி வந்த பிறந்த நாள், 12ஆவது பிறந்த நாள் இன்று கொண்டாடும்.
0: அஜன் சரண்,
4: அஜன் சரண் அவர்களை நன்றாக வாழும் வளரும் வேண்டிக் கொண்டு இதை எடுத்து வந்த சகோதரருக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். சொல்லுங்க கேள்வி.
0: பொறுத்திருங்கள் தாரமா, ஒரு நிமிஷம். குழந்தை வந்து முதல்ல தாயின் குரலை தான் முதல் கேட்கின்ற முதலாவது கேள்வி இருக்கின்றது, சரியா தவறா?
4: சரி.
0: சரின்றீங்களா?
4: ஆமா.
0: இரண்டாவது கேள்வி, ஒரு நிமிஷம் காத்துருங்கள்தான்.

0: சரி ரோசாலி, காத்துக்கலாம். இரண்டாவது கேள்வி வந்து இன்றைய கேள்வி பிரச்சனையில இந்த கைரைகள் வேறுபடுவதற்கான காரணம் வந்து இரத்த வகை எலும்புகளின் எண்ணிக்கையை பொறுத்து நினைவாற்றல் உருவாக்கும் சூழல் மரபணு கருவில் ஏற்படும் முதல் மாற்றம். மூன்றாவது என்ன? மூன்றாவது என்ன கேள்வி வந்து உலகில் முதல் முதலில் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியவர் கிரகம் பெல், தாமஸ் எடிசன், மார்க்கோனி, டெஸ்டா. நாலாவதாக என்ன கேட்டிருந்த நாங்கள்? தேனீக்களை உணவு இருக்கும் இடத்தை சத்தத்தின் மூலம், வெளிச்சத்தின் மூலம், நடனத்தின் மூலம், வாசனையின் மூலம்? நிறைவாக புகைப்படம், வண்ண புகைப்படம் எடுத்த ஆண்டு 1840, 1861, 1888, 1901. 1901. அதுக்கு முன்னம் என்ன கேட்டேன்? 1888.
1: 1888.
0: நன்றி ரோசாலி, மீண்டும் சந்திக்கின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அது ரோசாலி அவர்கள். ரோசாலியை தொடர்ந்து புங்கையூர் ராஜா வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ராஜா.
2: வணக்கம் கணேஷ், புங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கின்றேன். நானும் உங்களை தேடி நான் காண இல்லையன்றேன். அதுக்கான பதில் எனக்கு
2: கேள்விப்பட்டேன்.
0: நச்சிந்தன நேரத்தில் இங்கே அடிக்கடி வாராக்கள் தானே, இப்ப காணையில் என்று யோசிச்சேன்.
2: இருபத்தாம் தேதி வந்த 12வது பிறந்த நாளை இன்று 3ஆம் தேதி கொண்டாடும் சேகர் கையேந்தினி தம்பதிகளின் செல்வ புதல்வன் அசிஸ் சரண்,
0: அஜன் சரண், அஜீஸ் சரண்,
2: பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவனை இந்த குடும்ப வாழ்த்திக் கொள்றோம். இதை டிஆர்டி வானொலிக்கு எடுத்து வந்த ஜெர்னிகா ராம் சரண் செல்வங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு கேள்வி போனங்க.
0: கூறுங்கள் ராஜா.
2: முதலாவது தவறு, ரெண்டாவது மரவ, நாலாவது கேள்விக்கலாம் ரெண்டாவது, அது மூணாவது அலெக்சாண்டர் நினைக்கிறேன், அலெக்சாண்டர்.
0: ஓகே,
2: நாலாவது நடனம் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன், நாலாவது. ஐந்தாவது 1861.
0: 1861 என்று சொல்றீங்களா?
2: 1861 சொல்றேமா.
0: சரி, நன்றி ராஜா, முன்னு சந்திக்கின்றோமா?
2: நன்றி, நன்றி, வணக்கம். முன்னு சந்திப்போம்.
0: அது எமது புங்கையூர் ராஜா. புங்கையூர் ராஜாவை தொடர்ந்து வைபருடாக வதனா அவர்கள் இணைந்திருக்கீங்க. வணக்கம் வதனா.
3: வணக்கம் கணேஷ்.
0: நலமா?
3: ஆமா, நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நன்றி,
3: நன்றி. இன்று 12வது பிறந்த நாளை காணும் அஜய் சரனுக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் இன்று நலமாக, ஆரோக்கியமாக, சந்தோஷமாக இருக்க வாழ்த்திக்கொண்டு அதை வானலுக்கு எடுத்து வந்த அக்கா ஜெனனிக்காக்கும் தம்பி ராம்சரனுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நானும் இது சரி மறுத்து கிடைச்சது எனக்கு. நான் சரி ஒழியோ சரி என்று சொல்றேன். மரபணு, அலெக்சாண்டர் கிராம்பெல், மற்றது நடனம், மற்றது 1861.
0: நன்றி வதனா, மீண்டும் சந்திக்கின்றோம் இன்னொரு நிகழ்ச்சியில்.
3: நன்றி, நன்றி.
0: அது வதனா அவர்கள். வதனாவை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
4: வணக்கம் கணேஷ்.
0: குணன்னா ஜகி?
4: ஓம்
0: நலமா.
4: ஓம் நலமா.
0: நாங்க நலமாக இருக்கின்றோம். நன்றி,
4: நன்றி, நன்றி. இந்த 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜய் சரனுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் நல்லா படிக்க வேண்டும், நல்ல கலைத்துறையிலும் சிறந்த வித்தகராக பெற வேண்டும் என்றவரை வாழ்த்திக்கொண்டு என் வானங்களுக்கு எடுத்து வந்த அக்கா ஜெனனிகா, அண்ணா தம்பி ராம்சரன் என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு பதிலுக்கு போகின்றேன். முதலாவது தவறு,
0: இரண்டாவது
4: மரபணு மற்றும் கருவில் ஏற்படும் மாற்றம், மூன்றாவது கலகாம்பேல், அடுத்தது வந்து நடனம், அடுத்தது 1861 கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி
0: நன்றி குணநாயகி, மீண்டும் சந்திப்போம்.
4: சந்திப்போம்,
0: நன்றி, வணக்கம். அது குணநாயகி அவர்கள் அவர்களை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
5: வணக்கம்.
0: ஆத்துக்காரனோட இல்ல
5: தானே?
0: சரி, அப்ப சரி, மற்றபடி
5: பிரச்சனை
0: சரியா?
5: நீங்க நலம் தானே?
0: நலமாக இருக்கணும், நன்றி.
5: சரி, நீங்க நலமா இருக்க வேண்டிக் கொண்டு கணேஷ், இன்று பிறந்த இன்றுதானே இதுல கொண்டாடுற, இன்று பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் அஜந்த் சரண் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை எல்லா செல்வங்களும் பெற்று நீடூழி கால நோய் நொடி இல்லாம அது எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற வேணும் என்று எனது குடும்பம் சார்பாக அவரை வாழ்த்திக் கொண்டு, இதை வானொலிக்கு கொண்டு வந்த அக்கா ஜெனனிகா, தம்பி ராம்சரண் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு கணேஷ், கேள்விக்கு வந்து இந்த குழந்தை வந்து கணேஷ் அம்மா வந்து வயசுல இருக்கிறதுல அம்மாவ கடைக்க சொல்லி சொல்லினோம், அப்ப இந்த குழல் விளங்குற படிக்கா தானே கணேஷ்?
0: சரி சரி, பாப்பம் பொறுத்து வந்து நான் சொல்லுக்கின்றேன்.
5: அதை நான் அப்ப சரி என்று சொல்லி பாக்குறேன், நான் சரி என்று சொல்லி பாக்குறேன். ரெண்டாவது மரபு, மூன்றாவது கிரகாம்பேல், நான்காவது வாசனை, அஞ்சாவது 1861.
0: நன்றி கலாராணி, மீண்டும் சந்திக்கின்றோம்.
5: நன்றி கணேஷ்,
0: நன்றி நன்றி, வணக்கம். அது கலாராணி அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக ஜெயநடேசன், வணக்கம். ஜெயநடேசன்
6: வணக்கம்.
0: நலமா?
6: நலமா இருக்கிறோம்.
0: கூறுங்க.
6: இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் மைன்ஸ்டானுக்கு எனது தியாகனிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை இடையாசியிடம் குடிக்குள்ளருடைய வருங்காலம் சிறப்பாக நிறைவேண்டுதல் செய்கின்றேன். முதலாவது சரி, இரண்டாவது மரவணு, மூன்றாவது அலெக்சாண்டர் கிரகாம்பெல், நான்காவது நடனம், அஞ்சாவது 1861.
0: நன்றி நன்றி ஜியா நடேசன், மீண்டும் சந்திக்கின்றோம். நன்றி வணக்கம். அது ஜியா நடேசன். ஜியா தொடர்ந்து ஷியாமலா வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் கணேஷ், நலமா இருக்கிறீங்களா?
0: நலம், நான் இங்க நலமா?
7: ஓ, நாங்களும் நலமா இருக்கிறேன், நன்றி. இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரனுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் சகல கலைகளும் கற்று சகல செல்வங்களுடன் நீடூழி வாழ வாழ்த்தி கொண்டு அதனை வானிலை கொண்டு இந்த அக்காக்கும் தம்பிக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நம் முதலாவது தவறு, ரெண்டாவது மருபணு, மூன்றாவது கிரகம்பெல், நாலாவது நடனம், அஞ்சாவது 1861.
0: வேலையா விட்டியா?
7: வேலை வேலை.
0: சரி சியாமலா, முன்னு சந்திப்போம்.
7: நன்றி
0: நன்றி நன்றி. சியாமலாவை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
8: வணக்கம் கணேஷ் கிருஷ்ணா.
0: வதனி வரவேற்றுக் கொள்கின்றோம்.
8: நன்றி நன்றி. கொஞ்சம் கஷ்டமா போச்சுண்டே எனக்கு.
0: எங்க உங்களுக்கு இல்ல, எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்ற சனீஸ்வரன் பிரச்சனை தெரியல பாப்போம்.
8: முதல்ல பிறந்த நாளை செல்வம், இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடுமங்கிற சேகர்கள் இந்தினியிட செல்ல குட்டி அஜய் செல்ல குட்டிக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நல்வாழ்த்துக்கள். செல்ல குட்டி சகல வளங்களும் பல்கலைகளை கற்று ஐயப்பன் அருளோடு

0: காத்திருங்க ஒரு நிமிஷம் பாருங்க. சரியா
1: நாலாவது வந்து தேனி வந்து வாசனை மூலம், அஞ்சாவது வந்து 1861.
0: நன்றி வதனி, மீண்டும் சந்திக்கின்றோம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம் கணேஷ்.
0: மீனா?
2: ஆ
0: நலமா?
2: நாங்கள் நலம். நீங்க கணேஷ்?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நன்றி. கொஞ்சம் பிஸி நலம்.
2: நாங்களும் அப்படித்தான். கையில ஒரு சஜிபாடி ஒரு சண்டை பிடிக்கிறோம்.
0: அது நீங்க வளமை தானே. சரியா
2: முதலாவது தாரு, இரண்டாவது மரவனு, மூன்றாவது கிரகம்பல், நான்காவது நடனம். ஹலோ,
0: கூறுங்க கூறுங்க, கேட்கின்றோம். மீனா?
2: ஆ சரி. 1861 கணேஷ்.
0: நன்றி மீனா, மீண்டும் சந்திக்கின்றோம். நன்றி வணக்கம். மீனாவை தொடர்ந்து வாட்ஸ்அப் டீச்சர் காத்திருக்கின்ற. வணக்கம். ஓ நலமா? அவர்கள் இந்த நேரத்திலும் நிகழ்ச்சியை சிறப்பிக்கோணும் என்ற எண்ணத்தோடு வந்திருப்பார்கள். ஆகவே அவர்களை வரவேற்றுக் கொண்டு தொடர்ந்து பத்மினி இறந்திருக்கீங்க. வணக்கம்.
3: வணக்கம். நான் பத்மினி கமலாந்தன்.
0: நலமா?
3: வணக்கம் கணேஷ். நான் பத்மினி கமலாந்தன். நீங்க நலமா இருக்க? நலமா இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அஜய்க்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு முதலாவது முடியாக நான் சரி என்று சொல்றேன். அஜய்க்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
0: கூறுங்கள், கேட்கின்றோம். கூறுங்கள்.
3: சரி என்று சொல்றேன். முதலாவது சரி, இரண்டாவது மரவனு, மூன்றாவது கிரகம்பெல், நாலாவது நடனம் மூலம், அஞ்சாவது 1861.
0: நன்றி, மீண்டும் சந்திக்கின்றோம். அது பத்மினி அவர்கள் அவர்களை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
4: வணக்கம் ப்ரோ.
0: பாமா நலமா?
4: நீங்கள்?
0: நாங்கள்
4: நலம். நன்றி. கொண்டாடி கொண்டிருக்கும் அஜய் செல்லத்துக்கு உங்களது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மீண்டும் முதலாவது தவறு,
0: முதலாவது தவறு,
4: இரண்டாவது
0: மரவனு,
4: மரவலு, மூன்றாவது கிரகம்பெல், நாலாவது நடனம், ஐந்தாவது 1861.
0: சனீஸ்வரனுக்கு எரிச்சிட்டீங்களா?
4: நன்றி வணக்கம்.
0: சனீஸ்வரனுக்கு எரிச்சாச்சா?
4: எனிதா
0: எனிதா. நன்றி வணக்கம்.
4: நன்றி வணக்கம்.
0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் கணேஷ். நான் ராதா கிடைக்கிறேன். எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: ராதா நான் நல்ல, நீங்க நலமா?
5: நாங்கள் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம். முதலாவது தவறு என்று சொல்றேன், இரண்டாவது மரபணு, மூன்றாவது கிரகம்பல், நாலாவது நடனம், அஞ்சாவது 1861 என்று சொல்றேன்.
0: நன்றி ராதா, முன்னு சந்திப்போம்.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
6: வணக்கம். ஜெனிமலா சதாசிவம்.
0: நலமா?
6: ஓ நாங்க நலமா இருக்கிறேன். நீங்க நலந்தானே?
0: நாங்க நலமாக இருக்கின்றோம். நன்றி.
6: நன்றி. நீங்களே நலமே இருக்கணும் என்ற வேண்டிக் கொண்டு இந்த 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அயஸ்வரனுக்கு எங்கள் குடும்பம் சேர்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதை வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த ஜெயனிக்க ராம் சரண் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம். முதலாவது தவறு, இரண்டாவது மரவனு, மூன்றாவது கிரகம்ப, நாலாவது நடனம், அஞ்சாவது 1861.
0: நன்றி ஜெயந்தி மாலா. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நன்றி வணக்கம்.
6: நன்றி வணக்கம்.
0: சரி நேர்களே, நான் இத்தோடு அழைப்புகளை நிறுத்திக் கொள்கின்றேன். நேரம் கிளையத்தில் சரியாக 11:57. கேட்கப்பட்ட கேள்வியானது முதலாவது கேள்வியாக நாங்கள் உங்களிடம் கேட்ட கேள்வி, தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தை முதலில் தாயின் குரலைத்தான் கேட்க தொடங்கும். இக்கூற்று சரியா தவறா என்று கேட்டிருந்தோம். நிச்சயமாக இக்கூற்று தவறான கூற்று. 18 to 20 வாரங்களில் உடலுக்குள் உருவாகும் ஒலிகளை, அதாவது சத்தத்தை மட்டும்தான் அந்த குழந்தைகளால் கேட்க முடியும். இதன் பின்புதான் 23 to 24 வாரங்களுக்கு பிறகுதான் வெளிப்புற ஒலிகளை, அதாவது வெளியிலிருந்து வரும் ஒலிகளை குழந்தைகளால் கேட்க முடியும் என்று ஆராய்ச்சி தகவல் கூறுகின்றது.

0: புதிதாக கேட்கப்பட்ட கேள்வி, கை ரேகைகள் ஏன் ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகின்றன? விடை தெளிவாக இருந்தது. இரத்த வகை எலும்புகளின் எண்ணிக்கை, நினைவாற்றல் உருவாகும் சூழல், நான்காவதாக மரபணு மற்றும் கருவில் ஏற்படும் தொடக்கம். நிச்சயமாக நான்காவது விடை தேர்வு மரபணு மற்றும் கருவில் தொடக்கம். உலகில் முதல் முதலில் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியவர் கிரகம் பெல், தாமஸ் எடிசன், மாக்ரோனி, நிக்கோலா டெஸ்லா. சரியான விடை தெரிவாக கிரகம் பெல் அலெக்சாண்டர் அமைகின்றார். நான்காவதாக தேனீக்கள் உணவு இருக்கும் இடத்தை எப்படி தெரிவிக்கின்றன? சத்தத்தின் மூலம், வெளிச்சத்தின் மூலம், நடனத்தின் மூலம், வாசனையின் மூலம். நடனத்தின் மூலம் உணவு இருக்கும் இடத்தை தெரிவிக்கின்றது. மனிதர்கள் முதல் முதலில் வண்ண புகைப்படம் எப்போது எடுத்தார்கள்? 1840, 1861, 1881, 1971. சரியான விடை தெளிவாக 1861 அமைகின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த அத்தனை உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் மனத்தியல செய்திகளோடு காத்திருக்கும் தர்சன் அண்ணாவுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றே பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜின் சரண் உங்களை டிஆர்டி தமிழொலி குடும்பம் இன்று போல் இன்று ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜின் சரணை வாழ்த்துவோர் அன்பு அப்பா சேகர், அன்பு அம்மா கஜந்தினி அவர்களோடு சேர்ந்து, அன்பு அக்கா ஜெனரிக்கா அவர்களோடு சேர்ந்து, அன்பு தம்பி ராம் சரண் அனைவருக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் எமது இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடரும் நிகழ்ச்சிகளாக மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளை தொடர்ந்து நேர்களை ஆசை என்ற சொல்லிலிருந்து உங்களோடு நாங்கள் உரையாடிக்கொள்ள இருக்கின்றோம். நேர்களை ஆசை, அதாவது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஆசைகள் இருக்கும், வெறுப்புகள் இருக்கும். இந்த ஆசை வெறுப்பு என்ற சொல்லிலிருந்து நாங்கள் உங்களிடம் கருத்துக்களை கேட்க இருக்கின்றோம். ஆகவே இந்த வித தயக்கமின்றி எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, கலை நேரம் சரியாக 12 மணி.
1: அசுமைந்தார்.

வணக்கம். இது பிரான்ஸில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் முதன்முறையாக முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், இது அந்த வைத்தியசாலையின் எலும்பியல் சத்திரை சிகிச்சை சேவையின் வளர்ச்சியில் மற்றொரு முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுவதாக வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் காண்டிபன் தெரிவித்திருக்கிறார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வரலாற்றில் ஒரு முக்கியமான மனிதநேய நிகழ்வாக முதன்முறையாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த மூளைச்சாவடைந்த நோயாளி ஒருவரின் உறுப்புகள் தானம் நேற்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் நீர் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்பில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியாவுக்கு உத்தியோர்வ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திலிமனை நினைவேந்தும் உரிமையை உறுதிப்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபையிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திலிமனின் சிலை அகற்றப்பட்டமையை கண்டித்தும் அந்த சிலையை மீண்டும் அதே இடத்தில் வைக்குமாறு வலியுறுத்தியும் கடந்த புதன்கிழமை மாலை ஆரம்பிக்கப்பட்ட அணையாவிளக்கு போராட்டத்தின் இறுதி நாளான நேற்று ஐக்கிய நாடுகள் சபையின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் இந்த மனு கையளிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் 157வது ஜனன தினத்தை முன்னிட்டு கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட காந்தி ஜெயந்தி நிகழ்வில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்றுள்ளார். சோளத்தை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்குவதில் ஏற்படும் தாமதம் காரணமாக எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலை அதிகரிக்கக்கூடும் என்று கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மெட்ரோ பேருந்துகளை தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக முன்பதிவு செய்ய முடியும் என்று சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனம் பொதுமக்களுக்கு அறிவித்திருக்கிறது. எரிபொருள் போக்குவரத்துக்காக செலுத்தப்படும் கட்டணத்தை 20% அதிகரிக்குமாறு நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் 15% கட்டண அதிகரிப்பை வழங்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அகில இலங்கை பெட்ரோலிய தனியார் தாங்கி வாகன உரிமையாளர்களுடைய சங்கம் தெரிவித்துள்ளது. வலுசக்தி சந்தையில் வலுவான அரச பங்கை பேணி மக்களுக்கு சேர்த்திறனாக சேவையாற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். அதனை நிறைவேற்றுவதில் கடந்த 2 ஆண்டுகளில் வெற்றிகரமான முன்னேற்றம் அடையப்பட்டுள்ளது. தற்போது இலங்கையில் வலுவான மற்றும் மக்களுக்கு சுமையாக இல்லாத வலுசக்தி சந்தையொன்றை கட்டி எழுப்பப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். வவுனியா மாவட்டத்தின் தாண்டிக்குளம் கமக்காரர் அமைப்பின் கீழ் பத்தினியார் மகளங்குளங்குளத்தில் நெல்லுலத்தம் தளம் அமைக்க இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்யலிங்கம் அவர்களின் 2026ஆம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் 1.1 மில்லியன் ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையின் தென்மேற்கு கடற்பரப்பில் நங்கூரமிட்டுள்ள ஈரான் கப்பல்களுக்கு உணவு, எரிபொருள் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டாம் என்று அமெரிக்கா இலங்கைக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரியவிருக்கிறது. இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 12 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு பகுதியில் பெண்ணொருவர் சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் 44.5 மில்லியனுக்கு அதிக பெறுமதியான சொத்துக்களை 14 நாட்களுக்கு முடக்குவதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. ஹட்டன் டிக்கோயா நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்த நபர் மருத்துவமனையிலிருந்து தப்பியோடி 5 மாதங்களின் பின்னர் யாழ்ப்பாணத்தில் வைத்து மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிகிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பலுடுவா பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக சிகிரியா போலீசார் தெரிவிக்கிறார்கள்.
சதஸ்கந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மங்களவீதி பகுதியில் இலங்கை மின்சார சபையின் 3 உத்தியோகத்தர்கள் மின்சாரம் தாக்கியதில் அதில் ஒருவர் உயிரிழந்து போனார். அட்டாளைச்சேனை தேசிய கல்வியியல் கல்லூரியின் பயிற்சி மாணவிகளுக்கு ஆபாச காணொளிகளை காட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வழங்கி வந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 55 வயதுடைய விரிவுரையாளரை எதிர்வரும் 6 தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு அக்கறைப்பற்று நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. போலி வேலைவாய்ப்பு வாக்குறுதிகளை வழங்கி உஸ்பெகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பெண்ணொருவரை இலங்கை அழைத்து வந்து அவரை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய குற்றத்துக்காக இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவருக்கு 10 கடுமைய சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து கொழும்பு மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கொழும்பு மாநகர முன்னாள் தலைவர் ரோசி சென்னாயக்காவின் மகனும் கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளரான கனிஷ்க சென்னாயக்கா தனது 41 வயதில் காலமானார். நாட்டில் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் இன்றைய தினம் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக மதுவிலக்கு தினத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. 3 மாதங்களுக்கு பின்னர் இந்தியாவின் திருச்சி வானூர்தி நிலையத்துக்கும் யாழ்ப்பாணம் சர்வதேச வானூர்தி நிலையத்துக்கும் இடையிலான நேரடி வானூர்தி சேவை நேற்று முன்தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில் உக்ரைன் போருக்கு தீர்வு காண பிரதமர் நரேந்திர மோடி சிறந்த யோசனைகளை கொண்டுள்ளார். ஒவ்வொரு சந்திப்பின் போதும் இந்த விவகாரத்தை அவர் எழுப்புகிறார் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியிருக்கிறார். சென்னையில் நடைபெறும் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் முதன்முறையாக இன்று பங்கேற்கிறது. அடுத்து வரும் தேர்தல்களில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் ஒன்று சேர்ந்தால் பணபலம் வீழ்த்தப்பட்டுவிடும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ச்சுனா தெரிவித்திருக்கிறார். மதுராந்தகம் தாராபுரம் ஆகிய 2 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் அக்டோபர் 6 இடைத்தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றன. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள சிவாஜி பூங்காவில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி நேற்று போராட்டம் நடத்தியது. இதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பங்கெடுத்திருந்தார்கள். பீகார் தலைநகர் பாட்னாவில் கங்கை ஆற்றங்கரையோரத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் 8 கால கூடுதல் அவகாசத்தை அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் உணர்வற்ற தன்மைக்கு எல்லையே இல்லை என்று அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது குறித்து காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடினேன், ஆனால் பயணிகளை சாக விட முடியாது என்று எனக்கு தோன்றியது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய விமானி சிமித் மச்சர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பிளை துபாய் விமானத்தில் இந்திய விமானி சிமித் மச்சார் மீது சக விமானி நடத்திய தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலர் அண்டனியோ குட்ரஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் விமானம் புறப்பட இருந்த நேரத்தில் விமானத்தின் அவசரகால கதவின் கைப்பிடியை தவறுதலாக இயக்கியதால் எச்சரிக்கை அலாரம் ஒலித்ததை தொடர்ந்து அந்த பயணி விமானத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டு காவல்துறையிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் நாய்களுக்கு அழகு போட்டி நடத்தப்பட்டிருக்கிறது. ஆக பருமனான நாய்க்கு விருதம் வழங்கப்படுகிறது. பெட்ரோலியம் தொடர்பான அங்கீகாரமற்ற செயல்பாடுகள் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் தீவிர குற்றங்களில் இந்த துறை சார்ந்த நிறுவனங்களோ தொழில்துறையினரோ ஈடுபட்டால் கடும் தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்ட திருத்தத்தை மத்திய அரசு முன்மொழிந்திருக்கிறது. திருப்பதியில் மருந்தக தொழிற்சாலையில் பொய்லர் வெடித்து 4 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்து போனார்கள். தெலுங்கானாவில் சந்தேகப்பட்டு தொடர்ந்து துன்புறுத்தி வந்த கணவனை தூங்கிக் கொண்டிருந்த போது மனைவி உலக்கியால் அடித்து கொலை செய்த சம்பவம் அங்கு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ், கனடா, தென்கொரியா, சவுதி அரேபியா ஆகிய நாடுகளின் வர்த்தக அமைச்சர்களை இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் பணியாற்றும் ஊழியர்கள் இனி காவல்துறையிடமிருந்து நன்னடத்தை சான்றிதழ் பெறுவதை கட்டாயமாக்க கோயிலை நிர்வகிக்கும் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை முடிவெடுத்துள்ளதாக தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
சென்னையில் இன்று 22 கேரட் ஆமணத்தங்கத்தின் விலை சபரனுக்கு 800 ரூபாய் குறைந்து ஒரு சபரன் 109,400 ரூபாவுக்கும் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,675 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த பிளை துபாய் விமானத்தை வீழ்த்த முயன்றதாக கூறப்படும் இணை விமானியை அந்த நாட்டு அதிகாரிகள் விசாரிக்க இருக்கிறார்கள். அவர் அவ்வாறு செய்ய முயன்ற போது மற்றொரு விமானியும் பயணிகளும் அவரை தடுத்தது நேர்கள் அறிந்ததே. வேண்டுமென்றே விமான விபத்தை நிகழ்த்த திட்டமிடும் விமானிகளை தடுக்க முடியுமா? என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்ற பரத்தை எமது பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்கலாம். G7 நாடுகளின் அறிவிப்புக்கு பிறகு எண்ணெய் விலை இறங்கியிருக்கிறது. ரஷ்யாவின் எந்த ஒரு நிலப்பரப்பின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் எங்கள் வசம் உள்ள அனைத்து வகை ஆயுதங்களையும் பயன்படுத்தி தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதே நேரத்தில் தென்கொரிய அதிபர் லீ ஏமியும் வடகொரிய போர்க்கைதிகள் விவகாரத்தில் மிகவும் வருத்தமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். போர்க்கைதிகள் இருவரையும் தென்கொரியாவிடம் ஒப்படைப்பதை ரகசியமாக வைத்திருக்க உக்ரைன் இணங்கியதாக சோல் தெரிவித்திருந்தது. உக்ரைன் அதை ஒப்புக்கொண்டு தகவலை கசியவிட்டதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று லீ வலியுறுத்துகிறார். அமெரிக்க வரலாற்றிலே மிக மோசமான அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்று ஈரானிய உயரிய தேசிய பாதுகாப்பு அமைப்பு விமர்சித்துள்ளது. யமனில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சவுதி அரேபியா தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக பிராந்திய மற்றும் மேற்கத்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வடகொரியா கிழக்கு கடலை நோக்கி குறைந்தது ஒரு புவியீர்ப்பு ஏவுகணையை பாய்ச்சியிருப்பதாக தென்கொரியா கூறியிருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் 4 விண்வெளி வீரர்களுடன் அனைத்துலக விண்வெளி நிலையத்தை அடைந்துள்ளது. அமெரிக்கர்கள் இருவரும், கனடியர் ஒருவர், ரஷ்யர் ஒருவரும் அதில் சென்றுள்ளார்கள். லத்தீன் அமெரிக்காவின் பசிபிக் கரையில் மீன்களே இல்லை என்று சொல்லுகிறார்கள் மீனவர்கள். எல்நினோ வானிலை நிகழ்வால் கடல் நீர் வெப்பமடைகிறது. அதனால் மீன்கள் குழுகுழுவென இருக்கும் வேறு கடற்பகுதிகளுக்கு தப்பிச் சென்று விட்டதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்தோனேஷியாவில் அனா கரகட்டாப் எரிமலை வெடித்ததை அடுத்து அதை சுற்றி 2 புதிய தீவுகள் தற்போது உருவாகி இருக்கிறது. நேபாள வெள்ளத்துக்கு பிறகு காணாமல் போன 55 மலேசியர்களில் ஒருவர் உயிருடன் இருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மலேசியாவுக்கு திரும்பிய அவர் குடும்பத்துடன் தன்னை இணைத்துக் கொண்டார். மலேசியாவின் யோகூர் பாருவின் பல பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. கடும் போக்குவரத்து நெரிசல் தவித்தார்கள் மக்கள். அந்த வழியாக சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு ஒரு யோசனை தோன்றியது. தண்ணீருக்குள் இறங்கினார். வடிகாலை அடைத்துக் கொண்டிருந்த கற்களை தானே அகற்றினார். தண்ணீர் வடிய தொடங்கியது. அவரது தன்னலமற்ற செயலின் காணொளி சமூக ஊடகத்தில் பரவியது. இணையவாசிகள் பலரும் அவரை புகழ்கின்றார்கள். கோர்னல் பல்கலைக்கழகத்தில் ஈராண்டுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் பலாத்கார சம்பவத்தை விசாரிக்க நியூயார்க் ஆளுநர் கெட்டி ஹோக்கல் தலைமை சட்ட அதிகாரி லேடிஷியா ஜேம்ஸை சிறப்பாக நியமித்துள்ளார். 20 வயது முன்னாள் மாணவி 7 பேர் தனக்கு போதைப்பொருள் கொடுத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் அளித்திருந்தார். சீனாவின் சின்ஜியாங் பகுதியில் கோபி கடைகளை திறந்ததற்காக ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் குறைகூறல்களுக்கு ஆளாகி இருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் 2027 சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிக்கு தயாராகும் வகையில் தென்னாப்பிரிக்காவில் 6 ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி விளையாட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. வங்கதேசம் சிம்பாவைக்கு எதிரான முத்தரப்பு தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. மேற்கிந்திய தீவுகள் தொடருக்கான இந்திய T20 அணியிலிருந்து வாஷிங்டன் சுந்தர் விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக நமன்தீர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். நேசன் லீக் கால்பந்து போட்டியில் போர்த்துக்கல் 4-2 என்ற கோல் கணக்கில் டென்மார்க்கை நேற்று வீழ்த்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 372.05 ரூபாய், இந்திய பிரமதியில் 108.24 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.61 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.18 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 398.86 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.04 ரூபாய்,
ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 437.70 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.34 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 231.99 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.49 ரூபாய். கேட்டது மணிக்கூடுதலவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷனா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு,
2: அங்கு போய் போத்தனும். மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறது.
1: விடாது இங்க போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gargelle Gonesse.
3: Mélodie Tordre-Gelak VT Cash and Curry Paris Lacha Palais Tordre Televisie Lacan Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் TRT தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது.

நேர்களே, இந்த பொழுது உங்களுடன் நாங்கள் உரையாடி கொள்ளும் பொழுது இந்த நேரத்தில் நாங்கள் ஆசை என்ற பொருளோடு நாங்கள் உங்களோடு உரையாட காத்திருக்கின்றோம். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் பல்வேறுபட்டவர்கள். அந்த பல்வேறுபட்ட மனிதர்களில் நாங்களும் ஒருவராக இருக்கின்றோம். அந்த ஒருவரில் எமக்கு தனிப்பட்ட முறையில் சில ஆசைகள் இருக்கும், அல்லது பிறருக்காக நாங்கள் வாழ்வது ஒரு ஆசை. இந்த ஆசையை நாங்கள் பல்வேறுபட்ட விதமாக பிரித்துக் கொள்ளலாம். ஆகவே இந்த ஆசை என்ற தலைப்போடு நீங்கள் எங்களோடு இணைந்து, பலமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம். அதற்காக அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 7 7 33 1 48 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 7 7 33 9 51 48 47 71. எமது வாட்ஸ்அப் இலக்கம் 7 7 33 6 89 86 55 29. எமது வைபர் இலக்கம் 7 7 33 6 50 7 7 74 27. ஆசை இல்லாத மனிதர்கள் எவருமே இல்லை. எமக்கு சிறு வயதிலிருந்து இந்த வயது வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பொருளின் மீதோ அல்லது ஏதோ ஒரு விடயத்தின் மீதோ ஆசை இருக்கும். அவ்வாறு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தில் ஆசை என்பது இருக்குமானால் அந்த ஆசையை பற்றி நீங்கள் ஆசையாகவே இணைந்து இணைப்புகளில் எங்களோடு தயங்காமல் உரையாடி கொள்ளலாம். இந்த ஆசையை பற்றி உரையாடுவதற்கு முன்னர் நாங்கள் இன்று

டென்மார்க்கில் வசிக்கும் சேகர் கஜந்தினி தம்பதிகளின் செல்வ புதல்வன் அஜய் சரண் 26ஆம் தேதி வந்த தனது 12வது பிறந்த நாளை அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி இன்று சனிக்கிழமை தனது இல்லத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரணை

அன்பு அப்பா சேகர், அன்பு அம்மா கஜேந்தினி அவர்களோடு சேர்ந்து, அன்பு அக்கா, அன்பு தம்பி மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜயன் சரணை வாழ்த்துகின்றனர்.

0: பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜயன் சரணி உங்களை டிஆர்டி தமிழ்நாடு குடும்பமும் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கவென வாழ்த்துகின்றோம். நேர்களே, நீங்களும் அஜயன் சரணை வாழ்த்துவதோடு நின்றுவிடாது. அஜயன் சரண் தனது திறமைகளை வானம் லைஃப் வானம் LIFE.com என்ற தனது இணையதளத்தில் தனது திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த இணையதளத்துக்கு சென்று அவரின் திறமைகளை பாராட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை நீங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளலாம். மீண்டும் அந்த இணையதளத்தை தருகின்றோம், வானம் லைஃப் .com என்ற இணையதளத்தில் நீங்கள் சென்று அவரின் திறமைகளை பார்த்து அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் மிக மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நேர்களே, நாங்கள் இன்று உங்களோடு உரையாடிக் கொள்ள இருக்கும் விடயம் ஆசி. ஆசி என்ற தலைப்போடு நீங்கள் எங்களோடு இணைந்து உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் ஆசைகள் இன்று வரை நிறைவேறாத ஆசைகளாகவும் இருக்கும், நிறைவேறின ஆசைகளும் இருக்கும். அந்த ஆசையில் பல்வேறுபட்ட ஆசைகளோடு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஆசைகள் பற்றி நீங்கள் எங்களோடு எந்தவித தயக்கம் என்று இணைந்து சிறப்பிக்கலாம். அதற்காக எமது வளமையான தொலைபேசி இலக்கம் உங்களுக்காக காத்திருக்கின்றது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு ஆசைகள்தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு காரணம். ஆசைகள் வந்தால்தான் நாமும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஆசையை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். ஆகவே ஆசை மனிதருக்கு வந்தால்தான் அவனின் முன்னேற்றத்துக்கு இடமும் இருக்கும் என்று என்னது தனிப்பட்ட கருத்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வந்திருப்பவரை நான் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் குணநாயகி. என்ன சத்தம் குறைவாக இருக்கின்றது?
1: வணக்கம்.
0: இப்ப தெளிவாக இருக்கின்றது. சாப்பிடு என்று வரதாஜனி விரதமாக்குமா? மெதுவா இனி மெதுவா கதைச்சு பார்த்து என்ன செய்ய போறீங்க? கதைக்க வேண்டிய வயசு.
1: மெதுவா சும்மா வணக்கத்தை சொன்ன அப்படி இனி கதைக்கிறந்தான்.
0: அல்லது எங்களுடைய இசை கேட்ட மாதிரி கதைப்பாண்டு பாத்தீங்களா?
1: நினைக்கவில்லை.
0: கூறுங்களோப்பம்.
1: முதலில் எங்கள் அஜயன் சரணுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
0: அஜய் சரண
1: அஜய் சரணுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் நோய் நொடி இல்லாமல் அவருடைய நினைவுகள், அதாவது அவர் என்னென்ன நெஞ்சு கொண்டிருக்கிறாரோ அதெல்லாம் அவருக்கு பெற்றியாக வர வேண்டுமென்று அவர் வாழ்த்துகின்றேன். மற்றது வந்து ஆசை என்ற நல்ல ஒரு தலைப்பு. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே. ஆசை இல்லாத மனுஷர் இல்லை. ஆசையினால உண்மையில துன்பம் இருக்கு, இன்பமும் இருக்கு. ஒன்றுல நாங்கள் அதை அடைய வேணுமென்று ஆசைப்பட்டாத்தான் அதுல முன்னேறலாம். பேசாமலும் இருக்கக்கூடாது. உண்டு வாங்க வேணுமென்றும் ஆசைப்படுறோம் தானே, அதற்கு முயற்சி எடுக்கணும். ஒரு வேலை போகணும்னு ஆசைப்படணும். அந்த வேலை கிடைச்சால் அதை நிக்காய் நம்புறது, தொடர்ந்து வேலை செய்யணும். நாங்கள் அந்த லட்சியத்தை அடையணும் என்று இதும் இருக்கு. ஆனால் அந்த ஆசை வந்து பேராசையா மாறக்கூடாது. ஆசை ஆசையா இருக்கிறதே இது போல் வாண்டிடவே என்று நாங்கள் ஆசைப்பட்டமோ அது எங்களுக்கு பெரிய கஷ்டத்தை தான் கொடுக்கும். புத்தரை சொல்றார், ஆசை ஒன்றுக்கும் படக்கூடாது. எங்களுக்கு தந்த ஆண்டவனாலே ஒரு இது விதிக்கப்பட்டு தானே, அந்த அளவு ஆசைப்பட்டா காணும். பேராசை கொள்ளக்கூடாது, அது துன்பத்துக்குத்தான் காரணம். அடுத்தது வந்து இன்னொன்று, ஆசையினாலே மனம் அஞ்சுது கெஞ்சுது தின. ஆசைப்படுறத போய் காசு இல்லையென்று இன்னொருத்தன்கிட்ட நாங்கள் வேண்டி அந்த பொருளை அடைய வேணுமென்று நாங்கள் ஆசைப்படுறோம் இல்லோ, அதனால் எவ்வளோ துன்பப்படுறோம். அந்த கடன் கேட்டு வந்தால் கொடுப்பதற்கு, அதனால் நாங்கள் பேராசை ஆசை கொள்ளலாம். அது மாதிரி உணர்வு தான் மனிதனுக்கு, எல்லா மக்களுக்கும் அது இருக்கு. ஆசை கணேஷ்
0: கூறுங்கள் கூறுங்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இல்லை இல்லை, நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். நான் இந்த சத்த எங்களுடைய மைக்கை குறைச்சா தான் உங்களுக்கு தெளிவாக இருக்கு. மற்றவர்களுக்கு
1: ஆசைன்றது ஒரு உணர்வு, எல்லா மக்களுக்கும் அது இருக்கு. ஆனால் ஆசை கொள்ளலாம், பேராசை கொள்ளக்கூடாது. நிம்மதியே கெடுத்துடும்.
0: சரி, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஆசை?
1: என்ன ஆசையப்பா? நான் விழா நல்ல சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டுருக்கேன். பிள்ளைகளை பித்த மாதிரி நல்லா இருக்கணும். நான் பல இடங்களுக்கு போய் வந்தேன். எனக்கு இதை விட வேறு என்ன வேணும்? நேரத்துக்கு சாப்பாடு இருக்க இடம், போக்குவரத்து நடக்கிறது, அப்படி இப்படி இன்னமும் தேவையான தான் பிள்ளைகள் இருக்கிற இடங்களுக்கு போய் வருவேன். அதுகள் தான் எந்த ஆசை. பின்ன ஊருக்கு போகிற ஆசை இருந்தது, இப்ப அதை நான் விட்டுட்டேன். நான் போ ஏறாதுன்றும் அப்படியே கையை விட்டு விட்டேன். வேறு மட்டும்படி எனக்கு இனி ஆசையை பட்டு ஒன்றும் செய்யற ஆசையும் இல்லை.
0: அப்படி என்று நீங்க சொல்ல முடியாது.
1: உங்களோட எல்லாரோடும் கதைக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இப்ப மனதில இருக்கிறாங்க
0: இப்பொழுது. ஓகே, அதாவது பாடசாலையிலிருந்து இந்த வரைக்கும் நீங்க ஒரு குடும்பஸ்தார ஆகும் வரைக்கும் ஏதோ ஒரு ஆசை இருந்திருக்கு தானே சிறு வயது?
1: படிக்க நல்லதா பெற வேணுமெண்ட ஆசை இருக்கும். விளையாட்டுகள்ல கட்டிக்கார வந்து பரிசுகள் பெற வேணுமெண்ட அப்படி எல்லாம் ஆசை இருக்கிறதா தானே. இப்ப ஒரு திருமணம் செய்து நாங்க நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அது எல்லாருக்கும் இயற்கையா வருவ ஆசைதான். மேற்கொண்டு நான் ஜனாதிபதியா வருவனும், நம் பிரதமர் அவர் வேணும் என்ற எல்லாம் பேராசை நாங்கள் கொண்ட வேண்டாம். அது எங்களை சறுக்கி விட்டு
0: எங்களுக்கும் இந்த ஆசை நிறைவேற நிறைவேறாது என்று தெரியுந்தனே. ஆகவே அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் ஆசைப்படுவோம்.
1: நாங்களும் வாழ வேணும், அதான் சொன்ன அதானே. ஆசை உள்ளலாம் பேர் ஆசை உள்ள கூடாது சொன்னனே. பேராசை அழிவத்தான் தனம் என்று கூறி அடுத்தவர்களுக்கு மழிவிட்டு அன்பா விடவேன் கணேஷ்.
0: நன்றி. இந்த
1: நிகழ்ச்சியை
0: அதாவது உங்களுடைய அதுக்காகத்தான் இந்த நேரத்தை உங்களுக்காக ஒதுக்கி இருக்கின்றோம். சரி, பரவாயில்லை. நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தமைக்கே முதற்கனை மது நன்றிகள். மீண்டும் இன்னொன்னி கட்சியை சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொள்கின்றார் அஜய் சரண். அவர்களை டிஆர்டி தமிழ் ஒளி குடும்பம் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். நேர்களே, நாங்கள் இந்த நொடி பொழுதில் உங்களோட ஆசைகள் பற்றி உரையாடி கொண்டிருக்கின்றோம். ஆசை ஒவ்வொரு மனிதனின் முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கும். ஆசை இருந்தால்தான் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறலாம் என்பதையும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கூறிக்கொண்டு உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், உங்களுடைய ஏற்பட்ட ஆசைகள், நிறைவேறிய ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், இவ்வாறு பல்வேறுபட்ட ஆசைகளோடு நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்களும் உங்களோடு எங்களோடும் ஆசைகளோடு உரையாடி கொள்ளலாம். அந்த வகையில் வந்திருக்கும் யோகேஸ்வரி அம்மாவை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் அம்மா.
1: வணக்கம் கணேஷ், நான் கதைக்கிறேன்.
0: நலமாக இருக்கின்றீங்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நன்றி அம்மா. நிச்சயமாக அது என்னுடைய கடமை.
1: நிறைவான வாழ்த்துகள் வாழ்க வாழ்க என்றவற்ற பாடல்களை நான் கேட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் நல்ல பாடல்களை பாடி அதன சந்தோஷமாக மகள்வாகவும் வாழ்க வாழ வேணும் என்றவரை வாழ்த்தி கொண்டு அதை வாழ கேட்டு வந்த அக்கா ஜெனிகாவுக்கும் தம்பி ராம்சரனுக்கும் எங்களுக்கு நிறைந்த நல்வாழ்த்துக்கள். தாயா பெற்றோர்களுக்கும் அன்பனைக்கு வந்தவரைக்கும் அவைகளுக்கு நன்றிகளையும் மக்களையும் கூறிக்கொண்டு ஆசை, எனக்கு ஆசை இப்ப இருக்கிற ஆசையை சொல்லுறேன்.
0: உங்களுடைய விருப்பம், நீங்கள் ஆசைகள் இருந்தது இல்லாதது நிறைவேறது நிறைவேறாதது இவ்வாறுதானே நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்.
1: எல்லாம் ஆசைகள் எல்லாம் போட்டது. உங்களை எனக்கு ஆசை என்னென்றா, எங்களை நாட்டில நல்ல நிலைமை வந்து மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். ஒரு நாடை ஆள்றவன் ஒரு நீதியான நிலையை தந்து எங்களுக்கு சந்தோஷிக்க எல்லா மக்களே எல்லாரையும் சந்தோஷமா இருக்க வேண்டும். முதல்வர் ஆசை ஆசை முதல் ஆசை. மற்றது
0: உங்களுடைய தனிப்பட்ட முறையில் சிறு, அதாவது நாங்கள் இந்த ஆசையோடு தான் இருந்த நான் அல்லது இந்த ஆசையை வைத்து தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கின்றேன் என்ற அதை அனுபவம் இருக்கின்றது.
1: நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஆசை. நல்ல தமிழ் கிடைத்து நாங்கள் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ வேண்டும் ஆசை, அதுதான் எனக்கு முதல் ஆசை.
0: இல்லை, அது நாங்கள் பொதுவான அதை விடுவோம். அதை விட்டு என்ன உங்களுடைய தனிப்பட்ட என்ன பொறுத்தவரைக்கும், நான் வேலைக்கு சேரும் பொழுது எனதுக்கு மேலதிகாரியை பார்த்து நான் இந்த இடத்துக்கு வரணும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசை இருந்தபடியேதான் நாங்கள் இன்று அவ்வளவு மேலதிகாரியாக வந்திருக்கின்றோம். அப்படி ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது இருக்கின்றதான் இருக்கின்றோம்.
1: நான் எங்களை பிள்ளைகள்தான் படித்தது படித்தவனு தான் அந்த பிள்ளைகளெல்லாம் நல்ல முறையில் வந்து நல்ல பதவிகளில் வீட்டில் சந்தோஷமா உத்தியோகத்தை பார்க்க வேணும்னு அப்படி ஒரு ஆசை இருந்தது எனக்கு. அந்த ஆசையெல்லாம் சிந்திச்சு வரையெல்லாம் போய் சிறைகளா எல்லாம் போட்டுது. அந்த ஆசை நிறைவேறவில்லை.
0: அது அது இறைவனால் எங்களுக்கு எழுதப்பட்டது. ஆனால் ஆசைகளை நாங்கள் ஆசைப்படுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்குத்தான்.
1: மற்றது என்னொரு ஆசை என்ன நிறைவேறி வந்து ஒரு 6-7 வருஷமா வந்து படிச்சு அவன் வீணு செய்யாடியும் வருவேல நல்ல நல்ல நிலைமையில இருக்கிறான்ன்றது ஒரு சந்தோஷமா இருக்குது. அந்த ஆசை நிறைவேறி இருக்க அங்க படிப்பை குழப்பி போட்டு வந்தாலும் இங்க படித்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறான்ன்ற ஒரு சந்தோஷமா இருக்குது எனக்கு.
0: அது பெற்றோர்களுடைய ஆசைகள், பெற்றோர்களை தவிந்து உங்களுக்கு
1: என்னுடைய ஆசை தானே.
0: அதான் பெற்றோர்கள் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். பிள்ளைகள் எல்லோரும் நல்லாக இருக்கணும் என்ற ஆசை. அதை விட தனிப்பட்ட முறையில அதாவது இப்ப நான் இந்த ஊர் உழாப்புக்கு அதாவது வக்காசுக்கு போவோம், இந்த நாடு நாடுகளாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும் சில பேருக்கு. சிலவர்களுக்கு கோயில்கள் சென்று பார்க்க ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஏதாவது ஆசை இருக்கின்றதா?
1: எல்லாரும் இப்ப போய் முந்தி நாங்கள் 2 பேரும் தனியா போய்க்கு எல்லாரும் போய் நிறைய எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு வந்த நாங்கள் தானே. இப்ப போக முடியாது, எல்லாமே வந்துட்டு தானே. வயது குறைஞ்சு விட்டது.
0: நிச்சயமாக்க அது அது எல்லோருக்கும் அப்படித்தான். நம்ம உடல்நிலை
1: இருக்கும் இல்லை, நான் நீ இருக்கும் மட்டும் சுத்தம் சூழா எல்லாரும் இருந்து எங்களை வானொலியிலும் இருந்து நேயர்களும் அன்பாக அதை பலரோடு இருந்து கடைசியா சாகவன் வேண்டவராகவே எங்கிட்ட இருக்குது.
0: நிச்சயமாக நாங்கள் நாங்கள் நினைப்பது நடந்தால் நிச்சயம் எங்களுக்கும் இறைவனுக்கும் வித்தியாசம் இருக்காது என்பதை கூறிக்கொண்டு நன்றியம்மா நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கின்றோம்.
1: நன்றி.
0: நன்றி. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய இந்த பொழுதில் ஆசைகள் பற்றி உரையாடி கொண்டிருக்கின்றோம். ஆசைகள் பலவிதம். அந்த ஆசைகளோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். உங்களை வரவேற்க கலையத்தில் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது கலைய நேரத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது. கலைய நேரம் சரியாக 12:39 ஆக்கிய ராஜ்யத்தில் 11:39 தாயக நேரத்தையும் பார்க்க வேண்டியிருக்கின்றது. தாயக நேரம் சரியாக 4:09. இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள்.
2: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwin Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
0: நேர்களே, நாங்கள் இந்த பொழுதில் உங்களோடு ஆசைகள் பற்றி உரையாடி கொண்டிருக்கின்றோம். மனிதன் பல்வேறு குணங்கள் கொண்டவன். அந்த பல்வேறுபட்ட குணத்தில் பல்வேறுபட்ட ஆசைகளோடு நாங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஆசைகள் பற்றி நாங்கள் உங்களோடு இந்த நேரத்தில் உரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த ஆசைகள் பற்றி உரையாட வந்திருக்கும் வதனி, உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் வதனி.
3: வணக்கம். வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீங்களா?
3: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: இருக்கின்றோம் நலமாகவே இதுவரைக்கும். நீங்க
3: புரட்டாச்சி
0: தயாரிப்பாளருக்கு
3: இல்ல, நான் முதலாவது விட அனுபவத்துலதான் சொன்னேன். நான் இந்த தேனீன்ற விளையாட்டை நான் போய் தேடி பார்த்த போது அதுல இருந்தது நடனமும் மனமும் வந்து, ஆனா நடனம் வந்து தந்தை கூட்டாளிகளை கூப்பிடத்தான் நடனம் ஆடுமாம்.
0: அதைத்தான் நாங்கள் கேட்டிருந்தாங்க இல்லையா? கேள்வியில எப்படி தெரிவிக்கின்றதென்றால் அது கூட்டாளிக்கு தான் தெரிவிக்க வேண்டும்.
3: இல்ல
0: வாழ்த்துங்கள். நிச்சயமாக அவர்களை வாழ்த்துவிட்டு
3: ஆமாம், இந்த சேகர் ஹயந்தினி தம்பதிகளின் செல்லக்குட்டி புது ஆறு செல்வ புதல்வன் அஜித்
0: அஜி அஜி சரண்
3: அஜி சரண் அஜி
0: அஜய் சரண்
3: அஜய்
0: அஜய் சரண்
3: எங்கள் குடும்பம் சார்ந்து நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். செல்லக்குட்டி பல்கலைகளையும் கற்று சகரகலா வல்லவனாக திரள வேண்டும். ஐயப்பன் பக்தி கொண்ட செல்லக்குட்டி ஐயப்பன் அருளோடு ஆரோக்கியமாக வளர்ந்து பார்ப்போற்ற வாழ வேணும் என்று வாழ்த்திக்கொண்டு அதை வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த அக்கா ஜனனிக்கும் தம்பி ராம் சரணுக்கும் நன்றி எழுந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன்.
0: சரி, நீங்கள் கூறுங்கோ வதனி, உங்களுடைய சிறு வயதிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு ஆசைகளோட சேர்ந்திருப்பீங்க, பல்வேறுபட்ட ஆசைகள்.
3: அம்மா, அது இந்த மானிடரே பிறந்த ஆசை என்றதோ ஒரு பொருளாத சாமானே
0: உண்மைதான்.
3: அது வந்து பெரிய ஆசைகளா இருக்க கூட இல்ல, சின்ன சின்ன ஆசையா இருக்கணும்.
0: அப்பா இல்ல, ஆசைப்படுறதான் படுறீங்க, பெரிய ஆசையா படுங்களேன். சின்ன ஆசை பெரிய ஆசை என்ன
3: சொல்லி பெரிய ஆசைப்படுறதுல ஒன்றும் இல்லை. அந்த ஆசைகள் கிடைக்காக போனா அது பெரிய விபரீதமா வந்துடும். என்ன
0: கிடைக்காம போகாதன்றும் இல்லையே, முயற்சி தானே.
3: முயற்சி செய்தாலும் சில உலக கடிச்சு அது கவலைகளை கொண்டு வந்து பெரிய ஒரு விபரீதங்கள்ல தான் கணக்க முடிஞ்சிருக்கிறான்ப்பா. பார்த்த இதுகள்ல சொல்லுற அப்ப இந்த என்ன கொஞ்சம் என்ன ஆசைன்னு சொன்னா, இப்ப இந்த உடுப்பு போடுறதுகள் சப்பாத்து போடுறது வேண்டியமா சாரி கட்டுற இதுகளை விட எனக்கு என்ன ஆசைன்னு சொன்னா கொஞ்சம் சுத்தி பாக்குறது எனக்கு விருப்பம்.
0: நாடு பார்ப்பது
3: ஒரு இடங்களுக்கு போய் சுத்தி பாக்குறது கொள்றது நல்ல விருப்பமாக இருக்கும். அதை விட எனக்கு சரியான விருப்பம் என்னன்னா, இந்த வீட்டுக்கு ஆக்கள் வந்து நான் கடைசி வரையும் அதைக்கு சமைத்து சாப்பாடு கொடுக்காம விட
0: மாட்டேன்.
3: ஆசையா ஆசையா சமைத்து தான் நான் சாப்பாட்டை கொடுத்துதான் வழி எனக்கு வைப்பேன். அதை இப்போ மறுத்தாலும் நான் விட மாட்டேன்.
0: நிச்சயமாக்க அது கூட நல்ல ஒரு பழக்கம்.
3: அது எனக்கும் தெரிஞ்சு அதை போனா சரியான ஒரு என்ன சொல்றாரு அறிஞனமே
0: மனதுக்கு கவலைகள் வரையா வந்து
3: கவலைய மாதிரி இருக்குமோ அப்ப நான் விட மாட்டேன்.
0: உங்களுடைய உங்களுடைய விலாசத்தை எங்களுக்கு போட்டு விடுங்க பிறகு.
3: அது தெரிஞ்சாங்க ராஜாமிய கேட்டா தருவேன்.
0: சரி நாங்க ஜீர்ணன் விஜயம் செய்யும் பொழுது வாரம்
3: மலிவண்ட
0: பொறுத்து இல்ல தர அது தார உங்களுடைய இதய மனத பொறுத்து தானே அந்த
3: மற்ற எனக்கு இந்த வீடுகள்ல இந்த பூக்கொண்டு வளர்த்து பூக்களை பார்த்து ரசிப்பதும் அது இந்த சொன்னீங்களே இந்த தேனிங்கள விளையாட்டை நான் பார்த்திருக்கிறேன்.
0: நிச்சயமா இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு ஆசையில் இருக்கும். சரியா கூறுங்கள் தொடர்ந்து.
3: இந்த தேடுக போது நான் அதை உணர்ந்து பார்த்தேன். இந்த தேனிகள் இந்த வண்டுகள் எல்லாம் பூஜைகள் எல்லாம் போய் இந்த பூவளை அப்படியே வட்டம் அடிச்சு
0: கொண்டிருப்பினார். துணைவிய கூப்பிடுவார், துணை துணைவி அப்படியே கூப்பிடுவார்கள், மற்ற பிள்ளைகளை கூப்பிடுவார்கள்.
3: அது வந்து அந்த பூக்கள்ல போய் இருந்து இதனே அதை பார்க்க ஒரு நல்ல ஒரு ஆசையா இருக்குமே. இந்த நல்ல
0: நிச்சயமாக
3: கலர் கலரா பூவள் பூத்திருக்கு. அப்புறம் அதை புடுங்கி அந்த சாமிக்கு வச்சு இந்த சாமிங்க கும்பிடுக்கலையும் அது அன்பு பக்தி இருந்தாலும் ஆசையா கும்பிடணும். என்ன வேண்டாம் வரத்தா
0: கும்பிடக்கூடாது.
3: அது ஆசையா சாமியையும் ஆசையாக தான் கும்பிடணும். இந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிறந்தானே ஓ அவைக்கு நான் பண்டினம் கொண்டதுன்னா ஓ அந்த சாமான இந்த கிளாஸ்கள் எதுவும் முடைக்கணும் அதுகள கவனமா இருப்பேன். நானா தொந்தரவு செய்து கொண்டிருப்பேன். அவையிட சிரிப்பை அவையிட சேட்டுகளை அவையிட அந்த அன்பான பேச்சுகளை பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு ஆசையா இருக்குமே.
0: சிறு பிள்ளைகள் உடைத்தால தவறு இல்லை தானே, நாங்களும் அதை தாண்டி தானே வந்தனா.
3: அது உடைச்சா தவறு இல்லை, அது கையால குத்திச்சு வந்தா வெறியது.
0: அது நிச்சயமாக உண்மையிலேயே அது கவனமாகத்தான் இருக்கிறோம்.
3: அதுல கொஞ்சம் கவனமா இருப்பேன். நான் விளையாட்டு சாமர சின்ன இந்த எடுத்து கொடுத்துட்டு அதோட சேட்டை செய்து கொண்டிருப்பேன் என்ன.
0: சரி நீங்கள் ஆசைப்பட்டு இதுவரைக்கும் போன நாடுகள் இல்லையில எந்தெந்த நாடு?
3: நான் எனக்கு ஒரு ஆசை போற சந்தர்ப்பம் இருந்தும் போக முடியாத நிலையில இருக்கிற இந்த அமெரிக்காவுக்கு ஒருக்கா போகணும். வந்து
0: அமெரிக்காவுக்கு
3: அங்க இருக்கணும். இந்த கனவெட்டி ஆக்கள் முழுக்க கனடா அமெரிக்கா லண்டன்ல இருக்கணும். போற வசதி இருந்தும் அதை கூப்பிட்டு கொண்டே இருக்கணும். ஆனா என்னால முடியாத நிலையில இருந்து தட்டளிக்க
0: பயணம் செல்வது தூரம் நேரம்
3: அதுதான் அதோட எனக்கு ஒரு சரியான ஒரு ஆசை. பாப்பம் இருக்கு இருக்கும் வரை அந்த சிந்தனையோட இருக்கிறேன். பாப்பம் ஒரு காலம் கிடைக்கும் தானே.
0: சென்று பாருங்கள். நிச்சயமாக அழகான நாடு. அது இந்தியர்களின் கோயில் இருக்கின்றது அங்கு. பெரிய கோபுரங்களோட வெங்கடாசலபதி கோயில் இருக்கின்றது.
3: நீங்க போயிருக்கீங்க?
0: நான் இரண்டு தடவையும் போயிருக்கின்றேன். நண்பர்கள் அங்கு இருக்கின்றார்கள், பல்ல பாடசாலையை படித்த நண்பர்கள்.
3: இப்ப முந்தைய நாள் முறை கதஞ்சு கனடாக்கு இப்ப வேற புற வேற புற
0: என்றுதான்
3: நிலையாக கூறிக்கொள்றது. பாப்போம் அந்த ஒரு ஆசை இருக்கிறது எனக்கு. கனடாவும் அமெரிக்காவும் போற ஆசை இருக்கிறது.
0: நான் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் விடுமுறை என்றால் வீட்டில் இருக்க கூடாது. நிச்சயமாக எங்கேயாவது போயிடுவோம். அது எது என்றாலும் பிரச்சனை இல்லை, வீட்டில் இருக்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் சில சமயங்களில் அவாக்கும் எனக்கும் லீவுகள் ஒத்து வராட்டிக்கு நான் தனியே வந்தாலும் வெளியில் நண்பர்களிடம் போயிடுவேன். போயிட்டு பிறகுதான் பாரது. ஆகவே எனக்கு அது ஒரு தனிப்பட்ட ஆசை.
3: அதை நிறைவேற்றுங்க.
0: கண்டிப்பாக ஒவ்வொரு வேடமும் நிறைவேற்றி கொண்டே இருப்போம். நன்றி வதனியின் பிள்ளை நேர்ந்து நிகழ்ச்சியை சிரமித்தமைக்கு. இந்த நேரத்திலும் உங்களுடைய இன்றைக்கு புரட்டாச்சின் விரதங்களா?
3: கத்தரிக்காய் பொரியல் நடக்குது, அதான் சொன்னேன்.
0: சமைத்து ஆசி ஆசையாக உணவருந்துகள். நன்றி, முன்னு சந்திக்கின்றோம்.
3: நன்றி
0: நன்றி. அது வதனி அவர்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார். அவர்களுக்கு மேம் அது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நீங்கள் கேட்ட சூப்பர் ஹிட் பாடலுக்கு அனுசனை வழங்கி இருக்கின்றார்கள்.
1: பரிசு லாட்சியில் ரோய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 லாஸ் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிஸ் லாஸ் ஷாப்பலில் ஷெரிமஹால்.
0: 12வது பிறந்தநாள் வாழ்த்து டென்மார்க்கில் வசிக்கும் சேகர் கஜினி தம்பதிகளின் செல்வ புதல்வன் அஜய் சரண் இன்று தனது இல்லத்தில் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவரை டிஆர்டி தமிழ்வழி குடும்பம் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்திக்கொண்டு ஒழிக்கும் பாடலோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றது. ஆசை என்ற நிகழ்வு உங்களோடு இருந்து விடைபெறுகின்றது. தொடர்ந்து இம்மவர் படைப்புகளூடாக நான் உங்களை கலைத்து சந்திக்கின்றேன்.

என்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஐஸ்வரன், உங்களை டிஆர்டி தமிழ் அளி குடும்பம் என்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க்க வாழ்க்கவென வாழ்த்துகின்றோம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் TRT தமிழ் ஒலியில் பிரதி சனிக்கிழமை தோறும் இந்நேரம் எம்மவர் படைப்புகள். எம்மவர் படைப்புகளில் எம்மவர்கள் இயற்றி, எம்மவர்கள் இசையமைத்து, எம்மவர்கள் பாடிய பாடலை உங்களுக்காக நாங்கள் தொகுத்து தருகின்றோம். அந்த வகையில் இன்றைய எம்மவர் படைப்புக்குள் செல்வதற்கு முன்னர் பன்னிரண்டாவது பிறந்தநாள் வாழ்த்து.

டென்மார்க்கில் வசிக்கும் சேகர் கஜேந்தினி தம்பதிகளின் செல்வ புதல்வன் அஜய் சரண் தனது 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் சனிக்கிழமை தனது இல்லத்தில் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார் தனது பிறந்த நாளை.

இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜின் சரணை, அன்பு அப்பா சேகர், அன்பு அம்மா கயந்தினி, அன்பு அக்கா ஜெனரிகா, அன்பு தம்பி ராம் சரண், இவர்கள் அனைவரோடும் சேர்ந்து உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் அஜின் சரணை இன்று போல் இன்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றார்கள். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜய் சரணே, டிஆர்டி தமிழொலி குடும்பமும் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜய் சரணைக்காக அத்தோடு நேர்களே, அஜய் சரண் தனது திறமைகளை வானம் life.com என்ற இணையதளத்தில் தனது திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அந்த இணையதளத்துக்கு நீங்க சென்று அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மீண்டும் ஒரு முறை தருகின்றோம், வானம் life.com.

0: இன்றைய டிஆர்டி தமிழ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். இன்றைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜீசரனின் அன்பு அக்கா, அவர்களோடு சேர்ந்து அன்பு தம்பி, இவர்களுக்கும் எமது டிஆர்டி தமிழ்நொழி குடும்பம் எமது இதயபூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்றது எம்மவர் படைப்புகளில் முதலாவது பாடலாக.
1: ஏ மைசா, ஊர்ல இருந்து அன்னைக்கு வந்திருக்கானா?

0: கொண்டு குட்டி கொண்டு போற நண்டு கூட நண்டு ஊரை விட்டு போதே.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் கிராஸ் 3098
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
1: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: பரிசு லாட்சிகளை ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிஸ் லாட்சப்பலை ஷெரிமஹால்.
1: மச்சான் உன் அத்தை பொண்ணு வந்திருக்கடா.
2: எங்கடா பாத்தே?

0: ബാങ്കുകാർക്ക് വന്ന് 15 വർഷമാ പോയിട്ട് ഒരു ഒഴുങ്കാന വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടെ എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളത്ത് കൊണ്ട്
1: എന്നാണ് സുമ്മാ എന്തിനാലും നിങ്ങളുടെ ഇരിക്കലാകുമ്പോ വിഷയത്തെ പോറും. ஐயோ உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்ப லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா. ஒரே கல்ல செண்டு மண்ணு அடிச்சிட்டு வர பொருள் இப்ப இந்த கதைக்கு இப்ப எல்லாம் தெரியாம வரப்போகுது.
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம். உனக்கு நல்ல சரித்திரமே.

ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றது எம்மவர் படைப்புகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தாமலொலியில். கலைய நேரம் சரியாக 1:25. பன்னிரண்டாவது பிறந்த நாள் வாழ்த்து. டென்மார்க்கில் வசிக்கும் சேகர், கஜேந்தினி தம்பதிகளின் செல்வ புதல்வன் அஜய் சரண் 26 வந்த தனது பிறந்த நாளை 3 அக்டோபர் மாதம் சனிக்கிழமை என்று தனது இல்லத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்.

இன்றைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜய் சரண், உங்களை டிஆர்டி தமிழ் ஒளி குடும்பம் இன்று போல் இன்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கவென வாழ்த்திக்கொண்டு டிஆர்டி தமிழ் ஒளி குடும்பத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதில் கணேஷ் கிருஷ்ணாவும் பெருமை கொள்கின்றேன். ஆகவே அஜய் சரண், இன்று போல் இன்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்திக்கொண்டு உங்களுக்காக ஒழிக்கும் பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. தொடர்ந்து பிரதான செய்திகளோடு இணைந்திருங்கள் நேர்களே.

0: யார்ட்டையும் சொல்லாத.
1: ப்ராமிஸா சொல்ல மாட்டேன். ஓகே.
2: தினேஷே நம்மால கமிட் ஆயிட்டான்பா. பிரவீன் பாயா சூப்பர் ஃபிகர் உஷார் பண்ணிட்டான்பா.
3: பகத் கிளாஸ் தான்.
2: ஐயா
3: மஜா பண்ணிட்டான்பா.
2: அப்படியா?
3: டேய் உண்மையிலேயே மாடா,

பாரிசுலா செப்பலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூயிக்காய் பாரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: மாதிரி இருக்கு.
1: உண்மை குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.

0: தளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: அறிவிப்படுகின்றார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க, போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
5: VT Superstore, Gala Gonesse Sasselil,
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesse.
5: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குவைனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள் இலங்கை செய்திகளுக்கு நூலிலகம் .com. இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அநியாய வரிகளை நீக்கி வாழ்க்கை சுமையை குறைத்திடு எனும் கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் போராட்ட இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு கண்டன பேரணியொன்று இன்று சனிக்கிழமை கொழும்பில் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு மொரளை கம்பல் மைதான வளாகத்தில் இருந்து நண்பகல் வேளையில் ஆரம்பமான இந்த பேரணி கோட்டை பகுதியை நோக்கி நகர்ந்தது. அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் வரிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தில் முன்னணி சோசலிச கட்சி, மக்கள் போராட்ட முன்னணி, சுதந்திரத்துக்கான பெண்கள் இயக்கம், தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையம் உள்ளிட்ட பல வெகுஜன அமைப்புகளும் சிவில் சமூக கூட்டமைப்புகளும் திரளாக பங்கேற்றிருந்தன. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் 41st பொது பட்டமளிப்பு விழா எதிரும் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் 8ஆம் தேதி வியாழக்கிழமை வரையான 3 நாட்களும் 9 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த பட்டமளிப்பு விழா தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடக விவரிப்பு இன்று வெள்ளிக்கிழமை இரவு யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் தி வேல் நம்பி தலைமையில் பல்கலைக்கழக சபை அறையில் இடம்பெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் உயர்பட்ட படிப்புகள் பீடம், கலைப்பீடம், விஞ்ஞான பீடம், விவசாய பீடம், முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடம், தொழில்நுட்ப பீடம், பொறியியல் பீடம், மருத்துவ பீடம், இந்து கற்கள் பீடம், சித்த மருத்துவ பீடம், சர் பொன்னம்பலம் ராமநாதன் காண்பிய ஆட்டுகை கலைகள் பீடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னே வவுனியா வளாகத்தைச் சேர்ந்த வியாபார கற்கைகள் பீடம், பிரயோக விஞ்ஞான பீடம் மற்றும் தொழில்நுட்ப கற்கைகள் பீடம் ஆகியன 14 பீடங்களையும் சேர்ந்த பட்டதாரிகளுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி முறைமை மூலம் கற்கை நெறிகளை பூர்த்தி செய்த பட்டதாரிகளுக்கும் பட்டங்களும் தகமை சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன. இந்த பட்டமளிப்பு விழாவில் 314 பட்டம் பின் தகமை பெற்றவர்களுக்கும் 2680 உள்வாரி மாணவர்களுக்கும் 410

பட்டத்தையும் 35 மாணவர்கள் சைவ சித்தாந்தத்தில் முதுமாணி பட்டத்தையும் கல்வியல் முதுமாணி பட்டத்தை 193 மாணவர்களும் தூய சக்தி தொழில்நுட்பங்களில் முதுவிஞ்ஞான மாணி பட்டத்தை 3 தூய சக்தி தொழில்நுட்பங்களில் முதுமாணி பட்டத்தை 1 வியாபார நிர்வாகத்தில் முதுமாணி பட்டத்தை 29 பேரும் பெற இருக்கின்றனர். உள்வாரி மாணவர்களாக மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த 149 மாணவர்கள் மருத்துவ மாணி சத்திர சிகிச்சை மாணி பட்டத்தையும் விவசாய பீடத்தைச் சேர்ந்த 1 விவசாயத்தில் சிறப்பு விஞ்ஞான மாணி பட்டத்தையும் பெற உள்ளனர். அத்துடன் முகாமத்த கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தில் இருந்து சிறப்பு வியாபார நிர்வாக மாணி பட்டத்தை 360 மாணவர்களும் சிறப்பு வணிக மாணி பட்டத்தை 99 மாணவர்களும் பெற இருக்கின்றனர். இவர்களுடன் கலை பீடத்தில் இருந்து சிறப்பு கலைமாணி பட்டத்தை 356 மாணவர்களும் பொது கலைமாணி பட்டத்தை 180 மாணவர்களும் மொழிபெயர்ப்பு கற்கைகளில் சிறப்பு கலைமாணி பட்டத்தை 32 மாணவர்களும் பெற இருக்கின்றனர். மேலும் சர் பொன்னம்பலன் ராமநாதன் காண்பி ஆட்டுக்கை கலைப்பீடத்தைச் சேர்ந்த 144 மாணவர்கள் நடனம் இசை மற்றும் சித்திரமும் வடிவமைப்பும் துறைகளில் நுண்கலைமாணி சிறப்பு பட்டத்தை பெற இருக்கின்றனர். இவர்களுடன் விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த 109 பேர் சிறப்பு விஞ்ஞான மாணி பட்டத்தையும் 20 பேர் பிரயோக விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞான மாணி பட்டத்தையும் 100 பேர் விஞ்ஞான மாணி பட்டத்தையும் 33 பேர் கணினி விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞான மாணி பட்டத்தையும் 34 பேர் கணினி விஞ்ஞானத்தில் விஞ்ஞான மாணி பட்டத்தையும் பெற உள்ளனர். அத்துடன் முதன்முறையாக இந்து கற்கைகள் பீடத்தில் இருந்து 22 மாணவர்கள் இந்து நாகரிகத்தில் சிறப்பு கலைமாணி பட்டத்தையும் 23 பேர் சைவ சித்தாந்தத்தில் சிறப்பு கலைமாணி பட்டத்தையும் சமஸ்கிருதத்தில் சிறப்பு கலைமாணி பட்டத்தையும் 1 பெற உள்ளனர். மேலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைய வவுனியா வளாகத்தின் பிரயோக விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த 51 மாணவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் சிறப்பு விஞ்ஞானமாணி பட்டத்தையும் 25 மாணவர்கள் கணினி விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானமாணி பட்டத்தையும் 18 மாணவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் விஞ்ஞானமாணி பட்டத்தையும் 44 மாணவர்கள் சுற்றுச்சூழல் விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானமாணி பட்டத்தையும் 20 மாணவர்கள் பிரயோக கணிதம் மற்றும் கணிப்பீடலில் விஞ்ஞானமாணி பட்டத்தையும் 3 சூழல் விஞ்ஞானத்தில் விஞ்ஞானமாணி பட்டத்தையும் பெற இருக்கின்றனர். ஒவ்வொரு வருடமும் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் சீர்வரும் உயர் விருதான பேராசிரியர் அழகியா துரைராசா தங்க பதக்கங்கள் இவரிடமும் வழங்கப்பட உள்ளன. 2022 கல்வியாண்டுக்குரிய பல்கலைக்கழக மட்டத்திலான தங்கப்பதக்கத்தை விஞ்ஞான பீடத்தில் இருந்து 1 பீட மட்டத்தில் சர்பொன்னம்பலன் ராமநாதன் காண்பி ஆட்டுகை கலைப்பீடத்தில் இருந்து 1 2023 ஆண்டு கல்விக்காண்டுக்குரிய தங்கப்பதக்கத்தை பீட மட்டத்தில் இருந்து மருத்துவ பீடம் சித்த மருத்துவ பீடம் தொழில்நுட்ப பீடம் கலைப்பீடம் மற்றும் விஞ்ஞான பீடங்களில் இருந்து தலா ஒவ்வொருவரும் பெறுவதுடன் 2024 ஆண்டு கல்வி ஆண்டுக்குரிய தங்கப்பதக்கத்தை பீட மட்டத்தில் முகாமித்த கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தில் இருந்து 1 விஞ்ஞான பீடத்தில் இருந்து 1 பெற இருக்கின்றனர். இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கை நிகழ்வுகளாக அமையும். மேலும் மதிப்புறு நினைவு பேருரைகளான சர் பொன் ராமநாதன் நினைவு பேருரை ஐப்பசி மாதம் 15 தேதி வியாழக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கும் சீமாட்டி லீலாவதி ராமநாதன் நினைவு பேருரை அன்றைய தினம் பிற்பகல் 4 மணிக்கும் கைலாசபதி கலையரங்கில் இடம்பெற இருக்கின்றன. சர் பொன் ராமநாதன் நினைவு பேருரையை யாழ் பல்கலைக்கழக கலை வரலாற்றுத் துறையின் இருக்கை பேராசிரியர் சனாதனனும் சீமாட்டி லீலாவதி ராமநாதன் நினைவு பேருரையை யாழ் பல்கலைக்கழக சமூகவியல் துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட விருவி கலாநிதி திருமதி ஐசு பகீரதியும் நிகழ்த்த இருக்கின்றனர். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு புங்குடுதீவைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களின் கவனயீர்ப்பு பேரணி வெள்ளிக்கிழமை நேற்று இடம்பெற்றது. மாணவர்கள் பேரணியாக புங்குடுதீவு மகா வித்தியாலயத்தில் இருந்து ஆரம்பமாகி பெருங்காட்டு சிவன் ஆலயம் வரை நடைபவனியாக சென்று நிறைவடைந்தது. பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் சிறுவர்கள் பாதுகாப்பை உறுதி செய், கல்விக்கு முன்னுரிமை வழங்கு, தீவக ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய், புங்குடுதீவின் நடுவே அமைந்த மதுவான சாலை அகற்று போன்ற விடயங்களை வலியுறுத்தி சிறுவர் தின கவனயீர்ப்பு பேரணி இடம்பெற்றது. இலங்கையின் சட்ட கல்வி ஆராய்ச்சி மற்றும் சட்டத்துறையின் மேம்பாட்டை குறிக்கோளாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள பேராசிரியர் இஎல் பீரிஸ் சட்ட கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை உத்தியோகமாக ஸ்தாபிக்கப்பட்டது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் செனட் மாளிகையில் அண்மையில் நடைபெற்ற விழாவில் மூத்த கல்வியாளர்கள், சட்டத்துறையின் முன்னணி ஆளுமைகள் மற்றும் சிவில் சமூகத்தின் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் இந்த அறக்கட்டளை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது.
பட்டுத்துறை ஆதார வைத்தியசாலையில் முதன்முறையாக முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது எனவும்

0: இது அவ்வைத்தியசாலையின் எலும்பியல் சத்திர சிகிச்சை சேவையின் வளர்ச்சியில் மற்றும் ஒரு முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது என்றும் வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் தா காண்டிமென் தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை மருத்துவ நிபுணர் விமலராஜன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் இவ்வெற்றிகரமான சத்திர சிகிச்சையை மேற்கொண்டுள்ளனர். இச்சத்திர சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்த சத்திர சிகிச்சை குழுவினர் மற்றும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய அனைத்து ஊழியர்களுக்கும் வைத்தியசாலை நிர்வாகம் தனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளது. மேலும் வைத்தியசாலையின் மருத்துவ சேவைகளை மேலும் பலப்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் தொடர்ச்சியான ஆதரவையும் ஊக்கத்தையும் வழங்கி வரும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோருக்கு வைத்தியசாலை தரப்பிலிருந்து சிறப்பு நன்றிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வரலாற்றில் ஒரு முக்கியமான மனிதநேய நிகழ்வாக முதன்முறையாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த மூளைச்சாவடைந்த நோயாளி ஒருவரின் உறுப்புகள் தானம் நேற்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமது உயிரிழப்பிற்கு பின்னரும் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளி ஏற்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த மனிதநேய எண்ணத்துடன் நோயாளியின் குடும்பத்தினர் உறுப்பு தானத்துக்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர். உறுப்பு தானம் என்பது பல உயிர்களுக்கு வாழ்வழிக்கும் உன்னதமான கொடையாகும். மன்னாரில் இடம்பெற்ற இந்த வரலாற்று சிறப்புமிகு நிகழ்வு சமூகத்தில் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை மேலும் அதிகரிக்க உதவும் என மன்னார் மாவட்ட வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இதுவரை டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் நீர் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்பில் பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரியவுக்கு உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் கருணி அமரசூரியவுக்கும் இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதர் காலித் நாசர் அல் அமீருக்கும் இடையிலான பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திலீபனை நினைவேந்தும் உரிமையை உறுதிப்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபையிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திலீபனின் சிலை அகற்றப்பட்டமையை கண்டித்தும் அச்சிலேயே மீண்டும் அதே இடத்தில் வைக்குமாறு வலியுறுத்தியும் கடந்த புதன்கிழமை மாலை ஆரம்பிக்கப்பட்ட அணியா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாளான நேற்று ஐக்கிய நாடுகள் சபையின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் மனு கையளிக்கப்பட்டது. இந்த மனுவை யாழ்ப்பாணம் வணிகர் கழகம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் சமூக அமைப்புகள் இணைந்து கையளித்தன. அமைதியான நினைவேந்தல், கருத்து வெளிப்பாடு மற்றும் அமைதியான ஒன்றுகூடல் ஆகியவை சர்வதேச மனித உரிமை சட்டத்தால் பாதுகாக்கப்படும் உரிமைகளுடன் தொடர்புடையவை என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் கூட்டு நினைவு வரலாறு மற்றும் பண்பாட்டு அடையாளத்துடன் திலீபனின் நினைவேந்தல் தொடர்புபட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் 157வது ஜனதினத்தை முன்னிட்டு கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட காந்தி ஜெயந்தி நிகழ்வில் பிரதமர் கருணி அமரசூரிய பங்கேற்றுள்ளார். பிரதமர் கருணி மற்றும் இலங்கைக்கான இந்த உயர்ஸ்தானிய சந்தோஷ்யா ஆகியோரின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது பிரதமரும் இந்திய உயர்ஸ்தானியரும் மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. சோளத்தை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்குவதில் ஏற்படும் தாமதம் காரணமாக இதுவரும் பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலை அதிகரிக்கக்கூடும் என கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. அந்த சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர இதனை தெரிவித்துள்ளார். மெட்ரோ பேருந்துகளை தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக முன்பதிவு செய்ய முடியும் என சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனம் பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளது. மெட்ரோ பேருந்துகளை தனிப்பட்ட தேவைகளுக்காக வாடகைக்கு விடுவதற்கோ அல்லது எந்த வகையிலும் முன்பதிவு செய்வதற்கோ இதுவரை எந்தவித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என அந்த நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. எரிபொருள் போக்குவரத்துக்காக செலுத்தப்படும் கட்டணத்தை 20% அதிகரிக்குமாறு நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் 15% கட்டண அதிகரிப்பை வழங்க இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அகில இலங்கை பெட்ரோலிய தனியார் தாங்கி வாகன உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. வலுசக்தி சந்தையில் வலுவான அரச பங்கேற்பு எண்ணி மக்களுக்கு செயற்திறனாக சேவையாற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். அதனை நிறைவேற்றுவதில் கடந்த 2 ஆண்டுகளில் வெற்றிகரமான முன்னேற்றம் அடையப்பட்டுள்ளது. தற்பொழுது இலங்கையில் வலுவான மற்றும் மக்களுக்கு சுமையாக இல்லாத வலுசக்தி சந்தை ஒன்று கட்டியெழுப்பப்பட்டு வருகிறது என்று ஜனாதிபதி அன்புக்குமார் திசநாயக்கா தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தில் தாண்டிக்குளம் கமக்காரர் அமைப்பின் கீழ் பத்தினியார் மகளங்குளத்தில் நெல் உலர்த்தும் தளம் அமைக்க இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ப. சத்யலிங்கம் அவர்களின் 2026 ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் 1.1 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த ஒதுக்கீட்டின் கீழான தளம் அமைதலுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு தாண்டிக்குளம் கமக்காரர் அமைப்பின் தலைவர் தலைமையில் நேற்று பத்தினியார் மகளங்குளத்தில் இடம்பெற்றது. நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ப. சத்யலிங்கம் அவர்கள் அதீதியாக கலந்து கொண்டு சம்பிரதாயபூர்வமாக அடிக்கல் நாட்டி வைத்தார். இதன்போது இலங்கை தமிழிசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ந. சேனாதிராசா, வவுனியா மாவட்ட கிளை செயலாளர் ந. கண்ணாநிதி, தந்தை செல்வா, நற்பணி மன்றத்தின் செயலாளர் மு. விஜயகாந்தன், தாண்டிக்குளம் கமக்காரர் அமைப்பினர், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையின் தென்மேற்கு கடற்பரப்பில் நங்கூரமிட்டுள்ள ஈரான் கப்பல்களுக்கு உணவு, எரிபொருள் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டாம் என அமெரிக்கா இலங்கைக்கு அறிவுறுத்தியுள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. அவ்வாறு தடைகளுக்கு உட்பட்ட கப்பல்களுக்கு சேவைகள் அல்லது பொருட்களை வழங்கினால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அமெரிக்காவின் 2ஆம் நிலை தடைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என அமெரிக்க தரப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சின் ஊடக பணிப்பாளர் நாயகம் துஷாரா ரோட்ரிகோ குறித்த கப்பல்கள் தொடர்பில் இலங்கை அதிகாரிகள் தொடர்ந்து அவதானித்து வருவதாக தெரிவித்துள்ளதாக அறிக்கை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக கூறி 12 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் காவல்துறை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கடந்த பொது தேர்தலில் களுத்துறை மாவட்டத்தில் போட்டியிட்டவர் என்பதுடன் கடந்த அரசாங்க காலத்தில் ஜனாதிபதியின் இணைப்புச் செயலாளராக பணியாற்றியவர் என்பதும் விசாரணைகளின் போது கண்டறியப்பட்டுள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட முறைப்பாட்டாளரை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைமை அலுவலகத்துக்குள் வரவழைத்து அவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு சந்தேக நபர் இந்த பண மோசடியை செய்துள்ளார் என்பதும் விசாரணையில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. நீர்கொழும்பு பகுதியில் பெண் ஒருவர் சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் ₹44.5 மில்லியனுக்கு மதிய பெறுமதியான சொத்துக்களை 14 நாட்களுக்கு முடக்குவதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. நீர்கொழும்பில் வசித்து வந்த ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் போதைப் பொருள் வர்த்தகத்தின் மூலம் பெருமளவிலான சொத்துக்களை சேர்த்துள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதன்படி கட்டு நேரிய பகுதியில் அமைந்துள்ள சுமார் ₹9.5 மில்லியன் பெறுமதியான காணி ஒன்றும் அந்த காணியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சுமார் ₹35 மில்லியன் பெறுமதியான 2 மாடி வீடும் அதிகாரிகளால் முடக்கப்பட்டுள்ளன. விசாரணைகளின் முடிவுகளின் அடிப்படையில் குறித்த சொத்துக்கள் தொடர்பில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் டிகோயா நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் மருத்துவமனையிலிருந்து தப்பியோடி 5 மாதங்களின் பின்னர் யாழ்ப்பாணத்தில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண தலைமக காவல்துறையினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை சிறைச்சாலை திணைக்களத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முன்னதாக கட்டன் நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் கண்டி பல்லேகல சிறைச்சாலையில் சந்தேக நபர் விளக்க மறியல் வைக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். மருத்துவமனையில் தப்பியோடிய சந்தேக நபரை தேடி காவல்துறை தரப்பினரால் நீண்டகாலமாக விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தின் தலைமறைவாக இருந்த சந்தேக நபரை காவல்துறையினர் மீண்டும் கைது செய்துள்ளனர். சமூகஸ்கந்த காவல்துறை பிரிவுக்குள்பட்ட மங்கட வீதி பகுதியில் இலங்கை மின்சார சபையின் 3 உத்தியோகத்தர்களை மின்சாரம் தாக்கியதில் அதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஏனைய இருவரும் ராகமை வைத்த சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சமூகஸ்கந்த காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் 65 வயதுடைய கடவத்தே பகுதியைச் சேர்ந்தவர். உயிரிழந்தவரும் காயமடைந்த இருவரும் குறித்த பகுதியில் புதிய மின்சார கம்பம் ஒன்றை நிறுவும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இவ்வாறு மின்சாரம் தாக்கியுள்ளதாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அட்டாளச்சேரி தேசிய கல்விய கல்லூரியின் பயிற்சி மாணவிகளுக்கு ஆபாச காணொலிகளை காட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வழங்கி வந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 55 வயதுடைய விரிவுரையாளரை இதுவரும் 6 தேதி வரை விளக்க மறியல் வைக்குமாறு அக்கரைப்பட்டி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான விரிவுரையாளர் அக்கரைப்பட்டி நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலி வேலைவாய்ப்பு வாக்குறுதிகளை வழங்கி உஸ்பெகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவரை இலங்கை அழைத்து வந்து அவரை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய குற்றத்துக்காக இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவருக்கு 10 கடூழிய சிறை தண்டனையும் 10,000 அபராதமும் விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கொழும்பு மாநகர முன்னாள் தலைவர் ரோசி செனராய்க்காவின் மகனும் கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளருமான கனிஸ்க சேனநாயக்கா தனது 41 வயதில் காலமானார். திடீர் உடல்நலக்குறைவு காரணமாகவே அவர் காலமானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கனிஸ்க சேனநாயக்கா 2020 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் இன்றைய தினம் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக மதுவிலக்கு தினத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. மதுவிலக்கு தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், மதுபான பயன்பாட்டை முற்றாக தவிர்ப்பதை ஊக்குவித்தல் ஆகியவை இதன் நோக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. 3 பின்னர் இந்தியாவின் திருச்சி வானூர்தி நிலையத்துக்கும் யாழ்ப்பாணம் சர்வதேச வானூர்தி நிலையத்துக்கும் இடையிலான நேரடி வானூர்தி சேவை நேற்று முன்தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னணி குறைந்த கட்டணி வானூர்தி சேவையான இண்டிகோ நிறுவனம் அக்டோபர் 1 முதல் இந்தியாவின் முக்கிய நகரங்களுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வானூர்தி சேவைகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளது. இதன் கீழ் புதுடில்லி, கொழும்பு மற்றும் பெங்களூரு, கொழும்பு இடையிலான தினசரி வானூர்தி சேவைகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியின் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் noonilagam.com.
1: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க போங்க போங்க.
3: ஆம் அன்றும் என்றும் என்றும் VT கேஷ் அண்ட் கரி VT சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75000 de Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95140 Garges les Gonesse
3: Melodie தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள VT சூப்பர்ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் VT கேஷ் அண்ட் கரி VT சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள். பரிஸ் ரியூகையில் அமைந்துள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, கார்லிய கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். உக்ரைன் போருக்கு தீர்வு காண பிரதமர் நரேந்திர மோடி சிறந்த யோசனைகளை கொண்டுள்ளார். ஒவ்வொரு சந்திப்பின் போதும் இந்த விவகாரத்தை அவர் எழுப்புகிறார் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெறும் இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக வெற்றிக்கழகம் முதன்முறையாக இன்று பங்கேற்கிறது. எஸ்ஐஆர் விவகாரத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலகக் கோரி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்துக்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்பட மமதா பானர்ஜி தரப்பு, திரிணாமுல் காங்கிரசும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஞானேஷ்குமாரை கண்டித்து போராட்டம் நடத்துவது தொடர்பாக சென்னையில் இன்று இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. அடுத்து வரும் தேர்தல்களில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜயும் ஒன்று சேர்ந்தால் பணபலம் வீழ்த்தப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய இரு சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் அக்டோபர் 6 இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுராந்தகத்தில் முதல்வர் விஜய் நேற்று வாக்கு சேகரித்த நிலையில் மதுராந்தகத்தில் இன்று திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் வாக்கு சேகரித்துள்ளனர். அதேபோல் தாராபுரத்தில் மு க ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் முதல்வர் விஜய் நாளை தாராபுரம் செல்கின்றார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள சிவாஜி பூங்காவில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி நேற்று போராட்டம் நடத்தியது. இதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் போது விடுபட்ட தகுதியான வாக்காளர்களையும் புதிதாக வாக்களிக்க தகுதி பெற்ற இளம் வாக்காளர்களையும் மீண்டும் பட்டியலில் சேர்க்க சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. எஸ்ஐஆர் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் உடனடியாக இந்த நடவடிக்கை தொடங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. வாக்காளர் பதிவு தொடர்ந்து நடைபெறும் நடைமுறை என்றும் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பின் போது பெயர் இடம்பெறாத காரணத்தால் எந்த தகுதியான குடிமகனும் வாக்களிக்கும் உரிமையை இழக்கக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகார் தலைநகர் பாட்னாவில் கங்கை ஆற்றங்கரையோரத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் 8 வார காலம் கூடுதல் அவகாசம் அளித்தது. பிரதமர் நரேந்திர மோடியின் உணர்வற்ற தன்மைக்கு எல்லையே இல்லை என்று அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது குறித்து காங்கிரஸ் விமர்சித்தது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடினேன், ஆனால் பயணிகளை சாகவிட முடியாது என்று எனக்கு தோன்றியது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய விமானி ஸ்மித் ஸ்மச்சர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் இவ்வாறு கூறியுள்ளார். துபாயிலிருந்து டெல் அபீப் சென்ற விமானத்தில் புதன்கிழமை நடந்த சம்பவத்தில் மச்சர் பலத்த காயம் அடைந்தார். மச்சரை தொலைபேசியிலிருந்து தொடர்பு கொண்ட திரு மோடி சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். பலத்த காயங்களால் கீழே விழுந்தபோது விமானம் வேகமாக கீழே இறங்குவதை உணர்ந்ததாக மச்சர் கூறினார். பலமுறை தாக்கினார், நிலை குலைந்தேன், ஆனால் இதுதான் கடைசி முயற்சி என்று எனக்கு தெரிந்தது. கதவு அருகில் தான் இருந்தது, தாக்கும் போதே கதவை திறந்தேன், அனைவரும் உள்ளே வந்தனர் என்றார் அவர். 17 ஆண்டுகளாக விமானப்பணி அனுபவம் ஆபத்தை உணர உதவியதாகவும் மச்சர் கூறினார். அதில் 11 ஆண்டுகள் அவர் தலைமை விமானியாக பணியாற்றியுள்ளார். பிளைட் டுபாய் நிறுவனத்தில் அந்த போயிங் 737 ரக விமானத்தில் 177 பயணிகள் இருந்தனர். இணை விமானி மச்சரை தாக்கியதாக கூறப்படுகிறது. விமானம் 1 நிமிடத்தில் சுமார் 17,000 அடி கீழே இறங்கியதாக பிளைட் ரேடர் 24 இணையதளம் தெரிவித்தது. தாக்குதல் நடத்தியவர் கட்டுப்படுத்தப்பட்டார். பயணிகளின் உதவியுடன் விமானம் சவுதி அரேபியாவுக்கு திருப்பப்பட்டது. அவசரமாக தரையிறக்கப்பட்டது. மச்சரின் செயல் 100 கணக்கான உயிர்களை காப்பாற்றி பெரும் துயரத்தை தவித்ததாக திரு மோடி பாராட்டினார். பிளைட் துபாய் விமானத்தில் இந்திய விமானி ஸ்மித் மச்சார் மீது சக விமானி நடத்திய தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஐநா பொதுச் செயலர் அண்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் விமானம் புறப்பட இருந்த நேரத்தில் விமானத்தின் அவசரகால கதவின் கைப்பிடியை தவறுதலாக இயக்கியதால் எச்சரிக்கை அலாரம் ஒலித்ததைத் தொடர்ந்து அந்த பயணி விமானத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்திய தலைவர் புதுடில்லியில் நாய்களுக்கு அழகு போட்டி ஆக பெருமனான நாய்க்கு விருது வழங்கப்படுகிறது. அலாஸ்காவில் நடைபெறும் வருடாந்திர ஆக பெருமனான கரடி வாரத்தை தழுவி இந்த போட்டி நடத்தப்படுகிறது. இன்ஸ்டாகிராமில்
ஃபர் டாக்ஸ் ஆஃப் டெல்லி பக்கத்தில் கிட்டத்தட்ட 100,000 பேர் போட்டிக்கு ஆதரவு அளிக்கின்றனர். 64 நாய்கள் போட்டியில் சேர்க்கப்பட்டன. எது ஆக பெருமனான நாய் எனும் விருதை வெல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்ய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. மற்றும் இணையம் வழியாகவும் நேரடியாகவும் மக்கள் வாக்களித்தனர். போட்டி நடைபெற்ற வேளையில் முன்னணியில் இருந்த கோலா எனும் பெயர் கொண்ட நாய் மடிந்தது. பிறகு இறுதிச் சுற்றில் இடம்பெற்ற மற்ற நாய்களுக்கு இடையே போட்டி சூடு பிடித்தது. போட்டி இந்த அளவுக்கு மக்களை கவரும் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்று ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். பெட்ரோலியம் தொடர்பான அங்கீகாரமற்ற செயல்பாடுகள், பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் தீவிர குற்றங்களில் இத்துறை சார்ந்த நிறுவனங்களோ தொழில்துறையினரோ ஈடுபட்டால் கடும் தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்ட திருத்தத்தை மத்திய அரசு முன்மொழிந்துள்ளது. திருப்பதியில் மருந்தக தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து 4 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். பாய்லர் வெடித்த சிதறியதில் படுகாயமடைந்த தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தெலுங்கானாவில் சந்தேகப்பட்டு தொடர்ந்து துன்புறுத்தி வந்த கணவனை தூங்கிக் கொண்டிருந்த போது மனைவி உலக்கியால் அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ், கனடா, தென்கொரியா, சவுதி அரேபியா ஆகிய நாடுகளின் வர்த்தக அமைச்சர்களை இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். ஸ்டாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 28 முக்கிய இடங்கள் மற்றும் புவியியல் அமைவிடங்களை இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் மத்திய அரசு முறையாக பதிவு செய்துள்ளது. இந்தியா சீனா எல்லையில் 2020 பதற்றம் ஏற்பட்ட போது முக்கியத்துவம் பெற்ற கோக்ரா, காட் ஸ்பிரிங் உள்ளிட்ட பகுதிகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஸ்டாக் நிர்வாகத்துடன் ஆலோசனை நடத்தி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச ஆக் இந்தியா வெளியிட்ட அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் மலைகள், சிகரங்கள், கணவாய்கள், பனிப்பாறைகள், பள்ளத்தாக்கள், ஆறுகள் மற்றும் பிற புவியியல் பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலில் பணியாற்றும் ஊழியர்கள் இனி காவல்துறையிடமிருந்து நன்னடத்தை சான்றிதழ் பெறுவதை கட்டாயமாக கோயிலை நிர்வகிக்கும் ஸ்ரீராமா ஜென்பூமி தீர்த்த சேஸ்திர அறைக்கட்டளை முடிவெடுத்துள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 22 கரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 குறைந்து 1,09,400 கிராமுக்கு 100 குறைந்து 1 கிராம் 13,675 விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இன்று வெள்ளியின் விலை எந்தவித மாற்றமும் இல்லை. வெள்ளி 1 கிராம் 848 1 கிலோ 2,40,000 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மத்திய பிரதான செய்திகளை தொடர்கிறது. உலகச் செய்தியில் உலகச் செய்திகளுக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸில் அமைந்துள்ள விடிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ்னர். இவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த பிளைட் டுபாய் விமானத்தை வீழ்த்த முயன்றதாக கூறப்படும் இணை விமானியை அந்த நாட்டு அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். அவர் அவ்வாறு செய்ய முயன்றபோது மற்றொரு விமானியும் பயணிகளும் அவரை தடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த எஃப் சட் 1073 விமானத்தில் 170 அதிகமானோர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இஸ்ரேலின் எந்த அமைப்பு விசாரணையை நடத்தும் என்பது தெளிவாக தெரியவில்லை. நடந்த உண்மையை கண்டறிய அந்த விசாரணை முக்கியம் என்று பிளைட் டுபாய் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த பிளைட் டுபாய் விமானத்தில் விமானியை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட இணை விமானிக்கு முன்னர் ஓமானில் தடை விதிக்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர் ஓமானைச் சேர்ந்த ஹமாம் அல் ஹம்மானி என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அவர் இதற்கு முன்னர் தீவிரவாத சித்தாந்தங்களுக்கு ஆளானதால் அவருக்கு ஓமானில் தடை விதிக்கப்பட்டது என்று பல ஊடகங்கள் தெரிவித்தன. வேண்டுமென்றே விமான விபத்தை நிகழ்த்த திட்டமிடும் விமானிகளை தடுக்க முடியுமா? என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன? பயணிகள் ஆபத்தான பொருட்களை விமானத்தில் எடுத்துச் செல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய பாதுகாப்பு சோதனைகள் நடத்தப்படுகின்றன. அந்த பாதுகாப்பு சோதனை விமானிகள், சிப்பந்திகள் ஆகியோருக்கும் பொருந்தும். சில விமான நிலையங்களில் அவர்கள் பயணிகளுடன் சேர்ந்து பாதுகாப்பு சோதனையை கடக்க வேண்டும். வேறு சில விமான நிலையங்களில் விமானிகளுக்கும் சிப்பந்திகளுக்கும் தனி வரிசை ஒதுக்கப்படும். விமானி வழக்கத்துக்கு மாறாக பதற்றமாக இருக்கிறாரா, போதையில் இருக்கிறாரா என்பதை கண்டறியவும் சோதனை உதவும். விமானிகள் உலோகப் பொருட்களை வைத்திருக்கிறார்களா என்றும் சோதிக்கப்படும். அவர்களை விமானத்து
வீட்டுக்குள் எடுத்துச் செல்லும் பைகள் எக்ஸ்ரே சோதனைக்கு உட்படுத்தப்படும். செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு விமானி அறையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஏதேனும் அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிய வந்தால் விமானிகள் விமானி அறையின் கதவை பூட்டலாம். எனினும் பிளைட் வாய் சம்பவத்தைப் போல விமானி அறைக்குள் அச்சுறுத்தல் ஏற்படுவது அரிதினும் அரிதே. விமானி ஆபத்து விளைவிக்கக்கூடியவர் அல்ல என்பதை உறுதி செய்வதே ஆக பெரிய சவால். அறிகுறிகள் தென்படாத போது அச்சுறுத்தலை கண்டறிவது சிரமம். G7 நாடுகளின் அறிவுக்கு பிறகு எண்ணெய் விலை இறங்கியது. உலக தரநிலையாக கருதப்படும் பிரெண்டிங் விலை சுமார் 2.5 விழுக்காடு குறைந்து $99.63 இந்த நிலையில் டீசல் ஏற்றுமதி தடையை விதிக்கப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் எந்த ஒரு நிலப்பரப்பின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டால் எங்கள் வசமுள்ள அனைத்து வகை ஆயுதங்களையும் பயன்படுத்தி தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரித்துள்ளார். தென்கொரிய அதிபர் லீ ஜே மியோங் வடகொரிய போர் கைதிகள் விவகாரத்தில் மிகவும் வருத்தம் அடைந்திருப்பதாக கூறியுள்ளார். போர் கைதிகள் இருவரையும் தென்கொரியாவிடம் ஒப்படைத்ததை ரகசியமாக வைத்திருக்க உக்ரேன் இணங்கியதாக சோல் கூறுகிறது. உக்ரேன் அதை ஒப்புக்கொண்டு தகவலை கசிய விட்டதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று திரு லீ வலியுறுத்துகின்றார். கீவ் அவ்வாறு செய்ய மறுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என ஈரானின் உயரிய தேசிய பாதுகாப்பு அமைப்பு விமர்சித்துள்ளது. ஏமனில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சவுதி அரேபியா தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக பிராந்திய மற்றும் மேற்கத்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செங்கடல் கப்பல் வழித்தடத்தை பாதுகாப்பதற்காக கடற்கரை வழியாக முன்னேறுவது அல்லது பல முனைகளில் தாக்குதல் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகள் இதில் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. ஆயத்த பணிகள் குறித்த விவரம் அறிந்த 6 பேர் தெரிவித்துள்ள தகவலின்படி வரும் வாரங்களில் தொடங்கப்பட உள்ளன இந்த நடவடிக்கை. ரியாத்தின் மேற்பார்வையில் உள்ள ஏமன் படைகள் களத்தில் முன்னின்று நடத்தும். அதே வேளையில் சவுதி அரேபியாவின் மான்வழி தாக்குதல்களும் இதற்கு ஆதரவாக அமையும். வடகொரிய கிழக்கு கடலை நோக்கி குறைந்தது ஒரு புவியீர்ப்பு ஏவுகணையை பாய்ச்சியிருப்பதாக தென்கொரியா கூறியுள்ளது. பொன்சான் பகுதியிலிருந்து அது பாய்ச்சப்பட்டதாகவும் ஜப்பானின் சிறப்பு பொருளாதார வட்டாரத்துக்கு வெளியே விழுந்ததாகவும் தென்கொரிய ராணுவம் தெரிவித்தது. வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே உள்ள இராணுவமற்ற பகுதியில் பாதிக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகளால் தென்கொரிய வீரர்கள் காயமடைந்தனர். அதற்கு பியோங்யாங் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சோல் கூறியது. வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னின் சகோதரி கிம் ஜோங் யோங் அதனை நிராகரித்தார். அதையடுத்து அண்மை ஏவுகணை சோதனை நடந்துள்ளது. இராணுவ எல்லை கோடு பற்றி பேச்சு நடத்த தென்கொரிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் முன்வைத்த யோசனையையும் திரு வாட்டி கிம் நிராகரித்தார். ஸ்பெஸ் விண்ணலம் 4 விண்வெளி வீரர்களுடன் அணுத்திலக விண்வெளி நிலையத்தை அடைந்துள்ளது. அமெரிக்கர்கள் இருவரும் கனடியர் ஒருவரும் ரஷ்யர் ஒருவரும் அதில் சென்றுள்ளார். நால்வரும் கேப் கனாவெரலில் இருந்து டிராகன் விண்கலத்தில் புறப்பட்டனர். அவர்களில் ஜெசிகா வாட்கின்ஸ் 2வது முறை விண்வெளிக்கு சென்றுள்ளார். கனடிய வீரர் ஜோசாவாக் கட்ரிக் விண்வெளியில் இருக்கும்போது கற்பமாக உள்ள அவருடைய மனைவி குழந்தையை பெற்றெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வீரர்கள் 4 பேரும் விண்வெளி நிலையத்தில் 6 மாதம் தங்கியிருப்பர். ஏழு மணி 55 நிமிடத்தில் அவர்கள் விண்வெளி நிலையத்தை அடைந்தனர். வழக்கமாக அங்கு செல்ல 24 மணி நேரம் வரை ஆகலாம். அமெரிக்க விண்கலம் முதன்முறை மிக சீக்கிரமாக அனைத்துலக விண்வெளி நிலையத்தை அடைந்திருக்கிறது என்று நாசா விண்வெளி ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. லத்தீன் அமெரிக்காவின் பசிபிக் கரையில் மீன்களே இல்லை என்று சொல்கின்றனர் மீனவர்கள். எல்நினோ வானிலை நிகழ்வால் கடல்நீர் வெப்பமடைகிறது. அதனால் மீன்கள் குழுகுழுவென இருக்கும் வேறு கடற்பகுதிக்கு தப்பிச் செல்கின்றன. எக்குவாடர், பெரு, பனாமா என பல நாடுகளில் மீனவர்களுக்கு இதனால் திண்டாட்டம். அங்கு வழக்கத்தை விட 6 டிகிரி செல்சியஸ் வரை கடல்நீர் சூடாகிவிட்டது. ஒரு காலத்தில் மீன் பிடிப்பது எளிதாக இருந்தது, இப்போது நிலைமை மோசமாகிவிட்டது என்று புலம்புகின்றன மீனவர்கள். இந்தோனேசியாவில் அனா கராகடாப் எரிமலை வெடித்ததை அடுத்து அதை சுற்றி 2 புதிய தீவுகள் உருவாகியுள்ளன. துணை கோளப்படங்களில் அவை கண்டறியப்பட்டன. அதில் ஒரு தீவு எரிமலைக்கு சுமார்
760 மீட்டர் தூரத்திலும் இன்னொன்று சுமார் 492 மீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளன. அந்த தீவுகள் எரிமலையின் பிள்ளைகள் என கூறவிட முடியாது என்று நிபுணர் ஒருவர் கூறியுள்ளார். நேபாள வெள்ளத்துக்கு பிறகு காணாமல் போன 55 மலேசியர்களில் ஒருவர் உயிருடன் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மலேசியாவுக்கு திரும்பி அவர் குடும்பத்துடன் இணைந்தார். சீன இனத்தவரான காணாமல் போன அந்த நபர் நேபாளத்துக்கு தனியாக பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. வெள்ளம் ஏற்பட்டதற்கு முந்தைய நாள் அவர் நாக்தலி வியூ பாயிண்ட் பகுதியில் இருந்தார். வெள்ளத்தால் சாலைகளும் பாலங்களும் சேதம் அடைந்ததால் அந்த நபர் அங்கு தற்காலிகமாக சிக்கியிருப்பதாக கூறப்பட்டது. பின்னர் காட்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகத்துக்கு அந்த நபர் தாமாக சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. 37 நாள் நிச்சயமற்ற நிலையில் இருந்த குடும்பம் அதன் உறுப்பினருடன் இணைந்துள்ளது. மலேசியாவின் யோகூர் பாருவின் பல பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. கடும் போக்குவரத்து நெரிசல். அந்த வழியாக சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு ஒரு யோசனை தோன்றியது. தண்ணீருக்குள் இறங்கினார். வடிகாலை அடைத்து கொண்டிருக்கும் கற்களை அகற்றினார். தண்ணீர் சற்று வடியத் தொடங்கியது. அவரது தன்னலமற்ற செயலின் காணொளி சமூக ஊடகத்தில் பரவியது. இணையவாசிகள் பலரும் அவரை புகழ்ந்தனர். கோர்னல் பல்கலைக்கழகத்தில் ஈராண்டுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் பலாத்கார சம்பவத்தை விசாரிக்க நியூயார்க் ஆளுநர் கேட்டி கொக்கல் தலைமைச் சட்ட அதிகாரி லெடிசியா கேம்ஸை சிறப்பாக நியமித்துள்ளார். 20 வயது முன்னாள் மாணவி 7 பேர் தனக்கு போதைப் பொருள் கொடுத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் அளித்திருந்தார். அதிகாரிகள் யார் மீதும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யவில்லை. விவகாரம் கையாளப்பட்ட விதம் ஏமாற்றம் அளிப்பதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். சீனாவின் சின்ஜியாங் பகுதியில் காபி கடைகளை திறந்ததாக ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் குறை கூறல்களுக்கு ஆளாகியுள்ளது. சின்ஜியாங்கின் உருமிஷி நகரில் இரு ஸ்டார்பக்ஸ் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. அங்கு முஸ்லீம் வீரர் மக்களுக்கு எதிராக மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதாக ஆர்வலர்களுடன் வெளிநாட்டு அரசாங்கங்களும் குற்றம் சாட்டியிருக்கின்றன. ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் அங்கு கடை திறந்திருப்பது நெறியற்ற செயல் என்று அமெரிக்க மக்களவை உறுப்பினர் யோன் முலனார் தெரிவித்தார். வீகர் மக்களுக்கு எதிரான சீன அரசாங்கத்தின் செயல்களுடன் ஸ்டார்பக்ஸை அந்த நடவடிக்கை தொடர்பு படுத்துவதாக அவர் குறை கூறினார். சின்ஜியாங்கில் மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறும் சாத்தியம் இருப்பதாக 2022 ஆண்டு ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்தது. சீன அரசாங்கம் அந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கின்றது. தொடரும் உலக விளையாட்டுச் செய்திகள். 2027 ஐசிசி ஒன்றாம் உலகக்கோப்பை போட்டிக்கு தயாராகும் வகையில் தென்னாப்பிரிக்காவில் 6 நாள் போட்டிகளில் இந்திய அணி விளையாட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. வங்கதேசம் ஜிம்பாவிக்கு எதிரான முத்தரப்பு தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. மேற்கிந்திய தீவுகள் தொடருக்கான இந்திய டி20 அணியிலிருந்து வாஷிங்டன் சுந்தர் விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக நமன் தீர் சேர்க்கப்பட்டுள்ளார். நேஷனல் லீக் கால்பந்து போட்டியில் போஸ்துக்கள் 4-2 என்ற கோல் கணக்கில் டென்மார்க்கை நேற்று வீழ்த்தியது. இறுதியாக நாணய மாற்று வீதம் இன்றைய நாணய மாற்றீடு கணுசனை வழங்குகிறார்கள். www.trttamilali.com. ஒரு ஈரோக்கு இணங்கிய பெறுமதியில் 372.5% இந்திய பெறுமதியில் 108.24%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 330.61%, இந்திய பெறுமதியில் 96.18%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 398.86%, இந்திய பெறுமதியில் 116.4%. ஒரு ஐக்கிய நாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 437.70%, இந்திய பெறுமதியில் 127.34%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 831.99%, இந்திய பெறுமதியில் 67.49%. பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்குகிறார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்திய செய்திக்கு பெருசில் ஆட்சிபுரம் அமைந்திருக்கும் பிடி கேசன் கரி, கால்லே கொண்டசில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸில் அமைந்துள்ள விடியஸ் ஃபினான்ஸ் EMBS நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris, La Chapelle.
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
6: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58.
2: நேரம் சரியாக 2:38. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில்

மரண அறிவித்தல். பிரான்சில் வசித்து வந்தவரும் டிபிஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவன உரிமையாளருமான தேவராஜா தேவ மனோகரன் அவர்கள் 2ஆம் தேதி அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை இறைவனடி எய்தினார் என்பதனை ஆழ்ந்த அனுதாபத்துடன் அறிய தருகின்றோம். அன்னார் சசிகலா அவர்களின் அன்பு கணவரும் பிரவீன் அவர்களின் அன்பு தந்தையும் ஆவார். அன்னாரின் ஈமக்கிரியைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவின் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். தகவல் குடும்பத்தினர். இப்பிரிவுத்தியரில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்னும் ஒருமுறை இவ்வறிவித்தலை அறிய தருகின்றேன். பிரான்சில் வசித்து வந்தவரும் டிபிஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவன உரிமையாளருமான தேவராஜ் தேவ மனோகரன் அவர்கள் 2ஆம் தேதி அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை இறைவனடி எய்தினார் என்பதனை ஆழ்ந்த அனுதாபத்துடன் அறிய தருகின்றோம். அன்னார் சசிகலா அவர்களின் அன்பு கணவரும் பிரவீன் அவர்களின் அன்பு தந்தையும் ஆவார். அன்னாரின் ஈமக்கிரியைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறியத்தரப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவின நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றோம். தகவல் குடும்பத்தினர். இப்பிரிவித்தியரில் டிஆர்டி தமிழலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. நேர்கள் இதுவரை டிபிஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவன உரிமையாளருமான தேவராஜ் தேவமனோகரன் அவர்களுடைய மரண அறிவித்தலோடு இணைந்து

தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சாய் இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி சிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி. தமிழ் ஒளியில் 12வது பிறந்த நாள் வாழ்த்து. டென்மார்க்கில் வசிக்கும் சேகர் கஜினி தம்பதிகளின் செல்வ புதவன் அஜய் சரண் 26ஆம் தேதி வந்த 12வது பிறந்த நாளை 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் சனிக்கிழமை இன்று தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரணை அன்பு அப்பா சேகர், அன்பு அம்மா கஜேந்தினி, அன்பு அக்கா ஜெசிகா, அன்பு தம்பி ராம் சரண், தாயத்தில் வசிக்கும் அப்பம்மா, அம்மம்மா, தாத்தா மற்றும் பெரியப்பாமார், பெரியம்மாமார், சித்தப்பா, சித்தி, மாமாமார், மாமிமார், அண்ணாமார், அக்காமார், தம்பிமார், தங்கிமார், மச்சான்மார், மச்சாள்மார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று டென்மார்க் அபிராமி அம்மன் அருளோடு பல்களையும் கற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரணை டிஆர்டி தமிழ் ஒலியில் பணிபுரியும் மாமாமார் அன்றிமார்கள் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார் போற்றும் புள்ளியாக வாழ வாழ்த்துகின்றோம். மானம் live.com என்னும் புதிய இணையதளம் இவரின் திறமைகளை செய்து வெளிப்படுத்தி நிற்கின்றது. டிஆர்டி தமிழொலி வானொலி நிகழ்ச்சியை மாநிலைக்கு எடுத்து வருகின்றார்கள் அன்பு அக்கா ஜனினிகா, அன்பு தம்பி ராம் சரண் அனைவருக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனுசரணையோடு மாநிலைக்கு வருகின்றது.

0: விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நீங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். குடும்ப விருப்ப நிகழ்ச்சிக்காக வளமையாக அழைக்கும் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து உங்களுக்கு விரும்பிய பாடல்களை கேட்கலாம். அந்த வகையிலே வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் லாலா, நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கோம் சோபிதா, நீங்கள் அப்படி நலமாக இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம் லாலா. நன்றி
1: நன்றி சோபிதா. நீங்க கொஞ்சம் நல குறைவு என்று நினைக்கிறேன். நலமாக இருக்க இறைவனை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறேன்.
0: நன்றி லாலா.
1: கூடிய விட நலம் பெற வேணும். என்ன கனத்த இதயமா இருக்குது சோபிதா. இந்த செய்திக்கு பின்னர் ஏற்பட்ட அறிவித்தல கேட்டரும் அவருக்காக பாட்டு கேட்கிறதா அல்லது அஜிச்சரனுக்காக பாட்டு கேட்கிறதான்னு தெரியல. எதுக்கு முதலில் இந்த இதெல்லாம் ஏதோ ஒன்றின் முடிவில் ஒன்று வரும் என்று
0: நினைக்கிறேன்.
1: முதலில் என்று பிறந்த நாளை கொண்டாடும் மாதிரி அஜிச்சரனை நாம இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி வாழ்த்தி கொண்டு அவர் சகல சௌபாக்கியம் எல்லா நலனும் எல்லா வளமும் பெற்று நூறு காலம் அவர் எடுத்துக்கொண்ட விட ஆக்கத்தில் திறமையும் திறமையும் பெருமையும் மிக்கவராக புகழோடும் நலத்தோடும் வாழ வேணும் என்று நீடுடி காலம் வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு சோபிதா அதனை வாழ்நி கேட்டுக்கொண்ட ஜனனிக்காவுக்கும் ராம் சரணுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் இன்றைக்கு ராம் சரணை அப்பா தூக்கி விடுற மாதிரி அது அந்த இந்த பாட்டு பூவும் காற்றும் சேரும் போது வாசம் வருகின்ற அந்த பாட்டுல ஒரு வரி வருகிறது சோபிதா. மாலை போட காத்திருப்பேன் மக என் ஏணி போல ஏற்றி வைப்பேன் மகனே
0: உயர
1: மாலை போட காத்திருப்பேன் மகனே நீ ஜெயிக்கண்ட.
0: நல்ல அருமையான வார்த்தை காவிய வரிகள் அந்த பாட்டு.
1: ஒரு அப்பா அப்பா செய்ய வேண்டிய வேலை
0: அதுதான் நிச்சயமாக.
1: ஏணி போல பிள்ளைய ஏற்றி விடணும் புகழ் பெற்றதும் மாலை போட காத்திருக்கணும்
0: என்ன
1: அந்த வசனம் பெறுது. அதுக்காக ராம்சரண் அஜித்சரனுக்காக இந்த பாடலை கேட்கிறேன் சொல்றா. நட்டுப்பேந்து சசின்ற நம்பரை நான் இப்போதைக்கு எடுக்க மாட்டேன். ஒரு பத்து நாள்
0: அவர் இப்போதைக்கு எடுக்க மாட்டார். அவரோட பேசவும் முடியாது இப்போதைக்கு.
1: தெரியும் இந்த நிலம சரியும் இப்போதைக்கு எடுக்க மாட்டேன். நீங்க ஆறுதலா இருக்கீங்க எனக்கு ஒரு கப் போட்டு விடுங்க சோபிதா.
0: ஓகே நன்றி லாலா, நான் போட்டு வர்றேன். நன்றி நன்றி வணக்கம். அவர் லாலா ரவி அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 2:54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். இன்று பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜய் சரண் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்ப்போட்டும் பிள்ளையாக வாழ வாழ்த்தி கொண்டு நிகழ்ச்சி நேரத்தை மாலைக்கு எடுத்து வந்த அவருடைய அக்கா ஜனனிகா, தம்பி ராம் சரண் இவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது வந்திருப்பவர் பைபர் ஊடாக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா. ஜெர்மலிருந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் ஜெர்மலிருந்து புங்கையூர் ராஜா அவர்கள். நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்காது?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி.
1: நீங்களும் நலமா இருக்கிறோம் வேண்டிக் கொண்டு. 26ஆம் தேதி வந்த 12வது பிறந்த நாளை இன்று 3ஆம் தேதி கொண்டாடும் சேகர் ஜெயந்தினி தம்பதிகளின் செல்வ புதல்வன் அஜய் சரண் செல்வத்துக்கு சகல ஆசிரியம் பெற்று சகல செல்வங்களும் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்த இதாய்க்கு நல்ல பிள்ளையாக கல்வியிலும் சிறந்து விளங்கி பல பட்டங்கள் பெற்று ஐயப்பன் திருவருள் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவேன எனது குடும்ப சார்பில் வாழ்த்துக் கொள்கிறோம். இதை டிஆர்டி வானொலிக்கு எடுத்து வந்த ஜெயனிகா ராம் சரண் செல்வங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம் புதுநெல்லு புது நாத்து திரைப்படத்திலிருந்து பூ பூ பூ பூ பூ பூத்த சோலை பூ பூ பூ பூ மாதுளை அந்த பாடலை கேட்க விரும்புகிறேன்.
0: பூ பூ பூ பூ பூத்த பூ பூத்த சோலையா?
1: புதுநெல்லு புதுநாத்து திரைப்படம்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன்.
1: நன்றி. வணக்கம் சோபிதா, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. வணக்கம். அவர் புங்கை ராஜா அவர்கள் கேட்ட பாடலை கேட்பதற்கு முதல் அடுத்து வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம். அதாவது 2வது இணைப்பிலே இருக்கிறீர்கள். அங்குடைய அலுவலக தொலைபேசி இலக்கம் அதாவது கடைசியில் 71 வருகிறது. வணக்கம். சரி, அவருடைய தொலைபேசியை துண்டித்து விடுவோம். இப்பொழுது அடுத்த வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் ஜோபிதா, நான் யோசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி அம்மா.
2: வித்தியாசம்
0: அது தெரியும் தானே அம்மா, காலநிலைகள் அது அப்படித்தான்
2: தெரியும். அது எனக்கு பாட்டு பிள்ளை செல்வமே பேசுந்தீவம் என்ற பாட்டை கேட்கிறேன்.
0: நான் என்ன கொஞ்சம் பேரை இணைப்பு நினைச்சேன்னா இப்ப காலம்ப பாட்டு கேட்டீங்களா? கேட்கலையா?
2: பாட்டு வேண்டாம், நாட்டு வேணுங்க. 12வது பிறந்தநாள் கொண்டாடும் அசை சரண் பிள்ளைய நாங்களும் வாழ்க வாழ்வன் நிறுவலி காலம் வாழ்வன் வாழ்த்தி கொண்டு வாழ்ந்துகிட்டு வந்த ஜெனிகாவும் மற்றது ராம் சரண் அந்த இரு பிள்ளைகளுக்கும் உங்கள் பேர் நிறைந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நீங்கள் போடும் பாடு.
0: என்ன பாட்டு நீங்க கேட்டீங்களா? பிள்ளை செல்வமே அவர் புங்கை ராஜா அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம். முதல்

0: நேரம் சரியாக 3:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக வட்சப்பூடாக காத்திருக்கும் வதினி மோகனையும் அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம் வதினி.
1: வணக்கம் சோவி.
0: நலமா இருக்கிறீங்க? ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம். இருந்தாலும் உங்களோட நிலைமை எங்களுக்கு புரிகிறது. ஒரு பக்கம் இருக்க கொண்டு மறுபக்கம் இன்னொரு துன்பம், அதை நினைவில் நிறுத்தி கொண்டு 12வது பிறந்த நாளை கொண்டாடும் எங்களோட சேகர் கயந்தி தம்பதிகளின் செல்வ புதல்வன் அஜய் செல்வத்துக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அந்த அஜய் செல்வம் சகல செல்வங்களும் பெற்று பல கலைகளையும் கற்று ஆரோக்கியமாக பேர்புகளோடு ஐயப்பன் அருளோடு சந்தோஷமாக வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து வந்த ஜனனி அக்கா ஜனனிக்கும் அன் தம்பி ராம் சரணுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை கூறுகிறேன்.
0: ஆம் மதனி, உங்களோட பாடல் ஜோயசரியம்மார் நல்ல பாடல் என்று கேட்டிருக்கிறார். என்ன பிள்ளை செல்வமே பேசும் தெய்வம் என்ற பாடல் நல்ல பாடல் ஒன்று, அதை கேட்டிருக்கிறா? சேர்ந்து
1: ஆமாம் சேர்த்து போட்டு உங்க டைம் ஆகுதுதானே?
0: ஆமாம் ஆமாம்.
1: நன்றி வணக்கம்.
0: அவர் வதனி மோகனும் யோகேஸ்வரியம்மா கேட்ட பாடலை கேட்போம்.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவதே விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து சிரித்து பாடல்களை கேட்டு மறந்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் பாடகன், அதாவது சின்ன வயசுலேயே நல்ல ஒரு அருமையான பாடகனாக எங்களுடைய வானொலிகளிலும் வந்து பாடக்கூடிய ஒரு செல்லம் அஜய்சரண். அவர் மென்மேலும் நல்ல பாடல்களை பாட வேணும், நல்ல ஒரு பாடகனாகவும் நாங்கள் வர வேணும், நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவர் அமைத்து நல்ல வாழ்க்கை வாழவும் எதிர்காலம் சிறப்பாக அமைய நல்ல ஒரு பட்டம் பெற்று பல்கலையும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொள்ளுகின்றேன். நிகழ்ச்சி நிலையத்தையும் வாழ்க்கை எடுத்து வந்த அக்கா ஜனனிகா மற்றும் ராம்சரண் இவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: தேவி, சியாஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி இருந்தா ஜியாஜி கிட்ட சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
3: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994

தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டோகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம், அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: ചങ്ങ വിട്ട് മാറാൻ കൂടെ ആകില്ല. ഒഴുങ്കാ വീല ചെയ്തില്ല. എന്താ ചെയ്യുന്നത്?
1: സരി സരി, എന്റെ കാറും ഒഴുങ്കാ ബ്രേക്ക് പിടിക്കുന്നില്ല. എല്ലാ പിരജനക്കും ഒരേ തീരുവ് എങ്കട ജോയിതാൻ. ജോയിന്റെ ഫോൺ നമ്പറെ ചൊല്ലുങ്കപ്പ.
2: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 07 82 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய். 07 82 81 88 14.
3: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழல் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரை எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் 77500. செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் 12வது பிறந்த நாள் வாழ்த்து. டென்மார்க்கில் வசிக்கும் சேகர் கஜந்தினி தம்பதிகளின் செல்வ புதல்வன் அஜய் சரண் 26ஆம் தேதி வந்த 12வது பிறந்த நாளை 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் சனிக்கிழமை இன்று தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரணி அன்பு அப்பா சேகர், அன்பு அம்மா கஜந்தினி, அன்பு அக்கா யரணிகா, அன்பு தம்பி ராம்சரன், தாயத்தில் வசிக்கும் அப்பம்மா, அம்மம்மா, தாத்தா மற்றும் பெரியப்பாமார், பெரியம்மாமார், சித்தப்பாமார், சித்திமார், மாமாமார், மாமிமார், அண்ணாமார், அக்காமார், தம்பிமார், தங்கைமார் மற்றும் மச்சான்மார், மச்சாள்மார் மற்றும் உற்றார் உறவின் நண்பர்கள் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று டென்மார்க் அபிராமி அம்மன் அருளோடு பல்கலையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜயசரனை டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் மாமாமார், அண்டிமார் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்வற்றும் பிள்ளையாக வாழ வாழ்த்துகின்றோம். வானம் live.com என்னும் புதிய இணையத்தினை இவரின் திறமைகளை செய்து வெளிப்படுத்தி நிற்கின்றது என்பதையும் அறியத்தந்து டிஆர்டி தமிழொலி வானொலி நிகழ்ச்சியை மாநிலைக்கு எடுத்து வருகின்றார்கள் அன்பு அக்கா யர்னிகா, அன்பு தம்பி ராம்சரன், இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனுசரணையோடு வானொலிக்கு வருகின்றது பாடலில் தேடல். பாடலை தேட நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாடல் தேட நிகழ்ச்சிக்காக இனி இன்று புதிய தரவாக வருகின்றது. அந்த வயலே புதிய தரவாக

திரைப்படங்களானதும் பலருக்கு எரிச்சலை காட்டக்கூடிய இதனை பாடலிலிருந்து கண்டுபிடித்து இளம் நிலையினை விழிப்பதை விடையாக பெறலாம். நான் இக்கின் எழுத்து தவறுதலாக எழுதப்பட்டு விட்டதோ தெரியவில்லை. இன்னும் முறை கூறுகிறேன். திரைப்படங்கள் ஆனதும் பலருக்கு எரிச்சலை காட்டக்கூடிய இதனை பாடலிலிருந்து கண்டுபிடித்து இளம் நிலையினை விவரிப்பதை விடியாக பெறலாம். அந்த வகையிலே இப்பொழுது பாடலை கேட்போம்.

0: Tamam.
1: നേരം ശരിയാക 3:28 നിമിടങ്ങൾ നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് ടി ആർ ടി തമിഴൊലി. തമിഴൊലിയിൽ ഇടംപെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് പാടലി തേടൽ. ഇസൈ മാറിവിട്ടതിൽ നിലത്ത് നികഴ്ച്ചി മാറിവിട്ടതാണ്ട് ചിന്തിക്ക വേണം. ഇത് തച്ചുമയാക കിടക്കപ്പെട്ട ഒരു ഇസയായി താൻ ഒലി പരപ്പുകിറേൻ. അന്നുവയിലെ തിരപ്പടങ്ങൾ ആണതും പലർക്ക് എരിച്ചലെ കാട്ടക്കൂടിയ ഇതിനെ പാടലിരുന്ന് തെരിന്ന് കണ്ടുപിടിത്ത് ഇളം നിലയിനെ വിളിപ്പതെ വിവരിപ്പതെ പാടവിടയാക പറയാം. അന്ന് വേലി ഇപ്പോഴത് ഇണയിരുപ്പവരെ വരവേറ്റുക. വണക്കം.
2: വണക്കം ശോഭിത.
1: വണക്കം ലാലാ. கொஞ்சம் பொறுத்து நான் நீங்க கேட்ட தொலைபேசி இலக்கம் அனுப்பி வைக்கிறேன் லாலா.
2: நன்றி சோபிதா. முதலில் நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை தருணத்தில் பிரார்த்தித்து கொண்டு நான் சோபிதா இதுக்கு தேகம் என்றது தேஜஸ் என்று சொல்லி பாக்குறேன் சோபிதா.
1: தேகம் என்ற நீங்க ஜெர்மனி நேரத்துக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்குது லாலா. பின்னுக்கு இது வந்து முதல் எழுத்து மாறுமல்ல. முதலெழுத்து மாறுமே.
2: நன்றி
1: லாலா.
2: நன்றி
1: வணக்கம். நேரம் சரியாக 3:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடலில் தேடல். பாடலில் தேடல் நிகழ்ச்சிக்காக நான் கொடுக்கப்பட்ட தரவு திரைப்படங்கள் ஆனதும் பலருக்கு எரிச்சலை காட்டக்கூடிய இதனை பாடலிருந்து கண்டுபிடித்து இளம் நிலையினை விவரிப்பதை விடையாக பெறலாம். விழிப்பதை விடையாக பெறலாம். சரி, விவரிப்பதை என்றதை விட்டுட்டு விழிப்பதை விடையாக பெறலாம். விழிக்கிறேன்னு சொன்னால் அழைக்கிறது என்றுதான், அதாவது கூப்பிடுகிறது என்ற ஒரு அர்த்தமாக இருக்கும். அப்படி சிந்திச்சு எங்களுடைய தலைவர் எழுதினாரோ தெரியாது. ஆனால் விவரிப்பதையும் அது இளம் நிலையினை விவரிப்பதையும் சரியாக அமையும், விழிப்பதும் சரியாக அமையும் நினைக்கிறேன். சரி, பார்ப்போம் உங்களுடைய பதில் எதுவாக இருக்கும் என்று.

மன்னிக்கவும், இதுல வந்து இரண்டு தரவுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் லாலாரவி சொன்ன மாதிரி இது ஜெர்மன் நேரத்துக்கு பொறுப்பான தரவாக இருக்கிறது. அவர் மாறி அனுப்பிட்டாரோ தெரியவில்லை. ஜெர்மனிய நேர தரவை 3 மணி நேரத்துக்கு 3 மணி நிகழ்ச்சிக்காக அனுப்பிவிட்டாரோ தெரியவில்லை. திரைப்படங்களானதும் பலருக்கு எரிச்சலை காட்டக்கூடிய ஒன்று. இதனை பாடலிருந்து கண்டுபிடித்து இளம் நிலையினை வெளிப்பதைபடியாக பெறலாம் என்றது. உண்மையில் அது ஜெர்மன் நேரத்துக்குரிய தரவாகத்தான் இருக்கிறது. பார்ப்போம் பொறுத்திருந்து.

நல்லது நேர்களே, அது மாறி அனுப்பப்பட்டு விட்டது. சரி, நான் இந்த தடவை உங்களுக்கு கூறுகின்றேன். அதாவது தனித்து வர முடியாததும் பல இணைப்பினால் வரக்கூடிய, தனித்து வர முடியாததும் இது ஒன்று, பல இணைப்பினால் வரக்கூடிய இதனை, தனித்து வர முடியாததும் பல இணைப்பினால் வரக்கூடிய இதனை பாடலில் இருந்து தெரிந்து முதல் எழுத்தினை மாற்றும் போது ஒலியாக பிறக்க செய்பவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம். ஒலியாக பிறக்க செய்பவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம். தனித்து வர முடியாததும் பல இணைப்பினால் வரக்கூடிய இதனை பாடல் இருந்து கண்டுபிடித்து முதல் எழுத்தினை மாற்றி ஒலியாக பிறக்க செய்பவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம். சரி, இந்த தரவுக்குரிய பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 3:39. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடலை தேடல். அந்த வகையில் இந்த 12வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் ராஜேஸ்வரன். அதாவது 26ஆம் தேதி வந்த பிறந்தநாளை இன்று 3ஆம் தேதி இதனுடைய இல்லத்திலே மிக மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அந்த வேலையை அவரையும் நாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவே வாழ்த்தி நிகழ்ச்சியத்தை மாலை கெடுத்து வந்த அக்கா ஜெனரிக்கா அன்பு தம்பி ராம்சரனுக்கு நமது நன்றிகளை தெரிவித்து கொண்டு நீண்ட நேரமாக காத்திருப்பவரையும் நீண்ட நேரம் இல்லை வெயிட் பண்ணுங்க, இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுதாக்கா. வணக்கம் வாசி, எப்படி இருக்கிறீர்கள்?
1: சோமா இருக்கிறோம். நீங்கள்?
0: ஆம் சோமாக இருக்கிறோம். நன்றி வாசி.
1: இந்த கேள்வியை கேமாக்கா ஒன்று இருந்தவா, நீங்கள் வராத போதுங்களா?
0: அப்போ இதுக்கு பதில் இன்னும் வரவில்லை போல. என்ன
1: கிட்டத்தட்ட எல்லா வார்த்தையும் சொல்லி பதில் வேற இல்லை. ஊர் சொந்தம் மாணவில் என்று நிறைய வார்த்தை சொன்ன உறவு என்று சொன்னது. நான் இன்றைக்கு என்ன ஞாபகம் இருக்கிறதுல வராத வார்த்தை வில் சொல்லி இதுலேருந்து தோல் என்று சொல்லி பார்க்குறேன்.
0: என்னத்துல இருந்து
1: வில் வில் சொல்லி வில் வந்து தனித்து வராது, அம்போடு வரும். மற்ற ரெண்டு பக்கத்தை இணைக்கிற அந்த இணைச்சு கற்றுவதானே அதை சொல்லி தோல் என்று சொல்லி பார்க்குறேன். தோல் கருவிகள் தோல்
0: பார்ப்போம் பொறுத்து.
1: சரி, நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். அடுத்து ஷியாமலா இணைந்திருக்கிறீர்கள் வைபருடாக. வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம் சோபிதா, நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம் நலமாக இருக்கிறோம். நன்றி ஷியாமலா. நீங்கள்?
2: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி. ஏன் போய் சொல்றீங்க?
0: எப்படியா நலமா இருக்கிறபடியே தானே உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன்.
2: சரி, மூக்குல தெரியுது
0: தெரிகிறது. அது தெரியும் தானே, இப்ப காலநிலையில என்ன மாற்றங்கள்.
2: சரியா, இங்க வெயில் அறிக்குது. சரியா, இன்று 12வது பிறந்த தினத்தை கொண்டாடும் அஜய் சரனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் சகல சௌபாக்கியங்களுடன் பல்கலையும் கற்று நீடுகுழி காலம் வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு, திறந்த ஒரு பாடகனாக வர வேணும் என்று வாழ்த்தி கொண்டு, அதனை வானிலை கொண்ட அக்கா ஜனனிக்காக்கும் தம்பி ராம் சரனுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன்.
0: நன்றி ஷியாமலா.
2: நீங்க இதுல சத்தத்தை சொல்றீங்களா வெளிச்சத்தை சொல்றதா?
0: இது ஒலி, ஒலி என்ன சத்தம், சத்தம் தானே.
2: பசி என்ன
0: சொன்னவர் வந்தது பசி வந்தது. நான் ஒரு முறை விராம விட்ட விராம விட்டான்று கேமா நடத்தி இருந்தார். அப்ப கேமாவும் இந்த பதில் சரி என்று சொல்லவில்லை.
2: ஞாபகம் நான் சொந்தத்திலிருந்து சந்தம் என்று கொண்டு வந்தேன். நான்
0: சொந்தத்தில இருந்து சந்தமா?
2: ஓ சந்தம் ஓசை நயத்தை தானே சொல்றது. சொந்தத்தில இருந்து சந்தத்தை சொல்லி பாக்குறேன் பிள்ளையா, சரியான்னு கேப்போம்.
0: ஓகே, நன்றி ஷியாமலா.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் சொல்லுங்க.
0: வணக்கம் வணக்கம். ஆமாம் பினோமினா அவர்கள்.
3: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய்க்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அவர் இன்னும் பெரிய பாடகராக வர வேணும் என்றும் அவரை வாழ்த்தி கொண்டு இந்த பாட்டுகளை எல்லாம் கேட்டேன். அதை வானொலிக்கு எடுத்து வந்த ஜனனிக்கா ராம் சகோதரர்களுக்கும் நன்றியும் கூறி, அவர்களுடைய அம்மா அப்பா அவர்களுக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு, சோவிதாக்கு நன்றிய கூறிக்கொண்டு, வாழ்த்தையும் கூறிக்கொண்டு, நான் இந்த கேள்வி வந்தேன். நான் சிலவுல நான் அதுல பங்கு பெற்ற இல்ல, எனக்கு கேட்ட மாதிரி தெரியல. நானும் சொந்தம் தான் எடுத்த நான், ஆனால் பின்விட வந்து நான் எடுத்தது நந்தம். நானா போட்ட நந்தம் வந்து சங்கு. அப்ப சங்குல இருந்து ஒலி எழுப்புறதானே, அப்ப நான் அந்த கருத்துலதான் எடுத்தேன். சரியா சொல்லுதா? உங்களுடைய பாப்போம்.
0: நன்றி நன்றி. அவரை தொடர்ந்து பைபிளுடாக ராஜன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ராஜன்.
4: வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: ஓ நான் சொன்னா இருக்கோம் அக்கா. என்ன குரல்? பிசி சுசீலாண்ட குரல் மாதிரி கிடக்கு.
0: என்ன குரல்?
4: சரி, சுசீலா அம்மாட குரல்.
0: ஓகே, நன்றி நன்றி ராஜா.
4: நன்றி உங்களுக்கு சோமாகா. அக்கா இன்றைக்கு பர்த்டே வாழ்த்துக்கள் சொல்லுவோம் உண்டு ப்ரோக்ராம் வரையில. அஜய் சரனுக்கு, மழலை அஜய் சரனுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவர் எப்போ நல்ல சுகத்தோட இந்த பாடலை அவர் தொடர்ந்து பே நல்லா பாடுறார். எங்கட வயதெல்லாம் வரைக்கும் அவர் பெரிய பாடகரா இருப்பார், இருந்து கேட்போம் தெரியாது. ஆனா நல்ல பாடகரா வரணும், அது எதிர்காலத்துக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பாண்டுக்கடுத்து வந்த அக்கா ஜனனிகா, அடுத்தது
0: தம்பி ராம்சரன்,
4: ராம்சரனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இவற்றை எல்லாத்தையும் விட இவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிற அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களுக்கு அவங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடபெறுனகா.
0: ஓகே, நன்றி ராஜன்.
4: நன்றி அக்கா. நன்றி,
0: நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 3:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடலி தேடல். இந்த வேளையிலே வந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் சார், ஜெர்மனிலிருந்து உதயன் பேசுகிறேன்.
0: வணக்கம் உதயன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
5: நீங்க நலம் தானே?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி,
5: நன்றி. அவரிடம் இன்று 12வது பிறந்த நாளை வானொலிக்கு எடுத்து வந்து அஜய் கொண்டாடி கொண்டிருக்கிறார். சிறந்த பாடகராக மென்மேலும் வளர்ந்து படிப்பிலும் சிறந்து பல்கலைக்கழகம் சென்று வளர வாழ்த்துக்களை கூறி இதை வானொலிக்கு எடுத்து வந்த அக்காவுக்கும் தம்பிக்கும் நன்றியை கூறி நான் ஏணி என்று சொல்லி எடுத்து.
0: ஏணியா?
5: ஏணி என்றது தனித்து வர முடியாது தானே, அது குறுக்கு சட்டங்கள் எல்லாம் வந்து தானே ஒரு ஆள் ஏறி மேல போக முடியும் வரும். அதுல இருந்து மணி என்று சொல்றேன்,
0: மணி
5: ஒளியாக பிறக்கக்கூடிய மணி,
0: மணி என்று சொல்லுகிறீர்கள். ஓகே, நன்றி,
5: நன்றி, நன்றி,
0: நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 3:46. இவ்வளவு வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம் சோவிதா.
0: வணக்கம் குடநாயி பசுபதி, நலமா இருக்கிறீர்களா?
6: ஓம் சோவிதா. நீங்க கொஞ்சம் சற்று நலன் குறைவு போல வெதர்கள் மாற்றங்களுக்கு தடிமன் அப்படி வந்துட்டு.
0: அப்படித்தான். ஆமாம்,
6: சரி, வீட்டவே ஆவி பிடிங்கோ.
0: ஓ, நன்றி.
6: இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன் அஜன் சரணுக்கு, அஜய் சரணுக்கு எங்க குடும்பம் சாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நல்ல பெரிய பாடகராகவும் படிப்பிற்கும் கட்டிக்காரனாக வர வேண்டும் என்றவரை வாழ்த்திக் கொண்டு தன மாநாட்டுக்கு எடுத்து வந்த ஜனனி அக்காக்கும் ராம் சரண் தம்பிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன்.
0: நன்றி, நன்றி.
6: ஓ மையா, இது அன்றைக்கு நாங்கள் என்னென்ன சொன்ன மட்டும் தெரியல, அந்த பேப்பர் எங்க ஆனையில கனநாளா போச்சு.
0: தேடி எடுத்து சொல்லுங்கள் என்னென்ன பதில். எனக்கும் அது
6: அப்போ அந்த பேப்பர் இல்லை, காணையிலையா? அது இப்ப 2 கிழமை இல்லோ,
0: 29வது போல அது
6: நடந்தது. மாதர் புதர் என்று வந்தது, இந்த பாடுகள் மைத்திரம் பையன் என்ற ஒரு பாட்டு நீங்க தானே வந்த நான் கரசன் அதுக்கு இதுக்கும் வந்து நானும் சொந்தத்தை எடுத்து தனிக்கு வராது தானே சொந்தம். அப்ப சொந்தத்தை எடுத்து நானும் தந்தம் நந்தமன் சொல்றேன்,
0: நந்தமன் சொல்லுங்க. ஓகே, நன்றி,
6: நன்றி, வணக்கம்,
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
7: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் லாலா.
7: நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் எல்லாரையும் பிரார்த்திட்டு கொண்டு.
0: நன்றி,
7: நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அஜித் சரணை நாமும் பிறந்த நாள் வாழ்த்து கூறி வாழ்த்தி கொண்டு அதனை வாழ்நிலைக்கு எடுத்து வந்த ஜனனிகா ராம் சரணுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு. சோபிதா, சொந்தம் போனமா வந்துட்டு இவர் சொன்ன வேற வசி, வசியா?
0: ஓம், வசி,
7: வசி சொன்ன வேற
0: சரியா சரியா தவறான்னு சொல்லி இருந்தார்களா? இல்ல
7: தெரியல, தெரியல. ஆனபடினால நான் காலத்தை எடுத்து பாக்குறேன்னு சொல்றேன். காலம் தனித்து வராது தானே, காலம் கூட்டம் நாளி நொடி இப்பவும்
0: லாலா வந்து ஜெர்மனிய நேரத்துக்கு சென்று விட்டீங்கள்.
7: ஓன் சோபிதா, நான் அதே நிப்பான் நிக்கிறேன்.
0: அதே நிலைவில் நிக்கிறீங்க ஜெர்மனிய நேரத்துல.
7: என்ன சொந்தத்துல இருந்து என்ன சொன்ன
0: நந்தமண்டு இது சங்கு என்றும் குறிப்பிடுவார்கள்.
7: நன்றி
0: லாலா, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
8: வணக்கம்
0: வாசி.
8: நான் சொந்தம்
0: தவறுன்னு சொல்லியாச்சா?
8: சொந்தம், கொத்து, உலகம், ஊர், வானவில் இதெல்லாம் தவறுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கு
0: எனக்கு. சரி சரி, அப்ப சரி, அப்ப சொந்தத்தை விடுமம், தவறுன்னு சொன்னபடியா சொந்தத்தை விடுமம், என்ன? சொல்லப்பட்டது என்று வசி சொல்லி இருக்கிறார். பார்ப்போம்.

0: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
1: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய.
4: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
4: 65.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
4: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: தவறான பதில். ஆகவே புதிய பதிலை கண்டுபிடித்து அலையுங்கள். பாடலை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக வடிவாக கேட்டீங்கள்னு சொன்னால் அந்த தரவுக்குரிய பதிலை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். வந்த பதில் காலம் வந்திருக்கு, தோல் வந்திருக்குது, மற்ற சொந்தம் அது அப்படியே போய்விட்டது, மற்றது ஏணி வந்திருக்குது. இந்த இடத்துக்கும் இதெல்லாம் சரி தவறான பதில். ஆகவே புது பதிலோடு இணைந்து கொள்ளுங்கள். பார்ப்போம். அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்
1: சோபிதா. அந்த 29-8 வந்த துண்டு இதுல கொஞ்சம் கிடக்குது, அதுல நான் சொல்லி இருக்கிறேன். பாசத்துல இருந்து கோசம், ருசாலி சொல்லியிருக்கிறார் பாசத்துல இருந்து வீஷம், வசி சொல்லியிருக்கிறார் சொந்தம், சியாமலாவும் சொந்தம் சொல்லி இருக்கிறார், மற்றது தேவி தனராட்சி வந்து வானவில் சொல்லி இருக்கிறார், தேவி என்றனும் வானவில், மற்ற ரகு வந்து உலகம், உலகத்தில இருந்து கலகம் சொல்லி இருக்கிறார், அடுத்தது வந்து
0: ரகுவா,
1: ரகு வந்து ஜெயமல்ல இருந்து வருகிறார் இப்ப பசி மாறி, அதனும் ரகுவும் பெறவர் இருந்துட்டு.
0: மற்றது
1: ஜெயா நடேசன் வந்து மாசம் சொல்லி கோஷம் சொல்லி இருக்கிறார், உதயன் சொல் வானவில் வந்து காணவிலோ என்று சொல்லி இருக்கிறேன். அதுகள்தான் முதல் வந்தது அந்தண்டு.
0: நன்றி, வணக்கம். அவரே தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் பிலோமினா.
2: நான் ஒரு விட சொல்றேன், கண்ணண்டு, அதுல கண் மணி என்று வந்தது, மணியை விட்டுட்டு கண் எடுப்போம்.
0: கண்ணில இருந்து
2: விண், விண்ணண்டா விண்வெளியில எங்களுக்கு ஒலி சத்தங்கள் கேட்கும் தானே,
0: அதுவும் தவறான பதில்.
2: அதுவும் தவறு.
0: ஆமா
3: நன்றி லாலா,
0: நன்றி.

0: நேரம் சரியாக 3:57 நிமிடங்கள். பாடலை இனி ஒலிபரப்ப நேரம் போதாது. அதனால 3 நிமிடத்துக்குள் அந்த வரிகளை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள்ன்னு சொன்னால் அது என்ன, அதுக்குள்ள என்ன இருக்கிறது, அந்த தனித்து வர முடியாது, இணைப்பினால் வரக்கூடியது, அதில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சு கொண்டால் அதை சரியாக அந்த பதிலை நாங்களும் கூறலாம், அதான் சரியான பதில் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 3வது தடவை அந்த எழுத்தை மாற்றி ஒலியாக ஒலியாக பிறக்க செய்பவற்றில் ஒன்றினை விடாப்பெல்லாம். வணக்கம் ஜெனி.
1: வணக்கம் சோபிதா, நலமா இருக்கிறீங்களோ?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலமா?
1: ஆமா, நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி சோபிதா, நீங்கள் தொடர்ந்து நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு சோபிதா.
0: நன்றி.
1: இந்த பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜய் சரண் சரண் அவர்களுக்கு இனி பிறந்த தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர் எல்லா கலைகளும் பெற்று அம்மா அப்பாவுக்கு வந்த பிள்ளைகளாக வாழ்ந்து சிறப்புற வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு சோபிதா. நான் இதுக்கு புட்டெடுத்து பாக்குறேன் சோபிதா. புட்டெடுத்து நட்ட அல்லது குட்டு என்று சொல்லி பாக்குறேன்.
0: புட்டும் தவறான பதில் ஜெனி.
1: இந்த கேள்வி வந்ததுதான், வந்ததுதான். நான் சொல்லுகள் தேடி பார்க்க முடியவில்லை. நான் வெளியில நிக்கிறதால தேடி பார்க்க முடியல. சும்மா இருக்கா முதல் சொன்ன ஞாபகத்தை வச்சுக்கொண்டு புட்டு வந்தேன் வச்சுக்கொண்டு சொல்லி பார்த்தேன்.
0: ஓகே, நன்றி ஜெனி. ஆனா தவறு. நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம் உதயன் அவர்கள்.
2: ஞானம் என்று சொல்லி எடுத்து காணம் என்று
0: சொல்றேன். ஞானமும் தவறான பதில். நன்றி,
2: நன்றி.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: கொத்து எடுத்து நத்து என்று சொல்ற
0: தவறையே தவறு.

0: அப்போ கண்மணி வரும், அது சேர்ந்து தானே வரும்.
1: இல்லை இல்லை இல்லை.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் வாசி.
2: கரு வருமா?
1: கருன் தவறான பதில் வாசி.
2: நன்றி
1: நல்லது. இனி யாரையும் இணைக்க முடியாது. அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த தரவு தரப்படும், கண்டுபிடியுங்கள். அதுக்கு மேல யாரும் ஓடோடி வந்திருக்கிற, சரி நான் அவரை முனைத்து விட்டு முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்
3: கவிதா. வருமோ?
1: இல்லையே.
3: ஓகே நன்றி. அடுத்த முறை ஏழ்மண்டா வாரேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நல்லதை திட முடித்துக் கொள்வோம். யாரும் அழைக்காதீர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கு, நிகழ்ச்சியை செவிமடுத்த நேர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்ள. இந்த 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் உங்கள் அஜய செல்வம் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்வோட்டும் பிள்ளையாகவும் நல்லொரு பாடக சிறப்பான பாடகனாகவும் வர வாழ்த்திக் கொண்டு நிகழ்ச்சி நேரத்தை மாலை கடுத்து வந்த அக்கா ஜரணிகா, தம்பி டாம் சரண் இவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். அநியாய வரிகளை நீக்கி வாழ்க்கை சுமையை குறைத்திடு எனும் கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் போராட்ட இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு கண்டன பேரணி ஒன்று இந்த சனிக்கிழமை கொழும்பில் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 41st பொது பட்டமளிப்பு விழா எதிரும் 6th செவ்வாய்க்கிழமை முதல் 8th வியாழக்கிழமை வரையான 3 நாட்களும் 9 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற உள்ளது. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு புங்குடுதி வச்சிருந்த பாடசாலை மாணவர்களின் கவனஈர்ப்பு பேரணி வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. இலங்கையின் சட்டக்கல்வி ஆராய்ச்சி மற்றும் சட்டத்துறையின் மேம்பாட்டை குறிக்கோளாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள பேராசிரியர் ELPD சட்டக்கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை உத்தியோகமாக ஸ்தாபிக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வரலாற்றில் ஒரு முக்கியமான மனிதநேய நிகழ்வாக முதல் முறையாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த மூளைச்சாவடைந்த நோயாளி ஒருவரின் உறுப்புகள் தானம் நேற்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டது. திரீபனை நினைவேந்தின் உரிமையை உறுதிப்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபையிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி 157th ஜன தினத்தை முன்னிட்டு கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட காந்தி ஜெயந்தி நிகழ்வில் பிரதமர் கரணி அமரசூர்யா கலந்து கொண்டார். வவுனியா மாவட்டத்தில் தாண்டிக்குளம் கமக்காரர் அமைப்பின் கீழ் பத்தினியார் மகளங்குளத்தில் நெல் உலர்த்தும் தளம் அமைக்க இலங்கை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ப சத்தியலிங்கம் அவர்களின் 2026 பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் 1.1 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 12 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் காவல்துறை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு பகுதியில் பெண் ஒருவர் சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் 44.5 மில்லியனுக்கும் அதிக பெறுமதியான சொத்துக்களை 14 நாட்களுக்கு முடக்குவதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. சமூக ஸ்கந்தா காவல்துறை பிரிவுக்குள்பட்ட மங்கடவீதி பகுதியில் இலங்கை மின்சார சபையின் 3 உத்தியோகத்தர்களை மின்சாரம் தாக்கியதில் அதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு மாநகர முன்னாள் தலைவர் ரோசி சேனநாயக்காவின் மகனும் கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளருமான கனிஷ்க சேனநாயக்கா தனது 46th வயதில் காலமானார். நாட்டில் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் இன்றைய தினம் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய செய்திகளில் உக்ரைன் போருக்கு தீர்வு காண பிரதமர் நரேந்திர மோடி சிறந்த யோசனைகளை கொண்டுள்ளார். சென்னையில் நடைபெறும் இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக இன்று பங்கேற்கின்றது. அடுத்து வரும் தேர்தல்களில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் ஒன்று சேர்ந்தால் பணபலம் வீழ்த்தப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் உணர்வற்ற தன்மைக்கு எல்லையே இல்லை என்று அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது குறித்து காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடினேன், ஆனால் பயணிகளை சாகவிட முடியாது என்று எனக்கு தோன்றியது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய விமானி ஸ்மித் மச்சர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் இவ்வாறு கூறியுள்ளார். இந்திய தலைவர் புதுடெல்லியில் நாய்களுக்கு அழகு போட்டி நடைபெறுகின்றது. ஆகப்பெருமனான நாய்க்கு விருது வழங்கப்படுகின்றது. தெலுங்கானாவில் சந்தேகப்பட்டு தொடர்ந்து துன்புறுத்தி வந்த கணவனை தூங்கிக் கொண்டிருந்த போது மனைவி உலக்கியால் அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலகச் செய்தியில் இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த பிளைட் துபாய் விமானத்தை வீழ்த்த முயன்றதாக கூறப்படும் இணை விமானியை அந்த நாட்டு அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த பிளைட் துபாய் விமானத்தில் விமானியை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட இணை விமானிக்கு முன்னர் ஓமானில் தடை விதிக்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வேண்டுமென்றே விமான விபத்தை நிகழ்த்த திட்டமிடும் விமானிகளை தடுக்க முடியுமா? என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன? G7 நாடுகளின் அறிவுக்கு பிறகு எண்ணெய் விலை இறங்கியுள்ளது. ரஷ்யாவின் எந்த ஒரு நிலப்பரப்பின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டால் எங்கள் வசமுள்ள அனைத்து வகை ஆயுதங்களையும் பயன்படுத்தி தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரித்துள்ளார்.
தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் வடகொரிய போர் கைதிகள் விவகாரத்தில் மிகவும் வருத்தம் அடைந்திருப்பதாக கூறியுள்ளார். வடகொரியா கிழக்கு கடலை நோக்கி குறைந்தது ஒரு புவியீர்ப்பு ஏவுகணையை பாய்ச்சியிருப்பதாக தென்கொரியா கூறியுள்ளது. ஸ்பெசிக் விண்கலம் 4 விண்வெளி வீரர்களுடன் அனைத்துலக விண்வெளி நிலையத்தை அடைந்துள்ளது. லத்தீன் அமெரிக்காவின் பசிபிக் கரையில் மீன்களே இல்லை என்று சொல்கின்றனர் மீனவர்கள். இந்தோனேஷியாவில் அனா கராகட்டா எரிமலை வெடித்ததை அடுத்து அதை சுற்றி புதிய தீவுகள் உருவாகியுள்ளன. நேபாள வெள்ளத்துக்கு பிறகு காணாமல் போன 55 மலேசியர்களில் ஒருவர் உயிருடன் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மலேசியாவின் யோகூர் பாருவின் பல பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. கடும் போக்குவரத்து நெரிசல் கவித்தனர் மக்கள். அந்த வழியாக சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு ஒரு யோசனை தோன்றியது. தண்ணீருக்குள் இறங்கினார். வடிகால அடைத்துக் கொண்டிருக்கும் கற்களை அகற்றினார். தண்ணீர் சற்று வடிய தொடங்கியது. அவரது தன்னலமற்ற செயலின் காணொலி சமூக ஊடகத்தில் பரவியது. இணையவாசிகள் பெரிதும் அவரை புகழ்ந்தனர். விளையாட்டுச் செய்திகள். 2027 ஐசிசி ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிக்கு தயாராகும் வகையில் தென்னாப்பிரிக்காவில் ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி விளையாட உள்ளது. வங்கதேசம் ஜிம்பாபேக்கு எதிரான முத்தரப்பு தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. வங்கதேசம் ஜிம்பாபேக்கு எதிரான முத்தரப்பு தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. மேற்கிந்திய தீவுகள் தொடருக்கான இந்திய T20 அணியில் இருந்து வாஷிங்டன் சுந்தர் விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக நாமன் சேர்க்கப்பட்டுள்ளார். இறுதியாக நாணய மாற்றி விதம். இந்த நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் www.trdtamilali.com. ஒரு ஈரோ கிழங்கிய பெறுமதியில் 372.5%, இந்திய பெறுமதியில் 108.24%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 330.61%, இந்திய பெறுமதியில் 96.18%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 198.86%, இந்திய பெறுமதியில் 116.04%, ஒரு அக்கிராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 437.70%, இந்திய பெறுமதியில் 127.34%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 231.99%, இந்திய பெறுமதியில் 67.49%. இத்துடன் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் பாரிஸ் லாட்சபில் அமைந்திருக்கு விஜி கேசன் கரி, காலை கொண்டு செல்ல அமைந்துள்ள விஜி சூப்பர் ஸ்டோர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்தியை செவிமடுத்த நேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Garlagones Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கலாம தூக்கி கொண்டு வரேன். அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: கேளுண்டு காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாத இங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle.
5: Nous êtes très heureux qu'il y ait 75 000 de Paris.
4: Vicky Superstore, Gala Gonesse Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Vierge de Gonesse.
4: Mélévigé Todobrelaké, Vicky Cash and Curry, Paris Lachapelle, Todobo Tolibisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberole, Padanette. சாசல் காலா கோடைசில் உள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
7: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணி.
8: நேரம் சரியாக 4:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழொலியில் தொடர இருப்பது ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கும் கவிதையும் காணம். அவருடைய கவிதையும் காணத்துடன் நாம் இணைந்திருந்து கேட்போம். அவருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இதோ அவருடைய கவிதையின் காரணமும்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர இருக்கின்றது. கல்வியும் காரணமும் கவியின் கனவு நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியிலே அழகான கவிதைகளோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த கனவுகள் ஒளிபரப்பாக இருக்கின்றன.

இமைகள் திறப்பது பார்ப்பதற்காக அல்ல உன்னை தேடவே, என் இதயம் துடிப்பது வாழ்வதற்காக அல்ல உன்னை சேரவே. நீ ஏதோ செய்கின்றாய், என்னை ஏதோ செய்கின்றாய், சத்தியமாய் இது காதல். என் பேச்சை கேட்காமல் உன் திசை தேடி கால்கள் போகின்றது. உன் நினைவுக்கு என் மனசு பந்தலாகின்றது. சத்தங்கள் நடுவிலே உன் குரல் மட்டும் எனக்கு சங்கீதமாகின்றது. கனவு என்ற உலகம் நீயும் நானும் வாழும் காதல் ஆலயமாகின்றது. இன்னும் இன்னும் என் தனிமை உன்னால் காணுமே தினமும் இன்னும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது கவிதையும் வார வாரம் உங்கள் மனம் கவர்ந்த புதிய பழைய பாடல்களோடும் கவிதைகளோடும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையும் கானம். உங்கள் மனதிற்கு இசை தாளாட்டாய் இப்போதும் எப்போதும் கவிதையும் கானம். நாளும் எனக்குரு செய்தி தரும், காலம் அதற்கொரு நீதி சொல்லும். இருளை இரவுக்கு அலங்காரம், இனிவே மனிதர்க்கு வெகுமானம். போலிகளும் தூற்று போகும், கேலிகளும் தோற்று போகும். பூமியில் அடித்தாலும் காற்றுத்தான், பந்துக்குள் அடித்தாலும் காற்றுத்தான். காட்டுக்குள் படித்தாலும் பாட்டுத்தான், குயிலை கூட்டுக்குள் அடித்தாலும் பாட்டுத்தான். தடையில்லா ஓடும் காட்டாறு, மனதிலே பாயும் இந்த பாட்டாறு. பொன் மாலை பொழுது எந்த சித்திரமே, வானம் நான் படித்திடும் புத்தகம்.

தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் உங்கள் மனம் கணக்க கணக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் கவனம். நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கணத்தால் வருவதுதானே கவிதை. பத்து மாதமாய் பிரமன் செதுக்கிய தேவதை சிற்பம், என் கண்கள் கண்டு வியந்த பேரழகின் ஓவியம், ஒரே வண்ணத்தில் இறக்கைகள் இல்லாத பால் முளைத்த பட்டாம்பூச்சி, என் வீட்டு வாசலில் வந்து நின்ற வசந்தம், என் மனதெல்லாம் சிந்தி கிடக்கும் காதல் பூச்சரம், உன்னை சேரவே துடிக்கின்றேன்.

ஆசையின் நிதியத்தில் எப்போதும் காதல் இருக்கும். காதலின் நிதியத்தில் எப்போதும் கவிதை இருக்கும். காதலோடு கவிதை சேரும் நேரத்தில் கானத்துக்கு பஞ்சம் இருக்குமோ? உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் நீ கடித்தன் பார்வையால் எரிந்துவிட்டு போன கவிதைகள் இன்னும் என்னுள்ளே இருந்து கொண்டுதடி. என் முகத்தை மெல்லென மூடிய உன் கூந்தல்கள் இன்னும் வாசனை வீசுதடி. உன் கேசத்தால் ஒதிர்ந்து விழுந்து காய்ந்த மலர்கள் இன்னும் காதலை சொல்லுதடி. என் மார்பில் சாய்ந்து நீ அமர்ந்து பேசிய மரத்தின் கிளைகள் நம்மை பார்க்க எழுந்துதடி. நீ நெஞ்சில் ஏற்றிய காதல் தீயின் ஒளியில் எனக்கான உலகம் தெரியுதடி.

நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கனத்தால் வருவதுதானே கவிதை. அந்த கவிதைகள் நேயர்களே உங்களுக்கு பிடித்தமான கானங்களுடன் இணைந்து வருகின்ற இந்த நேரம் கவிதையும் கானமும். டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானமும். வயலில் ஓசை ஒலித்துக் கொள்ள இழைத்து நின்றேன் காதலால், வருவாய் என்று அங்கு மீண்டும் விழித்து நின்றேன் நானலாய். நெஞ்சத்தில் ஒரு பாட்டிருக்கு, உன் தஞ்சத்தை அது பார்த்திருக்கு. மாலை அது வந்து கொள்ள நாளும் ஆகுதே, உன் மாலை போல் ஏந்துகின்ற நாளை தேடுதே. இதுதான் காதல் என்று என்னை உன்னில் தேடுகின்றேன். நீ வரும் தேர் ஏறிக்கொள்ள சுக நாளை தேடுகின்றேன். நீ வரும் தேர் ஏறிக்கொள்ள சுக நாளை தேடுகின்றேன்.

0: தமிழ் ஒலியில் உங்கள் இல்லங்களில் மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களிலும் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதையும் என்றாலே நேர்களே அழகுதானே, அது தன்னை இசையால் அலங்கரித்துக் கொள்ளும் போது பேரழகாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் காணும்.
1: மூங்கில் காற்றின் ராகங்கள் உந்தன் குரலில் தேடுது, தேனாய் சொட்டு மோசைகள் உந்தன் குரலில் கேட்குதே, நீ சொல்ல சொல்ல உயிர்க்குதே சின்ன கவிதைகள், அதன் உள்ளுக்குள் சிந்தி இருக்குதே வண்ண காதல்கள், மெல்ல போகும் மேகங்கள் உன் செல்ல தமிழை கேட்குதே, நீ தள்ளி போகும் போதிலும் உன்னை அள்ளிக்கொள்ள தோன்றுதே, எடுத்து வைத்த ஏடுகள் அது உன்னால் நிறைகின்றதே, எந்த பக்கம் படித்தாலும் அங்கே உன் பேர் இருக்கின்றதே, ஒரு முறை தான் வாழ்வடி, மெல்ல என் தோல் வந்து சேரடி, மெல்ல என் தோல் வந்து நீ சேரடி, மெல்ல என் தோல் வந்து நீ சேரடி சேரடி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் கவிதையும் காலமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கேட்டவர்களுக்கு மட்டுமல்ல கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கவிதையும் காலம். கவிதை என்றாலே இனிமைதானே, கவிதையோடு பாடலும் இணைந்து ஒலித்தால் இனிமையிலும் இனிமைதானே. என் அருகில் வந்த நீ பாவை வசந்தமாக்கினாய் என் வாழ்வை. நான் எழுதி கொள்ள ஒரு பாவை அதை உருகி சொல்லுது உன் கோவை. காதல் என்ற சொல் ஒன்றானது உன்னை காணும் போது அது மீளானது. மங்களமாய் நீ வந்தாயடி என் மனதை நீ கொண்டாயடி. உருகி தவிக்கின்றேன் மானே உன்னை உயிரில் சுமக்கின்றேன்.

கணக்கு கணக்கு நீங்கள் எப்போதும் கேட்கப்படி கவிதையும் தானம் பாடலும் கவிதையும் இணைந்து உங்கள் மனதில் ஊக்குவிக்கும்.

நேர்கள் இதுவரை ரதி கோபால்சிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கிய கவிதையின் காலத்தோடு இணைந்திருந்தீர்கள். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு

0: தரும் விளம்பரத்தை தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது சிறுவர் முட்டம். அதனை தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது கண்டுபிடி கண்டுபிடி.
1: நீரழிவு நோயை குறைக்க, வறுவதை தடுக்க தேவையான முருங்க இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடன் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 மேலதிய தொடர்புகளுக்கு மறந்துவிடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சத்திலும் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதுபோது மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரூ கை பரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 9 51 15 82 03 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 1 கனடா தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ் 604 707 01 57 அல்லது 604 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-928-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
2: அருகாமையில்
1: நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: 0031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 0078-928-5858.
1: சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜி

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழொலியில் 12வது பிறந்தநாள் வாழ்த்து. டென்மார்க்கில் வசிக்கும் சேகர் கஜேந்திரி தம்பதிகளின் செல்வ புதவன் அஜய் சரண் 26ஆம் தேதி வந்த 12வது பிறந்த நாளை 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் சனிக்கிழமை இன்று தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரணை அன்பு அப்பா சேகர், அன்பு அம்மா கஜேந்திரி, அன்பு அக்கா ஜனனிகா, அன்பு தம்பி ராம் சரண், தாயத்தில் வசிக்கும் அப்பம்மா, அம்மம்மா, தாத்தா மற்றும் பெரியப்பாமார், பெரியம்மாமார், சித்தப்பா, சித்தி, மாமாமார், மாமிமார், அண்ணாமார், அக்காமார், தம்பிமார், தங்கைமார், மச்சான்மார், மச்சாள்மார் மற்றும் உற்றார் உறவினர் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று டென்மார்க் அபிராமி அம்மன் அருளோடு பல்கலையும் கற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜயசரணை TRD தமிழொலியில் பணிபுரியும் மாமாமார் அண்டிமார்கள் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்போற்றும் பிள்ளையாக வாழ்த்தி மகிழ்கின்றோம். vanamlive.com என்னும் புதிய இணையதளம் இவரின் திறமைகளை செய்து வெளிப்படுத்தி நிற்கின்றது. TRT தமிழி வானொலி நிகழ்ச்சியை மாலைக்கு எடுத்து வருகின்றார்கள் அன்பு அக்கா யனரிக்கா, அன்பு தம்பி ராம்சரன் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனுசரணையோடு வானிலைக்கு வருகின்றனர்.

0: சிறுவர் முட்டம்.
1: விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா.
0: சிறுவர் முட்டம் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் அன்பான மணலிகளுக்கு அன்றியின் அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கிறீர்கள் செல்லங்களே? நலமாக இருக்கிறீர்களா? அமன்னமாக இருக்க இல்லாமல் இறைவனையும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு மனநிலையை நீங்களும் இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பிக்கலாம். கள்ளங் கபடு பெற்ற மனநிலைகள் சிறப்பிக்கின்ற நேரமாக இருக்கிறது இந்த நேரம். அந்த வயலில் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த திருப்புகள், திருவாசகம், திருக்குறள் மற்றும் கவிதை, கட்டுரை, பாடல் என்று உங்களுக்கு தெரிந்தவற்றோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம்.

0: இப்பொழுது வந்திருக்கும் மணலியை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஆர்த்தி என் செல்லம், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் சுகமா இருக்கிறேன், நீங்க?
0: ஓம், நாங்களும் சுகமாக இருக்கிறோம். ஓம், நான் மதியம் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா மதியம்? ஓகே, அப்ப இனி இரவு மத்தியானம் மாலை என்ன சாப்பிட்டீங்க? டீ எல்லாம் குடிச்சிங்களா? கேக்கும் டீயும் குடிச்சிங்களா?
1: இல்ல, டீ குடிக்கல.
0: டீ குடிக்கல?
1: இல்ல.
0: அப்ப ஜூஸ் குடிச்சிங்களா? எனிதான். ஓகே, சரி செல்லம். இப்ப என்ன சொல்ல போறீங்களா அண்டிக்கு?
1: அஜய் அண்ணா
0: உங்களை போல ஒரு நல்ல பாடகன், கேட்டிருக்கீங்களா அவற்ற பாட்டு? வளர்ந்து வரும் பாடகன். ஓகே, அஜய் அண்ணா மாதிரி. மற்ற எங்கட யாரு பெரிய அண்ணா அவருடைய? ஓ, அபி அண்ணா அபிவர்தன் அண்ணாவும் போல நீங்க வருவீங்கள் என்ன?
2: எட்டாவது
0: கதை, சரி வாசிங்கோ.
1: வைரமுத்துவும் மகிழ்ச்சியுடன் அந்த பொருட்களை வாங்கி மூட்டை கட்டி கொண்டு கயிலாம்பை சைக்கிளில் மாட்டிக்கொண்டு வீடு நோக்கி புறப்படும் வேளை ஒரு திருடன் கைத்தப்பாக்கியுடன் வந்து வைரமுத்துவிடம் இருந்த பணத்தை தரும்படியும் தராவிட்டால் உன்னை கொண்டு விடுவேன் என்றும் பயமுறுத்த உதவி என்று வைரமுத்து சத்தமிட்டு மரத்தில் இருந்த குரங்குகள் குதித்து ஓடி வந்து அந்த திருடனை கடித்து அவன் சட்டையை பிடுங்கி கிழித்து அவன் முகம் எல்லாம் தங்கள் நெகத்தால் கிழித்து கிழிக்க ஒரு குரங்கு அவன் துப்பாக்கியை பறிக்க பெரிய குரங்கு பக்கத்தில் இருந்த கரும்பு தடியால் திருடனை ஓட அடித்து திரட்டிவிட்டது. மகிழ்ச்சி கொண்ட வைரமுத்து தன் வீ அவனோடு மான் தோப்பு எல்லை வரை உதவியாக போய் மாந்தோப்பில் உள்ள மரங்களில் ஏறி கொண்டு வைரமுத்துவுக்கு பாய் பாய் சொல்லி அனுப்பி வைத்தனர். அதிக நேரம் ஆசியா ஆகியும் வீடு திரும்பாத தன் கணவனை எங்கத்துடன் ஏக்கத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சரசு தூரத்தில் லாம்பு வெளிச்சத்துடன் வருவதை கண்டு ஓடி வந்து அவன் அருகில் சென்று கொண்டு வந்த மூட்டை முடிச்சுக்களை சைக்கிளில் எறுத்து இருக்க உதவி செய்தால்
0: ஏற்கனவே தயாராக போல என்ன ஆர்த்திகள் அப்படியா செல்லாம் இன்னைக்கு தான் தொடங்கினீங்க அதான் தடுக்கிறீங்க கொஞ்சம் கூட அப்ப நீங்க அடுத்த முறை மடிவாக நல்லா தயாராகிட்டு வந்து சுவாசிங்க சரியா பழகிட்டு ஓகே செல்லாம் ஓ நன்றி வணக்கம் செல்லாம் நன்றி எங்க ஆகிய நீ வணக்கம் மகிணி எப்படி இருக்கிறீங்க ஓ நாங்களும் நலமாக இருக்கிறோம் என்ன சேர்ந்து கொண்டிருந்தீங்க அண்ணா வாசிக்கிறது அண்ணா கொஞ்சம் தடக்கி தடக்கி வாசிக்கிறாரு என்ன கொஞ்சம் பழகல அண்ணா பாவம் சரி அவர் பழகல உடனே எடுத்து வாசிச்சது இருந்தாலும் கெட்டிக்காருன்னு அந்த பந்தி எடுத்து வாசி துணிச்செல்லாம் வந்து வாசிக்கணும்னு வாசிச்சிருக்கிற அது கொஞ்சம் தடுக்கறா போச்சுது அவர் பழகிட்டு விரட்டக்க அப்படி வாசிக்க கூடாது கீழே குனிஞ்சாதான் என்னென்றாலும் நாங்கள் அந்த டெலிஃபோன் பார்த்தாலும் கீழே குனிஞ்சு கொண்டு டெலிஃபோன் பார்க்க கூடாது படிக்க கூடாது கீழே குனிஞ்சு கொண்டு அப்படி அது தோல் மூட்டுக்குள்ள நோகும் அது அந்த நரம்புகள் எல்லாம் அப்படி படிக்க கூடாது செல்லம் ஓகே ஓகே, அங்க என்ன இப்ப என்ன சொல்ல போறீங்க?
1: நானும் கதை சொல்ல போறேன்.
0: என்ன கதை சொல்ல போறீங்க? மணி போக்கனும் வைர வியாபாரியும். ஓகே சரி சொல்லுங்க அம்மா.
1: ஒரு நாள் ஒரு வழி போக்க ரோட்டால நடந்து போய் நிக்க ஒரு கல் வந்து கண்டாராம். ஆனா அவருக்கு தெரியாத சாதாரண கல்லா இல்ல நல்ல கல்லா? வைர வியாபாரிட்ட போய் காட்டினானாம், இது எனக்கு தெரியல இது சாதாரண கல்லா இப்படி கல்னு தெரியலன்னு சொன்னாராம். அப்ப சொல்லீங்க அந்த
2: வைர முத்து அன்னாட கதையில வந்தது, உங்களோட கதையில வைர வியாபர்.
0: மாறி சொல்றியா சொல்ற? ஓகே வைரக்கல் வைரக்கல் ஞாபகம் வச்சிருங்க, வைரக்கல் அண்டு. ஓகேம்மா.
1: அப்போ அந்த
0: வழிபோக்க
1: சொன்னாரா ஒரு அஞ்சு கூட்டி பார்த்தா இப்படி இருக்கும். இல்ல இல்ல நான் எனக்கு 25 கொடுத்தாங்க நான் உங்களுக்கு இந்த கல்லு தரேன்னு. ஆனால் அந்த வைர வியாபாரிக்கு பிடிக்காது, 5 கூட்டி பிடிக்கல விருப்பம் இல்ல. அப்ப அவ லோனும் நான் 20 கூட தருவேன், 25 கூட்டு போயிட்டாரா கல்ல வந்து கொண்டு. அப்ப அந்த முதலாவது வைர வியாபாரி சொன்னாரா முட்டால் நீ கவலைப்படக்கூடாது.
0: ஓகே கட்டிக்காரி வாழ்த்துக்கலம்மா, நான் இருந்தாலும் அந்த வைரமுத்துவும் வந்துட்டேன். ஓகே கட்டிக்காரி செல்லம் நல்லா அழகாக சொல்லி இருந்தீங்க, வாழ்த்துக்கலம்மா. நன்றி செல்லம். யாரு வந்திருக்கிறது? அச்சராவா? அச்சரா வந்திருக்கிறாவா?
2: அக்ஷரா
0: சரி சரி ஓகே கொடுங்க அக்ஷராட்ட.
3: வணக்கம் அந்தி.
0: ஓ வணக்கம் அக்ஸரா, நலமா இருக்கிறீங்களா?
3: ஓம் நலமா இருக்கிறேன், நீங்க?
0: ஓம் நாங்களும் நலமாக இருக்கிறோம். ஏன் நீங்க வாரேன் ஆண்டியோட பேசுறதுக்கு?
3: எனக்கு இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கு, வருவேன்.
0: இப்ப சனிக்கிழமையில தானே வரலாம் தானேம்மா? சனிக்கிழமை லீவு தானே? அப்ப ஞாபகப்படுத்தி வச்சிருங்க, இப்ப ஆர்த்தியனும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வேணும், சரியா? ஓகே செல்லம். அப்ப சந்தோஷமா இங்க வந்திருக்கீங்க லீவுக்கு. நாளைக்கு லீவு தானே? இன்னைக்கு லீவு தானே, சனி ஞாயிறு என்ன? அப்ப இனி திங்கட்கிழமை ஞாயிறு இரவு போவீங்களா, வருவீங்களா பரிசுக்கு? சரி அம்மா, என்ன சொல்ல போறீங்க அண்டிக்கு?
3: நான் அஞ்சாவது ஆதி சூடி இருந்து பத்தாவது ஆதி சூடி வாசிக்க போறேன்.
0: ஓகே, அஞ்சாவது ஆதி சூடில இருந்து பத்தாவது ஆதி சூடி வரை வாசிக்க போறீங்க.
3: போன முறை அஞ்சாவது ஆதி சூடி இருந்துதான் வாசிச்சேன்.
0: சரி, இப்ப ஆறாவதுல இருந்து பத்து வரையுமா? சரி, ஓகே, சரி அம்மா.
3: கமது கைவிடே விடேல் உள்ள கிளர்ச்சியை தளர்ந்து போக விடாதே. என்னே லுத்திகளேல் கணித்தத்தையும் இலக்கணத்தையும் தாழ்வாக எண்ணி விடாதே. எற்பது இகழ்ச்சி உழைப்பின்றி யாசித்தல் இழிவாகும். ஐயாமிட்டு உன் கேட்பவர்க்கு கொடுத்து உண்ண வேண்டும். ஒப்புற ஒழுக்கு உலக போக்கிற்கு எற்றாவாறு நடந்து கொள்ள வேண்டும். ஒளியேல் நல்ல நூல்களை எப்போதும் படித்து கொண்டிரு. அவ்வியம் பேசேல் புறாம மொழிகளை பேசுதலை ஒளிப்பாயாக. அக்கங் சருக்கேல் சுருக்கேல் நெல் முதலிய தானியங்களை குறைவாக விற்காதே. இது மட்டும்தான்.
0: கட்டிக்காரி. ஓகே அம்மா, நல்ல தமிழ் பேசு. தமிழ் படிக்க போற நீங்கள் என்ன? நன்றி, வணக்கம். இன்னைக்கு நீங்க ஒரு ஒண்ணு மறந்துட்டீங்க சொல்றதுக்கு. ஆர்த்திகன் சொன்னாரு, அகேனியும் சொல்லல, நீங்களும் சொல்லல. அண்ணா ஒரு ஆளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பன்னெண்டாவது பிறந்த நாள் அஜய் சரண், அஜய் சரண் அண்ணாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்னங்கோ? பத்து வயசு. அப்ப அஜய் சரண் அண்ணாக்கு வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி, உங்கள் எல்லோருக்கும்
4: நன்றி, வணக்கம். நன்றி,
0: நன்றி, வணக்கம் செல்லுங்கள். நிலைய கலை நேரம் சரியாக 5:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நம்பிட்டு கொண்டிருப்பது சிறுவர் முட்டை.

0: சிறுவர் மற்ற நிகழ்ச்சிக்காக ஆர்த்திகள் மற்றும் மகேனி அர்ச்சிகா அக்ஷய அர்ச்சிகா இணைந்து சிறப்பித்திருந்தார்கள். இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜய் சரண் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்வோட்டும் பிள்ளையாக வாழ வாழ்த்திக் கொண்டு நேற்றைய மாலைக்கு எடுத்து வந்த அஜய் சரணின் அக்கா ஜனனிகா மற்றும் ராம் சரண் இவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய விளம்பரத்துக்கு செல்லுவோம்.
1: ஓடி விளையாடு பாப்பா
2: பெங்களூருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்கு எந்த நாளும் முன்னாடி இருக்கீங்களா இந்த புரிஞ்சுருந்து இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறோம்.
4: புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
0: நேரம் சரியாக 5:33. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சிறுவர் மற்றும் அந்த வயலில் மனிதர்கள் இணையும் வரை ஒரு சிறிய கதை ஒன்று கேட்போம். புத்திசாலி மான்குட்டிகள் வஞ்சக ஓநாய் என்ற கதையை நாம் கேட்போம்.
5: அன்பு குழந்தைகளா, கதவை திறங்கள், உங்கள் மான் அம்மா வந்து விட்டேன்.
6: அட வாவ், அம்மா வந்து விட்டார்கள்.
7: அம்மா சென்று சில நிமிடங்கள் தான் ஆகியிருக்கும், அவர்கள் எப்படி இவ்வளவு சீக்கிரம் வர முடியும்?
5: அட, இந்த குட்டிகள் மிகவும் கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்களே. சரி, ஏதாவது செய்கிறேன்.
8: ஒரு காட்டில் ஒரு மான் அம்மா தன் 7 குட்டிகளுடன் வாழ்ந்து வந்தாள். அவள் வீடு மிகவும் பெரியதாகவும் அழகாகவும் இருந்தது. ஒரு நாள் காலை அவள் தன் குட்டிகளிடம் சொன்னாள்,
9: குழந்தைகளா, இப்போது நீங்கள் பேசவும் நடக்கவும் கற்றுக்கொண்டீர்கள். அதனால் இன்று உணவு தேடச் செல்லும் முன் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன்.
10: நான் சென்றதும் உள்ளே இருந்து கதவை மூடிக்கொள்ளுங்கள். ஆமாம், என் குரலை கேட்டு வெளியே நான் தான் இருக்கிறேன் என தெரிந்தால் மட்டுமே கதவை திறக்க வேண்டும். அருகில் உள்ள குகையில் சிங்கம் இருக்கிறது, அது உங்களை வேட்டையாடலாம்.
6: ஆனால் அம்மா, கதவுக்கு வெளியே நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு எப்படி தெரியும்?
9: சரி, அதற்காக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன்.
8: அங்கே ஒரு கழுதை புலி அந்த வழியாக போய்க் கொண்டிருந்தது.
11: அட, இதென்ன மான் வீட்டிலிருந்து இதென்ன சத்தம் வருகிறது?
10: குழந்தைகளா, நான் கதவின் வெளியே வந்ததும் முதலில் 3 முறை கதவை தட்டுவேன். அதன் பிறகு இப்படி சொல்வேன். என் அன்ப குழந்தைகளா, கதவை திறங்கள், உங்கள் மான் அம்மா வந்து விட்டேன்.
5: இதுதான் கதவை திறப்பதற்கான ரகசிய வார்த்தையா?
8: மானம்மா சென்றதும் குட்டிகள் உள்ளே இருந்து கதவை மூடிக்கொண்டன. கழுதை புலி வெளியே நின்றபடி மானம்மா செல்வதை பார்த்து கொண்டிருந்தது. அவள் பார்வைக்கு மறைந்ததும் அது ஒரு கொடிய குரலில் சிரித்துக் கொண்டே சொன்னது,
5: இனிமேல் தான் மஜா. இப்போது இந்த 7 குட்டிகளையும் நான் தான் சாப்பிடுவேன்.
8: கழுதை புலி வீட்டின் கதவு அருகே சென்று சொன்னது,
5: என் அன்பு குழந்தைகளா, கதவை திறங்கள், உங்கள் மான் அம்மா வந்து விட்டேன்.
6: அரே வாவ், அம்மா வந்து விட்டார்கள்.
8: எல்லா குட்டிகளும் மகிழ்ந்தன. ஆனால் அப்போது ஒரு குட்டி சொன்னது,
7: அம்மா சென்று சில நிமிடங்கள் தான் ஆகியிருக்கும், அவர்கள் எப்படி இவ்வளவு சீக்கிரம் வர முடியும்?
8: இதை கேட்டு கழுதை புலி மெதுவாக சொன்னது,
11: அட, இந்த குட்டிகள் மிகவும் கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்களே, சரி ஏதாவது செய்கிறேன்.
8: கழுதை புலி சற்று நேரம் சுற்றிவிட்டு மீண்டும் கதவு அருகே வந்தது. அது மூன்று முறை கதவை தட்டியது.
11: என் அன்பு குழந்தைகளா, கதவை திறங்கள், உங்கள் மானம்மா வந்து விட்டேன்.
8: அருகில் குகையில் தூங்கிக் கொண்டிருந்த ஷேர்கான் கண்களை திறக்காமலேயே சொன்னான்,
12: இது எந்த முட்டாள் பேசிக் கொண்டிருக்கிறான்
8: என்று சொல்லி அவள் மறுபுறம் திரும்பி படுத்தாள். இந்த பக்கம் குட்டிகள் அவள் குரலை கேட்டு கதவை பார்த்தன.
6: இந்த முறை இது நிச்சயமாக அம்மாதான் போல இருக்கிறது, அவர்கள் சென்று வெகு நேரம் ஆகிவிட்டது.
7: இல்ல, இந்த குரல் உடைந்த மூங்கில் போல இருக்கிறது, என் காதுகள் மிக கூர்மையானவை, இந்த குரல் அம்மாவினுடையது அல்ல.
11: அப்பப்பா, இந்த மக்களந்து பால சாலாக்கிகளோ.
8: கழுதை புலி அங்கிருந்து புறப்பட்டு ஒரு குயிலிடம் சென்றது.
11: குயில் அக்கா, நீ மிகவும் அழகாக பாடுகிறாய்.
13: நன்றி கழுதை புலி.
11: நீ எனக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா?
6: உனக்காக எந்த பாட்டு?
11: பாட்டு இதுதான், என் அன்பு குழந்தைகளா, கதவை திறங்கள், உங்கள் மான் அம்மா வந்து விட்டேன்.
6: அட, இது என்ன மாதிரியான பாட்டு?
11: நீ எனக்காக இந்த பாட்டை பாட வேண்டும், நான் எங்கே சொல்கிறேனோ அங்கே சென்று பாட வேண்டும். நீ இப்படி செய்தால் நான் உனக்கு ஒரு பீச் பழம் கொண்டு வந்து தருவேன்.
6: பீச் பழம் எனக்கு மிகவும் பிடித்த பழம். சரி, நீ எங்கே சொல்கிறாயோ அங்கே வந்து இந்த பாட்டை பாடுகிறேன்.
11: சரி, என்னுடன் வா.
8: இதை கேட்டு குயில் கழுதை புலியுடன் சென்றது. அது மீண்டும் கதவு அருகே சென்று மெதுவாக குயிலிடம் சொன்னது,
11: குயில் சரி இப்போது அந்த பாட்டை பாடு.
8: குயில் பாடத் தொடங்கியது.
13: என் அன்பு குழந்தைகளா, கதவை திறங்கள், உங்கள் மான் அம்மா வந்து விட்டேன்.
6: அட வாவ், இது அம்மாவின் குரல் தான், வாருங்கள் சீக்கிரம் கதவை திறக்கலாம்.
8: இப்படி சொல்லி சின்ன குட்டி கதவை நோக்கி சென்றது. ஆனால் திறக்கும் முன் கதவின் அடியில் கழுதை புலியின் கால்களை பார்த்தது.
6: அட, நீ அம்மா இல்ல, நீ வேறு யாரோ. இல்லை குழந்தைகளா,
13: நான் உங்கள் அம்மாதான், கதவை திறங்கள்.
6: அம்மாவை போல இருக்கிறது, ஆனால் உன் கால்கள் அவர்களைப் போல இல்லவே இல்லை, இவை மிகவும் அசிங்கமான கால்கள்.
8: இப்படி சொல்லி எல்லா குட்டிகளும் சிரிக்க தொடங்கின.
11: அடடா, இந்த குட்டிகள் மிகவும் கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள்.
8: கழுதை புலி இப்போது குயிலை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றது.
11: இப்போது மானம்மாவை போல கால்கள் உள்ள மிருகம் எது?
8: அது சிந்தனையில் மூழ்கி இருந்தது. அப்போது ஒரு வரி குதிரையை பார்த்தது.
11: அட, இந்த வரி குதிரையின் கால்கள் மிகவும் மெல்லியதாக இருக்கின்றன, மான் அம்மாவை போலவே.
8: அது வரி குதிரையை சத்தமிட்டு அழைத்தது.
11: வரி குதிரை, என் பேச்சை கேள்.
14: ஆமாம், சொல் கழுதை புலி.
11: நீ எனக்கு ஒரு வேலை செய்ய வேண்டும், செய்யாவிட்டால் நான் உன் கால்களை சாப்பிட்டு விடுவேன்.
14: வரி குதிரை, அட இல்லை, சொல் என்ன வேலை, நான் கண்டிப்பாக செய்வேன்.
11: நீ
8: இப்போது கழுதை புலி குயிலையும் வரி குதிரையையும் அழைத்துக் கொண்டு மீண்டும் மானம்மாவின் வீட்டு கதவு அருகே வந்தது. இப்போது கதவுக்கு முன் வரி குதிரை நின்றது. குயில் காற்றில் பறந்தது, கழுதை புலி பக்கத்தில் நின்றது.
11: சரி குயில், ஆரம்பி.
13: என் அன்பு குழந்தைகளா, கதவை திறங்கள், உங்கள் மான் அம்மா வந்துவிட்டேன்.
8: இதை கேட்டு முதல் குட்டி சொன்னது,
6: இந்த குரல் அம்மாவினுடையதுதான்.
8: பிறகு இரண்டாவது குட்டி கதவின் கீழிருந்து எட்டி பார்த்தது.
7: ஆமா, இந்த கால்களும் அம்மாவை போலவே தெரிகின்றன.
13: என் அன்பு குழந்தைகளா, கதவை திறங்கள், உங்கள் மான் அம்மா வந்துவிட்டேன்.
8: இப்போது இந்த சத்தத்தை மீண்டும் மீண்டும் கேட்டு குகையில் தூங்கிக் கொண்டிருந்த ஷேர்கான் விழித்தான்.
12: யார் இது, இவ்வளவு நேரமாக சத்தம் போடுகிறார்கள், என் தூக்கத்தையே கெடுத்து விட்டார்கள்.
8: மான் அம்மாவின் கதவு அருகே வரி குதிரை, குயில், கழுதை புலி நிற்பதை ஷேர்கான் பார்த்தான்.
12: ஓஹோ, இவர்கள்தான் இவ்வளவு நேரமாக என் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
8: இதை கேட்டு முதல் குட்டி சொன்னது. அப்போது குட்டி கதவை திறந்தது. முன்னால் கழுதை புலி குயில் வரிக்குதிரையை பார்த்தது.
15: இவர்கள் யார்?
11: மிகவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டீர்களா? இப்போது பாருங்கள், உங்கள் அனைவரையும் எப்படி என் உணவாக்குகிறேன் என்று.
8: மறுபுறம் ஷேர்கான் இவர்களை நோக்கி ஓடி வந்தான். கழுதை புலி அதை கவனிக்கவில்லை. ஆனால் வரிக்குதிரையும் குயிலும் அவனை பார்த்ததும் அமைதியாக அங்கிருந்து நழுவின.
11: இப்போது பாருங்கள், உங்கள் அனைவரையும் ஒவ்வொன்றாக சாப்பிடுவேன். நீங்களும் இதையே சொல்வீர்கள், விட்டுவிடு, என்னை விட்டுவிடு, யாராவது என்னை காப்பாற்றுங்கள்.
8: இதை கேட்டு எல்லா குட்டிகளும் பயந்து போயின. கழுதை புலி வீட்டை நோக்கி அடி எடுத்து வைத்ததும் ஷேர்கான் அதன் மீது பாய்ந்தான்.
12: நான் உன்னை விடமாட்டேன், என் தூக்கத்தையே கெடுத்து விட்டாய்.
11: விட்டுவிடு, என்னை விட்டுவிடு, யாராவது என்னை காப்பாற்றுங்கள்.
12: உன்னை விடமாட்டேன், உன்னை என் உணவாக்குவேன்.
8: இப்படி சொல்லி ஷேர்கான் கழுதை புலியை தன் குகைக்குள் இழுத்துச் சென்றான். உள்ளே இருந்து கழுதை புலியின் ஒரு வலி நிறைந்த அலறல் குகைக்கு வெளியே வரை எதிரொலித்தது. அப்போது மானம்மா அங்கே வந்தாள்.
9: அட குழந்தைகளா, நீங்கள் ஏன் கதவை திறந்து வைத்திருக்கிறீர்கள்?
8: அவளை பார்த்ததும் எல்லா குட்டிகளும் தங்கள் அம்மாவை கட்டிக்கொண்டன.
15: அம்மா!
9: அட குழந்தைகளா, என்ன விஷயம் என்று கொஞ்சம் சொல்வீர்களா?
6: அம்மா, கழுதை புலி எங்களை முட்டாளாக்கியது. அது குயில் மூலம் உங்கள் குரலையை எழுப்பியது. வரிக்குதிரையின் கால்களை காட்டியது. அதனால் வெளியே நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என நினைத்தோம். அதனால் தான் நாங்கள் கதவை திறந்தோம்.
15: அட கடவுளே, இப்போது அது எங்கே? அது உங்களுக்கு எதுவும் செய்யவில்லையே.
6: இல்லம்மா, கதவை திறந்ததும் வரிக்குதிரையும் குயிலும் ஓடிவிட்டன. ஆனால் ஷேர்கான் மாமா அதை பிடித்து தன் குகைக்குள் இழுத்துச் சென்றார்.
15: என்ன?
8: இதை கேட்டு மானம்மாவும் எல்லா குட்டிகளும் சத்தமாக சிரிக்க தொடங்கின.
9: வாருங்கள், இப்போது அனைவரும் சேர்ந்து இந்த திராட்சையையும் பிளம்ஸ் பழங்களையும் சாப்பிடலாம்.
16: ஆமாம்மா, எங்களுக்கு மிகவும் பசிக்கிறது.
8: இவர்கள் அனைவரும் வீட்டுக்குள் சென்றனர். கழுதை புலியை பற்றி பேசி சிரித்து மகிழ்ந்தபடி பழங்களை சாப்பிடத் தொடங்கினர். யாரோ சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள், ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்பவர்களுக்கும் ஒருபோதும் நல்லதே நடக்காது.
0: நல்லது குட்டிங்களா, நல்லது அருமையான கதை கேட்டீங்க. புத்திசாலி மான் குட்டிகளும் வஞ்சக ஓ நாயை பற்றியும் அந்த வேலை நீண்ட நேரமாக காத்திருக்கும் மனதை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
17: ஹலோ.
0: வணக்கம் சஞ்சம்மா, எப்படி இருக்கிறீங்கள்?
17: சோமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
0: ஓம் சோமாக இருக்கிறோம். எங்க போனீங்க? வீட்டுல நின்றீங்களா, வெளியில போனீங்களா?
17: வீட்டுல நின்றேன்.
0: அப்ப மறந்து போனீங்களா அண்டே கேண்டீன் சிறுவர் முட்டமண்டு?
17: இல்ல, வாய்ப்பல்ல நிறைய நேரம் கோசாங்க.
0: ஆ, ஓகேம்மா. ஆனா வெளியில எனக்கு அப்பதான் நான் நினைச்சேன், காணையில இருந்து தான் இந்த கதையை போட்டேன். அப்புறம் இடையில நிக்க கூடாதுன்னு தொடர்ந்து போட்டேன் நான். சாப்பிட்டீங்களா மதியம்?
17: ஓ, சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: ஓம் சாப்பிட்டேம்மா. ஓகே.
17: சித்தல இருந்து எங்கட சித்தா கே வந்திருக்கிறார். எங்க தம்பிக்கு வந்து முதலாவது பிறந்தநாள் செய்ய போறோம்.
0: என்ன, உங்களோட தம்பிக்கா? யாருக்கு? மித்துவுக்கா?
17: சாய்தேவுக்கு.
0: ஆ, மூன்றாவது தம்பிக்கா?
17: இல்ல,
0: சித்தப்பாடு மகனுக்கா. உங்களோட வீட்டு செய்ய போறீங்களா? ஓ, உங்களோட வீட்டு செய்யறீங்க? அப்பாவே வந்து நிக்கணுமா? ஆ, சரி சரி, ஓகே. வாழ்த்துக்கள் செல்ல குட்டிக்கு. எப்ப பிறந்த நாள்?
17: இன்னைக்கு
0: செய்ய போறீங்களா? சரி சரி, அண்டின வாழ்த்துக்களும் தெரிவிச்சு கொள்ளுங்க. இப்ப அண்ணாக்கு, அஜய் சரண் அண்ணாக்கும் கூட வாயால ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க. ஓகே, உங்களோட வாழ்த்துக்களை அஜய் சரண் அண்ணா கேட்டுக்கொண்டிருப்பாரு. என்ன, அப்ப என்னை கொண்டு நீங்க ஆயத்தப்படுத்தவில்லையா, தயார்படுத்த இல்லையா?
17: என்னது, தம்பி வந்து இல்ல, தம்பி கேக் எடுக்க போயிட்டார்.
0: கேக் எடுக்க போயிட்டார். ஓகே, சரி, நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க?
17: நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன்.
0: என்ன கதை அம்மா?
17: யார் தந்த மரம்?
0: யார் தந்த மரம்? சரி சொல்லுங்க.
17: காகம் ஒன்று ஆலமரத்தில் வந்து அமர்ந்தது. பனிந்து சிவந்த பழங்கள் தம்மை கொட்டி தின்னது. வேக மாக சிறக்கடித்து பறந்து சென்றது. வெள்ளியில் ஓரிடத்தில் எச்ச மித்தடு எச்சே தரையில் வீழ்ந்த ஆலம் விதைகளில் இரண்டு கிழமை சென்று பின்னர் ஒன்று முளைத்தது. கோடை நாளில் குடையை போல நிழலை தந்திடும் கூட்டம் நடத்த மண்டபம் போல் என்றும் உதவிடும். ஆதி பாத சிறுவருக்கும் அரங்கமாகிடும். அருமையான ஊஞ்சலாக விழுத்து மாறிடும். சின்ன விழுத்து பல்துலக்க நாளும் உதவிடும். தேடி வந்து பறவை எல்லாம் கூடு கட்டிடும். இன்னும் நூறு விடத்தில் நன்மை செய்திடும். இந்த மரத்தின் பெருமை கூற எவரால் முடித்திடும். விடையை போட்டு சென்று காகம் எங்கு திரியுமோ? வேலி போட்டு வளர்த்த மனிதர் எங்கு வாழ்வரோ? உதவி பலவும் செய்யும் மரத்தை நமக்கு தந்தவர் உலகில் எங்கே இருந்த போதும் வாழ்க வாழ்கவே. யார் தந்த மரம்? இவ்வளவுதான்
0: கெட்டிக்காரி. வாழ்த்துக்கலாமா?
17: நன்றி
0: செல்லம். சரி, மித்து போய் வெளியில போயிட்டாரா? மித்து கேக் எடுக்க போயிட்டார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக பிறந்தநாளை கொண்டாடுங்களா?
17: நன்றி.
0: நன்றி அம்மா. நன்றி, வணக்கம்.
17: நன்றி, வணக்கம்.
0: நேரம் சரியாக 5:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சிறுவர் குற்றம். சிறுவர் குற்றம் நிகழ்ச்சிக்காக மனிதர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிற நேரம். அந்த வயலே ஆர்த்திகன், அகேனி மற்றும் அக்ஷயா, அக்ஷரா, சஞ்சு இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மனிதர்களை நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்னும் 9 இருக்கின்றன. ஜானிஸ் இவர்களை காணவில்லை, மறந்து விட்டார்களோ தெரியவில்லை. பிறகு நேரம் தாமதமாக வந்தால் அங்கால் உங்களுக்கு கண்ணீரமாக நீங்கள் முடிக்க முடியாது. நேரம் போதாமையால் இருக்கும் உங்களுக்கு.
1: ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாது பாப்பா.
0: அந்த வகையில் இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜய் சரண் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வேலை வாழ்த்திக் கொள்ளுகின்றோம்.

0: அந்த வேலையை இப்பொழுது வந்திருக்கும் மனைவியை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் யஸ்லின். யாரு?
1: ஜேசன்.
0: ஜேசன், ஓகே. என்ன அங்கே இருந்து ஓடி வந்த மாதிரி ஜேசன்? காலேஜ் போனீங்களா ஓடி வந்து? எங்க போனீங்க? சரி சரி சரி, ஆண்டி கேட்கல. ஓகே, இப்ப என்ன சொல்ல போறீங்களா ஆண்டிக்கு? சரி வாசிங்கோ.
1: இது ஒரு தேர், அது ஒரு ஏணி. இவை தேர்கள், அவை ஏணிகள். அது ஒரு மேளம், இது ஒரு தேங்காய். அவை நான்கு மேளங்கள். இவை வேட்டி, அது எங்கள் வேலி. அவை எங்கள் செவல். இவர் யார்? இவர் ஒரு பேச்சாளர்.
0: முடிச்சிட்டீங்களா? ஓகே, இப்ப கொஞ்சத்தோட முடிச்சிட்டீங்களா? என்ன வாழ்த்துக்கள் செல்லம்.
1: நன்றி.
0: நன்றி செல்லம். அடுத்த அரியாசலினா யானிசா?
1: இல்ல, இன்றைக்கு வீட்டை இல்ல. அவங்கள்
0: இன்றைக்கு வீட்டை இல்ல. நீங்க மட்டும்தான் இருந்தீங்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: நன்றி செல்லம். நன்றி, வணக்கம். நல்லது. இப்பொழுது உங்கள் யனிஸ் யஸ்லின் அவர்கள் அனுசரிக்க முடியவில்லை. தம்பி யேசன் தான் இணைந்து சிறப்பித்தார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை மனிதர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதனை செவிமடுத்த நீர்களுக்கும் மனிதர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடரும் விளம்பர

0: எல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
1: இருக்கும். மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன். இதுகளை எல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாள் ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5185. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிய தொடர்புகளுக்கு 1 மேலதிய தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதுபோது மோட்ட பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால், 14 ரூ கை, பாரிஸ், 10 லாட்சபல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0951-15-82-3 அல்லது 0669-68-61-61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சபலை ஷெரிமஹால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 21 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறியத்தரும்.

0: நிலவிய படங்களுக்கு கேப் பிரதர்ஸ் 38 05 வான்கூவர் கனடா. தொடர்புக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 77 01 57 அல்லது 604 902 43 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீடுகளில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் ரங்கசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக ரங்கசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 928 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: 03-971-27-50 கைத்தொலைபேசி இலக்கம் 07-08-920-58-58.
0: சுவிசிலே VTS Finance GmbH.
2: வன்கூவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கின்ற நான் இதுல உழைத்துக் கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சிருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்ல புரிஞ்சிருந்து இப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறோம்.
0: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் ரவீந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30 அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 6:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் 12வது பிறந்தநாள் வாழ்த்து. டென்மார்க்கில் வசிக்கும் சேகர் கஜின்தினி தம்பதிகளின் செல்வ புதல்வன் அஜய் சரண் 26ஆம் தேதி வந்த 12வது பிறந்தநாளை 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் சனிக்கிழமை இன்று தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று 12வது பிறந்தநாளை கொண்டாடும் அஜய் சரணை அன்பு அப்பா சேகர், அன்பு அம்மா கஜந்தினி, அன்பு அக்கா ஜனிகா, அன்பு தம்பி ராம் சரண், தாயத்தில் வசிக்கும் அப்பம்மா அம்மம்மா மற்றும் தாத்தா, பெரியப்பாமார் பெரியம்மாமார், சித்தப்பா சித்தி, மாமாமார் மாமிமார், அண்ணாமார் அக்காமார், தம்பிமார் தங்கைமார், மச்சான்மார் மச்சாள்மார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று டென்மார்க் அபிராமி அம்மன் அருளோடு பல்கலையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று 12வது பிறந்தநாளை கொண்டாடும் அஜய் சரணை TRT தமிழொலியில் பணிபுரியும் மாமாமார் அன்றியமார்கள் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்வோற்றும் பிள்ளையாக வாழ வாழ்த்திக் கொள்ளுகின்றோம். vanamlive.com என்னும் புதிய இணையதளம் இவரின் திறமைகளை வெளிப்பட செய்துகிறது. அந்த வேளை TRT தமிழொலியின் நிகழ்ச்சி நிலையத்தை மாலைக்கு எடுத்து வருகின்றார்கள் அன்பு அக்கா ஜென்ரிகா, அன்பு தம்பி ராம் சரண். இவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனுசரணையோடு வானலைக்கு வருகின்றது.

கண்டுபிடி கண்டுபிடி. என் கேள்விக்கு பதிலை கண்டுபிடி. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு, நிகழ்ச்சியை கேட்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் இவர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக இந்த முதியோர் சொல்லை மீட்டி பார்ப்போம். அடுத்தது பொருளுக்குள் பொருள்.

0: அந்த வயலே இன்று முதல் அடுத்து பாட்டும் பயந்தமிழும். அந்த வயலே முதலில் இன்று முதியோர் சொல்லை மீட்டி பார்ப்போம். அதாவது முதியவர்கள் வந்து இந்த பெரியவர்கள் வந்து வெளியே விட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது பிள்ளைகளை பார்த்து சொல்லும் ஒரு சொல். அதாவது பிள்ளைகள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது பெரியவர்கள் சொல்லும் ஒரு சொல் வந்து அது என்ன சொல்? அதாவது சில பேர் வந்து கவனமாக போட்டுவாங்க, அல்லது பாதுகாப்பாக போட்டுவாங்க என்று சொல்லி நிறைய சொல்லி இருக்கிறது. என்ன அப்போ அந்த அது சொல்லை தவிர்த்து நீங்கள் வேறு சொல்லொன்று சொல்ல வேண்டும். அது என்ன சொல்லென்று நீங்கள் தான் அது தெரிஞ்சு கொண்டு சொல்ல வேண்டும். அதாவது இப்போ பிள்ளைகள் வந்து வீட்டை விட்டு போகும்போது பெரியவர்கள் சொல்லுவார்கள், பாதுகாப்பாக போய் வரணும், கவனமாக போய் வரணும், வெத்தனமாக போய் வரணும். நிறைய சொல்லுகள் இருக்கின்றன. அந்த வயலே நான் ஒரு சொல்லு புதிய சொல்லொன்று வைத்திருக்கிறேன். அந்த சொல்லை நீங்கள் கண்டுபிடித்து அலையுங்கள். அதற்கான தொலைபேசி இலக்கம் 0033148 3215 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033981 4147 71. வாட்ஸ்அப் ஊடாக 0033 688 86 59. வைபர் ஊடாக 0033 580 0774 27. இப்பொழுது வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதியா, நான் ஜோதி செடிகுணராஜா கிடைக்கிறேன்.
0: ஓ வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்கள் சுகமாக இருக்கிறோம். நீங்களும் சுகமாக இருக்கிறீங்கள் தானே?
0: ஆம் சுகமாக இருக்கிறோம் அம்மா, நன்றி.
1: நான் சொல்ல வேணும், சுகமாக இருக்கிறோம். மற்றொன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் ஐயோ வருவில
0: அஜய் சரண்
1: பிள்ளையே, நாங்களும் வாழ்க வாழ்க என்று அவர்களை நிறைய வாழ்த்துக்களால் அவர்களை வாழ்த்திக் கொண்டு வந்த அக்கா ஜெனிக்காவுக்கும் மற்றது ராம்சரன்
0: அம்மா
1: அந்த பிள்ளை அவைகளுக்கும் எங்களுடைய நிறைந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் சொல்றேன். பத்திரமா இருங்கோன்னு சொல்றோம் இல்ல, பத்திரமே
0: அது எல்லாம் இப்ப சொல்ற சொல்லித்தானே அம்மா.
1: இப்படி இருக்குமோ நெச்சு போட்டு வந்துட்டேன்.
0: நன்றி அம்மா,
1: நன்றி
0: அம்மா, நன்றி, வணக்கம்.

0: அந்த வயலே தேவி என்று அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம் தேவி என்றன். அவருடைய தொலைபேசி நான் நிற்கிறேன் பிரச்சனையாக இருக்கிறது. இப்பொழுது வந்திருப்பவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் குடநாயகி பசுபதி.
1: பத்திரமா போட்டு வாங்கன்னு சொல்லுவினோம்.
0: ஐயோ, நான் இப்ப உங்களுக்கு அதுதானே சொன்னேன். நான் உங்களுக்கு பத்திரம் பாதுகாப்பு பத்திரம் இப்ப ஜோயஸ்வரி அம்மா வந்து சொல்லி இருக்கிறார். அதுகளெல்லாம் விடுங்க. பத்திரம் பாதுகாப்பு அதெல்லாம் விடுங்க. கவனம் கவனம் அதெல்லாம் முதியவர்கள் சொன்ன சொல்லுன்னு சொல்லி இருந்தேன்.
1: அந்த காலத்துல சொல்லி விட்டவ அம்மா சொல்லி விடுவா, வழியில நின்று கரைச்சி மினக்கிடாம பூர அலுவல செய்து கொண்டு.
0: ஏன் பெரிய வார்த்தைக்கு போறீங்க? ஒரு சிறிய சொல்ல சொல்றதுக்கு
1: தெரியல. நீங்க வச்சுக்கோதில்லை
0: பாப்போம் யார் சொல்லுகிறார்கள் என்று. நன்றி. அவரை தொடர்ந்து தேவி என்றன் மீண்டும் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
2: வணக்கம். உங்களுக்கும் தடிமன் பிடிச்சிட்டு போல.
0: உங்களுக்கும் தடிமனா தெரியுது குரல்ல.
2: மற்றென்று தனது பிறந்த நாளை 12வது பிறந்த நாளை காணும் அஜய் சரண் அதானே?
0: ஆமா,
2: சரண். அஜய் சரணா?
0: அஜய் சரண்.
2: அஜய் சரணுக்கு எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் கூறி அவர் என்றும் சிறப்புடன் வாழ வாழ்த்திக்கொண்டு மற்றது. நான் இதுக்கு இந்த சூதானமா போயிட்டு வாழ்றது.
0: சூதானமும் நான் ஒருக்கா கொண்டு வந்தேன். அது போயிட்டது முதல் இருக்கா? அதை விட வேற சொல்லு சொல்லி இருக்கிறது. பழைய சொல்லுதான். ஓகே, நன்றி. அவரை தொடர்ந்து வருஷப்பூடாக இயேசுதாசன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
3: வணக்கம் சோபிதா. நான் இயேசுதாசன்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீர்களா? நீண்ட நாளைக்கு பிறகு உங்கள் குரல் வானொலியில் ஒலிக்க சந்தோஷமாக இருக்கிறது.
3: நலமா இருக்கிறேன். நீங்கள் இந்த நிகழ்வு நடந்துட்டு எனக்கு இந்த தம்பிக்கு இருக்க வாழ்த்து சொல்லி நான் காலையில் இல்லை பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும். சரிங்களா? அப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: ஆமாம், நலமாக இருக்கிறோம். நன்றி.
3: ஒன்று, டென்மார்க் நகரில் தனது 12வது பிறந்த நாளை கொண்டாடும் சேகர் கஜேந்தினி தம்பதியுடைய புதல்வன் செல்வன் அஜய் சரண் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து வந்த ஜனனிகா அஜய்ஸ்ராம் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் இதற்கு ஒரு விடயம் சொல்லிட்டு போறேன். சரியா தெரியாது. ஊர்ல முந்தி எங்க அப்பா அம்மா சொல்லுவா கொஞ்சம் அச்சரிக்கையா இருக்க சொல்லி.
0: அப்படியா?
3: வெளியில போயிருக்கேன்னு சொல்லி அச்சரிக்கையா போங்க. வீட்டுல இருக்க கொஞ்சம் அச்சரிக்கையண்டா அந்த பத்திரமா கவனமா இருந்த மாதிரி தான் அப்படி ஒரு வார்த்தையை நான்
0: கேள்விப்பட்டிருக்கிறேன்.
3: அது என்ன சரி வரும்போது தெரியல. எனக்கு அந்த அப்பா அம்மா சொன்னதை நான் கேட்ட அப்படியே சொல்றேன். பிள்ளைகளை கொஞ்சம் தெஜ்ஜங்குவான் பிள்ளைகள வேண்டாம் பிள்ளை அச்சரிக்கையா இருந்தோளுங்க ரெண்டு போவினும் தெரியல. நான் நீ நேர அம்மா அம்மாக்கள் வந்து சொன்னவ வரிவினம் தானே கேட்டு பார்ப்போம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிதா.
0: ஓகே, நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் பதில் சரியாண்டு. நன்றி
3: நன்றி
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: மாலை வணக்கம் சோபிதா.
0: நலமாக இருக்கிறோம். நன்றி.
4: 12வது பிறந்த நாளை கொண்டாடும் செல்வன் அழை பிறந்த நாள் அவர் சீரும் சுடப்புடனும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க நாம் வாழ்த்துக் கொண்டு அதனை வாழையை எடுத்து வந்து கொடுக்கும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நானும் உள்ளதான் வந்தனா அதை நீங்கள் ஏற்கனவே தந்த விடுங்க. நானும் உள்ள ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே அச்சரிக்கையா போட்டு வாங்குவேன்.
0: அச்சரிக்கைன்னு சொல்லுகிறீர்கள்.
4: எங்கிட்ட முட்டில சொல்றாய் இல்லை. ஆனால் உப்புட்டி ஒரு அம்மா தந்த பேர பிள்ளைகளுக்கு சொல்றேன்
0: கேட்டுருக்கிறேன்.
4: அந்த காலத்துல சோ 60 வருஷத்துக்கு
0: முன்னாள்.
4: நன்றி.
0: ஓகே நன்றி. நெஞ்சை கலவாடி ஓடிவிட்டான் கண்டு பிடி. நல்லது, அச்சறுக்கை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் ஏசாசன் அவர்களுக்கு. நான் அச்சறுக்கை தான் வைத்திருந்தேன், நீங்கள் அந்த அச்சறுக்கை என்று சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? அச்சறுக்கையா இருங்கள், கவனமா இருங்கள் என்று சொல்லி இப்ப ரெண்டு பேரும் ரெண்டு ஆண்சிங்கங்கள் வந்து சொல்லிட்டு போயிருந்தார்கள். வாழ்த்துக்கள் இருவருக்கும், விபி அவர்களுக்கும், முதலில் ஏசாசன் அவர்கள், அடுத்தது விபி அவர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அடுத்து பொருளுக்கு பொருள். இது வந்து நீங்கள், நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் கண்டுபிடித்து நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு முதலே நீங்கள் சொல்லலாம். இப்போ சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. என்ன அடுத்து நான் பாட்டு ஒலிபரப்பாக வேணும், அதுக்காக நீங்கள் வந்து நிகழ்ச்சி முடிவதற்குள்ள சொல்லுங்க. பொருளுக்குள் பொருள் கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டு தரவுகள் கொடுப்பேன். முதல்ல வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒத்த சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒத்த சொல்லை கண்டுபிடிக்கவும். பின் கண்டுபிடித்த சொல்லிலிருந்து சூரியனுக்கான ஒத்த சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். பின் கண்டுபிடித்த சொல்லிலிருந்து சூரியனுக்கான ஒத்த சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சரி, பார்ப்போம் அது யார் சரியாக கண்டுபிடிக்கிறார்கள் என்று. அடுத்து இன்று ஒரு புதிய தரவாக வரப்படுகிறது. இதுவும் நீங்கள் நிகழ்ச்சி முடிவடைவதற்கு முதல் சொல்லலாம். எழுத்து இங்கே சொல்லுங்கே. எழுத்து இங்கே தலைப்பு. இது இந்த தலைப்பு வந்து எழுத்து இங்கே சொல்லங்கே, சரியா? அதாவது வந்து இடைவெளியில் பொருத்தமான எழுத்தை நீங்கள் பிரதியிட வேண்டும். பிரதியிட்டு பதிலே கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது நான் ஒரு மூன்று சொற்கள் கொடுப்பேன். அந்த மூன்று இடைவெளிகளிலும் பொருத்தமான எழுத்தை பிரதியிடும் போது, அதாவது மூன்று இடைவெளியிலும் பொருத்தமான எழுத்தை நீங்கள் பிரதியிடும் போது, அதாவது எழுதும் போது, திராட்சிக்கான ஒத்த சொல் கிடைக்கும். திராட்சிக்கான ஒத்த சொல். சரி, எப்பொழுது அந்த மூன்று சொல்லை தருகிறேன். அதாவது முதல்ல வந்து இடைவெளி, வெற்றிடம். ஓகே, வெற்றிடம் டேஸ். அடுத்து டானா நீனா. டானா மூன்று சொல்லி நீனா எழுதுங்கள். கீழே மேலிருந்து கீழ் வரை எழுதும் போது தான் அது உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலும். டானா மூன்று சொல்லி நீனா. அடுத்து ரெண்டாவது கனை. முதல் இடைவெளி இருக்குது, அதாவது முதல் வந்து நீங்கள் இடைவெளியை நிரப்ப வேணும். அந்த முதல் இதை நிரப்பணும். டானா நீனாக்கு முதல் ஒரு எழுத்து இருக்கிறது, அதை நிரப்ப வேணும். கானா நையன்னா. அடுத்து மூன்றாவது யானா இல்லைன்னா. முதல்ல வந்து டேஸ், யானா இல்லைன்னா. அப்ப இந்த மூன்று சொற்களிலே வந்து ஒவ்வொரு எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த சொற்களை, சொற்களின் பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தால் அதில் ஒரு பெயர் வரும். அந்த பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது திராட்சைக்கான ஒத்த சொல்லுடைய பெயர் கிடைக்கும். திராட்சைக்கான ஒத்த சொல்லுடைய பெயர் கிடைக்கும். ஓகே, விளங்கினதா உங்களுக்கு? முதல் எழுது உங்களுக்கு ரணி தந்திருந்தேன். ரணி டானா நீனா. அதில் முதல் வந்து ஒரு எழுத்து வரும், அந்த எழுத்தோடு நீங்கள் பொருத்த வேண்டும். ஒரு எழுத்து வெறும் பொருத்த வேண்டும். அடுத்து கனை. கனை என்று வெறும் முதல் இடைவெளிய அதில் ஒரு எழுத்தை நீங்கள் போட வேண்டும். அடுத்தது யானா இல்லைன்னா. யானா இல்லைன்னு வெறும் முதல்ல ஒரு எழுத்து வெறும். அப்போ அந்த மேலிருந்து கீழே வரும்போது அந்த எழுத்துக்களை சேர்க்கும் போது திராட்சைக்கான ஒத்த சொல் ஒன்று வரும். திராட்சைக்கான ஒத்த சொல் ஒன்று கிடைக்கப்பெறும் உங்களுக்கு. அந்த நீங்கள் எழுத்துக்களை சரிப்படுத்தும் போது, அந்த எழுத்துக்களை போட்டு நீங்கள் சரிப்படுத்தும் போது திராட்சைக்கான ஒத்த சொல் கிடைக்கும் உங்களுக்கு. சரி, இதை நீங்கள் பிறகு யோசிங்களா, பிறகு யோசித்துன்னு சொல்லலாம்.

முதல் பொருளுக்கு பொருள் கொடுத்தேன், ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒத்த சொல்லி நீங்க கண்டுபிடிக்காம முதல்ல. பின் அந்த கண்டுபிடிச்ச பின் சொல்லி அந்த சொல்லில இருந்து சூரியனுக்கான ஒத்த சொல் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அந்த சொல் எந்த சொல்? நல்லது நேர்களே, இப்பொழுது நாங்கள் பாடலை கேட்போம். பாடலூடாக சொற்களை எழுதி வையுங்கள், சொற்களின் ஊடாக நான் தரவு கொடுப்பேன். அந்த தரவுக்குரிய பதிலோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இதோ பாடல்.

0: நேரம் சரியாக 6:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி.
1: அவனை கண்டுபிடி நெஞ்சை காலவாடி ஓடிதான் கண்டு.
0: அந்த வயலை உங்களுக்கு நான் முதலிலே இரு தரவுகள் கொடுத்திருந்தேன். நீங்கள் கண்டுபிடித்து நீங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பெறும் நிறைவு பெறுவதற்கு முன்பு நீங்கள் அதை சொல்லலாம். அதை என்ன தரவென்று நான் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அதாவது பொருளுக்குள் பொருள், அது ஒன்று. அது சென்ற வாரம் நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். முதலில் ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒத்த சொல்லை கண்டுபிடிக்கவும். கண்டுபிடித்த பின் அந்த கண்டுபிடித்த சொல்லில் இருந்து சூரியனுக்கான ஒத்த சொல் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த தரவு, அடுத்த இரண்டாவது, எழுத்து இங்கே சொல்லுங்கே. எழுத்து இங்கே சொல்லுங்கே என்ற தலைப்பில் ஒரு இது. அதாவது வந்து இடைவெளியில் பொருத்தமான எழுதை நான் இடைவெளி அந்த இடைவெளிக்கு பின்பு நான் உங்களுக்கு எழுத்துக்கள் கொடுப்பேன். அந்த இடைவெளியில் பொருத்தமான எழுத்தை நீங்கள் பிரதியிட்டு பதிலை கண்டுபிடிக்க வேண்டும். பொருத்தமான எழுத்தை நீங்கள் கண்டுபிடித்து அதில் போட்டு பதிலை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த மூன்று இடைவெளிகளிலும் பொருத்தமான எழுத்தை நீங்கள் பிரதியிடும் போது திராட்சைக்கான ஒத்த சொல் கிடைக்கும். திராட்சைக்கான ஒத்த சொல் கிடைக்கும். அந்த ஒத்த சொல் என்னவென்று நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரி, இப்பொழுது பாட்டும் பைந்தமல்லே பாடல் ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த பாடலுக்கான தரவு முதல்ல இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்று கொண்டு வணக்கம்.
2: வணக்கம். என்ன எழுத்துகள் கொடுத்த நீங்க?
0: இல்ல, முதல் நீங்க எழுதலையா? அந்த இது பொருளுக்குள் பொருள்னு சொல்லி சென்ற வாரம் கொடுத்திருந்தேன்.
2: அது ரவி வேறம்மா, ரவி வேறம் என்று வேறுமா? அது
0: இல்ல, கொஞ்சம் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேணும். அதுல கொஞ்சம் வித்தியாசம். ரவிவாரம் என்று வந்தா எப்படி நீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்.
2: ரவி என்றது சூரியன் தானே?
0: ஆஹா,
2: வச்சுதான் கேட்டேன். ரவிவாரம் உண்டு.
0: அடுத்து அந்த சொல்ல நீங்க சூரியனை கண்டுபிடிச்சு சூரியனுக்கான சொல்ல கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இல்ல, ஞாயிற்றுக்கிழமைக்கான சொல்ல ஞாயிற்றுக்கிழமைக்கான சொல்லத்தான்
2: கண்டுபிடிக்கணும்.
0: ரவி அதான் ரவிவாரம்னு சொல்றீங்க. அப்ப அதுல இருந்து நீங்க அந்த அதுல இருந்து நீங்க சூரியனுக்கான ஒத்த சொல் கண்டுபிடிக்க வேணும்.
2: ரவி ரவிவாரம் ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்கான ஒத்த சொல் ரவி.
0: இல்ல, கொஞ்சம் வித்தியாசம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க.
2: அந்த பேர்தான் வருந்தேன், அப்படித்தான்
0: அது கேட்ட மாதிரி தான் வெறும். கொஞ்சம் நீங்கள் அது கொஞ்சம் வித்தியாசம் அமையும்.
2: பானு வேறம் ஒன்றும் இருக்கு.
0: பானு வாரமா?
2: ரெண்டும் இருக்கு.
0: பானுவாரம், அது பிரிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல்ல ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒத்த சொல்ல.
2: ஒத்த சொல் பானுவாரம். பாவன்னா நூனா பானு. பானு என்றா சூரியன் தானே?
0: சரியாக எடுத்திருக்கிறீர்கள். இரண்டு சொற்களிலே ஒரு சொல்லு சரியாக அமைந்திருக்கிறது. அந்த சொல்ல நீங்க சரியான விளக்கமாக சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஓகே, நன்றி
2: நன்றி,
0: வணக்கம். நல்லது, இப்பொழுது தரவு உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. பாட்டுடைய தரவு. பெற்றோர் குரு மக்கள் போன்றோருக்கு செய்யும் தொண்டு. பெற்றோர் அதாவது பெற்றோர் குரு மக்கள் போன்றோருக்கு செய்யும் தொண்டு எது? வணக்கம்.
3: வணக்கம் ஜோபிதா.
0: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
3: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்க நலம் இல்ல, ஆனா நலமா டக்குன்னு தெரியுது. முதலில் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜய் சரனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்வுகளை வானலை கெடுத்து வந்த அவர்கள் பெற்றோருக்கும் சகோதரருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி.
3: பாடல்ல அந்த கேள்வியை திரும்ப கொடுங்க.
0: பெற்றோர் குரு மக்கள் போன்றோருக்கு செய்யும் தொண்டு பாடல்ல வந்தது. பெற்றோருக்கும் சரி குருவுக்கும் சரி மக்களுக்கும் சரி செய்யும் தொண்டு.
3: சேவை,
0: சேவை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
3: நன்றி. மற்றது விளங்கிட்டு ஆனா சொல்லு கண்டுபிடிக்கல. நான் கண்டுபிடிச்சா மண்ணு.
0: சரி, ஓகே, நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் குணநாயகி பசுபதி. பிள்ளையும் பெறும், பிள்ளையும் விளையாடும், பிள்ளையும் பெறும், பிள்ளையும்
4: பாவை.
0: பாவை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி. இதுதான் சொர்ண சீரகம் என்று சொல்லுவார்கள். இதுதான் சொர்ண சீரகம் என்று சொல்லுவார்கள். பாடல்ல வந்தது.

0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள்.
1: பாட்டா கேள்விக்கு கரும்பு என்று சொல்றேன்.
0: கரும்பு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அவனை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: கரும்பு கரும்பு
0: கரும்பு. நன்றி பேபி கணேஷ் அவர்கள் சொல்லிவிட்டார்.
2: அடுத்து
0: உங்களுக்கான தரவு, தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட மேம்பாட்டு சிறப்பு திட்டங்களில் ஒன்று.
2: மேம்பாட்டு திட்டம் இலங்கையில போட்டு
0: தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட மேம்பாட்டு சிறப்பு திட்டங்களில் இதுவும் ஒன்று.
2: ஒன்று
0: பாடல்ல வந்தது.
2: ஓ அது சரியம்மா. சரி, விட விடுகிறேன்.
0: ஓகே நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள்.
1: திரும்ப சொல்லுங்க.
0: தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட மேம்பாட்டு சிறப்பு திட்டங்களுள் இதுவும் ஒன்று.
1: கல்
0: இல்ல.
1: சரியா பாப்போமா.
0: ஓகே, நன்றி.

0: வணக்கம்.
1: பத்து
0: இல்லை பாடல்ல வந்தது, செய்தியில சொல்ல பாடல்ல வந்தது, பாடல்ல வந்தது.
1: இனிப்பு தெரியல.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்
0: லாலா, நலமா இருக்கிறீர்களா?
2: நாங்கள் நலமாக இருக்கோம் சோபிதா, நீங்கள் எப்படி நலமாக இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் லாலா.
2: இல்ல, கொஞ்சம் அலுவலக நின்றுட்டேன்.
0: சரி சரி,
2: சும்மா இந்த கேட்டுட்டு வந்தேன் சோபிதா. என்ன தமிழ்நாட்டில இருந்து கொண்டு வர என்ன கேள்வி?
0: பாடல்ல வந்ததா? நான் கேட்ட கேள்வி வந்து, தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட மேம்பாட்டு சிறப்பு திட்டங்களில் இதுவும் ஒன்று. பாடல்ல வந்தது
2: மேம்பாட்டு சிறப்பு திட்டங்களில.
0: ஆமாம்.
2: முத்துக்குளிப்பு
0: இல்ல, முத்துக்குளிப்பு இல்ல, இன்னொன்று
2: முத்து கொண்டு வரப்பட்ட பொருள் என்று நினைச்சேன். தூத்துக்குடியில முத்து தானே இது.
0: நன்றி லாலா, நன்றி, வணக்கம்.

0: அந்த வேலை வந்திருக்கும் ஷியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம் ஜோபிதா, நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி. இதுக்கு வந்துட்டு அவிட
0: இல்ல, வேற இல்ல.
1: அணை என்று சொல்லி பார்க்கிறேன்.
0: விளங்க இல்ல.
1: அணை அணை
0: இல்ல, அணை திட்டம் இல்ல. இல்ல,
1: வழி கணிக்கிறேன். பாட்டில் தெரியாது.
0: பாட்டு வந்து முத்து பவள முக்கனி சக்கரை.
1: நன்றி,
0: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: நானும் அணி என்றுதான் வந்தேன்ல வச்சுட்டு நான் மூன்று பேருக்கு தெரியாம கிடக்கு.
0: சரி, இல்ல அது சொன்னதான் மற்றதுக்கு செல்லுவதற்கு. சரி,
2: தொழிற்சாலையா?
0: இல்ல இல்ல, இது வந்து ஒரு இது வந்து உணவு பண்ணமண்டு ஒரு
2: சக்கரை.
0: இல்ல,
2: சக்கரை தொழில் தான் தொழிற்சாலை. உடனுக்குதான் கேட்டனா? சரி சரி, போய் வருகிறேன்.
0: நன்றி நன்றி.

இன்றைய காலை நேரம் சரியாக 6:37. பாடல்ல வந்தது தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட மேம்பாட்டு சிறப்பு திட்டங்களில் ஒன்று.

0: சரி, அந்த தரவை விடுவன் யார் யோசித்ததை சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம். அந்த வயலில் இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். முக்கணி திட்டம்.
0: ஆமா, வாழ்த்துக்கள்.
1: விவசாயியோ தேடினேன், பட்டு செம்பட்டண்டா அப்படி வராது என்றுதான் இப்ப பாக்கு. முக்கணி என்னவோ, முக்கணி திட்டம் என்னண்டா, அது விவசாயிகளுக்காக.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். முக்கணி திட்டம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் தேவியன்றனுக்கு. அடுத்த தரவு, பாண்டியர்கள் அகஸ்டஸ் மன்னனுக்கு அன்பளிப்பு செய்தது இது. எதை அன்பளிப்பு செய்தார்கள்? பாடல்ல வந்தது. பாண்டியர்கள் அகஸ்டஸ் மன்னனுக்கு அன்பளிப்பு செய்தது. சரியாக 6:38. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கண்டுபிடி கண்டுபிடி. கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக மூன்றாவது பகுதியாக பாட்டும் பைந்தமிழும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வேளை இன்று 12வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் எங்கள் பாடகர் அஜய் செல்லம். அஜய் சரண் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்திக் கொண்டு இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். ஏபி கணேஷ் அவர்கள்.
2: ஓ, அரசர்கள் அன்பளிப்பு செய்யறா, உங்கள் முத்து எல்லாம் பவளமா இருக்கு, நான் முத்த சொல்லி பாக்குறேன்.
0: முத்து என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். ஒன்றினால் ஒருவர் மிக அதிகமாக கவரப்பட்டிருக்கும் நிலை. காதல். மோகம் என்பது சரியான. வாழ்த்துக்கள். நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள். மோகம் போய்விட்டது. அடுத்து உங்களுக்கான கேள்வி, 7வது தரவு. நாம எடுக்கக்கூடியதும் பிறர் நமக்கு தரக்கூடியதுமான ஒன்று. நாம விரும்பி அதை நாங்கள் எடுக்கக்கூடியதும் பிறர் எமக்கு தரக்கூடியதுமான ஒன்று.
2: அது காதலாத்தான் இருக்கும்.
0: காதல் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து
2: நாம எடுக்கக்கூடியதும்
0: பிறர் எமக்கு தரக்கூடியதுமான ஒன்று.
2: தேவையா? தெரியல.
0: இல்லை.
2: நன்றி
0: நன்றி.
3: அவனை கண்டு பீடி, நெஞ்சை காலவாடி ஓடிதான் கண்டு பீடி.
0: வணக்கம்.
4: வணக்கம் செல்வாக்க.
0: வணக்கம் வாசி, நலமா இருக்கிறீர்களா?
4: ஓம் நலமா இருக்கு. நீங்க?
0: ஓம் நலமாக இருக்கிறோம். நன்றி வாசி.
4: தனிமை என்று சொல்லி பார்க்க.
0: தனிமை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் வாசி.
4: நன்றி
0: நன்றி. நிலைய கலைநேரம் சரியாக 6:41. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. அந்த வேலை இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம்.
0: நாம எடுக்கக்கூடியதும் நாம விரும்பி எங்களுக்கு, நாங்கள் தனிமையை விரும்புவோம். அடுத்து பிறரும் நமக்கு தனியா இருக்கக்கூடிய இதுகளையும் பிறராலும் எங்களுக்கு வரக்கூடும். இப்ப நீங்க தனிமையா இல்லையா? உங்களுக்கான கேள்வி, திருமாலை போற்ற உவமையாகும் மணி ஒன்று. திருமாலை போற்ற உவமையாகும் மணி ஒன்று. பவளம் என்பது
5: சரியான.
0: நன்றி. அவரை தொடர்ந்து வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள்.
2: அந்த தனிமைக்கு கேள்வி நல்ல கேள்வி.
0: உங்களுக்கான தரவு, திருமாலை போற்ற அரும்பு பெரிதாகி மலரும் முன். அரும்பு பெரிதாகி மலரும் முன், அந்த மலரும் முன் உள்ள நிலை. மொட்டு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அடுத்த தரவு ஒரு திரவ பொருளின் ஒற்றை சொட்டு. ஒரு திரவ பொருளின் ஒற்றை சொட்டு இது எது?

0: வணக்கம்.
1: துளியா?
0: ஆ, துளி வசி சொல்லி விட்டார். உங்களுக்கான தரம் வந்து சொல்லுகிறேன். இருந்தா சொல்லுங்கள். ஓகே ஓகே. வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை கிடைப்பவற்றில் இதுவும் ஒன்று. ஒரு முறையில கிடைக்கிறது, இதுவும் ஒன்று. எல்லாம் கிடைக்கும், ஆனா இதுவும் ஒன்று.
1: வாழ்க்கையில வாழ்வுதான் ஒருக்கா கிடைக்கும்.
0: வாழ்வு, அந்த வாழ்க்கையில ஒன்று கிடைக்கும் எங்களுக்கு ஒரே ஒரு முறை. அதை நாங்கள் இணைத்து சந்தோஷப்படுவோம். அது திரும்ப வருமானு கூட நினைப்போம்.
1: அந்த இளமை காலங்கள்,
0: இளமை, இளமை என்பது சரியான பதில். நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். அடுத்த தரவு இது என்றும் எம்மிடம் நேர்மறையாக இருந்தால் நன்மைதான். வணக்கம் சியாமலா. ஓ, சியாமலா வெளியில நிக்கிறபடியா கவரேஜ் பிரச்சனையாக இருக்கிறது. இது என்றும் எம்மிடம் நேர்மறையாக இருந்தால் நன்மைதான். அந்த வயலில் இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சோவிதா.
0: வணக்கம் குணநாயி பசுபதி.
2: சொல்லுங்க.
0: இது என்றும் எம்மிடம் நேர்மறையாக இருந்தால்
2: நன்மைதான். நேர்மறையாக இருந்தால் நன்மை. எண்ணங்கள்,
0: எண்ணம், எண்ணம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி. அவரை தொடர்ந்து சியாமலா. வணக்கம் சியாமலா.
3: வணக்கம் ஜோபிதா.
0: ஓ வணக்கம். வீட்டை போய்விட்டீங்களா?
3: ஆமா.
0: நான் முதல் இரண்டு தரவுகள் கொடுத்தேன். அந்த புதிய தரவு ஒன்று கொடுத்தேன். உங்களுக்கான தரவு சில சந்தர்ப்பங்களில் சிறப்பு வெளியீடாகவும் வெளிவரும் ஒன்று.
3: சிறப்பு வெளியீடா?
0: ஓ, சில சந்தர்ப்பங்கள்ல சிறப்பு வெளியீடாகவும் வெளிவரும் ஒன்று.
3: மலர் என்று வருமா?
0: ஆம், மலர் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் ஷியாமலா.
3: நன்றி, வணக்கம்.
0: அடுத்த கேள்வி, குறைவாக இருப்பதை நிரப்ப வேண்டிய நிலை. குறைவாக இருப்பதை நிரப்ப வேண்டிய நிலை இதுதான். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் பிபி கணேஷ் அவர்கள்.
4: தேவை,
0: தேவை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
0: நன்றி. அடுத்த தரவு, இங்கே மெய்யும் உண்டு பொய்யும் உண்டு. வணக்கம். வணக்கம். அது நீங்க முதல்ல போட்டீங்களா? அங்க இப்ப அடுத்த கேள்வி, மாநில சத்தத்தை குறையுங்கள். வணக்கம்.
5: வணக்கம்.
0: ஓ, மாநில சத்தத்தை குறையுங்க. சந்திலேயே நேரம் போகுது. இங்கே மெய்யும் உண்டு பொய்யும் உண்டு.
5: மெய்யும் உண்டு பொய்யும் உண்டு.
0: ஆமாம்.
5: கதை
0: இல்லை. நன்றி, வணக்கம் ஷியாமலா. சொல்லுங்கள் ஷியாமலா.
3: காதல் வருமோ?
0: இல்லை, காதலும் இல்லை.
3: பக்கம்
0: இல்லை. நன்றி. நல்லது. நான் வந்து இப்ப ஒரு தரவு ஒன்று கொடுத்தேன். அதுக்கு ஷியாமலா வாசி அவர்கள் கேட்கல. இரண்டு தரவுகள். முதல்ல வந்து சென்ற வாரம் கொடுத்தது போல, அதாவது பொருளுக்குள் பொருள். முதல்ல வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒத்த சொல்லை நீங்க கண்டுபிடிக்க வேணும். பின் கண்டுபிடித்த சொல்லிலிருந்து சூரியனுக்கான ஒத்த சொல் கண்டுபிடிக்க வேண்டும். அது என்ன சொல் என்று சொல்லுங்கள், பார்க்கலாம். அடுத்து இன்னொரு புதிய தரம் ஒன்று, எழுத்து இங்கே சொல்லுங்க. அதாவது நான் கொடுக்கிற சொல்லுக்கு முதல் இடைவெளியில் இடைவெளி ஒன்று வரும். அதாவது முதல்ல தான் அந்த இடைவெளி வரும், பின்னுக்கு வராது. முதல்ல தான் அந்த இடைவெளி வரும். இடைவெளியில் முதல்லையா முதல்ல வரும். அந்த இடைவெளியில் பொருத்தமான எழுத்தை நீங்கள் பிரதியிட்டு பதிலை கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது மூன்று எழுத்து, மூன்று இடைவெளிகளிலும் மூன்று சொற்கள் கொடுப்பேன். அந்த மூன்று இடைவெளிகளிலும் பொருத்தமான எழுத்தை பிரதியிடும் போது, பொருத்தமான எழுத்தை நீங்கள் பிரதியிடும் போது திராட்சைக்கான ஒத்த சொல் கிடைக்கும். முதலாவது அதாவது மூன்று சொல் கொடுத்திருந்தேன். முதலாவது அந்த இடைவெளி ரெண்டு எழுத்து, டானா நீனா, டணி மூன்று சொல்லி நீனா, டானா நீனா, ரணி ரணி இல்லை டணி. அடுத்து கனை, முதல் இடைவெளி கானா நெய் என்ன கனை. அடுத்து மூன்றாவது இடைவெளி யானா இல்லைன்னா, பல்லுக்கு வர இல்லைன்னா எல். அப்போ அந்த மூன்று நீங்கள் மேலிருந்து தான் பார்க்க வேணும். மேலிருந்து அந்த மூன்று எழுத்துக்களை நீங்கள் சேர்க்கும்போது திராட்சைக்கான ஒத்த சொல் கிடைக்கும். அதே போல் நீங்கள் அந்த சொல்லும் சரியாக அமைய வேணும். இல்லை அப்போ இப்போ ரணி என்ற சொல்லுக்கு நீங்கள் எழுத்த போடும்போது அது ஒரு பொருளாக அமைய வேணும். அப்போ தான் அந்த முதல் எழுத்துக்குரிய எழுத்துக்களை நீங்கள் சேர்க்கும்போது பொருள் சேரும். அதாவது திராட்சைக்கான ஒத்த சொல் வரும். சரி, அந்த திராட்சைக்கான ஒத்த சொல்லை நீங்கள் கண்டுபிடிங்கள். இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் சோபிதா. ரகசியம்
0: எதுக்கு
6: நீங்க இப்ப கேள்வி கேட்டுக்கு? நானும் சொல்லல, சியாமலா சொன்ன சொல்லல.
0: ஓ இல்ல, ரகசியம் இல்ல, இங்கே மெய்யும் உண்டு பொய்யும் உண்டு.
6: கதை சொன்னேன் நானே என்ன முதல் கை என்ன என்ன உண்டு என்ன இல்ல பொய்யும் உண்டு மெய்யும் உண்டு என்ன?
0: ஆ, மெய்யும் உண்டு பொய்யும் உண்டு.
6: அது கதையில தானே வரும். அப்படி இல்லாட்டிக்கு சுவையில வருமா?
0: இல்ல, சுவையில என்ன பொய்மை?
6: போவோம் போவோம்.
0: இல்ல,
6: கைப்பு
0: இல்ல. நன்றி.

0: கலை நேரம் சரியாக 6:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. இப்பொழுது பாட்டும் பயந்தமிழும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் விபி அவர்கள். இல்ல, நீங்கள் 7 மணியிலிருந்து தாருங்கள். நான் 7 மணியில ஆரம்பிப்பேன் தானே, அந்த அதி அதை செய்யும் போது தாருங்களா?
1: 9:00
0: நான் இதை முடிவடைய வேணுமல்ல. இது நான் இடையில எனக்கு கேள்விகள் நிறைஞ்சிருக்குது. அப்ப அந்த
1: நன்றி.
0: நன்றி.

0: வணக்கம் சொல்றது பட்டு தருமா நீங்க கேட்டு வச்சு பொய்ய மண்டல வணக்கம்
1: ஹலோ
2: பட்டு வராது
1: இது இறைதான்
2: இல்ல நன்றி நன்றி. 7 நிமிடங்கள் இருக்கின்றன. இந்த இதை பாட்டு மைந்தம் நிறைவு செய்தால் நான் அடுத்த இதுக்கு செல்ல வேண்டும். இங்கே பொய்யும் உண்டு மெய்யும் உண்டு. இங்கே மெய்யும் உண்டு, அதாவது இங்கே அதை நீங்கள் முதல் போட்டு மெய்யும் உண்டு பொய் பொய்யும் உண்டு. அதை முன்னுக்கு போட்டால் பொய் மெய் பொய். முன்னுக்கு போட்டு பாருங்கள், மெய்யும் பொய்யையும் போட்டு எது வெறுமண்டு. உலகத்திலே வாழ்பவர்கள்ல 100க்கு 90% வீதமானவர்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம். இதுக்கு கல் வருமா? பொய்கள் மெய்கள் அப்படி வருமா?
0: இல்ல, நான் சொன்ன அந்த மெய்யுக்கு முன்னுக்கும் போடுங்க, பொய்க்கு முன்னுக்கும் ஒரே சொல்ல வரும்.
1: விளங்கல.
0: இங்கே மெய்யும் உண்டு, அதாவது அந்த மெய்யுக்கு முன்னுக்கு நீங்க
1: முன்னுக்கும் போடலாம்,
0: போடலாம். இல்ல, முன்னுக்கு தான் அதை போடணும், பின்னுக்கும் போடலாம். பின்னுக்கு தான் போடணும், பின்னுக்கு தான் போட்டால் நீங்க இல்ல.
1: சரி, பாப்போமா.
0: நன்றி. வணக்கம்.
2: உறவு
0: இல்லையே.
2: மனிதர்களை நினைத்தேன்.
0: மனிதர்களை நினைத்தீங்க. மனிதர்களை நினைக்கும் போது இதுவும் வரும். இப்படியான மனிதர்களும் இருக்கிறார்கள். அதான் பொய்யான மனிதர்கள், மெய்யான மனிதர்கள், அந்த மெய்யான மனிதர்கள். நன்றி.
2: நன்றி.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: முகம் பொய் முகம்.
0: வாழ்த்துக்கள். முகம் என்பது பொய்முகம், மெய்முகம்.

0: அவனை கண்டு. அடுத்து இது முதலில் வந்த சொல் தான், நான் அதுக்கு இன்னொரு சொல்லு தரவெடுத்திருக்கிறேன். ஆன்மீகத்தில் மனிதனின் முக்குணங்களோடும் மும்மூர்த்தியோடும் ஒப்பிடப்படுவது. ஆன்மீகத்தில் மனிதனின் முக்குணங்களோடும் மும்மூர்த்திகளோடும் ஒப்பிடப்படுவது. ஆன்மீகத்தில் வந்திருப்பவர், வணக்கம்.
1: ஹலோ. ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: வைபவ்.
0: ஆமாம், வைபவ் ஊடாக வந்திருக்கிறீர்கள்.
1: சரி சரி. யாருக்கு
0: முகம் முகம் முகம்
1: முகத்தை தான் நானும் கொண்டு ஓடி வந்தேன். அது சொல்லிட்டு
0: என்ன?
1: சரியா, இது வந்து இறைவன்
0: இல்ல, இறைவன் ஆன்மீகத்தில் மனிதனின் முக்குணங்களோடும் மனிதன் முக்குணங்களோடும் இறைவன் ஒப்பிடலாமா? இல்லை. ஆன்மீகத்தில மனிதனின் முக்குணங்களோடும் மும்மூர்த்திகளோடும் ஒப்பிடப்படுவது. ஏழு மணி சென்றாலும் கேள்வி நன்றி. நேரம் சரியாக 6:57. வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம் சோபிதா.
0: ஓம்
2: என்ன அஜய் சரணுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் சகல சௌபாக்கியங்களோட பல்கலை எங்களுக்கு சிறந்த பாடகனாக வர வேணும் என்று வாழ்த்தி கொண்டு அதனை வானிலை கொண்டு வந்த அக்காக்கும் தம்பிக்கும் பெற்றோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, நீங்க இந்த முதல் ஒரு சொல்லு தந்தீங்கல்ல, அதுக்கு சீமுதை என்று வருமா?
0: சீமுகையா?
2: சீமுதை. திராட்சைக்கு வேற பேர் கேட்டீங்க.
0: ஓமோ.
2: நன்றி.
0: ஒன்று போய்விட்டது, அப்ப இன்னொன்று இருக்கிறது.
2: ஞாயிற்றுக்கிழமைக்கும் சூரியன், சூரியன்.
0: ஓ, இப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒத்த சொல்ல நீங்க கண்டுபிடித்து அந்த சொல்ல இருந்து சூரியனுக்கான ஒத்த சொல் நீங்க கண்டுபிடிக்க வேணும். மனிதனின் முக்குணங்களோடும் மும்மூர்த்திகளோடும் ஒப்பிடப்படுவது.
2: ஆன்மீகத்தில் முக்குணங்களோடும் மும்மூர்த்தியோடும் மட்டும் மோகம் வருமா?
0: இல்ல.
2: நன்றி
0: ஷியாமலா. இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் லாலா.
3: லாலா சோபிதா, நான் பாட்டு கேட்கல, கேள்விய கேட்டுட்டு எனக்கு தெரியும் நினைச்சு கொண்டு
0: வந்தேன்.
3: முக்குணங்கள் சாத்வீகம், ராஜோ, தாமோ.
0: அது அது சேர்த்தால் எப்படி வரும்? சேர்த்தால் அந்த எப்படி சொல்லுவார்கள்? அந்த முக்குணங்களும் 30 ஒப்பிடப்படுவது. அந்த முக்குணங்களும் அந்த இப்ப ஆன்மீக மனிதனின் முக்குணங்களோடும் மும்மூர்த்திகளோடும் ஒப்பிடப்படுவதை இப்படி சொல்லுவார்கள் ஆன்மீகத்தில. இல்லை, பாடல்ல அது வரையில லாலா. இது முன்னுக்கு வந்த சொல்லுத்தான். இது நான் கொடுக்கப்பட்ட தரவில் வந்த சொல்லு. நான் இதுக்கு ஒரு ஒரு சொல்ல இதுக்கு தரவு எடுத்திருக்கிறேன். அதான்
3: முத்து பவளம் முக்கன் சக்கரை மூடி வைக்கலாமா?
0: அந்த எழுத்துக்களையும் வருகுது பதில். ஆமாம்.
3: முக்கனி.
0: முக்கனி என்பது சரியான பதில்.

0: தில்
1: நன்றி சோபிதா.
0: வாழ்த்துக்கள். நன்றி லாலா. அடுத்து ஒன்றிற்கு பரிணாம அமைப்பை தரும் பகுதி. ஒன்றுக்கு பரிணாம அமைப்பை தரும் பகுதி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள்.
2: முக்கணிக்கு முதல் ஒரு சொல் தரவு எடுத்துட்டீங்களல்ல, ரெண்டு தரம்
0: எடுத்தேன்னா தரவு எடுத்திருந்தேன்.
2: இதுக்கு என்ன?
0: ஒன்றுக்கு பரிணாம அமைப்பை தரும் பகுதி.
2: பக்கம்.
0: பக்கம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: நீங்க சொல்லத்தான் நானு முக்கணியோட எடுத்துட்டு வந்தேன். வேற கேள்வி முடிஞ்சதா?
0: இன்னும் ஒரு கேள்வி, ரெண்டு கேள்வி இருக்கிறது.
3: சரி சொல்லுங்க.
0: கேள்வி: திறமை தரம் போன்றவற்றின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்படுவது. திறமை தரம் போன்றவற்றின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்படுவது. இல்லை. திறமை அடுத்த தரம் போன்றவற்றின் அடிப்படையில வரிசைப்படுத்தப்படுவது.
3: திருப்பி சொல்லுமா அந்த கேள்விய? தேவை
0: அடிப்படையில் வரிசைப்படுத்தப்படுவது.
3: தெரியல. இடம் என்று யோசிக்கிறான் இல்லையா?
0: இடம் என்பது சரியான பதில்.
3: சரி சரி, இடம்.
0: வாழ்த்துக்கள்.
3: நன்றி. நன்றி.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் வாசி. என்ன இடத்துக்கு வந்தீங்களா பதிலுக்கு?
4: நான் கடைசி நினைச்சிருந்தேன்.
0: சரி சரி. உங்களுக்கான தரவு: திணை மாலை 150 படி. திணை மாலை 150 படி பெண் பூப்படைந்ததை உரியவனுக்கு தெரிவித்த முறை.
4: தெரியல பாபா.
0: ஓகே. நன்றி வாசி. நன்றி. அது திணை மாலை 150 படி பூப்படைந்ததை உரியவனுக்கு தெரிவித்த முறை.

0: வணக்கம்.
1: ரகசியம்
0: இல்லை.
1: சரி, இதுல வேறு என்ன வந்துட்டது? சரி, நன்றி.

0: சத்தத்தை காணவில்லை யாரும். கடைசி தரவு. வணக்கம்.
1: வணக்கம் சந்தர்.
0: வணக்கம் வாசி.
1: செம்பட்டு வருமா?
0: செம்பட்டு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். நல்லது, என்னுடைய தரவு முடிவடைந்து விட்டது. பாட்டும் பயந்தமிழும். செம்பட்டு அதாவது திணை மாலை. சங்க காலத்திலே வந்து இந்த சங்க காலத்தில் சங்க காலத்துக்கு பிந்திய பதினெண் கீழ் கணக்கு நூல்களில் ஒன்றானது இந்த திணை மாலை. அது திணை மாலை என்பது 180 என்பதை குறிக்கும். ஒன்றா அதுதான் அந்த சங்க காலத்தில் வருகிறது. அந்த சங்க காலத்தின்படி தான் அந்த செம்பட்டு, நான் கேட்ட தரவுக்கு செம்பட்டு என்று, அதாவது பெண் பூப்படைந்ததை உரியவனுக்கு தெரிவிக்கிற முறை. உரியவன் சொன்னால் உங்களுக்கு தெரிவிப்பதில் அவருக்கு திருமணமாக போகிறவனுக்கு உரியவனுக்கு தெரிவிக்கிற முறை செம்பட்டு. சரி, இப்போ ரெண்டு பேர் இணைந்திருக்கிறீர்கள், என்ன சொல்ல போறீர்கள்? வணக்கம்.
1: வணக்கம்
0: பிபி.
1: என்ன
0: விளம்பரத்துக்கு போய்தான் வருவேன், சொல்லுங்கள். விளம்பரத்துக்கு போய் சொல்லுவார்களா? சொல்லுங்கள்.
1: ரெண்டு ஊரும் வந்து ஆறு எழுத்துலதான் பாரு.
0: ஆறு எழுத்து,
1: ரெண்டு ஊரும் ஆறு. அதாவது கிழக்கு மாகாணம்.
0: என்னது? கிழக்கு.
1: கிழக்கு மாகாணம் நகரின் தெற்கே 4 மைல் தொலைவில் உள்ள ஊர்.
0: கிழக்கு மாகாணம்
1: மட்டக்களப்பு நகரின் தெற்கே 4 மைல் தொலைவில் உள்ள ஊர்.
0: ஓகே, 4 மைல் தொலைவில் உள்ள ஊர்.
1: ஒன்று மாறும். இதுவும் அந்தமும் இல்லாத அடுப்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேன். திருவம்பா பாடல் முதல்ல கோடு வருமா? இதுதான் இதுவும் என்று சொல்றேன்.
0: ஓகே, இதுவும்
1: அந்தமும் இல்லாத அடுப்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேன். திருவம்பா பாடல் திருச்சாவில் நடித்த படம். ஒன்று மாறும். ஒன்றும் தண்டும் பிடியின் கழுத்தில் இருக்கும் வட்டம் கோலம் என்பவற்றின் சுற்றளவு. ராஜி சொன்னாங்க RADIUS என்று வட்டம் கோலம் என்பவற்றின் சுற்றளவு.
0: சென்னாதி
1: படத்தில உலகநாயகன் கமலஹாசன் அடிக்கடி இவ்வாறு சொல்லுவார். அஞ்சு மூன்று நாளும் தென்னாடி படத்துல உலகநாயகன் அடிக்கடி சொல்லும் வார்த்தை. திரும்ப அவருக்கு சொல்லட்டா?
0: சொன்னா கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கிறது உங்களோட.
1: கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தெற்கே 4 மைல் தொலைவில் உள்ள ஒரு ஊர். ஒன்றும் மாறும் இதுகும் அந்தமும் இல்லாத அடுப்பெரும் ஜோதியை ஜாம்பாட கேட்டேன். திருவம்பா பாடல் சிஎம் விஜயும் திரிசாவும் நடித்த படம். ஒன்றும் சண்டும் கிளியின் களத்தில் இருக்கும் வட்டம் கோலம் என்பவற்றின் சுற்றளவு. ராடியூஸ் என்று சொல்லுகிறார்கள். மூன்றும் நாளும் தென்னாடி படத்தில கமலஹாசன் அடிக்கடி இந்த வார்த்தையை கூறுவர். இது ஒன்று. அடுத்தது வந்து வடமராஜி பருத்துவரின் வடமுனையில் அமைந்த ஊர். வடமராஜி பருத்தி துறையில் வடமுனையில் அமைந்த ஊர். இதுவும் ஆரோக்கியத்துலதான்.
0: ஓகே,
1: ஒன்றும் மாறும் பொருட்களை இப்படித்தான் பேசி வாங்க வேண்டும். ஒன்றும் மாறும் பொருட்களை இப்படி பேசித்தான் வாங்க வேண்டும்.
0: ஓகே,
1: அடுத்தது ஒன்று ரெண்டு மூன்று நாலு. ஒன்று ரெண்டு மூன்று நாலு இவர்களிடம் முதல் கேட்ட கேள்வியின் விலையை சேர்த்து பொருட்களை வாங்க வேண்டும். ஒன்று ரெண்டு மூன்று நாலு இவர்களிடம் முதல் கேட்ட கேள்வியின் விடையை சேர்த்து பொருட்களை வாங்க வேண்டும். அஞ்சு மாறும் இங்கு துங்குத்தடை விளக்கு மாதத்தை சாட்சி வைத்தார்கள். ஐந்தும் ஆறும் இங்கு துங்குத்தடை விளக்கு மாதத்தை சாட்சி வைத்தார்கள். மூன்றும் நாலும் முல்லைக்கு பேர் கொடுத்த
0: மன்னன்.
1: நாலும் முல்லைக்கு கொடுத்த கடைசியாக மூன்று மாறும் ஐம்பெரும் நிலங்களில் ஒன்று இங்கே விதைப்பதனால் பயிர் முளையாது. மூன்று மாறும் ஐம்பெரும் நிலங்களில் ஒன்று இங்கே விதைப்பது நாற்பயிர் ஒன்றும் முடையாது. சரியா என்ன சொல்லணுமா?
0: இல்ல சரி, கேட்டிருப்பார்கள் நேர்கள், நான் எழுதவில்லை, ஆனா கேட்டுக்கொண்டு அவர்கள் பதில் சொல்லுவார்கள்.
1: இதற்கும் பரமராட்சி பன்முறையில் வடமுனையில் அமைந்த ஊர், ஒன்று மாறும் பொருட்களை இப்படித்தான் தூக்கி வாங்க வேண்டும். ஒன்று ரெண்டு மூன்று நாடு இவர்களிடம் கேட்ட கேள்வியின் விடையை சேர்த்து பொருட்களை வாங்க வேண்டும். அஞ்சு மாறும் தும்புத்தடை விளக்கு மாற்ற இங்கு சாத்தி வைப்பார்கள். மூன்று நாடு முல்லைக்கு தேர் கொடுத்தான் மன்னன். மூன்று மாறும் ஐம்பெரும் நிலங்களில் ஒன்று இங்கே விதைப்பதனால் பயிர் ஒன்றும் முடியாது. நன்றி சோதி.
0: நன்றி நன்றி.
1: உள்ளுக்கு முடியா கூறட்டா உங்களுக்கு?
0: இல்ல, பின்பு வந்து சொல்லுங்களா. நன்றி. நல்லது. இப்ப விபி அவர்கள் சொன்ன தரவு ஒரு ஊரண்டே கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்திருந்தார். அந்த தரவுக்கு ஒரு பத தரவுகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் அந்த ஊரை கண்டுபிடிக்க வேண்டும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின் வந்திருப்பவர்களை அதை ஷியாமலா வாய்ப்பருடன் இணைந்திருக்கிறீர்கள், மற்ற இளைய முனைப்பிலே இருக்கிறீர்கள். இப்போ சிறிய விளம்பரத்துக்கு பிறகு நான் அடுத்த தரவுக்கு செல்லுவேன்.
2: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க. போங்க போங்க.
4: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
4: VT Superstore, Gala Gonesse Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
4: Mélodiguez Tordrugelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordrugue Tolibisilakam, Cyberundre, Napade, Cyberinde, Cyberule, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
7: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
0: நேரம் சரியாக 7:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. அந்த வகையிலே ஷியாமலா நீண்ட நேரமாக காத்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
8: வணக்கம் சோபிதா.
0: ஓம் வணக்கம்.
8: வியாபாரி
0: மூலை. ஓமாம்.
8: அதுல முல்லைக்கு தரவு தந்தவர் எனக்கு புரியல. பிள்ளையா தந்தாரா என்னன்னு தெரியாது.
0: வியாபாரி மூலையில முல்லை வேற அதே.
8: அதுதான் கவனிக்க இல்லைன்னா அந்த விலை முன்னுக்கெல்லாம் சரி பாரி வருகுது விலை வருகுது. அவர் முல்லைக்கு என்ன தரவு கொடுத்தவருன்னு வந்து சொல்லட்டுங்க.
0: ஓகே நன்றி ஷியாமலா.
8: நன்றி. உங்களோட முதல் இது எனக்கு புடிபடை இல்லை. இந்த ஞாயிறும் சூரியனுக்கும் கேட்டீங்க இல்ல?
0: ஆமாம்.
8: அது புரிய இல்லை. இப்ப எனக்கு கடைசியில சொல்லிட்டு போங்க என்னன்னு.
0: கடைசியில சொல்லாம அது சொல்லாம அடுத்த வாரம் கொடுக்கலாம்.
8: சரியா?
0: ஏன்னா கஷ்டப்பட்டு எடுக்கிறது இந்த சொல்லுகள்
8: எல்லாம்.
0: ஓகே
8: நன்றியா.
0: நன்றி ஷியாமலா. தொடர்ந்து வதனி மோகன் இணைந்திருக்கிறீர்கள் வாட்ஸ்அப் ஊடாக. வணக்கம்.
9: வணக்கம் சோவி.
0: வணக்கம் வதனி.
9: நலமாக இருக்கிற வேண்டிக் கொண்டு நானும் இதுக்கு ஆரே எம்பதி
0: சொல்றேன்.
9: அரவின் படி முதல் ஆதி விறகுது. அந்த கிளீன்ற காலத்திலே ஆரம் இருக்குது.
0: மட்டக்களப்புல
9: கிழக்கு மாகாணம்
0: ஓம் கிழக்கு மாகாணத்துல 4 மைல் தூரத்துக்கு.
9: நன்றி. வணக்கம்.
0: நன்றி வதனி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் கோபி.
0: வணக்கம் பிபி அவர்கள்.
1: முல்லைக்கு பெயர் கொடுத்த மன்னன்.
0: முல்லைக்கு பெயர் கொடுத்த மன்னன் பெயர் முதல்ல வந்து ஷியாமலா சொல்லி இருந்தார்.
1: முதல்ல ஷியாமலா சொன்னவர் ரெண்டுக்கும்
0: கூட
1: அவர் தரவு சொல்லா இது வதனி மோகன் வந்து சொல்லி இருக்கிறா தானே. உண்டு தண்டம் இதுக்கு வந்து ஒன்று மாறும் பொருட்கள் இப்படிதான் வித விதை என்று வரும். 1, 2, 3, 4 வியாபாரிகளிடம் விட கண்டு தானே வாங்கணும் ஜாமான். 1, 5 மாறும் மூளை சும்புத்தடி விளக்க மாட்டோம் மூலையில சாத்தி
0: காத்தினான்.
1: 3, 4 முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னன் வந்து பாலை. 3, 6 அம்பெருங்கிடங்களில் ஒன்று வந்து பாலை. பாலைவனத்தில் விதைப்பதினாலே பயிர் ஒன்றும் முடியாது. இந்த பாட்டு எனக்கு பிடிச்ச வரி சோபி. வீட்டினில் துன்பம் பெறுகின்ற போது உறவுகள் கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாம் அப்படி ஒரு அனுபவம் தான்
0: கண்டனான். நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் எங்களுடைய தரவுகளோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். அடுத்து பைபிள் உலக குலநாயகி பசுபதி. ஏன் அந்த அழைப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லையா?
10: நாங்கள் எல்லாம் வெறும் நான் சொல்றேன்.
0: அதுதான் என்ன அதை சொல்லி எல்லாரும் சொன்ன வந்திருக்கலாம். சரி சரி விடுங்கோ. இனி அடுத்த வாரம் அப்படியே சொல்லி 2-3 பேர் சொன்ன பிறகு யாரும் பெறவில்லை சொல்லவில்லை சொன்ன பிறகு எடுக்கலாம். சரி இப்ப என்னுடைய தரவுக்கு நான் செல்ல போகிறேன். நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. 7 மணி.
10: இதவியோ அது அப்படி சொல்லிடுமோ? சரி நீங்க சொல்லுங்க.
0: என்னத்தை சொல்றது? ஓம் சொல்லுங்க.
10: நீங்க எது நீங்க தந்த கேள்வியை பத்தி சொல்ல போறீங்களோ புது கேள்வி தரப்போ.
0: இப்ப புதிய சரவுக்கு செல்ல போகின்றேன். பதில் சொல்லமா? பதில் சொல்லமா?
10: போட்டு அப்படி என்னைக்கு
0: ஓ என்ன என்ன போட்டு என்னுடைய தலையங்கம் வந்து பதில் சொல்ல வா. ஓகே நீங்க தான் பெறும். என்னுடைய வார்த்தை வந்து கனகாபிஷேகம். கனகாபிஷேகம் எழுதுங்கோ. கனகாபிஷேகம். கனகாபிஷேகம். கானா நானா காவண்ண பீனா சே என்ன கானும் என்ன கனகாபிஷேகம். தரவு இங்கே காடும் தங்கமும் மறைந்துள்ளது.
10: காடும்
0: தங்கமும் மறைந்துள்ளது.
10: இப்ப நான் எடுக்க வேண்டியதோ ஒரு சொல்லுங்க.
0: இரண்டு சொல்லுங்கள் விதுக்கல்ல.
10: ரெண்டு சொல்லுங்கள். வெறும் காகமும் வருது.
0: நான் கேட்ட தரவு தரவு காடு, காடும் தங்கமும் மறைந்துள்ளது. அதுக்கு பதில் நீங்க இதுக்குள்ள எடுக்கணும். காடும் தங்கமும். காடு காடு
10: ஓ காட்டுக்கு ஒத்த
0: ஆமாம் அதான் சொல்றேன் மறைந்துள்ளது. இதுக்குள்ள இருக்குது காட்டு கொண்டிருக்குது தங்கத்து கொண்டிருக்கிறது.
10: சரி
0: வணக்கம் சியாமலா.
11: வணக்கம்.
0: வணக்கம்.
11: நீங்க கொடுத்த ஞாயிறுக்கும் இதுக்கும் ஆதித்த வேரம் என்று வருமா அல்லது இரவி வேரம்?
0: வேரம் என்று கடைசியில வரும், ஆனா முன்னுக்கு வேற.
11: இரவி என்று வராதா?
0: இல்ல இரவி வாரம் வராது.
11: அப்ப ஆதித்த வாரம்?
0: ஆதித்த வாரமும்
11: அதுவும் ஞாயிற்றுக்கிழமைய குறிக்கும், மற்றது ஆதி என்றது சூரியனை குறிக்கும்.
0: சரி அப்படியும் வரலாம், எடுக்கலாம்.
11: சரி
0: அப்படியும் எடுக்கலாம். நான் வச்சிருக்கிறது வேறயா? நான் வச்சிருக்கிறது தேவி அண்டன் சொல்லி இருக்கிறார். ஆனால் ஓகே, அவர் அருள் சொல்லிட்டார். நான் அதை நான் கடைசியில சொல்லுவோம் பண்ணிருந்தேன். நான் அதை நீங்க சொல்லுங்கள் பார்க்கலாமா?
11: தெரிஞ்சா சொல்றேன், இல்லாட்டி சொல்லிட்டு போங்க.
0: ஓகே நன்றி.
11: இப்ப குணநாயி அவட்ட கேட்டதுக்கு வந்து கானகம் வந்து காடு,
0: ஓம்
11: கனகம் வந்து தங்கம்.
0: தங்கம். வாழ்த்துக்கள் ஷியாமலா.
11: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நான் கொடுத்த தரவுக்கு அதாவது இங்கே காடும் கனகாபிஷேகம் கொடுத்தேன், இங்கே காடும் தங்கமும் மறைந்துள்ளது. அது சாமலா சொல்லியிருந்தார். கானகமும் கனகமும்

0: அர்த்தம் வார்த்தை திருமங்கை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். அந்த இல்லைன்னா வந்து ஆழ்வார் வந்து மவுள் ஈழன்னா பெருமா திருமங்கை ஆழ்வார். இவருக்குள் வெற்றி ஒளிந்துள்ளது, வெற்றி ஒளிந்துள்ளது. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள்.
1: தங்கத்துக்கு என்ன கனகமா?
0: தங்கத்துக்கு ஆமா கனகம்.
1: நான் கானகம் புத்து கண்டுபிடிச்சது கனகம் தெரியலையா? இதுல திருமங்கை ஆழ்வார்ல ஒரு சொல்லுதான்,
0: ஒரு சொல்லுதான் எடுக்கணும் நீங்கள்.
1: அப்படி என்ன வாகை?
0: வாகை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நன்றி. அடுத்து புது மண்டபம். புது மண்டபம் தரவு தாமரை மலரை கண்டுபிடிக்கவும். வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம்.
0: ஓம் தாமரை மலரை கண்டுபிடிக்கவும் புது மண்டபம் கொடுத்திருந்தேன்.
2: புது மண்டபம்.
0: ஓம் ஓம்.
2: அந்த சூரியனுக்கும் இதுக்கும் பானு வேறு வருமா?
0: ஆமா பானு, பானுவாரம். வாழ்த்துக்கள் ஷியாமலா, அதைத்தான் தேவி என்ன சொல்லி இருந்தார். பானுவாரம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். பதுமம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் ஷியாமலா.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. தூரத்துல இருந்து கதைக்கிற மாதிரி இருக்கு.
2: கொஞ்சம் தள்ளி
0: வச்சிருக்கேன். வீட்டை போயிட்டீங்களா?
2: நன்றி
0: ஷியாமலா. அடுத்த தரவு, அடுத்த வார்த்தை குழந்தை நட்சத்திரம். குழந்தை நட்சத்திரம். இங்கே ஊர்ந்து செல்லும் உயிரினம் ஒன்றும் அங்காடியும் உள்ளது. இங்கே ஊர்ந்து செல்லும் உயிரினம் ஒன்றும் அங்காடியும் உள்ளது. அது எது?

0: காத்திருந்தேன் குழந்தை நட்சத்திரம். இங்கே ஊர்ந்து செல்லும் உயிரினம் ஒன்றும் அங்காடியும் உள்ளது. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மதனி.
1: இது அந்த ஊந்து என்ன சொல்லி சொல்லுங்க?
0: குழந்தை நட்சத்திரம்.
1: குழந்தை நட்சத்திரத்துல நத்தியா?
0: ஆம். நத்தை. அடுத்து அங்காடி.
1: அங்காடி சந்தை.
0: சந்தை. வாழ்த்துக்கள் மதனி.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். நிலைய கலைநிலம் சரியாக 7:27 என்று 12வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் எங்கள் அஜய் சரண் செல்லம். எங்கள் பாடகன் என்று கூட சொல்லலாம். அவர் எல்லா செல்வங்களும் வெற்றி பெரிய ஒரு பாடகனாக வர வேண்டும். டிஆர்டி தமிழ் ஒலி ஊடாக அந்த பாடகனாக வந்து நீங்கள் அந்த வெற்றி வாகை சூட வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்திக் கொள்ளுகின்றோம். அடுத்து பக்க கோடு. பக்க கோடு. தரவு. எருது என்பதற்கான ஒத்த சொல் உள்ளது இதில். எருது என்பதற்கான ஒத்த சொல் உள்ளது. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் பேபி கணேஷ்.
2: எருதுக்கு ஒத்த சொல்லா?
0: ஓம் ஓம்.
2: தனி கோ
0: இல்ல. எருது. எருதுக்கு
2: எருது. தெரியலையே. கோபா. கோபாட தெரியல. கோபாட தெரியல.
0: தெரியலையா?
2: இல்ல இல்ல இல்ல. நன்றி.
0: நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம் சியாமலா.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: பகடு என்று சொல்றேன்.
0: பகடு என்பது சரியான பதில். எதற்கு? அதான் எருதுக்கு ஒத்த சொல் வந்து பகடு. ஆமா. வாழ்த்துக்கள் சியாமலா.
3: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

அடுத்த வார்த்தை இரசவாதம். இரசவாதம் அந்த வயலில் இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.

0: அந்த வயலே வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: இரசவாதத்துக்கு கேள்வி.
0: இரசவாதத்துக்கு கொடுத்தது உண்மை இச்சொல்லுக்குள் உறங்குகிறது. உண்மை இச்சொல்லுக்குள் உறங்குகிறது.
1: வாசம் வாதமா?
0: இல்லை,
1: வராது. உண்மை.
0: ஓ, உண்மை.
1: தெரியலையே, அகராதி சொல்லு டக்கன் கண்டுபிடிக்கலாம். சரி, நன்றி.
0: நன்றி, நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். குணநாயகி பசுபதி.
2: ஓம், என்ன கேள்வி கேக்குறீங்க? இரச வாரம் தந்தீங்கள்.
0: ஓ, அதெல்லாம் உண்மை இந்த சொல்லுக்குள் உறங்குகிறது. என்னது?
2: இதம் வருமா?
0: இதம் இல்ல, இல்ல, இதம் இல்ல. இதம் உண்மைக்கு ஒத்த சொல்ல அது. உண்மை இச்சொல்லுக்குள் உறங்குகிறது.

0: வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் லாலா. உண்மை இந்த சொல்லுக்குள் உறங்குகிறது, அதுக்குள்ள நீங்க சொல்ல எடுக்கணும் அந்த உண்மைக்குரிய சொல்லு.
1: சத்தியம் நிச்சயம்.
0: நன்றி லாலா. நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அடுத்த தரவும் இதில் ஒரு கொஞ்சம் இன்னும் ஒன்று கொடுத்து விட்டு அடுத்தது எழுத்தில் முடிவடைகிறதுல நீங்க கண்டுபிடிக்க அந்தாதி அது கொடுக்க வேண்டும்.

0: சரி, நீங்கள் அதை விடுங்கள், அடுத்த வாரம் கண்டுபிடிங்கள், நான் கொடுக்க வேண்டிய தவற விட்டேன். முதல் ஒன்று வசந்த மண்டபம். வசந்த மண்டபம் வார்த்தை, வசந்த மண்டபம் வார்த்தை, வசந்த மண்டபம். தரவு, இங்கே அபராதம் வந்துள்ளது. அபராதம் வந்துள்ளது. அந்த வேலை ஷியாமிலா இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமிலா. ஷியாமிலாவுக்கு கனெக்ஷன் பிரச்சனை. அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
1: இல்ல சோபிதா, நான் லாலா அணைஞ்சிருக்கிறேன்.
0: ஓம் லாலா.
1: என்ன, நான் முதலாவதுக்கு வாதம் என்று சொல்லி பாக்கட்டா? ரசவாதம்
0: இல்ல,
1: அப்படி வராது. ஒரே சொல்ல வராது. இப்ப என்ன சொன்னீங்க? வசந்த, நான்
0: வசந்த மண்டபம் கொடுத்திருந்தேன். நான் அதுக்குள்ள நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது அபராதம் ஒழிந்திருக்கிறது. அபராதம் இருக்கிறது, வந்துள்ளது. தண்டம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி சோபிதா.
0: நன்றி ஷியாமிலா.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: அந்த உண்மைக்கு வந்து சரதம் என்று சொல்றேன்.
0: வாழ்த்துக்கள். சரதம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் ஷியாமிலா.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்து அந்த அதி நேரம் நெருங்கி கொண்டிருக்கிற ஒரு 10 நிமிஷம் தான். அதுல ஒரு 5 கேள்வி கேட்பேன். சென்ற வாரம் அந்தாதி வந்து கையில முடிவடைந்தது. கையில முடிவடைந்தது உங்களுக்கு தெரியும், ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க. கையில முடிவடைந்தது. ஆகவே இப்பொழுது நீங்கள் கையில தான் ஆரம்பிக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது செய்யப்படும் நடைமுறைகளில் ஒன்று. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள்.
3: சந்திக்கும் போது
0: செய்யப்பட்ட நடைமுறைகள் ஒன்று. நீங்கள் அது நடைமுறை கை உலுக்குறதா? அந்த கை உலுக்குறத இன்னொன்றாக நான் கை குலுக்கு மாதிரி வெறும் சொல். ஆனால் இது ஒரு பொருளா வெறும்.
3: கை கொடுப்பு, கை கொடுப்புன்னு
0: சொல்லவா? இல்ல,
3: அப்படி அப்படி வராதுன்னு கைதான் தெரியல, பாப்பமா.
0: நன்றி, நன்றி வணக்கம். ஆனா பேபி கணேஷ் அவர்கள் சொன்னது கிட்டத்தட்ட சரியாக வருகிறது. கை குலுக்கு அண்டு ஆனா கை குலுக்குக்கு ஒரு பொருளாக வரக்கூடிய ஒரு சொல் வந்து கைலாகு. கைலாகுத்தான் அவர் கை குலுக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் கூனாவில முடிவடைந்தான் நான் இந்த சொல்லை சொல்லியிருந்தேன், கைலாகு. சரி, இப்ப அடுத்தது குறிஞ்சி திணியை சேர்ந்த பெண்களுக்கான மரபு பெயர். குறிஞ்சி திணியை சேர்ந்த பெண்களுக்கான மரபு பெயர் கூனாவில் ஆரம்பித்தது உங்களுக்கு தெரிந்த முடிவடைஞ்சது தெரியும். குறிஞ்சி திணியை சேர்ந்த பெண்களுக்கான மரபு பெயர்

0: வணக்கம் சோபிதா.
1: ஓ வணக்கம் லாலா.
0: கைலாகுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா வேற இணைப்பு கிடைக்க மாட்டேன். இணைப்பு வந்து இந்த இணைப்புல தான் வந்தேன். அது இந்த இணைப்புல இவ வந்துருப்பான்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு குரத்தியன்னு சொல்லி பாக்குறேன் சோபிதா.
1: குரத்தி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் லாலா. நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் பேபி கணேஷ்
2: அவர்கள். முடிஞ்சிருக்கு.
1: ஓம். அடுத்து உங்களுக்கான இரண்டாவது. உடனடியாக புரிந்து கொண்டு செயல்பட முடியாத நிலை. முடியக்கூடிய சொல்லா வெறும் ஒண்ணு.
2: திகைப்பு.
1: திகைப்பு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: நன்றி. அடுத்து கன்னி என்ற தூய தமிழ் பெயர் கொண்ட மாதம். கன்னி என்ற தூய தமிழ் பெயர் கொண்ட மாதம். ஷியாமலா.
3: வணக்கம்.
1: வணக்கம் ஷியாமலா.
3: தமிழ்ல வார மாதங்களா அல்லது?
1: ஓ தமிழ்ல வார மாதங்கள்.
3: புரட்டாசி.
1: புரட்டாசி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
3: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். இன்னும் ஒரு கேள்வி, ஒரு தரவு கொடுக்கின்றேன். தோலில் ஏற்படும் ஒரு வகை தொற்று நோய். தோலில் ஏற்படும் ஒரு வகை தொற்று நோய். வணக்கம்
4: ஷியாமலா.
1: வணக்கம்.
4: வணக்கம் ஷியாமலா.
1: தோலில் ஏற்படும் ஒரு வகை தொற்று நோய். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள்.
2: புரட்டாதியில முடிஞ்சிருக்கு.
1: ஆமாம். தோலில் ஏற்படும் ஒரு வகை தொற்று நோய்.
3: முடிஞ்சது.
1: என்ன நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. சரி, 7:40 ஆகிவிட்டது. நன்றி. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும்.
3: நன்றி வணக்கம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஷியாமலா. நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
1: நல்லது நிறைவடைந்து விட்டது. நான் இனி கேள்வி கொடுக்கவில்லை, ஆனாலும் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
5: வணக்கம் சோபிதா.
1: ஓம் வணக்கம். சொல்லுங்க.
5: சிறங்கு.
1: ஓம் சிறங்கு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
5: நன்றி
1: நன்றி. அவரை தொடர்ந்து வணக்கம். நல்லது இப்பொழுது நிறைவடைந்து விட்டது. இனி இந்த மிகுதி தரவுகள் நான் அடுத்த வாரம் கொடுப்பேன். நீங்க இழைக்கிறதுல பிரயோசனம் இல்லை. வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா. நான் புரட்டாதி என்று சீனாவில முடிச்சு தான் தேடினான்.
1: புரட்டாசி
2: என்றுதான்.
1: உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி வணக்கம். நல்லது நிறைவடைகிறது. கண்டுபிடி கண்டுபிடி. இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பேர்களுக்கும் செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை ஊரோடு வந்த விபி அண்ணாவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று 12வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜய் சரண் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார் போற்றும் மகனாக வாழ வாழ்த்திக் கொண்டு நிகழ்ச்சியத்தையும் மாலைக்கு எடுத்து வந்த அஜயின் அக்காவாகிய ஜனரிகா மற்றும் ராம் சரண் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம். 8 மணியிலிருந்து இடம்பெற இருக்கிறது பிரீப் தேவா அவர்கள் தொகுத்து வழங்கும் பொப்பிசை பாடல்கள். இப்பொழுது 8 மணி வரை ஒரு சில திரை இசை பாடல்களை கேளுங்கள்.

தாத்தா தாத்தி தாத்தா ஜொல்லு தரகடு தரகடு தான் தாத்தா தாத்தி தாத்தா ஜொல்லு தரகடு தரகடு தான் தரகடு தான் தரகடு தான் தாத்தா தாத்தி தாத்தா ஜொல்லு தாத்தா தாத்தா ஜொல்லு தாத்தா தாத்தா ஜொல்லு தாத்தா தாத்தா ஜொல்லு தாத்தா தாத்தா ஜொல்லு தாத்தா தாத்தா ஜொல்லு தாத்தா தாத்தா ஜொல்லு தாத்தா தாத்தா ஜொல்லு தாத்தா தாத்தா ஜொல்லு தாத்தா தாத்தா ஜொல்லு தாத்தா தாத்தா ஜொல்லு தாத்தா தாத்தா ஜொல்லு தாத்தா தாத்தா ஜொல்லு தாத்தா தாத்தா ஜொல்

0: மாளிகை மகாலங்க தலைட்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gare Lagone Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140.

0: Auberge Ligonnaise.
1: நேரடிய தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாட்சுப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
2: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
3: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே.
4: பொதுப்பள்ளியை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் என்றும் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.

0: பாட்டு தமிழ் ஒலி
1: ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.
2: நேய நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வந்தனங்கள். இப்படி நலமாக சுகமாக இருக்கிறீர்களா? உங்கள் அனைவருக்கும் வாழ்வில் வாழ்த்துக்களை தெரிவித்து இப்பொழுது முதல் காத்தலையில் ஒலிபரப்பாக இருப்பது துள்ளிசை நேரத்தில் பொப்பிசை பாடல்கள்.

0: இந்த அடியம்மா நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
1: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் ஒலிகலைகளில். எமது இரவு பிரதான செய்திகள் ஆரம்பமாகும் வரை துள்ளிசை நேரத்தில் பொப்பிசைப்பாடல்கள் ஒலிபரப்பாக கேட்டுக்கொண்டீர்கள். இன்று டிஆர்டி தமிழொலியில் ஒலிபரப்பாகும் அனைத்து நிகழ்ச்சிகளும் வானொலி அனுசரணை நிகழ்ச்சியாக ஒலிபரப்பாகிறது. டென்மார்க்கில் வசிக்கும் ஷேகர் கஜந்தினி தம்பதிகளின் செல்வப்புதல்வன் அஜய் சரண் 26ஆம் தேதி வந்த தனது 12வது பிறந்த நாளை தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரணை அன்பு அப்பா ஸ்ரீகர், அன்பு அம்மா கஜந்தினி, அன்பு அக்கா ஜனிதிகா, அன்பு தம்பி ராம் சரண், தாயகத்தில் வசிக்கும் அப்பம்மா, அம்மம்மா, தாத்தா மற்றும் பெரியப்பாமார், பெரிய அண்ணாமார், அக்காமார், தம்பிமார், தங்கைமார், மச்சான்மார், மச்சாள்மார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும், எல்லா செல்வங்களும் பெற்று டென்மார்க் அபிராமி அம்மன் அருளோடு பல்கலையும் கற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று 12வது பிறந்தநாளை கொண்டாடும் அஜய் சரணை டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அனைத்து அன்பு உள்ளங்களும், எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்போற்றும் பிள்ளையாக வாழ வாழ்த்துகின்றார்கள். டிஆர்டி தமிழொலி வானொலி நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் அன்பு அக்கா ஜெனரிக்கா, அன்பு தம்பி ராம் சரண் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துள்ளிசை நேரத்தில் பொப்பிசை பாடல்கள். அந்த வகையில் ஒரு நேயர் இணைந்திருக்கின்றார், அவரையும் நாங்கள் அன்போடு இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். இணைப்பிரி வந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் விழுப்புரம், யோகேஸ்வரி குணராஜா கதைக்கிறேன்.
3: யோகேஸ்வரி குணராஜா, அப்படி நலமா இருக்கிறீங்களா?
4: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்களும் நல்ல சுகம். உங்களோட விசாரிப்புக்கும் நன்றி. வழங்கு போல் இன்று நேற்றைய பாடூர் பாடலாம் அதனை தொடர்ந்து இன்று வந்த ஒளிபரப்பாக கொண்டிருக்கும் துளசி நேரத்திலும் இணைந்த உங்களையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம்.
4: நன்றி. நாங்கள் நம்மளும் நன்றியை கோரிக்கொண்டு இன்று 12வது பிறந்த நாள் கொண்டாடும் அசேஸ்வரன் பிள்ளையை நாங்களும் நிறைவாக வேண்டும், வாழ்க வாழ்வு என்று அவரை வாழ்த்தி கொண்டு நான் பல பாடல்களை இன்னும் பாடி நான் பாடகர் அவரவன் ஒன்று வாழ்த்தி கொண்டு அதை வாங்கிக்கிட்டு வந்து அவருடைய அக்கா ஜெனிக்காக்கும் ராமச்சனனுக்கும் எங்களுக்கு நிறைந்த நல் வாழ்த்துக்களை அனுசரணை கொண்டு கூறிக்கொண்டு நீங்கள் போடும் பாடலுடன் நான் இணைந்து கொள்கிறேன்.
3: இணைந்த உங்களுக்கும் நன்றிகள். கேட்டுக்கொண்டிருப்பது துள்ளிசை நேரத்தில் பொப்பிசை பாடல்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ்மொழியின் ஒலி அலைகளில் துள்ளசி நேரத்தில் பப்பிசை பாடல்கள்.

0: கழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்று இறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265
0: Fraser Street in Vancouver, Canada. அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து வாடிக்கையாளர்களுக்கு அறிவு தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: நிறைய கலைநரம் 8:21 ஐக்கியராஜ்யத்தில் 7:21 நமது பிரதான செய்திகள். 9 மணிக்கு ஒலிபரப்பாகும் வரை நீங்கள் டிஐடி தமிழியின் ஒலிகளைகளில் கேட்டுக்கொண்டிருப்பது துள்ளிசை நேரத்தில் பப்பசை பாடல்கள்.

lho. Pakai sindu. Mikin apa-apa cinta.

0: பாரிஸ் லாஷபிளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷபெல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாஷபெலில் ஷெரிமஹால்.
1: இரவு 8 மணியிலிருந்து இரவு பிரதான செய்திகள் ஆரம்பமாகும் வரை

0: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாங்கை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1 அல்லது 604-902-344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
1: நிலைய கலையிலும் 8:48 நிமிடம், வைக்கராஜத்தில் 7:48 நிமிடம். இது இரவு பிரதான செய்திகள் ஒலிபரப்பாகும் வரை காட்டிலையில் இணைந்து நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தொழில் சிறீரத்தில் பப்பிசைப்பாடுகள் தொடர்ந்து வருவது. அபா

தமிழில் ஒலிபரப்பாகும் அனைத்து நிகழ்ச்சிகளும் அனுசர நிகழ்ச்சியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. டென்மார்க்கில் வசிக்கும் சேவூர் கஜந்தினி தம்பதிகளின் செல்வபவன் அஜய் சரண் 26ஆம் தேதி வந்து 12வது பிறந்த நாளை இன்று 3ஆம் தேதி சனிக்கிழமை தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரண் உங்களை அன்பு அப்பா சேகர், அன்பு அம்மா கஜந்தினி, அன்பு அக்கா ஜெனிட்டிகா, அன்பு தம்பி ராம் சரண், தாயகத்தில் வசிக்கும் அப்பம்மா, அம்மம்மா, தாத்தா மற்றும் பெரியப்பாமார், பெரிய மாமார், சித்தப்பா, சித்தி, மாமாமார், மாமிமார், அண்ணாமார், அக்காமார், தம்பிமார், தங்கைமார், மச்சாமார், மச்சாள்மார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றார்கள். இன்று 12வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் உங்களை டிஆர்டி தமிழி அன்பு உறவுகளும் இனிய பிறந்தநாள் வாழ்த்து கூறி வானிலையில் வாழ்த்துகிறார்கள். இந்த டிஆர்டி தமிழில் நிரற்பாகும் பிறந்தநாள் அனுசரணையை வானிலைக்கு எடுத்து வந்திருக்கின்றார்கள். அன்பு அக்கா ஜெனிட்டிகா, அன்பு தம்பி ராம் சரண் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து அன்புடன் மீண்டும் டிஆர்டி தமிழியின் மற்றொரு ஒலிபரப்பிலே உங்கள் அனைவரையும் காற்றிலையில் இணைந்து சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான்

0: விவரங்களுக்கு நூலகம்
1: nwlga.com.
2: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்ச பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேறு அங்கால் ஒட்டு பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
3: ஐயோ நானும் கேள்விப்படுறான் கேமா, மலிமுண்டோ மலிமுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாது இங்க போங்க போங்க.
4: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள்

0: கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். பிடிஎஸ் ஜிஎம்பிஎச் சுவிசிலில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-58-58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
1: சுவிசில்
0: நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: 3-971-2750 கைத்தொலைபேசி 07-920-58-58.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள். இலங்கை செய்திகளுக்கு நூலகம் .com. இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அநியாய வரிகளை நீக்கி வாழ்க்கை சுமையை குறைத்திடு எனும் கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் போராட்ட இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு கண்டன பேரணி ஒன்று இன்று சனிக்கிழமை கொழும்பில் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு மொரளை கம்பல் மைதான வளாகத்தில் இருந்து நண்பகல் வேளையில் ஆரம்பமான இந்த பேரணி கோட்டை பகுதியை நோக்கி நகர்ந்தது. அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் வரிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தில் முன்னணி சோசியலிச கட்சி, மக்கள் போராட்ட முன்னணி, சுதந்திரத்துக்கான பெண்கள் இயக்கம், தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையம் உள்ளிட்ட பல வெகுஜன அமைப்புகளும் சிவில் சமூக கூட்டமைப்புகளும் திரளாக பங்கேற்றிருந்தன. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் 41வது பொது பட்டமளிப்பு விழா எதிர்வரும் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் 8ஆம் தேதி வியாழக்கிழமை வரையான 3 நாட்களும் 9 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த பட்டமளிப்பு விழா தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடக விவரிப்பு இன்று வெள்ளிக்கிழமை இரவு யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் தி வேல் நம்பி தலைமையில் பல்கலைக்கழக சபை அறையில் இடம்பெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் உயர்பட்ட படிப்புகள் பீடம், கலைப்பீடம், விஞ்ஞான பீடம், விவசாய பீடம், முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடம், தொழில்நுட்ப பீடம், பொறியியல் பீடம், மருத்துவ பீடம், இந்து கற்கள் பீடம், சித்த மருத்துவ பீடம், சிறு பொன்னம்பலம் ராமநாதன் காண்பிய ஆட்டுகை கலைகள் பீடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னே வவுனியா வளாகத்தைச் சேர்ந்த வியாபார கற்கைகள் பீடம், பிரயோக விஞ்ஞான பீடம் மற்றும் தொழில்நுட்ப கற்கைகள் பீடம் ஆகியன 14 பீடங்களையும் சேர்ந்த பட்டதாரிகளுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி முறைமை மூலம் கற்கை நெறிகளை பூர்த்தி செய்த பட்டதாரிகளுக்கும் பட்டங்களும் தகமை சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன. இந்த பட்டமளிப்பு விழாவில் 314 பட்டம் பின் தகமை பெற்றவர்களுக்கும் 2680 உள்வாரி மாணவர்களுக்கும் 417 வெளிவாரி மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட இருப்பதுடன் 10 உயர் தகமை மற்றும் தகமை சான்றிதழ்களும் 24 தொழில்சார் ஆங்கிலத்தில் தகமை சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன. உயர்பட்ட படிப்புகள் பீடத்தைச் சேர்ந்த 314 மாணவர்கள் உயர்பட்ட தகமைகளை பெறவுள்ளனர். அவர்களில் கலாநிதி பட்டத்தை 4 பேரும், முதுமெய்யல் மாணி பட்டத்தை 8 பேரும், 32 மாணவர்கள் பண்பாட்டு கற்கைகளில் முதுமாணி பட்டத்தையும், 9 மாணவர்கள் சுற்றுச்சூழல் முகாமத்துவத்தில் முதுவிஞ்ஞான மாணி பட்டத்தையும், 32 மாணவர்கள் சைவ சித்தாந்தத்தில் முதுமாணி பட்டத்தையும், கல்வியல் முதுமாணி பட்டத்தை 193 மாணவர்களும், தூய சக்தி தொழில்நுட்பங்களில் முதுவிஞ்ஞான மாணி பட்டத்தை 3 பேரும், தூய சக்தி தொழில்நுட்பங்களில் முதுமாணி பட்டத்தை 1 பேரும், வியாபார நிர்வாகத்தில் முதுமாணி பட்டத்தை 29 பேரும் பெற இருக்கின்றனர். உள்வாரி மாணவர்களாக மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த 149 மாணவர்கள் மருத்துவ மாணி சத்திர சிகிச்சை மாணி பட்டத்தையும், விவசாய பீடத்தைச் சேர்ந்த 1 பேர் விவசாயத்தில் சிறப்பு விஞ்ஞான மாணி பட்டத்தையும் பெற உள்ளனர். அத்துடன் முகாமத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தில் இருந்து சிறப்பு வியாபார நிர்வாக மாணி பட்டத்தை 360 மாணவர்களும், சிறப்பு வணிக மாணி பட்டத்தை 99 மாணவர்களும் பெற இருக்கின்றனர். இவர்களுடன் கலை பீடத்தில் இருந்து சிறப்பு கலைமாணி பட்டத்தை 356 மாணவர்களும், பொது கலைமாணி பட்டத்தை 180 மாணவர்களும், மொழிபெயர்ப்பு கற்கைகளில் சிறப்பு கலைமாணி பட்டத்தை 32 மாணவர்களும் பெற இருக்கின்றனர். மேலும் சோர் பொன்னம்பலம் ராமநாதன் காண்பி ஆட்டுகை கலைப்பீடத்தைச் சேர்ந்த 144 மாணவர்கள் நடனம், இசை மற்றும் சித்திரமும் வடிவமைப்பும் துறைகளில் நுண்கலை மாணி சிறப்பு பட்டத்தை பெற இருக்கின்றனர். இவர்களுடன் விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த 180 பேர் சிறப்பு விஞ்ஞான மாணி பட்டத்தையும், 20 பேர் பிரயோக விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞான மாணி பட்டத்தையும், 100 பேர் விஞ்ஞான மாணி பட்டத்தையும், 33 பேர் கணினி விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞான மாணி பட்டத்தையும், 34 பேர் கணினி விஞ்ஞானத்தில் விஞ்ஞான மாணி பட்டத்தையும் பெற உள்ளனர். அத்துடன் முதன்முறையாக இந்து கற்கைகள் பீடத்தில் இருந்து 22 மாணவர்கள் இந்து நாகரிகத்தில் சிறப்பு கலைமாணி பட்டத்தையும், 23 பேர் சைவ சித்தாந்தத்தில் சிறப்பு கலைமாணி பட்டத்தையும், சமஸ்கிருதத்தில் சிறப்பு கலைமாணி பட்டத்தையும் ஒருவர் பெற உள்ளனர். மேலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைய வவுனியா வளாகத்தின் பிரயோக விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த 52 மாணவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும், 25 மாணவர்கள் கணினி விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும், 18 மாணவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் விஞ்ஞானமானி பட்டத்தையும், 44 மாணவர்கள் சுற்றுச்சூழல் விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும், 20 மாணவர்கள் பிரயோக கணிதம் மற்றும் கணிப்பீடலில் விஞ்ஞானமானி பட்டத்தையும், 3 சூழல் விஞ்ஞானத்தில் விஞ்ஞானமானி பட்டத்தையும் பெற இருக்கின்றனர். ஒவ்வொரு வருடமும் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் சீர்வரும் உயர் விருதான பேராசிரியர் அழகியா துரைதாசா தங்கப்பதக்கங்கள் இவரிடமும் வழங்கப்பட உள்ளன. 2022 கல்வியாண்டுக்குரிய பல்கலைக்கழக மட்டத்திலான தங்கப்பதக்கத்தை விஞ்ஞான பீடத்திலிருந்து ஒருவரும், பீட மட்டத்தில் சொற்பொன்னம்பலம் ராமநாதன் காண்பி ஆற்றிய கலை பீடத்திலிருந்து ஒருவரும், 2023 ஆண்டு கல்விக்காண்டுக்குரிய தங்கப்பதக்கத்தை பீட மட்டத்தில் இருந்து மருத்துவ பீடம், சித்த மருத்துவ பீடம், தொழில்நுட்ப பீடம், கலை பீடம் மற்றும் விஞ்ஞான பீடங்களில் இருந்து தலா ஒவ்வொருவரும் பெறுவதுடன், 2024 ஆண்டு கல்வி ஆண்டுக்குரிய தங்கப்பதக்கத்தை பீட மட்டத்தில் முகாமித்த கத்திரிகள் மற்றும் மணிய பீடத்தில் இருந்து ஒருவரும், விஞ்ஞான பீடத்தில் இருந்து ஒருவரும் பெற இருக்கின்றனர். இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கை நிகழ்வுகளாக அமையும். மேலும் மதிப்புறும் நினைவு பேரிடர்களான செல்பொன் ராமநாதன் நினைவு பேரிடை ஐப்பசி மாதம் 15 தேதி ஞானக்கிழமை பிற்பகல் 3 ஸ்ரீமாட்டி லீலாபதி ராமநாதன் நினைவு பேரிடை அன்றைய தினம் பிற்பகல் 4 கைலாசபதி கலையரங்கில் இடம்பெற இருக்கின்றன. செல்பொன் ராமநாதன் நினைவு பேரிடையை யாழ் பல்கலைக்கழக கலை வரலாற்றுத் துறையின் இருக்கை பேராசிரியர் சனாதனனும், ஸ்ரீமாட்டி லீலாபதி ராமநாதன் நினைவு பேரிடையை யாழ் பல்கலைக்கழக சமூகவியல் துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட விருதினர் கலாநிதி திருமதி ஐசு பகீரதியும் நிகழ்த்த இருக்கின்றனர். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு பொங்குடிதீவைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களின் கவனயீர்ப்பு பேரணி வெள்ளிக்கிழமை நேற்று இடம்பெற்றது. மாணவர்கள் பேரணியாக பொங்குடிதீவு மகா வித்தியாலயத்தில் இருந்து ஆரம்பமாகி பெருங்காட்டு சிவன் ஆலயம் வரை நடைபவனியாக சென்று நிறைவடைந்தது. பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் சிறுவர்கள் பாதுகாப்பை உறுதி செய், கல்விக்கு முன்னுரிமை வழங்கு, தீவக ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய், பொங்குடிதீவின் நடுவில் அமைந்த மதுவான சாலை அகற்று போன்ற விடயங்களை வலியுறுத்தி சிறுவர் தின கவனயீர்ப்பு பேரணி இடம்பெற்றது. இலங்கையின் சட்ட கல்வி ஆராய்ச்சி மற்றும் சட்டத்துறையின் மேம்பாட்டை குறிக்கோளாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள பேராசிரியர் இஎல் பீரிஸ் சட்ட கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை உத்தியோகமாக ஸ்தாபிக்கப்பட்டது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் செனட் மாளிகையில் அண்மையில் நடைபெற்ற விழாவில் மூத்த கல்வியாளர்கள், சட்டத்துறையின் முன்னணி ஆளுமைகள் மற்றும் சிவில் சமூகத்தின் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் இந்த அறக்கட்டளை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. பட்டுத்துறை ஆதார வைத்தியசாலையில் முதன்முறையாக முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது எனவும், இது அவ்வைத்தியசாலையின் எலும்பியல் சத்திர சிகிச்சை சேவையின் வளர்ச்சியில் மற்றொரு முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது என்றும் வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் தா காண்டிவன் தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை மருத்துவ நிபுணர் விமலராஜன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் இவ்வெற்றிகரமான சத்திர சிகிச்சையை மேற்கொண்டுள்ளனர். இச்சத்திர சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்த சத்திர சிகிச்சை குழுவினர் மற்றும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய அனைத்து ஊழியர்களுக்கும் வைத்தியசாலை நிர்வாகம் தனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளது. மேலும் வைத்தியசாலையின் மருத்துவ சேவைகளை மேலும் பலப்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் தொடர்ச்சியான ஆதரவையும் ஊக்கத்தையும் வழங்கி வரும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோருக்கு வைத்தியசாலை தரப்பிலிருந்து சிறப்பு நன்றிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வரலாற்றில் ஒரு முக்கியமான மனிதநேய நிகழ்வாக முதன்முறையாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த மூளைச்சாவடைந்த நோயாளி ஒருவரின் உறுப்புகள் தானம் நேற்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமது உயிரிழப்பிற்கு பின்னரும் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளி ஏற்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த மனிதநேய எண்ணத்துடன் நோயாளியின் குடும்பத்தினர் உறுப்பு தானத்துக்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர். உறுப்புதானம் என்பது பல உயிர்களுக்கு மால்வழிக்கு முன்னதமான கொடையாகும். மன்னாரில் இடம்பெற்ற இந்த வரலாற்று சிறப்பு மிக நிகழ்வு சமூகத்தில் உறுப்புதானம் குறித்த விழிப்புணர்வை மேலும் அதிகரிக்க உதவும் என மன்னார் மாவட்ட வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் நீர் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்பில் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியவுக்கு உத்தரவு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரியாவுக்கும் இலங்கை காண அக்கிரவு அமீரகத்தின் தூதர் காலித் நாசல் அல் அமீருக்கும் இடையிலான பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திரிபல நினைவேந்தும் உரிமையை உறுதிப்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபையிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திரிபலின் சிலை அகற்றப்பட்டமையை கண்டித்தும் அச்சிலேயே மீண்டும் அதே இடத்தில் வைக்குமாறு வலியுறுத்திய கடந்த புதன்கிழமை மாலை ஆரம்பிக்கப்பட்ட அணியா விளக்கு போரிடத்தின் இறுதி நாளான நேற்று ஐக்கிய நாடுகள் சபையின் யாழ்ப்பாண அலுவலகத்தின் மனு கையளிக்கப்பட்டது. இந்த மனுவை யாழ்ப்பாணம் வணிகர் கழகம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகளின் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் சமூக அமைப்புகள் இணைந்து கையளித்தன. அமைதியான நினைவேந்தல், கருத்து வெளிப்பாடு மற்றும் அமைதியான ஒன்றுகூடல் ஆகியவை சர்வதேச மனித உரிமை சட்டத்தால் பாதுகாக்கப்படும் உரிமைகளுடன் தொடர்புடையவை என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் கூட்டு நினைவு, வரலாறு மற்றும் பண்பாட்டு அடையாளத்துடன் திரிபலி நினைவேந்தல் தொடர்பு பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் 187வது ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட காந்தி ஜெயந்தி நிகழ்வில் பிரதமர் ஹரணி அமரசூரியா பங்கேற்றுள்ளார். பிரதமர் ஹரணி மற்றும் இலங்கைக்கான இந்தோ உயர்ஸ்தானிய சந்தோஷியா ஆகியோரின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது பிரதமரும் இந்திய உயர்ஸ்தானியரும் மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. சோளத்தை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்குவதில் ஏற்படும் தாமதம் காரணமாக இதுவரும் பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலை அதிகரிக்கக்கூடும் என கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. அந்த சங்கத்தின் தலைவர் அகில் குணசோதர இதனை தெரிவித்துள்ளார். மெட்ரோ பேருந்துகளை தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக முன்பதிவு செய்ய முடியும் என சமூக ஊடகங்களில் பயிரப்படும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனம் பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளது. மெட்ரோ பேருந்துகளை தனிப்பட்ட தேவைகளுக்காக வாடகைக்கு விடுவதற்கோ அல்லது எந்த வகையிலும் முன்பதிவு செய்வதற்கோ இதுவரையில் எந்தவித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என அந்த நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. எரிபொருள் போக்குவரத்துக்காக செலுத்தப்படும் கட்டணத்தை 20% அதிகரிக்குமாறு நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் 15% கட்டண அதிகரிப்பை வழங்க இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அகில இலங்கை பெட்ரோலிய தனியார் தாங்கி மகளிர் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. வலுசக்தி சந்தையில் வலுவான அரசு பங்கேற்பு எண்ணி மக்களுக்கு செயற்திறனாக சேமி ஆட்டுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். அதனை நிறைவேற்றுவதில் கடந்த 2 ஆண்டுகளில் வெற்றிகரமான முன்னேற்றம் அடையப்பட்டுள்ளது. தற்பொழுது இலங்கையில் வலுவான மற்றும் மக்களுக்கு சுமையாக இல்லாத வலுசக்தி சந்தை ஒன்று கட்டி எழுப்பப்பட்டு வருகிறது என்று ஜனாதிபதி அன்புக்குமார் திசநாயக்கா தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தில் சாண்டிக்குளம் கமக்காரர் அமைப்பின் கீழ் பத்தினியார் மகளங்குளத்தில் நெல் உலர்த்தும் தளம் அமைக்க இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்யலிங்கம் அவர்களின் 2026ஆம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் 1.1 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த ஒதுக்கீட்டின் கீழான தளம் அமைதலுக்கான அடிக்கல் நாட்டு முயல்வு தாண்டிக்குளம் கமக்காரர் அமைப்பின் தலைவர் தலைமையில் நேற்று பத்தினியார் மகளங்குளத்தில் இடம்பெற்றது. நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்யலிங்கம் அவர்கள் அதிதியாக கலந்து கொண்டு சம்பிரதாயபூர்வமாக அடிக்கல் நாட்டி வைத்தார். இதன்போது இலங்கை தமிழிசு கட்சியின் மத்தங்குழு உறுப்பினர் நா சேனாதிராசா, வவுனியா மாவட்ட கிளை செயலாளர் ந கருணாநிதி, தந்தை செல்மா, நற்பணி மன்றத்தின் செயலாளர் விஜயகாந்தன், தாண்டிக்குளம் கமக்காரர் அமைப்பினர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையின் தென்மேற்கு கடற்பரப்பில் நங்கூரம் விட்டுள்ள ஈரான் கப்பல்களுக்கு உணவு, எரிபொருள் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டாம் என அமெரிக்கா இலங்கைக்கு அறிவுறுத்தியுள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜோர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. அவ்வாறு தடைகளுக்கு உட்பட்ட கப்பல்களுக்கு சேவைகள் அல்லது பொருட்களை வழங்கினால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அமெரிக்காவின் 2ஆம் நிலை தடைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என அமெரிக்க தரப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சின் ஊடக பணிப்பாளர் நாயகம் துஷாரா ரோட்ரிகோ குறித்த கப்பல்கள் தொடர்பில் இலங்கை அதிகாரிகள் தொடர்ந்து அவதானித்து வருவதாக தெரிவித்துள்ளதாக அறிக்கை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 12 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் காவல்துறை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கடந்த பொது தேர்தலில் களுத்துறை மாவட்டத்தில் போட்டியிட்டவர் என்பதுடன் கடந்த அரசாங்க காலத்தில் ஜனாதிபதியின் இணைப்புச் செயலாளராக பணியாற்றியவர் என்பதும் விசாரணைகளின் போது கண்டறியப்பட்டுள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட முறைப்பாட்டாளரை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைமை அலுவலகத்தில் வரவழைத்து அவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு சந்தேக நபர் இந்த பண மோசடியை செய்துள்ளார் என்பதும் விசாரணையில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. நீர்கொழும்பு பகுதியில் பெண் ஒருவர் சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் ரூபாய் 44.5 மில்லியனுக்கு மதிய பெறுமதியான சொத்துக்களை 14 நாட்களுக்கு முடக்குவதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. நீர்கொழும்பில் வசித்து வந்த ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் போதைப் பொருள் வர்த்தகத்தின் மூலம் பெருமளவிலான சொத்துக்களை சேர்த்துள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதன்படி கட்டி நேரிய பகுதியில் அமைந்துள்ள சுமார் 9.5 மில்லியன் பெறுமதியான காணி ஒன்றும் அந்த காணியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சுமார் 35 மில்லியன் பெறுமதியான 2 மாடி வீடும் அதிகாரிகளால் முடக்கப்பட்டுள்ளன. விசாரணைகளின் முடிவுகளின் அடிப்படையில் குறித்த சொத்துக்கள் தொடர்பில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் டிகோயா நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் மருத்துவமனையிலிருந்து தப்பியோடி 5 மாதங்களின் பின்னர் யாழ்ப்பாணத்தில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண தலைமக காவல்துறையினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை சிறைச்சாலை திணைக்களத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முன்னதாக கட்டன் நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் கண்டி பல்லேகல சிறைச்சாலையில் சந்தேக நபர் விளக்க மறியல் வைக்கப்பட்டிருந்த அதன் பின்னர் ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். மருத்துவமனையில் தப்பியோடிய சந்தேக நபரை தேடி காவல்துறை தரப்பினரால் நீண்டகாலமாக விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தின் தலைமறைவாக இருந்த சந்தேக நபரை காவல்துறையினர் மீண்டும் கைது செய்துள்ளனர். சமூகஸ்கந்த காவல்துறை பிரிவுக்குள்பட்ட மங்கட வீதி பகுதியில் இலங்கை மின்சார சபையின் 3 உத்தியோகத்தர்களை மின்சாரம் தாக்கியதில் அதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஏனைய இருவரும் ராகமை வைத்த சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சமூகஸ்கந்த காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் 65 வயதுடைய கடவத்தை பகுதியைச் சேர்ந்தவர். உயிரிழந்தவரும் காயமடைந்த இருவரும் குறித்த பகுதியில் புதிய மின்சார கம்பம் ஒன்றை நிறுவும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இவ்வாறு மின்சாரம் தாக்கியுள்ளதாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்தாலச்சேரி தேசிய கல்விய கல்லூரியின் பயிற்சி மாணவிகளுக்கு ஆபாச காணொலிகளை காட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வழங்கி வந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 55 வயதுடைய விரிவினையாளரை எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கம் அறியல் வைக்குமாறு அக்கறைப்பற்றி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான விரிவினையாளர் அக்கறைப்பற்றி நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலி வேலைவாய்ப்பு வாக்குறுதிகளை வழங்கி உஸ்பெகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவரை இலங்கை அழைத்து வந்து அவரை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய குற்றத்துக்காக இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவருக்கு 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கொழும்பு மாநகர முன்னாள் தலைவர் ரோசி சேனநாயக்காவின் மகனும் கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளருமான கனிஸ்க சேனநாயக்கா தனது 41வது வயதில் காலமானார். திடீர் உடல்நலக்குறைவு காரணமாகவே அவர் காலமானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கனிஸ்க சேனநாயக்கா 2020ஆம் ஆண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அனைத்து மதுமான விற்பனை நிலையங்களும் இன்றைய தினம் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக மதுவிலக்கு தினத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. மதுவிலக்கு தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், மதுமான பயன்பாட்டை முற்றாக தவிர்ப்பதை ஊக்குவித்தல் ஆகியவை இதன் நோக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. 3 மாதங்களுக்கு பின்னர் இந்தியாவின் திருச்சி வானூர்தி நிலையத்துக்கும் யாழ்ப்பாணம் சர்வதேச வானூர்தி நிலையத்துக்கும் இடையிலான நேரடி வானூர்தி சேவை நேற்று முன்தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னணி குறைந்த கட்டண வானூர்தி சேவையான இண்டிகோ நிறுவனம் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்தியாவின் முக்கிய நகரங்களுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வானூர்தி சேவைகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளது. இதன் கீழ் புதுடெல்லி, கொழும்பு மற்றும் பெங்களூரு, கொழும்பு இடையிலான தினசரி வானூர்தி சேவைகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் செய்திகள். செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் நூலகம்.com.
1: மரக்கறியாணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0045 0718 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0139 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0139 971 27 50 அல்லது 0778 928 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance
4: GmbH.
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: 0139 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 0978 928 58.
2: சுவிஸிலே VTS Finance GmbH.
0: மதியத்தியான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள் பரிஸ் ரியூகையில் அமைந்துள்ள வி டி கேஷன்கரி, கால்ய கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். உக்ரைன் போருக்கு தீர்வு காண பிரதமர் நரேந்திர மோடி சிறந்த யோசனைகளை கொண்டுள்ளார். ஒவ்வொரு சந்திப்பின் போதும் இந்த விவகாரத்தை அவர் எழுப்புகிறார் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெறும் இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் முதன்முறையாக இன்று பங்கேற்கிறது. எஸ்ஐஆர் விவகாரத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி கரப்பான் பூச்சி எல்லா கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்துக்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்பட மமதா பானர்ஜி தரப்பு, திரிணாமுல் காங்கிரசும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஞானேஷ்குமாரை கண்டித்து போராட்டம் நடத்துவது தொடர்பாக சென்னையில் இன்று இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. அடுத்து வரும் தேர்தல்களில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் ஒன்று சேர்ந்தால் பணபலம் வீழ்த்தப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய இரு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் அக்டோபர் 6 இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுராந்தகத்தில் முதல்வர் விஜய் நேற்று வாக்கு சேகரித்த நிலையில் மதுராந்தகத்தில் இன்று திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் வாக்கு சேகரித்துள்ளனர். அதேபோல் தாராபுரத்தில் மு க ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் முதல்வர் விஜய் நாளை தாராபுரம் செல்கின்றார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலகம் வலியுறுத்தி மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள சிவாஜி பூங்காவில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நேற்று போராட்டம் நடத்தியது. இதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது விடுபட்ட தகுதியான வாக்காளர்களையும் புதிதாக வாக்களிக்க தகுதி பெற்ற இளம் வாக்காளர்களையும் மீண்டும் பட்டியலில் சேர்க்க சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. எஸ்ஐஆர் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் உடனடியாக இந்த நடவடிக்கை தொடங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. வாக்காளர் பதிவு தொடர்ந்து நடைபெறும் நடைமுறை என்றும் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பின் போது பெயர் இடம்பெறாத காரணத்தால் எந்த தகுதியான குடிமகனும் வாக்களிக்கும் உரிமையை இழக்கக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகார் தலைநகர் பாட்னாவில் கங்கை ஆற்றங்கரையோரத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் 8 வார காலம் கூடுதல் அவகாசம் அளித்தது. பிரதமர் நரேந்திர மோடியின் உணர்வற்ற தன்மைக்கு எல்லையே இல்லை என்று அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது குறித்து காங்கிரஸ் விமர்சித்தது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடினேன், ஆனால் பயணிகளை சாகவிட முடியாது என்று எனக்கு தோன்றியது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய விமானி ஸ்மித் மச்சர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் இவ்வாறு கூறியுள்ளார். துபாயிலிருந்து டெல் அபிப் சென்ற விமானத்தில் புதன்கிழமை நடந்த சம்பவத்தில் மச்சர் பலத்த காயம் அடைந்தார். மச்சரை தொலைபேசியில் இருந்து தொடர்பு கொண்ட திரு மோடி சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். பலத்த காயங்களால் கீழே விழுந்த போது விமானம் வேகமாக கீழே இறங்குவதை உணர்ந்ததாக மச்சர் கூறினார். பலமுறை தாக்கினார், நிலை குறைந்தேன், ஆனால் இதுதான் கடைசி முயற்சி என்று எனக்கு தெரிந்தது. கதவு அருகில் தான் இருந்தது, தாக்கும் போதே கதவை திறந்தேன், அனைவரும் உள்ளே வந்தனர் என்றார் அவர். 17 ஆண்டுகளாக விமானப்பணி அனுபவம் ஆபத்தை உணர உதவியதாகவும் மச்சர் கூறினார். அது 17 ஆண்டுகள் அவர் தலைமை விமானியாக பணியாற்றியுள்ளார். பிளைட் டுபாய் நிறுவனத்தில் அந்த போயிங் 737 ரக விமானத்தில் 177 பயணிகள் இருந்தனர். இணை விமானி மச்சரை தாக்கியதாக கூறப்படுகிறது. விமானம் 1 நிமிடத்தில் சுமார் 17,000 அடி கீழே இறங்கியதாக பிளைட் ரேடர் 24 இணையதளம் தெரிவித்தது. தாக்குதல் நடத்தியவர் கட்டுப்படுத்தப்பட்டார். பயணிகளின் உதவியுடன் விமானம் சவுதி அரேபியாவுக்கு திருப்பப்பட்டது. அவசரமாக தரையிறக்கப்பட்டது. மச்சரின் செயல் நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி பெரும் துயரத்தை தவிர்த்ததாக திரு மோடி பாராட்டினார். பிளைட் துபாய் விமானத்தில் இந்திய விமானி ஸ்மித் மச்சார் மீது சக விமானி நடத்திய தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஐநா பொதுச் செயலர் அண்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் விமானம் புறப்பட இருந்த நேரத்தில் விமானத்தின் அவசரகால கதவின் கைப்பிடியை தவறுதலாக இயக்கியதால் எச்சரிக்கை அலாரம் ஒலித்ததைத் தொடர்ந்து அந்த பயணி விமானத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் நாய்களுக்கு அழகு போட்டி ஆக பெருமனான நாய்க்கு விருது வழங்கப்படுகிறது. அலாஸ்காவில் நடைபெறும் வருடாந்திர ஆக பெருமனான கரடி வாரத்தை தழுவி இந்த போட்டி நடத்தப்படுகிறது. இன்ஸ்டாகிராமில் ஃபைவ் டாக்ஸ் ஆஃப் டெல்லி பக்கத்தில் கிட்டத்தட்ட 100,000 பேர் போட்டிக்கு ஆதரவு அளிக்கின்றன. 64 நாய்கள் போட்டியில் சேர்க்கப்பட்டன. எது ஆக பெருமனான நாய் எனும் விருதை வெல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்ய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. மற்றும் இணையம் வழியாகவும் நேரடியாகவும் மக்கள் வாக்களித்தனர். போட்டி நடைபெற்ற வேளையில் முன்னணியில் இருந்த கோலா எனும் பெயர் கொண்ட நாய் மடிந்தது. பிறகு இறுதிச் சுற்றில் இடம்பெற்ற மற்ற நாய்களுக்கு இடையே போட்டி சூடு பிடித்தது. போட்டி இந்த அளவுக்கு மக்களை கவரும் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்று ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். பெட்ரோலியம் தொடர்பான அங்கீகாரமற்ற செயல்பாடுகள், பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் தீவிர குற்றங்களில் இத்துறை சார்ந்த நிறுவனங்களோ தொழில்துறையினரோ ஈடுபட்டால் கடும் தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்ட திருத்தத்தை மத்திய அரசு முன்மொழிந்துள்ளது. திருப்பதியில் மருந்தக தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து 4 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். பாய்லர் வெடித்த சிதறியதில் படுகாயமடைந்த தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தெலுங்கானாவில் சந்தேகப்பட்டு தொடர்ந்து துன்புறுத்தி வந்த கணவனை தூங்கிக் கொண்டிருந்த போது மனைவி உலக்கை அழைத்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ், கனடா, தென்கொரியா, சவுதி அரேபியா ஆகிய நாடுகளின் வர்த்தக அமைச்சர்களை இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். ஸ்டாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 28 முக்கிய இடங்கள் மற்றும் புவியியல் அமைவிடங்களை இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் மத்திய அரசு முறையாக பதிவு செய்துள்ளது. இந்தியா சீனா எல்லையில் 2020 பதற்றம் ஏற்பட்ட போது முக்கியத்துவம் பெற்ற கோக்ரா, காட் ஸ்பிரிங் உள்ளிட்ட பகுதிகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஸ்டாக் நிர்வாகத்துடன் ஆலோசனை நடத்தி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச ஆக் இந்தியா வெளியிட்ட அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் மலைகள், சிகரங்கள், கணவாய்கள், பனிப்பாறைகள், பள்ளத்தாக்குகள், ஆறுகள் மற்றும் பிற புவியியல் பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலில் பணியாற்றும் ஊழியர்கள் இனி காவல்துறையிடமிருந்து நன்னடத்தை சான்றிதழ் பெறுவதை கட்டாயமாக கோயிலை நிர்வகிக்கும் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேஸ்திர அறக்கட்டளை முடிவெடுத்துள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 22 கரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 குறைந்து 1 சவரன் 1,09,400 கிராமுக்கு 100 குறைந்து 1 கிராம் 13,675 விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இன்று வெள்ளியின் விலை எந்தவித மாற்றம் இல்லை. வெள்ளி 1 கிராம் 848 ஒரு கிலோ 2,40,000 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மத்திய பிரதான செய்திகளை தொடர்கிறது. உலகச் செய்தியில் உலகச் செய்திகளுக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸில் அமைந்துள்ள விடிஎஸ் பினான்ஸ் இயம்பியர். இவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த பிளை டுபாய் விமானத்தை வீழ்த்த முயன்றதாக கூறப்படும் இணை விமானியை அந்த நாட்டு அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். அவர் அவ்வாறு செய்ய முயன்ற போது மற்றொரு விமானியும் பயணிகளும் அவரை தடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த எஃப் சட் 1,073 விமானத்தில் 170 அதிகமானோர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இஸ்ரேலின் எந்த அமைப்பு விசாரணையை நடத்தும் என்பது தெளிவாக தெரியவில்லை. நடந்த உண்மையை கண்டறிய அந்த விசாரணை முக்கியம் என்று பிளைட் டுபாய் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த பிளைட் டுபாய் விமானத்தில் விமானியை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட இணை விமானிக்கு முன்னர் ஓமானில் தடை விதிக்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர் ஓமானைச் சேர்ந்த ஹமாம் அல் ஹம்மானி என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அவர் இதற்கு முன்னர் தீவிரவாத சித்தாந்தங்களுக்கு ஆளானதால் அவருக்கு ஓமானில் தடை விதிக்கப்பட்டது என்று பல ஊடகங்கள் தெரிவித்தன. வேண்டுமென்றே விமான விபத்தை நிகழ்த்த திட்டமிடும் விமானிகளை தடுக்க முடியுமா? என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன? பயணிகள் ஆபத்தான பொருட்களை விமானத்தில் எடுத்துச் செல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய பாதுகாப்பு சோதனைகள் நடத்தப்படுகின்றன. அந்த பாதுகாப்பு சோதனை விமானிகள், சிப்பந்திகள் ஆகியோருக்கும் பொருந்தும். சில விமான நிலையங்களில் அவர்கள் பயணிகளுடன் சேர்ந்து பாதுகாப்பு சோதனையை கடக்க வேண்டும். வேறு சில விமான நிலையங்களில் விமானிகளுக்கும் சிப்பந்திகளுக்கும் தனி வரிசை ஒதுக்கப்படும். விமானி வழக்கத்துக்கு மாறாக பதற்றமாக இருக்கிறாரா, போதையில் இருக்கிறாரா என்பதை கண்டறியவும் சோதனை உதவும். விமானிகள் உலோகப் பொருட்களை வைத்திருக்கிறார்களா என்றும் சோதிக்கப்படும். அவர்கள் விமானத்துக்குள் எடுத்துச் செல்லும் பைகள் எக்ஸ்ரே சோதனைக்கு உட்படுத்தப்படும். செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு விமானி அறையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஏதேனும் அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிய வந்தால் விமானிகள் விமானி அறையின் கதவை பூட்டலாம். எனினும் பிளைட் வாய் சம்பவத்தைப் போல விமானி அறைக்குள் அச்சுறுத்தல் ஏற்படுவது அரிதும் அரிது. விமானி ஆபத்தை விளைவிக்கக்கூடியவர் அல்ல என்பதை உறுதி செய்வதே ஆகப்பெரிய சவால். அறிகுறிகள் தென்படாத போது அச்சுறுத்தலை கண்டறிவது சிரமம். G7 நாடுகளின் அறிவுக்கு பிறகு எண்ணெய் விலை இறங்கியது. உலக தரநிலையாக கருதப்படும் பிரண்டிங் விலை சுமார் 2.5 விழுக்காடு குறைந்து $99.63 இந்த நிலையில் டீசல் ஏற்றுமதி தடையை விதிக்கப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் எந்த ஒரு நிலப்பரப்பின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டால் எங்கள் வசமுள்ள அனைத்து வகை ஆயுதங்களையும் பயன்படுத்தி தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரித்துள்ளார். தென்கொரிய அதிபர் லீ ஜே மியோங் வடகொரிய போர் கைதிகள் விவகாரத்தில் மிகவும் வருத்தம் அடைந்திருப்பதாக கூறியுள்ளார். போர் கைதிகள் இதுவரையும் தென்கொரியாவிடம் ஒப்படைத்ததை ரகசியமாக வைத்திருக்க உக்ரேன் இணங்கியதாக சோல் கூறுகிறது. உக்ரேன் அதை ஒப்புக்கொண்டு தகவலை கசிய விட்டதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று திரு லீ வலியுறுத்துகின்றார். கீவ் அவ்வாறு செய்ய மறுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான அதிபர் டொனால்டு டிரம்ப் என ஈரானின் உயரிய தேசிய பாதுகாப்பு அமைப்பை விமர்சித்துள்ளது. ஏமனில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சவுதி அரேபிய தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக பிராந்திய மற்றும் மேற்கத்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செங்கடல் கப்பல் வழித்தடத்தை பாதுகாப்பதற்காக கடற்கரை வழியாக முன்னேறுவது அல்லது பல முனைகளில் தாக்குதல் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகள் இதில் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. ஆயத்த பணிகள் குறித்த விவரம் அறிந்த 6 பேர் தெரிவித்துள்ள தகவலின்படி வரும் வாரங்களில் தொடங்கப்பட உள்ளன. இந்த நடவடிக்கை ரியாத்தின் மேற்பார்வையில் உள்ள ஏமன் படைகள் களத்தில் முன்னின்று நடத்தும். அதே வேளையில் சவுதி அரேபியாவின் மான்வழி தாக்குதலும் இதற்கு ஆதரவாக அமையும். வடகொரிய கிழக்கு கடலை நோக்கி குறைந்தது ஒரு புவியீர்ப்பு ஏவுகணையை பாய்ச்சி இருப்பதாக தென்கொரியா கூறியுள்ளது. வொன்சான் பகுதியில் இருந்து அது பாய்ச்சப்பட்டதாகவும் ஜப்பானின் சிறப்பு பொருளாதார வட்டாரத்துக்கு வெளியே விழுந்ததாகவும் தென்கொரிய ராணுவம் தெரிவித்தது. வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே உள்ள ராணுவமற்ற பகுதியில் பாதிக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகளால் தென்கொரிய வீரர்கள் காயமடைந்தனர். அதற்கு பியோங்யாங் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சோல் கூறியது. வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் சகோதரி கிம் ஜோங் யோங் அதனை நிராகரித்தார். அதையடுத்து அண்மை ஏவுகணை சோதனை நடந்துள்ளது. ராணுவ எல்லை கோடு பற்றி பேச்சு நடத்த தென்கொரிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் முன்வைத்த யோசனையையும் திரு வாட்டி கிம் நிராகரித்தார். விண்ணலம் 4 விண்வெளி வீரர்களுடன் அனைத்துலக விண்வெளி நிலையத்தை அடைந்துள்ளது. அமெரிக்கர்கள் இருவரும் கனடியர் ஒருவரும் ரஷ்யர் ஒருவரும் அதில் சென்றுள்ளார். நால்வரும் கேப் கனாவரலில் இருந்து டிராகன் விண்கலத்தில் புறப்பட்டனர். அவர்களில் ஜெசிகா வாட்கின்ஸ் 2வது முறை விண்வெளிக்கு சென்றுள்ளார். கனடிய வீரர் ஜோசாவாக் கட்ரிக் விண்வெளியில் இருக்கும் போது கர்ப்பமாக உள்ள அவருடைய மனைவி குழந்தையை பெற்றெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வீரர்கள் 4 பேரும் விண்வெளி நிலையத்தில் 6 மாதம் தங்கியிருப்பர். மணி 5:55 அவர்கள் விண்வெளி நிலையத்தை அடைந்தனர். வழக்கமாக அங்கு செல்ல 24 மணி நேரம் வரை ஆகலாம். அமெரிக்க விண்கலம் முதன்முறை மிக சீக்கிரமாக அனைத்துலக விண்வெளி நிலையத்தை அடைந்திருக்கிறது என்று நாசா விண்வெளி ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. லத்தீன் அமெரிக்காவின் பசிபிக் கரையில் மீன்களே இல்லை என்று சொல்கின்றனர் மீனவர்கள். எல்நினோ வானிலை நிகழ்வாக கடல்நீர் வெப்பம் அடைகிறது. அதனால் மீன்கள் குழுகுழுவென இருக்கும் வேறு கடற்பகுதிக்கு தப்பிச் செல்கின்றன. எக்குவாடர் பெரு பனாமா என பல நாடுகளில் மீனவர்களுக்கு இதனால் திண்டாட்டம். அங்கு வழக்கத்தை விட 6 டிகிரி செல்சியஸ் வரை கடல்நீர் சூடாகிவிட்டது. ஒரு காலத்தில் மீன் பிடிப்பது எளிதாக இருந்தது, இப்போது நிலைமை மோசமாகிவிட்டது என்று புலம்புகின்றனர் மீனவர்கள். இந்தோனேஷியாவில் அனா கராகடாப் எரிமலை வெடித்ததை அடுத்து அதை சுற்றி 2 புதிய தீவுகள் உருவாகியுள்ளன. துணை கோளப்படங்களில் அவை கண்டறியப்பட்டன. அதில் ஒரு தீவு எரிமலைக்கு சுமார் 760 மீட்டர் தூரத்திலும் இன்னொன்று சுமார் 492 மீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளன. அந்த தீவுகள் எரிமலையின் பிள்ளைகள் என கூறவிட முடியாது என்று நிபுணர் ஒருவர் கூறியுள்ளார். நேபாள வெள்ளத்துக்கு பிறகு காணாமல் போன 55 மலேசியர்களில் ஒருவர் உயிருடன் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மலேசியாவுக்கு திரும்பி அவர் குடும்பத்துடன் இணைந்தார். சீன இனத்தவரான காணாமல் போன அந்த நபர் நேபாளத்துக்கு தனியாக பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. வெள்ளம் ஏற்பட்டதற்கு முந்தைய நாள் அவர் நாக்தலி வியூ பாயிண்ட் பகுதியில் இருந்தார். வெள்ளத்தால் சாலைகளும் பாலங்களும் சேதம் அடைந்ததால் அந்த நபர் அங்கு தற்காலிகமாக சிக்கி இருப்பதாக கூறப்பட்டது. பின்னர் காட்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகத்துக்கு அந்த நபர் தாமாக சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. 37 நாள் நிச்சயமற்ற நிலையில் இருந்த குடும்பம் அதன் உறுப்பினருடன் இணைந்துள்ளது. மலேசியாவின் யோகூர் பாருவின் பல பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. கடும் போக்குவரத்து நெரிசல். அந்த வழியாக சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு ஒரு யோசனை தோன்றியது. தண்ணீருக்குள் இறங்கினார். வடிகாலை அடைத்துக் கொண்டிருக்கும் கற்களை அகற்றினார். தண்ணீர் சற்று வடிய தொடங்கியது. அவரது தன்னலமற்ற செயலின் காணொளி சம ஊடகத்தில் பரவியது. இடையவாசல் பலரும் அவரை புகழ்ந்தனர். கோர்னல் பல்கலைக்கழகத்தில் ஈராண்டுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் பலாத்கார சம்பவத்தை விசாரிக்க நியூயார்க் ஆளுநர் கே டி கொக்கல் தலைமை சட்ட அதிகாரி லெடிசியா கேம்ஸை சிறப்பாக நியமித்துள்ளார். 20 வயது முன்னாள் மாணவி 7 பேர் தனக்கு போதைப் பொருள் கொடுத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் அளித்திருந்தார். அதிகாரிகள் யார் மீதும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யவில்லை. விவாதம் கையாளப்பட்ட விதம் ஏமாற்றம் அளிப்பதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். சீனாவின் சின்ஜியாங் பகுதியில் காபி கடைகளை திறந்ததாக ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் குறை கூறலுக்கு ஆளாகியுள்ளது. சின்ஜியாங்கின் உருஞ்சி நகரில் 2 ஸ்டார்பக்ஸ் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. அங்கு முஸ்லீம் வீரர் மக்களுக்கு எதிராக மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதாக ஆர்வலர்களுடன் வெளிநாட்டு அரசாங்கங்களும் குற்றம் சாட்டியிருக்கின்றன. ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் அங்கு கடை திறந்திருப்பது நெறியற்ற செயல் என்று அமெரிக்க மக்களவை உறுப்பினர் ஜோன் முலனார் தெரிவித்தார். வீகர் மக்களுக்கு எதிரான சீன அரசாங்கத்தின் செயல்களுடன் ஸ்டார்பக்ஸை அந்த நடவடிக்கையை தொடர்புபடுத்துவதாக அவர் குறை கூறினார். சிங்காங்கில் மனித அபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறும் சாத்தியம் இருப்பதாக 2022 ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்தது. சீன அரசாங்கம் அந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கின்றது. தொடரும் உலக விளையாட்டுச் செய்திகள். 2027 ஐசிசி 1 உலகக்கோப்பை போட்டிக்கு தயாராகும் வகையில் தென்னாப்பிரிக்காவில் 6 போட்டிகளில் இந்திய அணி விளையாட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. வங்கதேசம் ஜிம்பாவிற்கு எதிரான முத்தரப்பு தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. மேற்கிந்திய தீவுகள் தொடருக்கான இந்திய டி20 அணியிலிருந்து வாஷிங்டன் சுந்தர் விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக நமன் தீர் சேர்க்கப்பட்டுள்ளார். நேஷனல் லீக் கால்பந்து போட்டியில் போஸ்துக்கள் 4-2 என்ற கோல் கணக்கில் டென்மார்க்கை நேற்று வீழ்த்தியது. இறுதியாக நாணய மாற்று வீதம் இன்றைய நாணய மாற்றீட்டு கணசனை வழங்கினார்கள். www.trttamilali.com ஒரு ஈரோக்கு இணைய பெறுவதில் 372.5% இந்திய பெறுவதில் 108.24% ஒரு அமெரிக்க டாலர் இணைய பெறுவதில் 330.61% இந்திய பெறுவதில் 96.18% ஒரு சுவிஸ் பிராங்க் இணைய பெறுவதில் 398.86% இந்திய பெறுவதில் 116.4% ஒரு ஐக்கிய நாட்டு பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 437.70% இந்திய பெறுமதியில் 127.34% ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 736.99% இந்திய பெறுமதியில் 67.49%. பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்திய செய்திக்கு பரிசு லாட்சியில் அமைந்திருக்கும் விஜி கேசன் கரி. கால்லே கொண்டசில் அமைந்துள்ள விஜி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள். சுவிஸில் அமைந்துள்ள விஜிஎஸ் பினான்ஸ் EMBS நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை சீர்படுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

போட்டியில் இருந்த உடலில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். அதில் தன் திரு நூலக

0: பூமிகை மகாலம் காத்தால ரெண்டு கையில தூக்கி எல்லாமா தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சு பிள்ளைக்கு வந்துடும்,
2: வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறியா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: காரம் கொண்டு அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது இங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
2: 11 13 Rocaille, 75 000 Paris.
3: VT Superstore, Gala Gone Sasselil.
2: 5 rue Marcel Cerdan, 95 140 Berger-Lyonnaise.
3: Mélodie et Tordobrelak, VT Cash and Curry, Paris Lacha Palais, Tordobre Televisi Lakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
3: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
5: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரஸ்ட்ராஸே 3098 சுவிஸ் கோனிக்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: தொலைபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 20 58 58.
6: நேரம் சரியாக 2:38. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில்

பண்ண அறிவித்தல். பிரான்சில் வசித்து வந்தவரும் டிபிஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவன உரிமையாளருமான தேவராஜா தேவ மனோகரன் அவர்கள் 2 அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை இறைவனடி எழுதினார் என்பதனை ஆழ்ந்த அனுதாபத்துடன் அறியத் தருகின்றோம். அன்னார் சசிகலா அவர்களின் அன்பு கணவரும் பிரவீன் அவர்களின் அன்பு தந்தையும் ஆவார். அன்னாரின் ஈமக்கிரியைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவின் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். தகவல் குடும்பத்தினர். இப்பிரிவித்தலில் சியாற்றி தமிழி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்னும் ஒருமுறை வரிவித்தலை அறியத் தருகின்றேன். பிரான்சில் வசித்து வந்தவரும் டிபிஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவன உரிமையாளருமான தேவராஜ் தேவமனோகரன் அவர்கள் 2 அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை இறைவனடி எழுதினார் என்பதனை ஆழ்ந்த அனுதாபத்துடன் அறியத் தருகின்றோம். அன்னார் சசிகலா அவர்களின் அன்பு கணவரும் பிரவீன் அவர்களின் அன்பு தந்தையும் ஆவார். அன்னாரின் ஈமக்கிரியைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறியத் தரப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றோம். தகவல் குடும்பத்தினர். இப்பிரிவித்தலில் கியாற்றி தமிழி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும்

வாடிக்கையாளர்கள் மனம் கிடந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன்கள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகள்

0: ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டு பொண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwin Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 Fraser Street in Hoover, Canada. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 20 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிய தொடர்புகளுக்கு 0 3 74 38 8 85 அல்லது 604 350 5. வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 Re Kai Paris 10 La Chapelle தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 09 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சியப்பலை ஷரி மஹால்.

0: வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழொலி இணையதளத்தில் www.trttamilnadu.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் 9 பாகையில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்டே ஃப்ரீ பாக்ஸ் ஒரேஞ்ச் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழொலி உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழர்கள்.
1: நேரம் 10:31 9:31 நேர்கள் கேட்டுக்கொண்டது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஐரப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி.

12வது பிறந்த நாள் வாழ்த்து. டென்மார்க்கில் வசிக்கும் சேகர் கஜேந்திரி தம்பதிகளின் செல்வ புதல்வன் அஜய் சரண் 26ஆம் தேதி வந்த தனது 12வது பிறந்த நாளை 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் சனிக்கிழமை இன்று தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார்.

இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரணை, அன்பு அப்பா சேகர், அன்பு அம்மா சுகந்தினி, மணிகொடு கஜந்தினி, அன்பு அக்கா ஜெனதிகா, அன்பு தம்பி ராம்சரண், தாயத்தில் வசிக்கும் அப்பம்மா அம்மம்மா தாத்தா மற்றும் பெரியப்பாமார் பெரியம்மாமார் சித்தப்பா சித்தி மாமாமா மாமிமார் அண்ணாமார் அக்காமார் தம்பிமார் தங்கைமார் மச்சான்மார் மச்சாள்மார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று டென்மார்க் அபிராமியம்மன் அருளோடு பல்கலையும் கெட்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று 12வது பிறந்த நாளை கொண்டாடும் அஜய் சரணை டிஆர்டி தமிழில் பணிபுரிகின்ற அண்டிமார்கள் மாமாமார்களும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்போட்டும் பிள்ளையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிற்கின்றார்கள். இன்று டிஆர்டி தமிழின் தனது 12வது பிறந்த நாளை கொண்டாடி கொடுக்கும் அஜய் சரண் தமிழையும் வளர்ச்சிக்கிறது அனைத்து நிகழ்ச்சிகள் மனசன் வழங்கி வாழ்க்கை எடுத்து வந்திருக்கிறார்கள் அக்கா ஜெனடிகா, தம்பி ராம்சரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பானம் லைஃப் டாட் காம் என்ற புதிய இணையதளம் வேறின் திறமைகளை செய்து வெளிப்படுத்தி நிற்கின்றது என்பதையும் நீங்கள் அறிவித்திருக்கிறோம். பானம் லைஃப் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் சென்று திறமைகளை நீங்கள் பார்த்து மகிழலாம். இன்றைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜய் சரனுக்காக நீ அச்சு வழங்கி வாழ்க்கை எடுத்து வந்த ஜெனடிகா, அன்பு தம்பி ராம்சரன் அவரின் அனுசரணையோடு டிஆர்டி தமிழ் வழியில்

Swiss நேரம் இது உங்களின் நேரம் வடக்கு நிகழ்ச்சி மூன்று இனிமையான இரவு பொழுதிலே சுவிஸ் நேர் நிகழ்ச்சியூடாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தேடி வந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சுவிஸ் நேரத்தில் சொல்லுங்கள் வெல்லுங்கள் போட்டி நிகழ்ச்சி ஒரு பாடல் ஒளிபரப்பாக அந்த பாடலில் வந்து வருகின்ற சொற்களிலிருந்து உங்களிடம் கேள்விகள் கேட்கப்படும். அதே போல் பொது அறிவு, தாயக இலக்கியம், ஆன்மீகம், சினிமா சம்பந்தமான கேள்விகளும் உங்களிடம் கேட்கப்படும். அதிகபட்சமாக 5 தடவைகள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ள மாலைக்கு வருகின்ற ஒரு நேரம் ஒரு கேள்வி கேட்கின்ற போது அந்த கேள்விக்கு நீங்கள் விடையளித்தால் தொடர்ந்து மற்ற கேள்விகளுக்கு பங்கு பெறலாம். விடையளிக்க தவறால் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சந்தர்ப்பத்தை நீங்கள் அந்த வாழ்க்கைக்கு வருகின்ற போது ஒரு தடவை வாழ்க்கைக்கு வருகின்ற போது ஒரு பகுதிக்கு நீங்கள் ஒரு தடவை மட்டும்தான் செல்லலாம் என்பதை நீங்கள் அறிவித்திருக்கின்றேன். நல்லவர்களை நீங்கள் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னு அழுத்துங்க. தொலைபேசி இலக்கங்களை 0031 43 42 15 40, இன்னொரு தொலைபேசி இலக்கம் இருக்கிற 0031 59 41 47 71, அல்லது நமது வைபர் இலக்கம் இருக்கிற 0031 56 71 77. வைபர் இலக்கம் மட்டுமல்ல வாட்ஸ்அப் இலக்கம் கூட இருக்கிற 0031 6 89 86 55 21 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். நீங்கள் அழைப்புக்கு ஏற்படுத்தி அழைப்புக்கு வருவதற்கு முன்பாக இன்றைய மழை நிகழ்ச்சி ஆரம்பித்து வருகின்ற பாடலாக வசூல் ராஜா MBBS திரையில் இருந்தேன்.

நல்லவர்களே பாடலொழி தோன்றுகின்ற பாடல் வந்த சொற்களிலிருந்து உங்களிடம் கேள்விகள் கேட்கப்படும். அதே போல் பொதறிவு, தாயகம், இலக்கியம், ஆன்மீகம், சினிமா சம்பந்தமான கேள்விகளும் உங்களிடம் கேட்கப்படும். மாலைக்கு வருகின்ற ஒரு நேர் நீங்கள் விரும்புகின்ற பகுதியை நீங்களாகவே தெரிவு செய்து கொள்ளலாம். இந்த பகுதிக்கு நீங்கள் போக ஆசைப்படுகிறீர்கள் சொல்லி அவ்வாறு இன்றைய நிகழ்ச்சியில் 5 தலைவர்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். அத்தோடு நீங்கள் வானிலை இணைந்து கொள்ளும்போது ஒரு பகுதிக்கு ஒரு தலை மட்டும்தான் நீங்கள் செல்லலாம் என்பதையும் நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்வேன். ஆகவே இப்பொழுது முதல் நீங்கள் இணைப்புக்கு வரலாம். இணைப்புக்கு அழுத்த வேண்டிய தொலைபேசிக்கிற இலக்கங்களும் உங்களுக்கு தெரிந்த இலக்கங்கள் தான். ஆகவே இணைப்பை ஏற்படுத்தி நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள்.

0: நேரம் 10:42 9:42 இந்த நேரத்தில் வானிலையில் இணைந்திருக்கின்ற முதலாவது இதை இப்பொழுது அன்பாக வானிலை இணைத்துக் கொள்ள இருக்கின்ற
1: வணக்கம்
0: வணக்கம் திருமதி பி.ஏ. பிங்கனேஷ்.
1: நலமா? ஓ நலம். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: பிறந்தநாள் பிள்ளைக்கு என்ன பேர்? சாய் சரணா.
0: பிறந்தநாள் பிள்ளைக்கு அஜய் சரண்.
1: அஜய் சரணா. என்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஜய் சரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாழைக்கு எடுத்து வந்து வரும் பெற்றோர்களுக்கும்
0: சகோதரர்கள் அக்கா ஜெனட்டிகா தம்பி ராம் சரண்
1: குடும்பத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டு முந்தைய போட்ட நீங்கள் எல்லாம் போட்டு இதுல நிறைய கேள்வி எடுத்த நீங்க திரும்ப
0: அதுக்கு
1: எனக்கு
0: அகத்துக்கு முகம் பார்வைக்கு தினம். அகத்துக்கு முகம் பார்வைக்கு தினம். அகத்துக்கு முகம் பார்வைக்கு தினம்.
1: கண்ணாடி வந்தது. கண்ணாடி என்று சொல்றேன்.
0: கண்ணாடி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: புதறிவில் ஒன்று
0: புதறிவில் உங்களுக்கான கேள்வி. முதல் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எங்கே நடைபெற்றது? எந்த நாட்டில் நடைபெற்றது? முதல் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது? மற்ற போட்டி கிரீஸில் நடந்தது ஒலிம்பிக் போட்டி. அதேபோல் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி முதல் முதலாக எந்த நாட்டில் நடைபெற்றது? டெண்டு கேள்வியில் எத்தனை ஆண்டு நடைபெற்றது?
1: டெண்டுக்கும்
0: சொல்லணும். டெண்டு சொன்னால் தான் முழுமையாக கிடைக்கும். இந்த அரைவாசி சொன்னால் அரைவாசியாக கிடைக்கும்.
1: குளிர்காலம் நான் நினைக்கிறேன்
0: குளிர்காலத்தில் நடந்திருக்கும். குளிர்கால ஒலிம்பிக் போட்டி முதல் முதலாக எந்த நாட்டில் எப்பொழுது நடைபெற்றது என்பதே குதறவில் கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி. அதே போல் பாடல் கேள்வி போய்விட்டது. இந்த கேள்வி ஒன்று மட்டும்தான் இப்பொழுது வானிலையில் இருக்கின்றது. அந்த வகையில் வானிலை இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
2: கொண்டாடும் அஜய் சரணுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய இனிய பிறந்த நாளின் வாழ்த்துக்கள். இதனை வாழ்க்கெடுத்து வந்த ஜனநிகா மற்றும் சாய் சரண் ஆகியோருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இப்ப கேட்ட கேள்விக்கு பிரான்ஸ் என்று சொல்றேன்.
0: பிரான்ஸ் என்று சொல்றீர்கள். எப்பொழுது?
2: எத்தனை ஆண்டோ?
0: ரெண்டு கேள்விதான். எப்பொழுது? எந்த நாடு?
2: நிக்கிறேன். 2024.
0: 2024? முதல் ஒலிம்பிக் போட்டி மற்ற ஒலிம்பிக் போட்டி தான் 2024
2: கிடைச்சது. 1924.
0: சரியான பதில் கொடுங்க. ரெண்டு கேள்விகளுக்கும் அடுத்ததாக
2: இலக்கியத்திலும்
0: உங்களுக்கான கேள்வி. ஒவ்வொரு பாடலிலும் இம்மூன்றும் அல்லது மூவர் என்ற சொற்கள் இடம்பெறும் நூல் எது? ஒவ்வொரு பாடலிலும் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என்ற சொற்கள் இடம்பெறும் நூல் எது?
2: ஒவ்வொரு பாடலிலும்
0: ஒவ்வொரு பாடலிலும் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என்ற சொற்கள் இடம்பெறுகின்ற நூல் எது?
2: நன்னூல்.
0: நன்னூல் என்பது சரியான பதில். எல்லா ஆர்வத்தோடு மீண்டும் முயற்சியுங்கள். நன்றி, வணக்கம். இப்பொழுது இலக்கியத்தை கேட்கப்பட்ட கேள்வி ஒன்று வானிலையில் காத்திருக்கிறது. ஒவ்வொரு நூலிலும் ஒவ்வொரு பாடலிலும் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என்ற சொற்கள் இடம்பெறும் நூல் எது என்று கேட்டிருக்கின்றேன். இது இலக்கியத்தில் கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி. அதேபோல் வேறு கேள்விகள் நீங்கள் கேட்க விரும்பினால் வானிலையில் இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து உள்ள அழைப்புகளுக்கு வேண்டிய தொலைபேசி இலக்கம் 33-1-48-32-15-40. கூடுதல் நேர்கள் இணைந்துள்ள தவறினால் நிகழ்ச்சியானது 11 மணிக்கு நிறைவு செய்யப்படும் என்பதை நேர்கள் அறிவித்திருக்கின்றேன். நேர்கள் இருந்திருப்பது பிரான்ஸ் நிறைவு கேட்டி தமிழை தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் சொல்லுங்கள் வெல்லுங்கள் போட்டிகள் சீர்கணம் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வைபருடன் இணைந்திருக்கின்ற திருமதி ஷியாமலா அவர்களை வானிலை இணைத்துக் கொள்கின்ற. வணக்கம் ஷியாமலா. வணக்கம். கேக்குறது வெளியில கேக்குறதா அறியல வைபர் நீங்களே வாட்ஸ்அப்ல மேய்ச்சிக்கோ வைபர்லயே வரணிங்க. கேக்குறது வெளியில கேக்குதா
3: என்ன
4: போடுறேன்
3: வாழ்த்துக்கள்.
4: முதல்ல சாய் சரனுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த
3: அஜய் சரண். அஜய் சரண் சாய் சரண் இல்ல அஜய் சரண்.
4: மற்றது ராம் சரண். அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் சகல சௌபாக்கியங்களுடன் நெடுவொலி காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அதனை வானிலை கொண்டு வந்த ஜனனிக்காக்கும் ராம் சரனுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும்
3: கூறிக்கொள்கிறேன். நன்றி. உங்கள் சர்வா அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதறிவில் உங்களுக்கான கேள்விக்கு போவோம். அடுத்த ஒலிம்பிக் போட்டி எந்த நாட்டில் நடைபெற இருக்கிறது? அடுத்து வருகின்ற ஒலிம்பிக் போட்டி இப்பொழுது பிரான்சில் நடைபெற்றது 2024 இனி 28 ஒலிம்பிக் போட்டி எந்த நாட்டில் நடைபெற இருக்கின்றது? எந்த நாட்டில் எந்த இடத்தில்?
4: 24
3: பாரிஸில் நடைபெற்றது. பிரான்சில் பாரிஸில் நடைபெற்றது. அதே போல் 28 அடுத்த ஒலிம்பிக் போட்டி எந்த நாட்டில் எந்த இடத்தில் நடைபெற இருக்கின்றது? இப்போ ஜப்பான் டோக்கியோ அதில் மாதிரி இந்தியா புதுடெல்லி மும்பைன்னு சொல்லுவார்கள் இந்த இடத்துல என்று சொல்லி அப்படி நாடு நகரம் நாடே நகரத்தையும் சொல்லுவோம். எந்த நாட்டில் எந்த நகரத்தில்
4: இல்லை
3: ரெண்டு கல்லியை தான் கேட்க போகிறாங்க. ரெண்டு புள்ளியை தான் கொடுப்போம்.
4: அது 2030 இல்லையா?
3: 2028 நான்கு வருஷத்துக்கு நடந்தது. 24 நடந்தேன். 28
4: நான் ரெண்டை கூட்டிட்டேன்.
3: அது குளிர்காலம் போட்டியா வரும். 30 குளிர்கால ஒலிம்பிக் தான் 30 வரும். அமெரிக்காவில் எங்கே?
4: லாஸ் ஏஞ்சல்ஸ்.
3: அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
3: அடுத்ததாக
4: பாட்டில்
3: பாட்டில் உங்களுக்கான கேள்வி. இருப்பதற்கும் செய்யலாம், புதிதாய் பிறப்பதற்கும் செய்யலாம். இருப்பதற்கும் செய்யலாம், புதிதாய் பிறப்பதற்கும் செய்யலாம். இருப்பதற்கும் செய்யலாம், புதுசாய் பிறப்பதற்கும் செய்யலாம். ஆட்சி என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். நன்றி வணக்கம்.
4: நன்றி வணக்கம்.
3: அவர் திருமதி ஷியாமலா இணைந்துள்ளார். பிரான்ஸ் தொழிலப்பாகம் டிஆர்டி தமிழில் தமிழரிடம் பெற்றுக் கொண்டிருப்பது சுவிஸ் நேரத்தில் சொல்லுங்கள் வெளுங்க போட்டி நிகழ்ச்சி. சொல்லுங்கள் வெளுங்க போட்டி நிகழ்ச்சி. இப்போது கேட்கப்பட்டிருக்க கேள்வி தானே பாடல் கேட்கப்பட்டிருக்க கேள்வி. இருப்பதற்கும் செய்யலாம், புதுசாய் பிறப்பதற்கும் செய்யலாம் என்ற கேள்வியை கேட்டிருக்கின்றேன். தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கின்ற அடுத்த வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம். மீண்டும் பேபி கணேசன் இணைந்திருக்கிற 2வது தடவையாக.
5: பொது அறிவில் ஒரு கேள்வி கேளு.
3: பொது அறிவில் ஒரு கேள்வி உங்களுக்காக. பண்பாட்டு நாகரிகத்தை குறிக்கும் மலர் எது? பண்பாட்டு நாகரிகத்தை குறிக்கின்ற மலர் எது?
5: சரி, இந்த பாடலுக்கு விட சொல்லிட்டு ஆராய்ச்சி
0: ஆராய்ச்சி என்பது சரியான வாழ்த்துக்கள்.
5: இதுக்கு தாமரை என்று சொல்றேன்,
0: இதுக்கு தாமரை என்று சொல்றேன், தாமரை என்பது சரியான பதில், வாழ்த்துக்கள். அடுத்து
5: சினிமாவில் ஒன்று கேளுங்க,
0: தெரிஞ்ச நடிகராக தெரிஞ்ச நடிகர்
5: தெரிஞ்ச நடிகர் இல்ல அந்த
0: தெரிஞ்ச தெரிஞ்ச
5: இல்ல ஆற கொண்டு ஆற வச்சு இயக்கினது
0: மக்கள் தான் நடித்த திரைப்படம் ஒன்றிற்கு கே பாலச்சந்தர் கதவசனம் எழுதியுள்ளார். அந்த திரைப்படம் எது? மக்கள் தான் நடித்த திரைப்படம் ஒன்றுக்கு கே பாலச்சந்தர் கதவசனம் எழுதியுள்ளார். கதை கதை இல்லை, கதவசனம் இல்லை, கதை எழுதியுள்ளார். அந்த திரைப்படம் எது?
5: கே பாலச்சந்தர் இதயவீணை.
0: இதயவன் என்பது சரியான பதில் இல்லை. அறுபத்தோடு நன்றிகள், நன்றி, வணக்கம்.
5: நன்றி.
0: அவர் திருமதி பேபி கணேசன் வழங்கப்பட்ட கல்விதானே. மக்கள் எம்ஜிஆர் நடித்த திரைப்படம் ஒன்றுக்கு கே பாலச்சந்தர் கதை எழுதியுள்ளார். அந்த திரைப்படம் இது என்பது இப்போ சினிமாவில் கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி. இதற்கான பதிலோடு வாழ் இணைந்திருக்க அடுத்த நினை, வணக்கம்.
6: வணக்கம்
0: ரஜினி. ரஜினி இரண்டாவது வேக சொல்லுங்கள்.
6: பொது அறிவில் கேள்வி ஒன்று கேளுங்க.
0: பொது அறிவில் உங்களுக்கான கேள்வி,

0: மண்ணெண்ணெயில் வைக்கப்படும் இரண்டு உலோகங்கள் அவை. மண்ணெண்ணெயில் வைக்கப்படுகின்ற இரண்டு உலோகங்கள் அவை. எம்ஜிஆர் நடித்து படம் ஒன்றுக்கு கே பாலச்சந்தர் கதை எழுதியிருந்தார். அந்த திரைப்படம் எது?
1: தெய்வத்தாய்.
0: தெய்வத்தாய் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். மண்ணெண்ணெயில் வைக்கப்படும் இரண்டு உலோகங்கள்.
1: பாதுகாக்கலாம். சோடியம்.
0: சோடியம்.
1: பொட்டாசியமா?
0: பொட்டாசியம். ஆமாம்.
1: ஞாபகம்
0: வந்துட்டு. சோடியம் வந்தாலும் பொட்டாசியம் வந்துட்டு.
1: கேட்டி
0: சோடியத்தை சும்மா சொல்றேன்.

0: இலங்கை மாகாண சபையில் அதிகபட்சமாக எத்தனை அமைச்சர்கள் இருப்பார்கள்? இலங்கை மாகாண சபையில் அதிகபட்சமாக எத்தனை அமைச்சர்கள் இருப்பார்கள்? இல்ல எவ்வளவு சொல்ல மாட்டேன். ஒரு 10 குள்ளாயிரம் பண்ணுவீங்க. மாகாண சபையில எத்தனை அமைச்சர், அதிகபட்சமாக எத்தனை அமைச்சர்கள் இருப்பார்கள்?
1: 9
0: என்பது சரியான பதில். எல்லாரும் நன்றிகள். நன்றி, வணக்கம். அவர் திருமதி ரஜினி கேட்கப்பட்ட கேள்விதானே, இலங்கையின் மாகாண சபையில் அதிகபட்சமாக எத்தனை அமைச்சர்கள் இருப்பார்கள் என்று கேட்டிருக்கின்றேன். இதன் கல்யாணம் இப்பொழுது வானிலையில் இருக்கின்றது. நேர்கள் தொடர்ந்து இணைப்பை ஏற்படுத்தி வானிலை சிறப்பித்துக் கொள்ளலாம். மீண்டும் அந்த பாடலை தெரிவிக்கணும், பாடலை கேட்டுக்கொண்டு முன்னெச்சரிக்கை இணைந்து கொள்ளுங்கள்.

கொண்டிருக்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.

0: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரந்தர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
2: நேரம் 11:05 சொல்லுங்கள் வெல்லுங்கள் போட்டியில் போட்டியில் இப்போது பாடல்கள் இருப்பாக அந்த பாடல் வருகின்ற சொற்களிலிருந்து உங்களிடம் கேள்விகள் கேட்கப்படும். அதே போல் பொது அறிவு, தாயகம், இலக்கியம், ஆன்மீகம், சினிமா சம்பந்தமான கேள்விகளும் உங்களிடம் கேட்கப்படும். மாலைக்கு வருகின்ற ஒரு நேர் தான் விரும்புகின்ற பகுதியை அவராகவே தெரிவு செய்து கொள்ள முடியும். அவ்வாறு நீங்கள் தெரிவு செய்கின்ற ஒரு பகுதிக்கு ஒரு தலை வானிலை வருகின்ற போது ஒரு தலை மட்டுமே நுழைந்து கொள்ள முடியும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வைபரோடு அணிந்திருக்கிற ஷியாமலா அவர்களையும் இன்று மாலை இணைத்துக் கொள்கின்ற. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் ஷியாமலா, இரண்டாவது தலைவாக வந்திருக்கிறீர்கள், சொல்லுங்கள். பாடலோர்கள் உங்களுக்கான கேள்விக்கு போன்றோம். பூதங்களும் புலன்களும் கொண்ட மொத்தம், பூதங்களும் புலன்களும் கொண்ட மொத்தம்,
3: பூதங்களும்
2: புலன்களும் கொண்ட மொத்தம்,
3: அந்த இதுக்கு அமைச்சருக்கு அஞ்சு என்று சொல்லிப்பாங்க.
2: அஞ்சு என்பது சரியான பதில் இல்லை. ஆர்வத்தோடு இணைந்து அமைச்சருக்கு
3: அமைச்சர்
2: தான் அஞ்சு, அமைச்சர் தான் அஞ்சு என்று தவறு என்று
3: சொல்றேன். போட்டு இருக்குது
2: இல்லையே,
3: என்ன பிரதமரோட சேர்த்து அஞ்சு அமைச்சர், நாலு அமைச்சர்கள்
2: உலகவில்லை.
3: பிரதமரோட சேர்த்து,
2: பிரதமர் இல்லை முதலமைச்சர்,
3: முதலமைச்சரோட சேர்த்து நாலு அமைச்சர்.
2: அமைச்சர் என்ன கேட்டது? அமைச்சர் தான் இத்தனை கேட்டார். முதலமைச்சருக்கு நாலு
3: கணக்கு கணக்கு நாலு
2: நாலு.
3: நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம். அவர் ஷியாமலா இணைந்து கொண்டார். நேர்கள் இணைந்திருப்பது பிரான்ஸ் நிறைய கேட்டி தமிழ் தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஸ்வீஸ் நேரம். ஸ்வீஸ் நேரத்துக்கு சொல்லுங்கள் வெளியுங்கள் போட்டேஜ் இப்படி கேட்கப்பட்டிருக்கிற பாடலில் கேட்கப்பட்ட கேள்வி தினைகளை புதங்களும் புறங்களும் கொண்ட மொத்தம் என்ன கேட்டிருந்தேன். இதற்கான பதில் இணைந்தால் அல்லது இலங்கையில் ஒரு மாகாண சபையில் அதிகபட்சமாக எத்தனை அமைச்சர்கள் இருப்பார்கள் என்று கேட்டிருக்கின்றேன். இரண்டு கேள்விகள் இப்போது வாழ்நிலை காத்திருக்கிறது. தொடர்ந்து வாழ்நிலை இணைந்து கேட்டனை. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம் பேபி, மூன்றாவது தடவை வந்திருக்கீங்க, சொல்லுங்கள்.
4: ஆமாம், பாடலில் கேட்ட கேள்விக்கு நான் அது அமைச்சர் நாள் என்று சொல்லிக்கொண்டு
2: ஷியாமலா
4: விட்டுட்டு போன வழியா அதை சொல்லிட்டு இதுக்கு அஞ்சு என்று சொல்கிறேன்.
2: அஞ்சு ரெண்டு கேள்விக்கும் அவட சொல்லித்தான் நான் சொல்லாமல் போயிட்டேன்.
4: உலகின்
2: முதல் பெண் நீதிபதி எந்த நாட்டைச் சேர்ந்தவர், அவருடைய பெயர் என்ன? உலகின் முதல்
4: சொல்லணும்.
2: ஆமா, உலகின் முதல் பெண் தலைமை நீதிபதி எந்த நாட்டைச் சேர்ந்தவர், அவருடைய பெயர்
4: என்ன?
2: இஸ்ரேல் கோல்டா மேயர் என்பது சரியான பதில் இல்லை. ஆர்வத்தோடு நன்றி நன்றிகள் முன்னே சந்திப்போம். நன்றி, வணக்கம். உலகின் முதல் பெண் தலைமை நீதிபதி எந்த நாட்டைச் சேர்ந்தவர், அவருடைய பெயர் என்ன என்பதே கேட்கப்படுகின்ற கேள்வி. அதே போல் வேறு கல்விகள் இப்பொழுது வரலை.

0: சீஸ்நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 50க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸர் 3098 கொனிட்ஸ் சுவிஸ், கொனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58-58.
2: நேரம் 11:11 கச்சத்தில் 10:11 நடந்து வாழ் இணைந்திருக்கின்றார் தன்னுடைய வணக்கம் வணக்கம் வணக்கம். அவருடைய இணைப்பும் துண்டிக்கப்படுகின்றது. நேரம் 10:11 டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சுவிஸ் நேரத்தில் சொல்லுங்கள் வெளியுங்கள் போட்டிகள்

நல்லது கலை தொடர் சுஷன் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு முன்னூற்றி எட்டு தமிழரின் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற அவரோடு நிகழ்ச்சிக்கான சிறப்பித்த இந்த மூவருக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கூடுதலான புள்ளிகளை சியாமல் அவர்கள் பெற்றுக்கொண்டார். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முன்னூற்றி எட்டு தமிழரின் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற அவரோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் நீர்களே. தொடர்ந்து நாளை காலை ஒரு வளமையான நிகழ்ச்சியில் ஆரம்பம் வரை சிங்கப்பூர் நிலையிருப்பாகவும் சிங்கப்பூர் நிகழ்ச்சியிலையும் அதில் அவசியம் நீங்கள் கேட்கலாம்.

நேரம் 11:15 கழிச்சத்தில் 10:15 12 மணி வரை சிறை சிகாங்கள் ஒலிக்க கேட்கலாம்.

0: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருத்தோன்றது எந்த நாளும் உன்னோட இருக்கீங்களாப்பா இந்த நேரம் புரிஞ்சுருந்துருப்பேன் இப்ப விஷயத்த போறோம் இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன் தெரியாதப்பா.
1: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் கவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள கவேந்திரன். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
2: நேரம் 11:23 நேரம் 10:23 பிரான்ஸ் நிறைவேற்பாகும். டிஆர்டி தமிழை தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது திரைசிகரங்கள். திரைசிகரங்கள் வருகின்ற அடுத்த பாடலாக பைரவாதிரைக்காக சந்தோஷ் நாராயணன் இசையில்

0: பரிசிலிருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்ணாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போகிறோம் யாழ்ப்பாணம்? யாழ்ப்பாணம் போகணுமா? எனக்கு கூட்டுக்கூடாம தெரியுதில்ல. ஆறு இருந்தா
1: இதுக்கு போய்கிற
2: தெரிந்து கொள்ளுங்கள், பண்டா நாய்க்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: 11:21 தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேட்டுக் கொடுக்கிறது. அந்த வகையில் தொடர்ந்து அந்நியன் திரைக்காக ஹரிஷ் ஜெயராஜன் செய்யல்.

0: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியும் மலிவு. அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால் வயோன் குற்றூரியே, 93,120 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 7783204585 அல்லது 7787344565. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: நேரம் 11:38 அடுத்த பாடலாக தீனா திரையில் இருந்து ஜுவன் சங்கர் ராஜாவின் செய்யல்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாங்குபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.

0: வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 9 8 அழைக்க வேண்டிய எண் 6 6 9 1 1 9 6 8
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி @ மீடியா காப்

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
1: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல. பெற்றுக்கொள்ளுங்கள்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் OneShop.sg.
3: என்ன மெசேஜ்?
4: அன்பான வாடிக்கையாளர்களே, ABC முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
5: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
4: என்ன

0: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
1: பாட்டு கிடைக்குமா?
2: கடலே இல்ல.
3: ஆனா எங்க கிட்ட இருக்கு?
4: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
0: 1.5 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
1: இரவில் ஆட்டம்
5: பாடல்கள் கேளுங்கள், மறைந்து சோகங்கள்.

மன மகிழ்ச்சியோட இந்த மாதிரி இருந்திய ஒலியோட கொண்டாடுங்க.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பு அறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: அம்மா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: நான் ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd ஏஜியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd ஏஜிஎம்மில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
3: பேருங்கள் நீ எனக்கு ஜன்னலோரம்.
4: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
5: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
4: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
5: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
4: ஒலியில நான் நவீன்,
6: நான் ரஃபி,
4: நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
7: பஸ் பயணம்.
4: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
7: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

0: வணக்கம். காலை மணி 7, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. லிட்டில் இந்தியா தீபாவளிக்காக ஒளியூட்டப்பட்டிருக்கிறது. பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திராணி ராஜா ஒளியூட்டை நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். இவ்வாண்டின் கருப்பொருள் பற்றி கூறுகிறார் லீஷா எனும் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடைமை சங்க தலைவர் ரகுநாத் சிவா.
1: இந்த ஆண்டோட கருப்பொருள் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு விஜய தீபாவளி, ஒரு வெற்றிகரமான ஒரு தீபாவளி. நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீகுண்ட் சாலையை கூறும்போது நம்ம ஆக்ல வந்து நம்ம ராமரும் சீதையும் வச்சிருக்கோம். சோ வந்து ராமர் வந்து ராவணனை வெற்றி கொண்டதுனால ஒரு வெற்றிகரமான ஒரு தீபாவளியை கொண்டாடலான்னு ஒரு கருப்பொருள் வச்சிருக்கோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கஷ்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது உலகத்துல, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சோ அதெல்லாம் போக்கி நம்ம ஒரு வெற்றிகரமான ஒரு தீபாவளியை கொண்டாட வேண்டும்னு அந்த கருப்பொருளோட நம்ம இந்த தீபாவளியை கொண்டாட போறோம்.
0: தீபாவளியை முன்னிட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு சிறப்பு நிகழ்ச்சிகளையும் லீஷா ஏற்பாடு செய்துள்ளது. சிங்கப்பூரில் இஸ்லாமிய சமய பாடங்களை நடத்துவோரும் அமைப்புகளும் மோயிஸ் எனும் இஸ்லாமிய சமய மன்றத்துடன் பதிவு செய்திருக்க வேண்டும். விரிவுபடுத்தப்பட்டுள்ள முஸ்லிம் சமய பள்ளிகளுக்கான விதிமுறைகளில் அதுவும் அடங்கும். தகுதி பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பாடங்களை நடத்துவதை உறுதி செய்வது அந்த மாற்றம் வகை செய்கிறது. மாதம் குறைந்தது 1 முறை 10க்கும் அதிகமானோருக்கு இஸ்லாமிய சமய பாடங்களை நடத்துவோருக்கு புதிய விதிமுறை பொருந்தும். சமய ஆசிரியர்கள் இஸ்லாமிய சமய கல்வியில் பட்டம் பெற்றிருப்பதும் கட்டாயம். மறதி நோய் உள்ளவர்களும் அவர்களை பராமரிப்போரும் சந்தித்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் தங்கள் தேவைகள் குறித்து பேசவும் புதிய நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. அத்தகைய நிலையம் திறக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. அவர்கள் சமூகத்தில் தொடர்ந்து துடிப்பாக செயல்பட்டு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ அந்த நிலையம் உதவுகிறது. தோப்பாயோ சென்ட்ரல் சமூக மன்றத்தில் நிலையம் அமைந்திருக்கிறது. மறதி நோய் குறித்த பொதுமக்களின் கண்ணோட்டத்தை மாற்ற உதவும் 10 வார திட்டமும் அங்கு நடத்தப்படுகிறது. சமூக கல்வி நடவடிக்கைகளுக்கான இடமாகவும் அது செயல்படும். கலை, இசை, நலவாழ்வு தொடர்பான வகுப்புகளும் அந்த நிலையத்தில் நடத்தப்படும். செங்காங் வெஸ்ட் எல்ஆர்டி கட்டமைப்பின் ஒரு பகுதி இன்று அதன் சேவையை மீண்டும் தொடங்கவிருக்கிறது. செங்லிம் நிலையத்துக்கும் செங்காங் எல்ஆர்டி நிலையத்துக்கும் இடையே சேவைகள் வழக்க நிலைக்கு திரும்புகின்றன. மேம்பாட்டு பணிக்காக ஏப்ரல் மாதத்தில் நிறுத்தப்பட்ட சேவை திட்டமிட்டதற்கு 2 வாரத்துக்கு முன்பே மீண்டும் தொடங்குகிறது. செங்காங் பொங்கோல் எல்ஆர்டி ரயில் பணிமனையை 2 மடங்கு பெரிதாக்கும் பணிக்கான அந்த குறிப்பிட்ட பாதைக்கான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. ஜூச்சாட் வட்டாரம் நேற்று சாலை போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருந்தது. அந்த வட்டாரத்தின் முதல் கார்கள் அற்ற தினம் அனுசரிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டு அங்கு நடைபெற்ற பல்வேறு நடவடிக்கைகளில் பங்கேற்றனர். அங்குள்ள கடைகளுக்கு நடந்து சென்று அந்த வட்டாரத்தை பற்றி மேலும் அறிந்து கொள்ள இந்த முயற்சி வாய்ப்பளித்தது. கார்கள் அற்ற தினம் குடியிருப்பு பேட்டைக்கு வருவது இதுவே முதல் முறை. வழக்கமாக சிவிக் வட்டாரம், மத்திய வர்த்தக வட்டாரம் ஆகியவற்றிலேயே அது அனுசரிக்கப்படுகிறது. ஜூச்சாட் வட்டாரத்தில் மக்கள் தந்த பேராதரவை தொடர்ந்து மற்ற குடியிருப்பு வட்டாரங்களிலும் கார்கள் அற்ற தினம் அனுசரிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி ஆர்ப்பாட்டம் நடத்தும் இளையர்களில் சிலரை காவல்துறை தடுத்து வைத்துள்ளது. தேர்தல் துறையின் ஆணையாளர் பதவி விலக வேண்டும் என்று இளம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோருகின்றனர். முக்கிய எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றன. வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடுகளால் பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் சாதகமாக அமைந்ததாய் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். புதுடெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்த அரசாங்கம் ஒதுக்கிய இடமான ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த

பலத்த காவல்துறை பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஜப்பானின் ஐஜி நகோயாவில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நிறைவை நாடுகின்றன. சிங்கப்பூர் 21வது இடத்தில் வந்துள்ளது. 18 பதக்கங்களை சிங்கப்பூர் அணியினர் வென்றனர். 2 தங்கம், 9 வெள்ளி, 7 வெண்கலம். போட்டிகளில் சீனா 341 பதக்கங்களுடன் முதல் இடத்தில் வந்தது. போட்டிகளை ஏற்று நடத்தும் ஜப்பான் 2வது இடத்தில், தென்கொரியா 3வது நிலை. மத்திய கிழக்கில் பதற்றம் நீடித்தாலும் கத்தார் அபுதாபி ஃபார்முலா 1 கார் பந்தயங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கத்தார் போட்டி அடுத்த மாதம் 29ஆம் தேதியும் அபுதாபி போட்டி டிசம்பர் 6ஆம் தேதியும் நடைபெறும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. ஈரானுடனான போர் காரணமாக பஹ்ரைனிலும் சவுதி அரேபியாவிலும் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டன. பஹ்ரைன் பந்தயம் மலேசியாவுக்கு மாற்றப்பட்டது. அது இவ்வார இறுதியில் மலேசியாவின் செபாங் பந்தய தடத்தில் நடைபெறுகிறது. அடுத்து யுஎஃப்ஏ நேஷன்ஸ் லீக் கார்பந்து. குரோயேஷியாவை சந்தித்த ஆட்டத்தில் இங்கிலாந்து 7-0 எனும் கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றது. செச்சா அணியுடன் மோதிய ஆட்டத்தில் ஸ்பெயின் 3-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. பல்கேரியாவுடனான ஆட்டத்தில் ஐஸ்லாந்து 3-0 என்று வெற்றி கண்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள்.

0: ஞாயிற்றுக்கிழமை காலி போதுல வந்துட்டோம்ல. ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களுக்காக வார இறுதியிலே நிகழ்ச்சி படைக்க ஓடி வந்திருக்கிறேன் உங்கள் விமலா. கடந்த ஒரு மாதமாகவே ஒலி 96.8 வார இறுதி நாள்கள்ல நிகழ்ச்சியில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. அந்த வரிசையில இன்றைக்கு உங்களுக்காக ஞாயிற்றுக்கிழமை 7 மணி தொடக்கம் நண்பகல் 12 மணி வரைக்கும் நிகழ்ச்சி படைக்க விமலா நான் வந்துட்டேன். நான் மட்டும் இல்லைங்க, ரஃபி இப்ப தயாரா இருக்காரு. இந்த நிகழ்ச்சியில நம்ம ஒலி நேர்களோடும் சரி மீரக்கப் கலைஞர்களோடும் நேர்களோடும் சேர்ந்து போட்டியிடையா நடக்கிறதுக்காக அவர் காத்துட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக விவரங்களும் வந்துகிட்டே இருக்காரு. இல்ல வாயில பக்கமாகவே இணைஞ்சிருங்க. இந்த நேரத்துல இன்றைக்கு என்ன நாள் அப்படின்னு பாத்தலாமா? அக்டோபர் 4 ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்துடைய 277th நாள் இன்று. பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 17 திருவள்ளுவர் ஆண்டு 1057 ஹிஜ்ரி 1448 ரபியல் ஆகிர் மாதம்
1: 9.8 வழியாகவும் கேட்கலாம்.
2: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 9 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
2: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒலி
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ்
0: வார இறுதி ஒலியில் உள்ள
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. இனி கிறிஸ்து பாடலை நாம் கேட்டு மகிழவிருக்கிறோம்.

0: பராமரிக்கிறாங்க
1: நம்ம திவ்யா,
2: அவங்களதான்
3: சண்டை வந்திருக்கோம்.

0: அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வார இறுதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம அடியெடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக பல திட்டங்கள் உங்களுக்கு இந்த வாரத்துல செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம், திட்டங்கள் போட்டிருக்கலாம். என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்க? குரல் பதிவு நல்லா தெளிவா சிரிச்சுட்டு சந்தோஷம் அனுப்புவீங்க. டக்குன்னு ஒரு 30 வினாடிகளுக்கு 9 6 7 8 8 9 6 8 இந்த காலை பொழுதுல நம்முடைய முகமது ரஃபி எங்க இருக்காரு வாங்க தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் நேர்களே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில எல்லாரும் என்ன செய்வாங்க? பலரும் வந்து உடற்பயிற்சியில ஈடுபடுறவங்களும் இருப்பாங்க, ஓய்வு எடுக்கிறவங்களும் இருப்பீங்க நீங்க. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமையில ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு இங்க இருந்து, அதாவது நான் இருக்கிற ஆங்கர்வேல் வில்லேஜ்ல இருந்து காம்பஸ்வேல் வரைக்கும் நடக்க போறோம். எவ்ரிபடி நியூஸ் ஃபேர் வந்து இன்னைக்கு நடைபெறுது. இந்த நடையில கலந்து கொள்றதுக்கு நம்மளுடைய ஒலி நேயர்களும் வந்திருக்கிறாங்க, நம்மளோட மீடியா கார்ப்பரேட் கலைஞர்களும் வந்திருக்கிறாங்க. அது பற்றிய தகவலை இன்னும் கொஞ்ச நேரத்துல தர்றேன். தொடர்ந்து இணைந்திருங்க ஒலி 9 6 8 இந்த எவ்ரிபடி நியூஸ் ஃபேக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறாங்க இடின் பயோரி கம்ப்ரஷன் நீகார் மற்றும் கிரீன் லைட் ஆஸ்தியோபிளாஸ் லிக்விட் கால்சியம்.

0: கைலாசம் தொகு போடினா
1: மேனேஜருக்கிறோம்.
0: ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே இந்த வாரம் என்னலாம் செய்ய போறோம் அப்படின்னு நம்ம சிலர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். சிலருக்கு நீ விடியில இருக்க வச்சுக்கீங்களேன், அது வந்து வேற கரை. அவங்களை வந்து அப்புறமா நம்ம எழுப்பி விடுவோம். எஸ்தருடைய குரல் பதிவு. வணக்கம் எஸ்தர்.
2: காலை வணக்கம் விமலா, என்னோட பெயர் எஸ்தர்.
0: வணக்கம் எஸ்தர்,
2: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு.
2: உங்க குரல கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
0: அது சொல்லுங்க.
2: ஐ ஹோப் எவ்ரிதிங் இஸ் வெல் வித் யூ. இந்த நாள் வந்து என்னுடைய சம்பந்தியோடையும் என்னோட சன் இன்லா பிறந்த நாள். அது போன மாசம் இன்னைக்கு தான் வந்து ஒரு கேதரிங் நடத்துறோம். ஸோ நானே டாக்டர் சன் இல்லம் என்னுடைய சம்மந்தி சாப்பிட போறோம். ஒரு புஃபேக்கு சாப்பிட போறோம். ஸோ அது மாதிரி எனக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. குடும்பத்தோட ஒரு ஒற்றுமை, ஒரு அன்பு செலுத்தும் போது அது மாதிரி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ ரியலி ஐ எம் கோயிங் டு என்ஜாய். தேங்க்ஸ் டு விமலா இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக. காட் பிளஸ் யூ மா, டேக் கேர், காட் பிளஸ்.
0: நன்றி எஸ்தர், நன்றி. உங்களுடைய அந்த குடும்பத்துக்கான நேரம், குடும்ப நேரம் ரொம்ப சிறப்பாக அமையுங்கள். வாழ்த்துகள். இங்க வந்து வேதா செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி உங்க அழகான செய்திக்கு. பிரதீபா இங்க வந்து பிரான்ஸ்ல இருந்து செய்தி அனுப்பிச்சிருக்காங்க, ரொம்ப நன்றி பிரதீபா உங்க அன்பான செய்திக்கு. இளமதி, நந்தினி, ஸ்ரீ பிரியா மலேசியால இருந்து, இப்படி இன்னும் நிறைய செய்திகள் வந்து குவிஞ்ச வண்ணமா இருக்கு. என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்கீங்க இந்த வாரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? தொடர்ந்து குரல் பதிவுல அனுபவிச்சுட்டே இருங்க.

0: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
1: டேக் ஆனியன், கட் கட் கட் பாப்பீஸ்
0: சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
3: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
5: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
0: ரவிஜி
5: சஜினி,
0: வணக்கம் சிங்கே,
5: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை. வார நாள்கள நிகழ்ச்சிகள் மாற்றையில ஆன வார இறுதியில பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. செப்டம்பர் முதல் தேதி தொடக்கம் இந்த மாற்றத்தை நீங்க உணர்ந்திருப்பீங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள் காலை 7 மணி தொடக்கம் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்காகவே காலை பொழுதுல நிகழ்ச்சி இடம்பெறுது. ஆஹா, காலை 6 மணிக்கு எங்களுக்கு அடைப்பாளர் வேணுமே அப்படின்னு செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க, புரியுது. இருந்தாலும் சில மாற்றங்கள் வந்துட்டுதான் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி நாம கொஞ்சம் காலம் பொறுத்திருந்தா நமக்கு பழகிறோம். நிச்சயமாக இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பாடல்கள் உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இன்றைக்கு அக்டோபர் 4 ஞாயிற்றுக்கிழமை, சிங்கப்பூர்ல இப்ப நேரம் சரியாக காலை மணி 7:38, ஆனா ஆஸ்திரேலியால இப்போது காலை மணி 10:38 ஆகிவிட்டது.
6: என்ன சொல்றேன்,
0: ஆமா, வழக்கமாக 2 மணி நேரம் வித்தியாசம் தான் இருக்கும். ஆனா இன்றைக்கு தொடக்கம் அவங்களுக்கு டேலைட் சேவிங் இருக்கு, அதனால 3 மணி நேரம் நேர வித்தியாசத்தோடு ஒலி 9:08 மீலிசன் வழியாக கேட்டுருக்கீங்களா? ரொம்ப நன்றி. ஆஸ்திரேலியா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்துல நம்முடைய சிங்கப்பூரின் வானிலை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூர்ல பேசாயிடும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு. வடக்கு பகுதியில 29, மேற்கு பகுதியில 38, மத்திய பகுதியில 43, கிழக்கு பகுதியில 32, தெற்கு பகுதியில 35 பதிவாகி இருக்கு.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10th வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இப்போ செல்லுங்கள் wondershop.sg.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: We gonna blow the speakers, baby.
5: ஒலி எங்கேயும் எப்போதும்
6: பறக்கிறது பரமேல.

0: பல திட்டங்கள் இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, இந்த வாரம் முழுவதும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருந்த பொழுது லட்சுமியோட குரல் பதிவு.
1: காலை வணக்கம், இவங்கெல்லாம் உதயலட்சுமி பேசுறேன். இன்றைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போறோம், அங்க ஒரு லஞ்ச் கெட் டுகெதர். கடையில போய் சாப்பிடலாம் தான் பிளான் பண்ணிருந்தோம், ஆனா டியூ டு ஹேஸ் அப்புறம் கடையில வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதனால வந்து அம்மா வீட்டுக்கு பிளான் பண்ணியாச்சு. ஸோ 11:30 எல்லாரும் எங்க அம்மா வீட்டுக்கு வந்து அங்க ஒரு எல்லாம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இதுதான் இன்னைக்கியோட பிளான். மற்றபடி நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் வேலை. ஸோ இன்னைக்கு லஞ்ச் கேதரிங் நல்லபடியாக அமையணும் வேண்டிக்கிறேன். ஸோ அதனால ஹாப்பி சண்டே.

0: 8 மணி செய்திகள் வந்துட்டே இருக்கு. அதற்கு முன்பாக தேவியோட குரல் பதிவு.
1: காலை வணக்கம் விமலா.
0: மணிக்கு
1: நாளாச்சு உங்க குரலுக்கு. டீ கடையில தான் கேட்க முடிஞ்சு, ஒரு ஒரு நேரம் கேட்க முடியாது, வேலைனால கேட்க முடியாது. காலையில நீங்க நிகழ்ச்சி படிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா உற்சாகமா இருக்கு. நான் இன்னைக்கு நிறைய சமைக்கணும், எங்க அக்கா அப்ப எனக்கு உடம்பு சிறப்பில்ல, அதனால அவருக்கு சமைச்சு கொடுக்கறது அதுல ஒரு சந்தோஷம் எனக்கு. இன்னைய பொழுது எனக்கு நல்ல பொழுது அமையும், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அதான் நீங்க 12 மணி இருக்கு, நீங்க நிகழ்ச்சி படைக்கிறீங்கன்னு சொன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சிரிச்சுக்கிட்டே நிகழ்ச்சி படைக்கிறது என் கண்ணு முன்னாலே அது நல்லா தெரியுது. விமலா நல்லா இருக்கீங்களா? விமலா
0: ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: அதான் சந்தோஷம் பேசுறேன். ரொம்ப நன்றி விமலா, நிகழ்ச்சி நல்லா அருமையா இருக்கு, படிச்சுக்கிட்டே இருங்க.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைனாலே பலரும் சந்தைக்கு செல்வதுண்டு. அப்புறம் தடபுடலா வீட்டுல கோழி கறி பிரியாணி அப்படி ஒரு கலக்கலா இருக்கும் சாப்பாடு. அந்த சாப்பாடு சமைக்கும் போது, உணவு சமைக்கும் போது நல்ல பாடல்கள் கேட்டுட்டே சமைச்சா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கேத்த மாதிரி இன்றைக்கு நம்ம நேயர்களுக்காக சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல்கள் தொகுப்பாக இடம்பெற காத்துட்டே இருக்குங்க. ஆமாங்க, சிவாஜி கணேசனுடைய பாடல்கள் 10 மணி தொடக்கம் 12 மணி வரைக்கும் தொகுப்பாக உங்களுக்காக ஒலிட்டு விமலனா காத்திருக்கேன். வானொலி வழியாகவும் டிக்டாக் லைவ் வழியாகவும் இணைய தவறாதீங்க. நிறைவாக ஸ்ரீதருடைய குரல் பதிவு.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸ்ரீதர் பேசுறேன், முடி உற்ற நேர். விமலா இந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கு மட்டும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. நேத்துல இருந்து லைட் ஓபன் பண்ணியாச்சு, தீபாவளி ஒளி விழா ஓபன் பண்ணியாச்சு. அதனால இன்னில இருந்து அடுத்த மாசம் 7ஆம் தேதி வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேமிலியோட. இன்னைக்கு தேதி 4ஆம் தேதியில இருந்து 11ஆம் மாசம் 7ஆம் தேதி வரைக்கும் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க.
0: அதேதான், சரியா சொன்னீங்க. அந்த தீபாவளி ஒளியூட்டி வந்த பிறகு அந்த தீபாவளி உணர்வுகள் இன்னும் அதிகரிச்சிருக்கும். அப்படியே இன்றைக்கு நீ ஷாப்பிங் செய்வதாக இருந்தாலும் சரி, வீட்டை சுத்தப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அப்படி ஒளி ஒன்பதாரிட்ட தொடர்ந்து கேட்டுட்டு எங்களோட இணைஞ்சிருங்க. 8 மணி செய்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர இருக்கு. அதற்கு முன்பாக நிறைவான இந்த தொகுப்பின் பாடல்.